இனிய காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 சிராவண மாதம் 9 ஆம் நாள்.

பராபவ ஆண்டு ஆடி மாதம் 9ஆம் நாள். 2026வது ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை.

நேரம் 6:10. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். சென்றது இனி மீளாது, சென்றதனை குறிக்காமல் இன்று புதிதாய் பிறந்தோம் என்றெண்ணி வாழ்வீர் என்ற பாரதியின் வரிகளோடு நிகழ்ச்சி தொகுப்பில் இணையும் நான் உங்கள் அன்பு தோழி காவ்யா. நிகழ்ச்சியில் முதலாவதாக குறளும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குறள் எண் 88, அதிகாரம் விருந்தோம்பல். குறள்: பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். குறளின் விளக்கம்: விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்தி காத்து பற்றுக்கொடு இழந்தோமே என்று இறங்குவர். மீண்டும் குறள்: பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். குறளின் விளக்கம்: விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்தி காத்து பற்றுக்கொடு இழந்தோமே என்று இறங்குவர். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குறளும் விளக்கமும் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7 சுழல் விளக்கு சென்னையிலிருந்து ஒளிபரப்பாகும், 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8 இந்த நேரம் இனிய நேரம், 8:30 மனம் விரும்புதே, 9 அரங்கிசை, இதில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும், 10 போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11 கேட்டாலே இனிக்கும், பகல் 11:30 ஸ்டம்ப்டு சர்வதேச கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி, 12 நிகழ்ச்சி நிரல், 12:10 சங்கீத சாரல், இதில் RS சங்கரி அவர்களின் பாட்டு இடம்பெறும், 12:50 சேர்ந்திசை அதனைத் தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள் இடம்பெறும், 1:10 என்னுயிர் தோழி சென்னையிலிருந்து ஒளிபரப்பாகும், 1:55 பாடல் 1:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, இதில் இன்று இ சஞ்சீவனி திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம், 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி, எமது மாலை ஒளிபரப்பில் 5:30 திரை இசை, 6:10 பா மாலை, 6:40 முல்லைவனம், அதனைத் தொடர்ந்து 7 திரைகானம் கேட்கலாம், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் அண்மையில் வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழாவில் 800 மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி விதைகளை மீட்டெடுத்த வேலூர் தாய்மண் இயற்கையகத்தை சார்ந்த பிரதீப் குமார் அவர்கள் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்கிறார். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய வாராந்திர விமர்சனம், 8:30 மனோரஞ்சிதம், 8:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகானம், 10 அகில பாரத இசை நிகழ்ச்சி. நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
2: உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்பது பாரதியாரின் வரிகள். உள்ளம் பல்வேறு உணர்வுகளை உருவாக்கும் இடம் ஆகும். அந்த உள்ளம் தூய்மையுடன் திகழ திகழ அது நற்பண்புகள் பலவற்றிற்கு வழிவகுக்கும் எனலாம். இதனை உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்கிறார். உள்ள தூய்மை என்பது மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அதுவே அறம் என்றும் கூறுகிறது வள்ளுவம். உள்ளத்தில் குற்றம் இல்லாத தூய்மையை உடையவர்களாக அறியாமையால் ஏற்படும் மயக்கம் நீங்கும். மயக்கம் நீங்கிய நிலையில் மெய் உணர்வும் பெறலாம். மெய் உணர்வு மிகுதலின் காரணமாக அற ஒழுக்கத்தை கடைபிடித்து அறப்போராக திகழ்ந்து தன்னுடன் இருப்பவரையும் நல்வழியில் செலுத்தி தமக்கென வாழா பிறர்க்குரியவராக வாழ்ந்து இறுதியில் நிலை பெற்ற அருளினை பெற முடியும். இவர்களின் வாழ்வில் இன்பமே நிலைத்து நிற்கும். இவரிடம் துன்பம் என்பது வரவே வராது. அப்படியே அவரை நெருங்கினாலும் அது உடனே அவரை விட்டு நீங்கிவிடும் தன்மையுடையதாகவே

0: என்கிறார் வள்ளுவர். இதனைத்தான் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்றும் அதனை வலியுறுத்துகின்றார். தூய மாசற்ற உள்ளமே நல்ல உள்ளம். அந்த நல்ல உள்ளத்தில் நல்ல உணர்வுகளே தோன்றும். நல்ல உணர்வின் காரணமாக நல்ல செயல்களை நடைபெற உந்தும். அப்படிப்பட்ட செயல்களால் துன்பம் அல்ல. அத்தகைய நல்ல உள்ளம் படித்தவர்களை, நல்லவர்களை, பண்புடையவர்களை, சான்றோர்களை, பெரியோர்களை என்றெல்லாம் இப்படி பலவாறு அவர்களை நாம் பெயர் சொல்லி அழைக்கலாம். அந்த நல்ல உள்ளம் எப்பொழுதுமே நேர்வழியை நாடி செல்லும். அனைவரையும் ஒன்றாக பார்க்கும். இவர்கள் உண்ணாமல் உறங்காமல் பிறர் நலம் வேண்டி சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். இதனைத்தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா என்கிறார் கண்ணதாசன். ஆம், நல்லவர்கள் உறங்கும் பொழுதும் அவர்கள் உள்ளுணர்வு விழிப்புடன் செயல்பட்டு சிந்தித்துக் கொண்டே இருக்கும். இப்போது எனக்கு மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நிறைய தாம் வாய்ந்தனரே என்ற புறநானூற்றுவரின் நினைவுக்கு வருகிறது. உணர்வுடையவருக்கே இன்பம் துன்பம் ஆசை நிராசை மகிழ்ச்சி வருத்தம் கருணை கண்ணோட்டம் கடமை பொறுப்பு என அனைத்து விதமான உலகியல் சார்ந்த எண்ணங்கள் தோன்றும். உணர்வு இல்லை என்றால் ஒன்றுமே தோன்றாது. நல்ல உணர்வு உடையவர்களையே நாம் மக்கள் என்றும் சொல்லலாம். கணமதனிற் பிரிந்திலும் இக்காயத்தின் வரும் பயனை உணர்வுடையோர் பெறுவர். உணர்வு ஒன்றுமில்லார்க்கு ஒன்றுமில்லை என்ற பரஞ்சோதி முனைவர் உணர்த்தும் உடலின் நிலையாமை கருத்தை நாம் உணர்தல் வேண்டும். உள்ளத்தின் உணர்வுக்கேற்ப ஒருவன் முன்னேற்றம் காண்பர். மாந்தர்தம் உள்ளத்து அனையது உயர்வு. எனவே நல்ல உள்ளம் பெற்று நல் உணர்வுடன் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உண்டால் அம்ம இவ்வுலகம் என்ற புறநானூற்று பாடல் மனித நேயத்தையும் பிறருக்காக வாழும் உயர்ந்தோர்களின் செயலையும் போற்றுகிறது. இந்திரனின் அமிர்தம் கிடைத்தாலும் அதை தான் மட்டும் உண்ணாமல் பிறருடன் பகிர்ந்து உண்ணும் மனிதர்களின் பெருமையை பேசுகிறது. பிறர் அஞ்சுவதற்கு அஞ்சி புகழ் கிடைக்கும் என்றால் தனக்கும் தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடியபடியான உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகமானது நிலை பெற்று இயங்குகிறது என்று சொல்லலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.

நேரம் 6:15. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது பக்தி மாலை. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். நிகழ்ச்சி தரவிருக்கும் முதல் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடியது.

பிடித்த பாடலை பாடியிருந்தார் ஜிக்கி. நேரம் 6:22 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் வெளித்துக் கொண்டிருக்கிறது. காலை தஞ்சல் நிகழ்ச்சியை தொடர்ந்து நாகூரியம் ஹனீஃபா கே ராணி பாடியது.

நேரம் 6:26 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் விழுந்து கொண்டிருக்கிறது. காலை தின்றல் நிகழ்ச்சியை தொடர்ந்து ராஜ்குமார் பாரதி பாடியுள்ள பாடல்

வழிகாட்டி வங்கிகளில் நடைமுறையில் இருக்கும் மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டங்கள் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் நிதி ஆலோசகர் பி. முருகேசன் அவர்கள். இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து அண்மையில் வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழாவில் 800 மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி விதைகளை மீட்டெடுத்த வேலூர் தாய்மண் இயற்கையகத்தை சேர்ந்த பிரதீப் குமார் அவர்கள் அதன் முக்கியத்துவம் குறித்தும் விளக்கம் அளிக்கிறார். 9:15 மயிலிறகு நிகழ்ச்சியில் அடிமை பெண் திரைப்பட விமர்சனம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை இன்று நமதேபம் ரெயின்போ 103 MHz கோவையில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
1: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 30 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 21 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40-50% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்தே வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 கிலோமீட்டருக்கு மேல் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். வறண்ட வானிலையினை பயன்படுத்தி உரமிடுதல், மருந்து தெளித்தல் மற்றும் இதர பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அதிகபட்ச வெப்பநிலை வெள்ளை ஈ பெருக்கத்திற்கு சாதகமாக இருக்கும். மஞ்சள் தேமல் நோயினை பரப்பும் வெள்ளை ஈயினை கட்டுப்படுத்த 50 மில்லி வேப்ப விதைசாறு அல்லது தயாமீதாக்சைன் 25 WC என்ற அளவில் 1 லிட்டர் நீருடன் கலந்து தெளிக்கவும். மஞ்சள் ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 10 என்ற எண்ணிக்கை அளவில் வைத்து வெள்ளை ஈயின் நடமாட்டத்தை கண்காணிக்கவும். தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் இதனை கண்காணித்து அதற்கு ஏற்ப தீர்வு காணவும். நோய் ஏற்கனவே தாக்கியிருந்தால் மாங்கோசெஃப் என்ற பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருடன் 2.5 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களியினை உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். ட்ரைகோடர்மா விருடி 2.5 கிலோவினை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர்பகுதியில் இடவும். 60 நாள் வயதான மஞ்சள் பயிரில் 2வது மேலுரமாக 55 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ பொட்டாஷ் உரங்களை இடவும். மழையுடன் காற்றின் வேகமும் அதிகமாக இருப்பதால் கரும்பிற்கு தோகை உரித்து விட்டம் கட்டவும். இடைக்கணுப்புழுவை கட்டுப்படுத்த முட்டை ஒட்டுணியான ட்ரைகோகிராமா கைலோனஸ் அட்டையை 2.5 cc 1 ஹெக்டர் என்ற வீதம் 15 நாட்களுக்கு ஒரு முறை 4வது மாதத்திலிருந்து வயலில் கட்டிவிட வேண்டும். அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் தக்காளி நடவு செய்தலை ஒத்திவைக்கவும். நடவு செய்த வயல்களில் போதுமான வடிகால் வசதி மேற்கொள்ளவும். வாடல் நோய் தாக்கம் காணப்படின் பாதிக்கப்பட்ட பயிரை அகற்றிவிட்டு ட்ரைகோடெர்மா விருடி 2.5 கிலோவை 250 கிலோ எருவுடன் கலந்து இடவும். தக்காளியில் அசுவினி மற்றும் இலைப்பேன் தாக்கம் காணப்படின் தயோமீதாக்சைன் 70 WS என்ற மருந்தை 1 ஹெக்டருக்கு 420 கிராம் என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிக்கவும். இலைக்கருகள் நோய் அறிகுறி தென்படின் மான்கோசெஃப் 35 WS என்ற மருந்தை

0: 5% என்ற அளவில் 1 லிட்டர் நீருடன் கலந்து தெளிக்கவும். காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கோழிகளின் தீவனங்கள் சிதற வாய்ப்புள்ளது. எனவே காற்றின் வேகத்தை குறைக்க கோழி கூடாரங்களை சுற்றிலும் சாக்கு பைகளை தொங்கவிடவும். இவ்வாறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கிறது. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் உயிர்கறி தயார் செய்யும் முறைகள், அதன் மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதல் பற்றிய ஒருநாள் பயிற்சி வகுப்பானது வருகின்ற 30/7/2026 வியாழக்கிழமை அன்று நடக்க உள்ளது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்களுக்கு உயிர்கறி தயாரிக்கும் அறிவியல் முறைகள், உயிர்கறியின் பயன்பாடுகள், சிறிய அளவிலான உயிர்கறி உற்பத்தி மையம் அமைக்கும் முறைகள், உயிர்கறி மதிப்பு கூட்டல், தொழில் தொடங்கும் வழிமுறைகள் மற்றும் சந்தை வாய்ப்புகள், உயிர்கறி உற்பத்தி மையத்திற்கு நேரடி களப்பார்வை மற்றும் செயல் விளக்கம் ஆகிய பயிற்சிகள் இப்பயிற்சியில் அளிக்கப்பட இருக்கிறது. இப்பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7418-47-03-45 மற்றும் ஒரு எண் 9487-71-2210 இடம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையம். அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, நடப்பு 2026 ஜூலை மாதம் ஆடு வளர்ப்பு குறித்த இலவச பயிற்சி வகுப்பானது வருகின்ற 30/7/2026 வியாழக்கிழமை அன்று 63 காலப்பட்டி பிரிவு சரவணம்பட்டி கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற உள்ளது. இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் இம்மையத்தை நேரில் அல்லது 0422-266-9965 மீண்டும் ஒருமுறை 0422 என்ற கோவைக்குரிய முன்னிணைப்பு எண்ணுடன் 266-9965 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். பயிற்சி நேரமானது காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை. அன்பார்ந்த விவசாயிகளே, நம் நாட்டில் மக்காச்சோளத்தின் தேவையானது ஊட்டச்சத்து மற்றும் வர்த்தக ரீதியின் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகின்றது. மேலும் கால்நடை மற்றும் கோழி தீவனங்கள், தொழிலக பயன்பாடு, எத்தனால் பயன்பாடு, உயிர் நெகிழ் உபயோகம் போன்ற காரணிகளால் முக்கிய வர்த்தக பயிராக மக்காச்சோளம் விளங்குகிறது. இந்திய அரசாங்கத்தின் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சகத்தின் 3வது மதிப்பீட்டின்படி 2025 முதல் 2026 மக்காச்சோளம் 10.74 மில்லியன் ஹெக்டரில் பயிரிடப்பட்டு 55.10 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் முன்னறிவிப்பானது இயல்பை விட தாழ்ந்த தென்மேற்கு பருவமழை பொழிவு மக்காச்சோளம் பெருமளவில் பயிரிடப்படும் மாநிலங்களான கர்நாடகா, மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், பீகார் மற்றும் மேற்கு வங்காளத்தில் நிலவும் என்பதால் இது பரப்பு மற்றும் உற்பத்தியை மட்டுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காலநிலை காரணிகள் மற்றும் சென்ற ஆண்டின் அதிக மக்காச்சோள உற்பத்தியினை மேற்கு ஆசிய நெருக்கடி மற்றும் எரிபொருள் விலை உயர்வினால் பாதிக்கப்பட்டுள்ள உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி வர்த்தகங்களால் நடுநிலைப்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 2025 முதல் 2026 சுமார் 0.54 மில்லியன் ஹெக்டரில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டு 3.3 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இது நம் மாநிலத்தின் தேவையில் சுமார் 50% மட்டுமே. எஞ்சிய தேவைக்கு பிற மாநிலங்களின் இறக்குமதியையே தமிழகம் நம்பியுள்ளது. சேலம், நாமக்கல், திண்டுக்கல், பெரம்பலூர், அரியலூர், திருப்பூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் மக்காச்சோளம் பெருமளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி ஆய்வு மையத்தின் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை நுண்ணறிவு மையம் உடுமலைப்பேட்டை ஒழுங்குமுறை சந்தையில் கடந்த 15 ஆண்டுகளான நிலவிய மக்காச்சோள விலைகளை ஆய்வு செய்து சந்தை ஆய்வு மேற்கொண்டுள்ளது. அதன் அடிப்படையில் அறுவடை காலத்தில் நல்ல தரமான மக்காச்சோளத்தின் பண்ணை விலை ஒரு குவிண்டாலுக்கு ₹2200 முதல் ₹2400 வரை நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் தகுந்த விதைப்பு முடிவுகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். மேலும் தொழில்நுட்ப விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர் சிறுதானியத்துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர்.
1: இதுவரை விவசாயிகளுக்கான

0: ரெயின்போ எஃப்எம் இங்க எல்லாம் சமதூளே 103 கோவை.
1: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
2: நேர்கள் எமது அனைத்து நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் தாம் வெளியிட்ட காணொலி பதிவில் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து குறிப்பிட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்து நேர்மறையான யோசனைகளை பலர் தெரிவித்துள்ளதாகவும் அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 167வது வருமான வரி தினத்தையொட்டி புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், வெளிப்படையான திறன் வாய்ந்த வரி நிர்வாகத்தை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். வரி செலுத்துவோரின் நலன்களை உறுதி செய்ய நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வணிகம் செய்வதை எளிதாக்குவது மற்றும் வரி செலுத்துவோரின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நிகழ்ச்சியில் ஒன்றில் பேசிய அவர், குஜராத், பஞ்சாப், ஹரியானா போன்று தமிழகத்திலும் விளையாட்டு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று கூறினார். பயிற்சி நடைமுறைகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திண்டிவனம், திருவண்ணாமலை, மன்னார்குடி, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட 5 முக்கிய ரயில் திட்டங்களுக்கு மாநில அரசு நிலம் தராததால் பணிகள் முடங்கியுள்ளதாக ரயில்வே அமைச்சர் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கான தேவையில் 26% நிலத்தை மட்டுமே மாநில அரசு இதுவரை வழங்கியுள்ளது என்ற தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய திமுக அரசு காட்டிய அதே அலட்சிய போக்கை தற்போதைய அரசும் தொடர்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியையும் மக்கள் தேவையையும் கருத்தில் கொண்டு 5 ரயில்வே திட்டங்களையும் விரைந்து செயல்பாட்டிற்கு கொண்டுவர மாநில அரசு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசுடன் பேச்சு நடத்தாமல் சட்ட ரீதியிலான நடவடிக்கை

0: நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமே இல்லை என்று தெரிவித்தார். அணை கட்டுவதற்கு தமிழகம் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினால் அது மாநிலத்தின் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். இந்த விவகாரத்தில் தவிக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை உடனடியாக கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. 18 வயதிற்குட்பட்ட சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை பெற்றோர் அனுமதிக்கக்கூடாது என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் காவல்துறை சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாலை விதிகளை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
1: நம்முடைய சமுதாயத்தை சீரழிக்கும் ஒரு முக்கிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. விபத்துகள் நடக்காமல் இருப்பதற்கு காவல்துறையின் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்பட்டதன் வாயிலாக நெட் ஆக்சிடென்ட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த கொஞ்சம் பத்தாது, முழுமையாக குறையணும் என்கிற நோக்கத்திற்காக இந்த முயற்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. 18 வயதுக்கு கீழே இருக்கிற இளைஞர்களை பைக்ஸ் எல்லாம் ஓட்டுவதை பெற்றோர்கள் தடுக்க வேண்டும், அதை ஊக்குவிக்க கூடாது. பல நேரங்களில் நாங்கள் வந்து அந்த மாதிரி மாணவர்களை நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா அவருடைய வழக்குகள் வந்து அவருடைய பெற்றோர்கள் சேர்த்து நாங்கள் வழக்கு பதிவு செய்து வருகிறோம். அவர் அது ஊக்குவிக்க கூடாது. விபத்து ஏற்பட்டு விட்டால் அது பாதிப்பு அதிகமாக இருக்கிறதை பெற்றோர்கள் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
0: சேலத்தில் பாரம்பரியமாக நடைபெறும் எருதாட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை காண மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் வந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆடி மாதத்தில் விதை விதைக்கும் பருவத்தில் கால்நடைகளுக்கு மரியாதை செலுத்தி எருதாட்ட நிகழ்வு நடத்தப்படுவது சேலம் பகுதி கிராமங்களில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் நெய்காரப்பட்டி கிராமத்தில் உள்ள மூங்கில் குத்து முனியப்பன் கோவில் வளாகத்தில் ஆண்டுதோறும் எருதாட்ட விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. வழக்கம் போலவே இந்த ஆண்டும் எருதாட்டம் நடைபெற்ற இடம் இளைஞர்களின் கொண்டாட்ட மையமாகவே மாறியிருந்தது. சேலம் மாவட்டம் முழுவதிலும் இருந்து கொண்டுவரப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மாடுகள், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் புடைசூழ எருதாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த எருதாட்ட நிகழ்வினை காண மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பொதுமக்கள் அங்கு குவிந்திருந்தனர். விவசாயத்தையும் விவசாயிகளின் உற்ற தோழனாக திகழும் கால்நடைகளையும் கௌரவப்படுத்திடும் வகையில் நடத்தப்பட்ட இந்த எருதாட்டம் அனைத்து தரப்பினரையும் உற்சாகப்படுத்திடும் வகையில் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்ததாக செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அரியலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவில் இருந்த போதிலும் மாலை நேரங்களில் குளிர்ந்த காற்று வீசி வந்தது. இந்நிலையில் நேற்று காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் மாலைக்கு பிறகு சீதோஷண நிலையில் மாற்றம் ஏற்பட்டு குளிர்ந்த காற்று வீசியது. இதனையடுத்து ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இரவில் லேசாக தொடங்கிய மழை மிதமான மழையாக பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டனர். திடீரென பெய்த மழையின் காரணமாக பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சீதோஷண நிலை நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கோடை வெப்பத்தால் கருகி வரும் நெல் பயிர்களுக்கு இம்மழை பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.
4: அரியலூரிலிருந்து ராம்குமார்.
0: இருவரி செய்திகள். தென்சீன கடல் பகுதிகளில் பிலிப்பைன்ஸ் நாட்டின் 2 கப்பல்கள் மீது சீனா ஒரே வாரத்தில் 3வது முறையாக தாக்குதல் நடத்தியுள்ளது. நாட்டின் சேவைத்துறை ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 421.3 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்ததாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 26,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம்

மாவட்டம் கிளவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து இன்று முதல் 120 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை கூறியுள்ளது. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூரில் விவசாயிகள் குறைத்தீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இணையதளம் வாயிலாக சுயமாக விவரங்களை பதிவு செய்யும் வசதியின் கீழ் சென்னையில் இதுவரை 56,000 குடும்பங்கள் தகவல்களை பதிவேற்றம் செய்துள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேவில் இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
2: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாவே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
3: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விளைக இந்த நிகழ்ச்சியில தினமும் உங்களை வந்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா வாத, பித்தா, கபா இந்த மூணு நாடிகள் தான் நம்மள ஆட்சி பண்ணுதுன்னு சொல்லலாம். அதுல பித்த நாடியும் கப நாடியோட இம்பேலன்ஸையும் சரி பண்ணி நம்ம பாடியில இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் ரெக்டிஃபை பண்ற ஒரு பூ பத்தி தான் பாக்க போறோம். 300 மேற்பட்ட வெரைட்டி இருக்கக்கூடிய பூ. என்ன டாக்டர் நீங்க புதிர் மேல புதிர் போடுறீங்க, என்ன பூ அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காலையில கிளம்பி வரும்போது சுத்தி சுத்தி அழகழகா இந்த பூ பூத்து இருந்துச்சு. இத பத்தி நம்ம பேசிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். செம்பருத்தி பூங்க இதயத்துல ஆரம்பிச்சு சிறுநீர் பாதை தொற்று வரைக்கும் அத்தனை பிரச்சனைகளும் சரி பண்ணக்கூடிய செம்பருத்தி பூ பத்தி தான் இங்க பாக்க போறோம். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் ஆந்தோசைனின் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கிறதுனால கேன்சர் வராம கூட தடுக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ரிசல்ட்ஸ் கொடுக்கறதா இந்த செம்பருத்தி பூ. வைட்டமின் சி, கால்சியம், அயன், நியாசின் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அதுல வைட்டமின் சி பாத்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தி பண்ணும், நம்ம பாடியில கொலாஜன் சிந்தசைஸ் அதிகம் பண்ணும், ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, ஹேருக்குமே ரொம்ப நல்லது, கால்சியம் எலும்புகளுக்கு நல்லது, அயன் சத்து நமக்கு அயனை இம்ப்ரூவ் பண்றது. இது கொஞ்சம் புளிப்பு சுவையா இருக்கறனால சிட்ரிக்கும் மாலிக் ஆசிடும் அதிகம்ங்க. அதனால டைஜஷன் சார்ந்த பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும். அண்ட் வைட்டமின் சி இருக்கிறதுனால இந்த அலர்ஜி தொந்தரவு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வராது. அண்ட் இன்னொரு முக்கியமான ரோல் பாத்தீங்கன்னா, அதாவது உயர் ரத்த அழுத்தத்தை இது கம்மி பண்ணும். இப்ப உயர் ரத்த அழுத்தம் வந்து நாள்படை இருந்துட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன், அது எங்க போய் நமக்கு அதோட பாதிப்பை கடைசியா காமிக்கும்னா நம்மளோட ஹார்ட்ல தான். சோ இதயத்துல ஏதாவது நமக்கு வந்து கால்சிபிகேஷன், இஷ்கெமிக் ஹார்ட் டிசீஸ், மயோகார்டியல் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இதயம் சார்ந்த பிரச்சனைகள் உயர் ரத்த அழுத்தத்தினால வரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இது உயர் ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணும். சோ கம்மி பண்ணனால என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய தாக்கம் இதயத்துல இருக்காது. அண்ட் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமலும் தடுக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூ வந்து உதவியா இருக்கு. அண்ட் இது வந்து கொழுப்பை கம்மி பண்றதுனால உடல் பருமனா இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா செம்பருத்தி பூ வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். இது எப்படி என்ன எப்படி சாப்பிடணும்ன்றதெல்லாம் நான் கடைசியா சொல்றேன். முதல்ல இதோட பலன்கள் எல்லாம் சொல்றேன். நம்ம உடம்புல பாக்டீரியல் குரோத்தை கம்மி பண்ணும். இப்ப சிறுநீர் பெண்களுக்கு அதிகமா வரக்கூடிய சிறுநீர் பாதை தொற்று இருக்கு, UTI அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான

0: விஷயங்கள்னா பாக்டீரியல் க்ரோத் அதிகமா இருக்கும். அதெல்லாம் வராம தடுக்கிறதுக்கும் இந்த செம்பருத்தி பூ வந்து ரொம்ப பெரிய உதவியா இருக்கு. அண்ட் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், நுரையீரல் பாதையில ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் இதெல்லாத்தையும் தடுக்கிறதுக்குமே ரொம்ப எஃபெக்டிவ்ங்க. ரொம்ப அதிக கேஸ் தொந்தரவு இருக்கு, லூஸ் மோஷன் அதிகமா போகுது, அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு செம்பருத்தி பூ ரொம்ப எஃபெக்டிவ். பித்தத்தை ரெகுலேட் பண்ண, முன்னாடி சொன்ன மாதிரி பித்தம் கபம் ரெண்டையுமே ரெகுலேட் பண்றதுனால ஃபேட்டி லிவர், இப்ப 10 to 8 பேருக்கு பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் தான் ஸ்கேன்ல. சோ அந்த மாதிரி ஃபேட்டி லிவர் வராம தடுக்கிறதுக்கும் வந்தாலும் நீங்க அது ரெகுலரா எடுத்துட்டீங்கனாலும் ரொம்ப நல்லது. ரத்தத்துல பாத்தீங்கன்னா ரத்த சுகர் குளுக்கோஸ் லெவல்ல கம்மி பண்றதுனால உங்களுக்கு கிட்னில வந்து இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ரத்த சுகர் லெவல் அதிகமாவே இருந்துச்சுன்னு வைங்களா, பிளட் சுகர் லெவல் கிட்னில போய் அதோட எஃபெக்ட் காமிக்கும். அப்புறம் கிட்னில ஃபில்ட்ரேஷன் கம்மியாகும், ரீனல் கால்குலை வரும், சிஸ்ட் வரும், அப்புறம் எல்லாமே வந்து கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வரும். சோ இது சுகர் லெவல்ல கம்மி பண்றதுனால அதனுடைய தாக்கம் கிட்னில இல்லாம கிட்னிய ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஒரு பெஸ்டான பெயின் ரிலீவருங்க. மாதவிடாய் டைம்ல டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம், தீராத வழியினால நிறைய பெண்கள் அவதிப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த செம்பருத்தி பூ உட்கொள்ளும் போதும் அந்த தீராத வலி வந்து ரொம்ப குறையுது. அண்ட் ஆல்சோ இப்ப பைல்ஸ் தொந்தரவு எல்லாம் இருக்குன்னா அதுல ரத்தப்போக்கோட சிலருக்கு பைல்ஸ் இருக்கும், அந்த ரத்தப்போக்கை கண்ட்ரோல் பண்ணி பைல்ஸோட வலிய கம்மி பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இது எப்படி சாப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாதுங்க. இப்ப நீங்க வந்து அதை தண்ணி மாதிரி கொதிக்க வைக்கிறீங்கன்னா ஒரு பூ எடுத்துக்கோங்க, நல்லா சுடு தண்ணியில வாஷ் பண்ணிட்டு 1 டம்ளர் தண்ணியில 7 நிமிஷம் நீங்க இதை வந்து நல்லா கொதிக்க வைங்க. இதே நீங்க ஜூஸ் மாதிரி அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3-4 செம்பருத்தி பூ எடுத்துட்டு நீங்க ஒரு 2-3 டம்ளர் தண்ணி போட்டு நல்லா அடிச்சு அதை ஃபில்டர் பண்ணி குடிச்சாலும் சரி, இல்ல அதனுடைய நாரோட எடுத்துட்டீங்களாலும் சரி, அந்த செம்பருத்தி பூ பொடியே வெளியெல்லாம் கிடைக்குது, அந்த பொடியை நீங்க டைரக்டா கொதிக்க வச்சு குடிச்சாலும் நல்லதுதான். சோ இந்த மாதிரி கஷாயம் மாதிரி காய்ச்சிங்கனாலும் ஓகே தான். இது பல வழிமுறைகள்ல நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செம்பருத்தி பூ வந்து டீ மாதிரிங்க. நம்ம தான் ஒரு டீ பீரியராச்சே, சுடு தண்ணியில டீ தூளை போட்டு நல்லா கொதிக்க வச்சிருது, அதுலயே ஒரு செம்பருத்தி பூவையும் போட்டு விட்டுறது, அப்புறம் டீ மாதிரியே வடிகட்டி செம்பருத்தி பூ டீ மாதிரி குடிச்சிருது, அது ரொம்ப நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. சோ இந்த தகவல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.

இனிய உற்சாகமான அன்பான காலை வணக்கம், குட் மார்னிங் டு ஆல் டைம். 7:01 எஃப்எம் ரெயின்போ 103.3 கோவில நம்ம கேட்டு ரசிக்க போறோம் இந்த நிகழ்ச்சி. வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ருமானியா சென்றுள்ள அவர் புக்காரெஸ்ட் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கல்வியே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி என்று குறிப்பிட்டார். கல்வி சமத்துவத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவும் ருமானியாவும் நீண்டகாலமாக நல்லுறவை பேணி வருவதாகவும் தமக்கு வழங்கப்பட்ட கௌரவ பட்டத்தை 140 கோடி இந்தியர்களுக்கு அர்ப்பணிப்பதாக அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பையும் கூட்டு ஆராய்ச்சியையும் மேற்கொள்ள அதிக வாய்ப்புகள் உள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார். அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்று ஒன்றை அவர் நட்டார். பின்னர் ருமானியா பிரதமர் திரு இலி போலாஜோனை அவர் சந்தித்து பேசினார். வர்த்தகம், முதலீடு, பசுமை எரிசக்தி, போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ருமானியாவுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து அவருடன் திருமதி திரௌபதி முர்மு ஆலோசனை நடத்தினார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ரசாயன பூங்காக்கள் நவீன வசதிகளுடன் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இவை முதலீடுகளை அதிகரித்து இறக்குமதியை குறைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ரசாயன பூங்காக்கள் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் பல்லாரி, குண்டக்கல் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்தும் அமைச்சரவையின் முடிவு போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இது சுற்றுலா தலங்களுக்கான இணைப்பை மேம்படுத்துவதுடன் பொருளாதார வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 பயிற்சி முகாமை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நடைபெறும் இந்த முகாமில் அவை நடவடிக்கைகள் குறித்து புதிய உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ், ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் இந்த 2 முகாமின் பல்வேறு அமைப்புகளில் உரையாற்ற உள்ளனர். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. அவர்களில் சில அதிகாரிகள் மீது சட்ட ரீதியான மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று 3வது சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய திரு நித்யானந்த் ராய், பேரிடர் மேலாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பேரிடர் குறித்த எச்சரிக்கை தகவல்களை முன்கூட்டியே வழங்கும் நடைமுறையை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். பேரிடர் மேலாண்மையில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 10 தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் நாட்டில் பேரிடர் மேலாண்மையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300

0: ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஐநா சர்வதேச வர்த்தக சட்ட ஆணையத்தின் 60வது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் பேசினார். இந்த ஆணையத்தில் தொடர்ந்து இந்தியா உறுப்பினராக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நிலைகளில் சர்வதேச வர்த்தக சட்டங்களின் பரிணாம வளர்ச்சிக்கு இந்தியா முக்கிய பங்காற்றியுள்ளதாக அவர் கூறினார். தொழில்நுட்ப மாற்றங்கள், டிஜிட்டல் வர்த்தகம், புதிய முதலீட்டு நடைமுறைகள் ஆகியவற்றிற்கு ஏற்ப சர்வதேச சட்டங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் பயணமாக இன்று ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி நாளை அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார். டிராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீநகரில் ராணுவ உயரதிகாரிகளுடன் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்க உள்ளார். ஹரியானா மாநிலத்தில் காற்று மாசை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக சண்டிகரில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், காற்று மாசை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று தெரிவித்தார். அரசும் மக்களும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இதில் வெற்றியடைய முடியும் என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். இக்கூட்டத்தில் ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழகத்தின் தூத்துக்குடியில் கடலோர காவல்படை சார்பில் சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. இதில் பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த ஒத்திகையை வெற்றிகரமாக மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் நேற்று காலை முதல் மாலை வரை நடைபெற்ற ஒத்திகையில் வணிக கப்பல் ஒன்றை மர்ம நபர்கள் கடத்துவது போலவும் அவர்களை பாதுகாப்படையினர் எவ்வாறு எதிர்கொண்டு மீட்பது என்பது போலவும் மாதிரி பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கப்பலை கடத்தியதாக கருதப்பட்ட இந்திய கடலோர காவற்படையைச் சேர்ந்த 4 நபர்களை பாதுகாப்பு படையினர் திறம்பட சுற்றி வளைத்து பிடித்தனர். கப்பலை முழுமையாக தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஒத்திகையை திட்டமிட்டபடி நிறைவு செய்தனர். இந்த ஒத்திகை நடவடிக்கையில் கடலோர பாதுகாப்பு குழும காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை, தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, இந்திய கடலோர காவல்படை, துறைமுக பாதுகாப்புப்படை, மருத்துவ குழு, தமிழ்நாடு காவல்துறை, கமாண்டப்படை, உளவுத்துறை, வெடிகுண்டு கண்டறியும் மற்றும் அகற்றும் பிரிவு மற்றும் சைவ பிரிவு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த ஒத்திகையை நடத்தினர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவின் பல்வேறு இடங்களில் கனமழை தொடர்ந்து நீடித்து வருகிறது. வடக்கு குஜராத் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு

0: இம்மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் ராணுவத்தினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அகமதாபாத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் நேரில் ஆய்வு செய்தார். குஜராத்தில் மழை வெள்ளத்தால் 38,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் பல்கார் மாவட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60 அதிகரித்துள்ளது. மீட்புப் பணிகள் குறித்து கவுஹாத்தியில் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா ஆய்வு மேற்கொண்டார். மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழு இன்று ஆய்வு செய்ய உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குஜராத், மகாராஷ்டிரா, ஒடிசா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் இன்றும் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியாவிற்கு முதலாவது பதக்கம் கிடைத்துள்ளது. இதில் நைஜீரிய வீரர் ரில்வான் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்து வீரர் மேத்யூ வெள்ளிப்பதக்கமும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் செண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: முதலாவதாக 3 பாடல்கள் கேட்டு முடித்திருந்தோம். ஈட்டி படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா, அதுக்கு தொடர்ந்து பூவுக்குள் பூகம்பம் படத்துக்காக கே எஸ் சித்ரா பாடியது இசை எஸ் வி வெங்கடேசன் என்னும் சங்கீதராஜன், அதனைத் தொடர்ந்து கரும்புவில் படத்துக்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது இசை இளையராஜா. 7:25 நம்ம கேட்டுருக்கோம். வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில். ஸோ சென்னை மெட்ரோலிருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்பு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமாங்க. கோயம்புத்தூர் பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும், ஈரோட்டில் 36, திருப்பூரில் 26, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து சேலத்தில் 35, பாலக்காடில் 26, தொடர்ந்து ஊட்டியில் வந்து 18 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக வெப்பநிலை பதிவாகக்கூடும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு.

சிகரம் படத்துக்காக கே சித்ரா பாடியது, இசை எஸ்பி பாலசுப்ரமணியம். இன்னும் சில நொடிகளில் கிளாஸ்கோவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காமன்வெல்த் 2026 விளையாட்டுப் போட்டிகள் பற்றிய கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேர்கள் இதுவரை கிளாஸ்கோவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காமன்வெல்த் 2026 விளையாட்டுப் போட்டிகள் பற்றின கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து அன்சலாக கேட்டீர்கள்.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: டைம் 7:45 FM Rainbow 103 கோவில வடக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கோம்.

0: ஆகாயங்கை படத்துல எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா. நேரம் 7:50. உலக நீரில் மூழ்குவதை தடுக்கும் நாளை ஒட்டி கோவை மாவட்ட தீயணைப்பு மீட்பு பணிகள் ஓய்வு பெற்ற நிலைய அலுவலர் வி ரவிச்சந்திரன் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் செய்தி.
1: அன்பார்ந்த வானொலி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் July 25 உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளின் முக்கிய நோக்கம் நீரில் மூழ்கி ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். நம் நாட்டில் ஆண்டுதோறும் ஏராளமானோர் ஆறுகள், குளங்கள், ஏரிகள், கடற்கரைகள் மற்றும் நீச்சல் குளங்களில் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றாததால் உயிர் இழக்கின்றனர். இதில் குழந்தைகளின் எண்ணிக்கையும் கவலைக்கிடமாக உள்ளது. நமது வீட்டில் குழந்தைகளை தனியாக விடும் பொழுது அது தவழ்ந்து சென்று பக்கெட் நீரிலோ இல்லை திறந்துள்ள தண்ணீர் தொட்டியிலோ விழுந்து சில நேரத்தில் கவலைக்கிடமான நிலையில் சென்றுவிடும். எனவே சில முக்கிய பாதுகாப்பு வழிமுறைகள் பின்பற்றி நாம் நமது உயிரையும் நமது குழந்தைகளின் உயிரையும் காப்பாற்றலாம். நீச்சல் தெரியாதவர்கள் ஆழமான நீரில் இறங்கவே கூடாது. குழந்தைகளை நீர்நிலைகளின் அருகில் ஒருபோதும் தனியாக விடக்கூடாது. எச்சரிக்கை பலகைகள் உள்ள இடங்களில் அவற்றை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். மது அருந்திய நிலையில் நீரில் இறங்குவது மிக பெரிய ஆபத்து. படகு பயணங்களில் உயிர்காக்கும் ஜாக்கெட்டை, அதாவது லைஃப் ஜாக்கெட், கட்டாயம் அணிய வேண்டும். வெள்ளப்பெருக்கு அல்லது வேகமாக ஓடும் நீரை கடக்க முயற்சிக்க கூடாது. ஒருவர் நீரில் மூழ்கினால் என்ன செய்ய வேண்டும்? பதற்றப்படாமல் உடனடியாக உதவிக்கு அலையுங்கள். நீச்சல் தெரியாவிட்டால் நேரடியாக நீரில் குதிக்க வேண்டாம். அதற்கு பதிலாக கயிறு, நீளமான கம்பு அல்லது மிதக்கும் பொருட்களை பயன்படுத்தி அவரை கரைக்கு கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். உடனடியாக அவசர உதவி சேவைக்கு தகவல் அளியுங்கள். நண்பர்களே, ஒரு சிறிய அலட்சியம் ஒரு குடும்பத்தின் வாழ்நாள் துயரமாக மாறிவிடலாம். ஆனால் சில நிமிட முன்னெச்சரிக்கை ஒரு உயிரை காப்பாற்றும். நீரை நேசியுங்கள், ஆனால் பாதுகாப்புடன் அணுகுங்கள். உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு நாளை அனைவரும் நீர் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.
0: உலக நீரில் மூழ்குவதை தடுக்கும் நாளை ஒட்டி கோவை மாவட்ட தீயணைப்பு மீட்பு பணிகள் ஓய்வு பெற்ற நிலைய அலுவலர் வி ரவிச்சந்திரன் அவர்கள் பகிர்ந்து கொண்ட செய்தியை கேட்டோம்.
2: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
3: மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
2: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
3: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத் நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு
2: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: ராணுவ வீரன் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா பாடியது இசை எம் எஸ் விஸ்வநாதன். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் என்ன இதுவரைக்கும் நம்ம கேட்டுருச்ச இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.
1: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு.
2: விடுதலை என்பது ஒரு நாளின் கொண்டாட்டம் அல்ல, பல தலைமுறைகளின் கண்ணீரால் எழுதப்பட்ட காவியம்.
1: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
3: நாட்டிற்காக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணமே அவரை வழி நடத்தியது.
1: சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. திருப்பூர் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமையைச் சேர்ந்த 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் பாராவலு தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். மஸ்கட்டில் நடைபெற்று வரும் ஆசிய சப் ஜூனியர் ஐவர் ஹாக்கி போட்டியின் இந்தியா 7-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானையும் 10-1 என்ற கோல் கணக்கில் ஓமனையும் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
5: இசையோடு என்றும் நீங்கள்.
6: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில் இணையிறது. நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ. தினமும் ஒவ்வொரு ஜி கே குவஸ்டனோட நம்ம இந்த ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியை தொடங்குவோம். அந்த வகையில் இன்னைக்கான கேள்வி, மேற்கு வங்காளத்தில் பெண்களினுடைய பாதுகாப்பை வலுப்படுத்துகிற நோக்கத்தில் ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க, அந்த திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது தான். உங்களுக்கு சரியான பதில் தெரியும் அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லேயும் உங்களுடைய பதில்களை நீங்கள் சொல்லலாம்.

0: பாட்டு திருப்பாச்சி படத்திற்காக மாணிக்க விநாயகம் சுமங்கலி பாடியிருந்தாங்க. இசை தேவி ஸ்ரீ பிரசாத்.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 தேதி முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மணிக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் நாவலாசிரியர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுகிறார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
4: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
3: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
4: அப்படியா?
3: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
4: அப்போ இப்பவே போலாம்.
5: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: ரெயின்போ வைப்ஸ் கேட்டுட்ருக்கோம், எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில். எஸ், இன்னைக்கான கேள்விக்கு ஒரு ஈஸியான ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு, ஆக்சுவலாக பொதுவாக வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களினுடைய பாதுகாப்பை வெளிப்படுத்துகிற நோக்கில் ஒரு திட்டம் உருவாக்கியிருக்கிறாங்க, அது என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். இப்போ அதில் ஒரு சின்ன க்ளூ என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க பெண் காவலர்களை கொண்ட இந்த ஒரு படையில் பெண்கள் எல்லாருமே மோட்டார் சைக்கிளில் ரோந்து பயணம் மேற்கொண்டு பாதுகாக்கிறாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து இதனுடைய முதற்கட்டமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, 213 பெண் காவலர்கள் ஒரே சீருடையில் ஒரு சிறப்பு படையில் களமிறக்கப்பட்டு ஆக்சுவலாக ரோந்து வலம் வந்தாங்க. இதன் மூலமாக தான் இதனுடைய இனாகிரேஷன் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ மேற்கு வங்காளம்னு சொல்லிட்டேன், இது எந்த திட்டம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள்.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: ரெயின்போ வைப்ஸ் கேட்டுட்ருக்கோம் FM Rainbow 103 கோவையில். நம்ம ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கறதுக்கு முன்னாடி காசி படத்திலிருந்து பாட்டு கேட்டோம். ஹரிஹரன் பாடினது, பாடலாசிரியர் புலமை பித்தன், இசை இளையராஜா. இந்திய மாநிலங்கள்லையுமே யூனியன் பிரதேசங்கள்லையும் பெண்களுடைய பாதுகாப்புக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட நிறைய படைகள் இருக்கு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு சிங்கப்பெண் சிறப்பு படை, ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிங்க் பேட்ரோல் அப்படிங்கிறது வந்து கேரளா, ராஜஸ்தான் இந்த மாதிரியான மாநிலங்களில் பெண்களுடைய பாதுகாப்புக்கு, அதுவும் எஸ்பெஷலாக ஸ்கூல் காலேஜஸில், அந்த சரௌண்டிங் ஏரியாஸில், ஸ்கூல் காலேஜஸ் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே ரோந்து பணிகள் வந்துட்டு இருக்காங்க. இது எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1971ல ஃபர்ஸ்ட் கேரளா கோழிக்கோடில் தான் அனைத்து மகளிர் காவல் நிலையம் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன். அதத் தொடர்ந்து நம்ம அப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே இந்த மாதிரி எல்லாம் கொண்டுட்டே கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் அசாம்ல பார்த்தோம்னா வீராங்கனா படை அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கிறதுக்காக உருவாக்கப் அப்படிங்கிறதுமே வந்து நிறைய இடங்களில், நாகாலாந்து, கேரளா, உத்தரகாண்ட் இந்த மாதிரி இடங்கள்லையுமே வந்திருக்குது. அதுக்கப்புறமா பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவு அப்படின்னு எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஸோ இத்தனையுமே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பெண்களுடைய பாதுகாப்பிற்காக நிறைய திட்டங்கள் அமலுக்கு வந்திருக்கு, அதையும் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுட்டும் இருக்குது.

0: கீட்டுப்பாட்டு ஸ்டார் படத்துக்காக கார்த்திக் சித்ரா சிவராமன் பாடினது. பாடல் ஆசிரியர் பழனி பாரதி, இசை ஏ ஆர் ரஹ்மான்.
1: கொடிஷியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மணிக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் நாவலாசிரியர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுகிறார்.
1: கொடிஷியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
0: ரெயின்போ வைப்ஸ் கேட்டுருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் எனக்கான கேள்விக்கு நிறைய நேயர்கள் சரியான பதில் கொடுத்துருந்தாங்க. யாராரு அப்படிங்கிறத பார்த்துடலாமா? என் பார்வதி கணபதியிலிருந்து பதில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ரமண முதலி புதூர்லேருந்து சுதாகர் ஜீவா கொடுத்துருக்காங்க. திருப்பூர் பாலா, செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா சிவசாமி, மனோ கிருஷ் ரெட்ஃபீல்ட்ஸ்லேருந்து, குஹன் நஞ்சுண்டாபுரம், மனோகரன், கரையாம்பாளையம் மகேஸ்வரி, கனகராஜ், இந்து மல்லீஸ்வரன், கரகம்பாளையம் பாலசுப்ரமணியம், கல்பனா, பீடம்பள்ளி வாசுதேவன். பீடம்பள்ளி வாசுதேவன் ட்ரை பண்ணியிருக்கீங்க, பட் தப்பு இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு, நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து அவினாசி பிரபுதேவியும் தப்பாக தான் பதில் கொடுத்துருக்குறாங்க. வெள்ளிக்குப்பம்பாளையத்திலிருந்து நான் முத்துக்குமார், வெள்ளியங்காடு மகேஸ்வரி, தர்மராஜ், கஞ்சம்பட்டி சண்முகானந்தம், பூபதி ராஜேந்திரன் மூக்கனூர்லேருந்து ராயப்பன் ரெஜி ஜெஃப்ரி அவங்களும் பதில் கொடுத்துருக்குறாங்க. சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன், கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட இணையறாங்க. பதில் சொல்லிங்க, வாழ்த்துக்கள் மட்டும் சொல்கிறோம் அப்படின்ட்டு ஆரிச்சாமி தடகத்திலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. வரதராஜபுரத்திலிருந்து விஜயகுமார் முயற்சி செஞ்சுருக்கிறீங்க. புலுவப்பாளையம் ஆனந்தமுருகன் சரியான பதிலோட சொல்லியிருக்கிறாங்க. போஷண்முக சுந்தரம் விநாயகபுரம், ரத்னபுரியிலிருந்து ராஜா முகமது, கோவை காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம், அதுக்கப்புறமா மேனகா விஜயகுமார், ரோஹித் நிரஞ்சன் மடத்துக்குளம் அவங்க பதில் கொடுத்துருக்காங்க. திருப்பூர் கணபதி பாளையத்திலிருந்து யசோதா கோவிந்தராஜ், பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் இளமாறன், பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசு, ஜே கிருஷ்ணாபுரம், சஹானா ஆதிரன், நெபுலா யோகவர்ஷினி பதில் கொடுத்துருக்கிறீங்க. கோகிலா பழனிசாமி தொட்டம்பாளையத்திலிருந்து விஸ்வம் அறந்தாங்கிலிருந்து இவரும் பதில் கொடுத்துருக்கிறாரு. சரியான பதிலோட இவ்வளவு நேயர்கள் நம்ம கூட நினைச்சிருக்கீங்க. கேட்டுட்டு இருக்கோம் ரெயின்போ வைப்ஸ், எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில்.

கேட்டுப்பாட்டு தித்திக்குதே படத்திற்காக சுஜாதா மோகன் பாடியிருந்தாங்க. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை வித்யாசாகர். ரெயின்போ வைப்ஸ் கேட்டுட்ருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்றைக்கான கேள்விக்கு இன்னும் சரியான பதில்கள் சொன்ன நேயர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, கோகுல் கமலேஷ் அவர்களை தொடர்ந்து பிரேமா வள்ளியங்கிரியில் பதில் கொடுத்துருக்குறாங்க. புலவாடி உதயகுமார், பானுமதி, சண்முக சுந்தரம் ரமண முதலி புதூர்லேருந்து, கும்பகோணம் மனோகரன், ஆலங்கோபு தண்ணீர்த்திடம் விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெயரத்விக் பதில் கொடுத்துருக்காங்க. சீபு சோமஸ்கந்தமூர்த்தி, கோணமலை ஆனந்தன், தேவராயபுரத்திலிருந்து ராஜா, குஹன் சிந்து கோத்தகிரி, மலைகவுண்டன் மலையத்திலிருந்து விமலா வேணுகோபால் பூபனா, அதுக்கப்புறமா முடப்பலூர்ல இருந்து கீதா பதில் கொடுத்திருக்காங்க. விஎன் இளங்கோ சாமி செட்டிப்பாளையம், நங்கவள்ளி ராஜாராம், சுமதி கனகராஜ் செம்மிப்பாளையத்திலிருந்து பதில் கொடுத்திருக்காங்க. அவர்களை தொடர்ந்து மதுக்கரையிலிருந்து பெரியசாமி, இவங்க எல்லாருமே இன்னைக்கு சரியான பதிலை கொடுத்திருக்காங்க. அப்படி அந்த சரியான பதில் என்ன அப்படின்னா, மேற்கு வங்காளத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு படையின் பெயர் துர்கா ஸ்குவாட், துர்கா படை அப்படிங்கறதா. இதனுடைய முக்கியமான அம்சம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிரத்யேக பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கறத 112 அப்படின்னு ஒரு அவசர உதவி எண் மூலமா அவங்களை நம்ம தொடர்பு கொண்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்கா படை வாகனம் வந்து உடனடியா அங்க விரைஞ்சு வரும் அப்படிங்கறது ஒண்ணு. ஈப்டீசிங்க மெயினா பள்ளி கல்லூரிகள் பேருந்து நிலையங்கள்ல வணிக வளாகங்கள்ல எல்லாம் தடுக்கணும் அப்படிங்கறது. இது கூட என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 24/7 பெண்களுக்கு உதவி மையம், விமன் ஹெல்ப் டெஸ்க், 24 மணி நேரம் செயல்படுத்தப்படுற அந்த விமன் ஹெல்ப் டெஸ்க் இருக்குது. இது கூடவே சைபர் ஹெல்ப் டெஸ்கும் இருக்கு. இதுல 500 காவல் நிலையர்களை வந்து இதுக்குன்னு அவங்க பிரத்யேகமா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. மாநிலத்துல ஒவ்வொரு துணை பிரிவிலையும், அதாவது ஒவ்வொரு சப் டிவிஷன்லயும் ஒரு மகளிர் காவல் நிலையமும் அமைக்கப்பட்டு வருது. இது எல்லாத்துக்கும் ரொம்ப முதன்மையா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேற்கு வங்காளத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிராக 0 tolerance பாலிசி அப்படின்னு ஒரு கொள்கை கொண்டு வந்திருக்காங்க. பூஜ்ய சகிப்புத்தன்மை, 0% கூட நாங்க இதை வந்து சகிச்சுக்கவே மாட்டோம் அப்படின்னு ஒரு கொள்கையின் கீழே பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக தான் இந்த துர்கா படை உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில சரியான பதில் சொன்ன நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு.
1: விடுதலை என்பது ஒரு நாளின் கொண்டாட்டம் அல்ல, பல தலைமுறைகளின் கண்ணீரால் எழுதப்பட்ட காவியம்.
0: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: நாட்டிற்காக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணமே அவரை வழி நடத்தியது.
0: சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. திருப்பூர் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
3: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
4: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
3: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
4: அப்படியா?
3: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
4: அப்போ இப்பவே போலாம்.
5: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
0: நிலையத்தில் நேரம் 8:50.
6: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
7: முகத்தில் பருவா சைபால்
8: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
9: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
10: ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி. ராஜா ரொம்ப நியாயமானவர், நேர்மையானவர், கண்டிப்பானவர். தப்பு செய்கிறது யாராக இருந்தாலும் தண்டனை கொடுப்பார். வேண்டியவங்களுக்கு ஒரு நியாயம், வேண்டாதவங்களுக்கு ஒரு நியாயம்ங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஒரு சமயம் அரசவையில் அந்த அமைச்சரே வந்து விதிமுறைகளுக்கு புறம்பாக ஏதோ நடந்துகிட்டு இருக்கார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அந்த அமைச்சரை கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்டாராம். உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? நேராக போனார். அங்கே நின்றுகிட்டு இருந்த இன்னொருத்தர் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சார். அறை வாங்கினவர் திகைச்சு போயிட்டார். இவர் ஏன் நம்மளை வந்து அரைகிறார் அப்படின்னு யோசனை பண்ணார். மன்னரும் தேய்ச்சி போயிட்டார். நாம இவர் அரைஞ்சா அதுக்காக இவர் போய் இன்னொருத்தரை அரையணுமா அப்படின்னு யோசனை பண்ணார். அவர் இவருக்கு என்ன பைத்தியமானு கூட நினைக்க ஆரம்பிச்சுட்டார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் அமைச்சர் அவர் கவனிச்சுக்கிட்டு இருந்தாரா, அவர் இன்னொருத்தரை அரைஞ்சார் இல்லையா, அந்த அரை வாங்கின ஆசாமியை பார்த்து கத்திக்கிட்டு இருந்தார். யார் அமைச்சர்? ஏப்பா, என்கிட்ட அறையை வாங்கிட்டு இப்படி விவரம் இல்லாமல் நின்றுட்டுருக்குறியே, நான் உனக்கு கொடுத்ததை நீ வேற யாருக்கிட்டையாவது கொடுத்துரு அப்படின்னார். உடனே அந்த ஆள் பார்த்தான், தனக்கு அடுத்தபடியாக நின்றுகிட்டு இருந்தவனை ஓங்கி ஒரு அறை அரைஞ்சான். அவன் கண்ணத்தை தடவிட்டே யோசனை பண்ணான். இது ஏதோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அடுத்தாப்பில் நின்றுகிட்டு இருந்தவனை அரைஞ்சான். இப்படி இந்த அறை வந்து மாறி மாறி போயிட்டே இருக்குது, ஊரு பூரா பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. அன்னைக்கு ராத்திரி அந்த ராஜா படுக்கிறதுக்காக போனார். அந்த நேரம் பார்த்து அவர் கண்ணத்தில் பலார்னு ஒரு அறை விழுந்தது. நம்மளே அரைகிறது யாரு அப்படின்னு அதிர்ச்சியோட மன்னர் திரும்பி பார்க்குறாரு. அரைஞ்சது அவரோட மனைவி. என்னாச்சு உனக்குன்னு கத்துனார் ராஜா. உங்களுக்கு தெரியாதா, ஊர் பூரா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மூலமாக இந்த அறை வந்து பிரயாணம் பண்ணிட்டு வருது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டுதா அப்படின்னாராம் மன்னர். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவர் விவரத்தை சொன்னாராம். அப்படின்னா நீங்கள் ஆரம்பித்து வச்ச இந்த விளையாட்டை நான் முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. மறுநாள் காலை மறுபடியும் அரசவை கூடிச்சு அந்த அமைச்சர் மன்னரை பார்த்து கேட்டார், என்ன மகாராஜா, என்கிட்ட கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டீங்களா அப்படின்னாராம். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னார் மன்னர். ஆனால் நான் எதிர்பார்த்தேன். அது எங்கே போயிட போகுது, ஊர் பூரா சுற்றி கடைசியில் உங்ககிட்ட தான் வந்து சேரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னார் அமைச்சர். இந்த கதை வந்து வேடிக்கையாக இருந்தால் கூட இதில் உள்ள கருத்து முக்கியமானது. இந்த உலகத்தில் பல கருத்துக்கள் இப்படி தான் மாறி மாறி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் ஒருத்தன் தன்னுடைய நண்பன் ஒருத்தனை கடத்தருவில் பார்த்தான். உடனே ஓடி போய் பலார்னு ஒரு அறை கொடுத்தானே, அவன் கண்ணத்தை தடவிட்டு ஏண்டா என்ன அரைஞ்சேன்னு கேட்டிருக்கான். நீ ஏண்டா என்னை முட்டாள்னு என் மனைவிகிட்ட போய் சொன்னேன் அப்படின்ட்டுருக்கான் அவன். உன்னை ஒரு முட்டாள்னு சொன்னதுக்காகவா நீ என்ன அரைஞ்ச அப்படின்னு கேட்டிருக்கான் இவன். டேய், நான் அதுக்காக அரையலப்பா, அது ஒரு பெரிய ரகசியம் நான் முட்டாளுங்கிறது. அந்த ரகசியத்தை நீ வந்து ஏன் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன், அதுக்காக தான் அரைஞ்சேன் அப்படின்னு நான் அவன்.
6: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
8: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
9: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
1: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத், நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 கோவையில் இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில வழிகாட்டி, வங்கிகளில் நடைமுறையில் இருக்கும் மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டங்கள் குறித்து நேரலையில எடுத்துரைக்கிறார் நிதி ஆலோசகர் பி முருகேசன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் இணைஞ்சிருந்தது ஆர்ஜே மேஷி. இனி தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆர்ஜே சந்தீப் காத்திருக்காரு. நன்றி நேர்களே.

0: கேட்டு பாட்டு. பொற்காலம் படத்திற்காக கே எஸ் சித்ரா பாடினது, பாடலாசிரியர் வைரமுத்து, இசை தேவா.
1: கோயமுத்தூர் வானொலி நேயர்களே,
2: மன் கி பாத். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்த தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமையைச் சேர்ந்த 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்துக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: முருகரசன் படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியது. இசை இளையராஜா.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் நாவலாசிரியர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுகிறார்.
1: கொடிசியா தொழிற் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

பூந்தோட்ட காவல்காரன் படத்துக்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது இசை இளையராஜா. 9:14 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டுருக்கோம் இந்த நிகழ்ச்சி. இது எங்கள் சாய்ஸ். தொடர்ந்து பூமழை பொழியது படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா பாடியது இசை, ஆர் டி பர்மன்.

9:20 இது எங்கள் சாய்ஸ் எஃப்எம் ரெயின்போ 103 கோவில கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கூலி படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா பாடியதை இசை சுரேஷ் பீட்டர்.

0: காதல் கீதம் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது இசை இளையராஜா. 9:32 எஃப்எம் ரெயின்போ 103 கோவை.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: உலக நீரில் மூழ்குவதை தடுக்கும் நாளையொட்டி கோவை மாவட்ட தீயணைப்பு மீட்பு பணிகள் ஓய்வு பெற்ற நிலைய அலுவலர் வே ரவிச்சந்திரன் அவர்கள் விடுக்கும் செய்தி.
1: அன்பார்ந்த வானொலி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 25 உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளின் முக்கிய நோக்கம் நீரில் மூழ்கி ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். நம் நாட்டில் ஆண்டுதோறும் ஏராளமானோர் ஆறுகள், குளங்கள், ஏரிகள், கடற்கரைகள் மற்றும் நீச்சல் குளங்களில் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றாததால் உயிரிழக்கின்றனர். இதில் குழந்தைகளின் எண்ணிக்கையும் கவலைக்கிடமாக உள்ளது. நமது வீட்டில் குழந்தைகளை தனியாக விடும்பொழுது அது தவழ்ந்து சென்று பக்கெட் நீரிலோ இல்லை திறந்துள்ள தண்ணீர் தொட்டியிலோ விழுந்து சில நேரத்தில் கவலைக்கிடமான நிலையில் சென்றுவிடும். எனவே சில முக்கிய பாதுகாப்பு வழிமுறைகள் பின்பற்றி நாம் நமது உயிரையும் நமது குழந்தைகளின் உயிரையும் காப்பாற்றலாம். நீச்சல் தெரியாதவர்கள் ஆழமான நீரில் இறங்கவே கூடாது. குழந்தைகளை நீர்நிலைகளின் அருகில் ஒருபோதும் தனியாக விடக்கூடாது. எச்சரிக்கை பலகைகள் உள்ள இடங்களில் அவற்றை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். மது அருந்திய நிலையில் நீரில் இறங்குவது மிகப்பெரிய ஆபத்து. படகு பயணங்களில் உயிர்காக்கும் ஜாக்கெட்டை, அதாவது

0: லைஃப் ஜாக்கெட் கட்டாயம் அணிய வேண்டும். வெள்ளப்பெருக்கு அல்லது வேகமாக ஓடும் நீரை கடக்க முயற்சிக்க கூடாது. ஒருவர் நீரில் மூழ்கினால் என்ன செய்ய வேண்டும்? பதற்றப்படாமல் உடனடியாக உதவிக்கு அலையுங்கள். நீச்சல் தெரியாவிட்டால் நேரடியாக நீரில் குதிக்க வேண்டாம். அதற்கு பதிலாக கயிறு, நீளமான கம்பு அல்லது மிதக்கும் பொருட்களை பயன்படுத்தி அவரை கரைக்கு கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். உடனடியாக அவசர உதவி சேவைக்கு தகவல் அளியுங்கள். நண்பர்களே, ஒரு சிறிய அலட்சியம் ஒரு குடும்பத்தின் வாழ்நாள் துயரமாக மாறிவிடலாம். ஆனால் சில நிமிட முன்னெச்சரிக்கை ஒரு உயிரை காப்பாற்றும். நீரை நேசியுங்கள், ஆனால் பாதுகாப்புடன் அணுகுங்கள். உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு நாளை அனைவரும் நீர் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.
1: உலக நீரில் மூழ்குவதை தடுக்கும் நாளையொட்டி கோவை மாவட்ட தீயணைப்பு மீட்பு பணிகள் ஓய்வு பெற்ற நிலைய அலுவலர் வே. ரவிச்சந்திரன் அவர்கள் விடுத்த செய்தி கேட்டோம்.

0: அந்தப்புறம் படத்துக்காக கே சித்ரா இளையராஜா பாடியது இசை இளையராஜா.
1: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
2: மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
1: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
2: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத், நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 தேதி முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் 28 மணி வரை நடைபெற உள்ளது.
1: இன்று மாலை 6 மணிக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் நாவலாசிரியர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுகிறார்.
0: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
3: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
2: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
3: அப்படியா?
2: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
3: அப்போ இப்பவே போலாம்.
4: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
5: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
6: வணக்கம். We started நிலல். இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. Public if they are planning to give very good information, உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணவன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், I will call them to my office and I will reward them accordingly. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு they want to reveal their phone number, அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா they need not give any kind of information to me. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் ஏ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
5: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

இந்த நிகழ்ச்சி இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரைக்கும் உங்க கூட நான் அஜய் சந்தீப் ஒலிவிழா வளம் வந்த பாடல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி நேர்களே. இன்னும் சில நொடிகளில் காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து போவோமா ஊர்வோலம் வழங்குவதற்காக அஜய் மெய்ஸ்ரீ காத்துட்ருக்காங்க.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமையைச் சேர்ந்த 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வினாத்தாள் முறைகேடு விவகாரம் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று 3வது சுற்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 26,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதி அர்ஜுனாத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரிவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயன நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1260 கிலோ புகையிலைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மோசமான வானிலை காரணமாக கடந்த 6 நாட்களாக தடைப்பட்டிருந்த அமர்நாத் புனித யாத்திரை இன்று மீண்டும் தொடங்கியது. காமன்வெல்த் பாராவலுத்துக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜிண்டுகுமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நேரம் 10:03. நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சியில நேர்ந்து நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ. தினமும் போவோமா ஊர்கோலத்துல ஒவ்வொரு ஊருக்கு நம்ம போறோம். இன்னைக்கு எந்த ஊருன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடியே உங்களை நேரடியா கூட்டு போறேன். எல்லாரும் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ட்ரெயின்ல போலாமா? போறோம் போறோம் போறோம் டுவர்ட்ஸ் ஒரு வடக்கு திசையை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டே இருக்கோம். கோவையையும் தாண்டி தமிழகத்தையும் தாண்டி அப்படியே போனோம்னா எங்க போறோம்? நம்ம மேற்கு வங்காளத்துல இறங்கி அங்க இருக்கிற எந்த சர்வீஸ் பஸ், அதுவும் மேற்கு வங்காளத்துல பீர்பூம் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இறங்கி அங்கிருந்து எந்த சர்வீஸ் பஸ்ல வேணாலும் நம்ம ஏறலாம். ஏறிடலாமா? ஏறி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கோம். ஒரு 2-2.5 மணி நேரம் பயணத்துல இந்த ஒரு இடத்தை நாம வந்து அடையறோம். அந்த இடத்தினுடைய பேர் போல்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல, அதுலயும் ஒரு சின்ன ஒரு அழகான அதுலயும் ஒரு குட்டி கிராமம், அங்கதான் நம்ம போக போறோம். இந்த ஒரு பாட்டை வச்சு அது எந்த கிராமம்னு நீங்க கெஸ் பண்ணுங்க.

அக்லச்சோலோரே அப்படிங்கிறத வச்சு நிறைய பேர்னால ஓரளவு கெஸ் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். மேற்கு வங்காளத்தில் போல்பூருங்கிற ஊருக்கு உள்ளார ஒரு இருக்கிற சாந்தி நிகேதன் அப்படிங்கிற ஒரு அழகிய இடத்த பற்றி தான் இன்னைக்கு போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சியில் நாம எல்லாரும் அந்த ஊருக்கு நேரடியாக பயணம் பண்ண போகிறோம். அங்கே போல்பூர் கிட்ட சாந்தி நிகேதனில் பஸ் வந்து இறங்கினா என்ன வெயில், என்ன தூசி, ஆபாடா! அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம் என்னதான் இருக்குது அப்படின்னு. சுற்றி முற்றியும் இந்த பக்கம் ஒரு ரோ பூரா பழக்கடை இருக்குது. வெஸ்ட் பெங்கால்னு சொன்னாலே நமக்கு எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும், சாப்பிட்ற ஒரு பொருள் அப்படின்னாலே மேற்கு வங்காளம்னா ரசகுல்லா இல்லாமையா? எங்காவது ரசகுல்லா கடை இருக்காப்பா இருக்காப்பா இருக்காப்பா? அட, இங்கே ஒரு பெரிய ரசகுல்லா கடை இருக்குது. அதையும் பார்த்தா வகை வகையாக தினசு தினசாக எல்லா வகையான ரசகுல்லாவுமே அடுக்கி வச்சுருக்காங்க. பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும்னு தோணுது. பழக்கடைகள் ஒரு பக்கம், இனிப்பு கடைகள் ஒரு பக்கம், அப்படியே சாந்தி நிகேதனுடைய பெரிய ஒரு ஆர்ச்சும் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம நுழையிறோம். இந்த இடத்துக்கு பேர் ஃபர்ஸ்ட் கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேட்டுக்குள்ளே வந்தோன்னா இங்கே பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நிறையா இந்த மோமோஸ் கடைகள் தான் நிறைய தள்ளுவண்டியில் வச்சு வித்துக்கிட்டே இருக்காங்க. மேபி இந்த ஊரில் வந்து அது ரொம்ப பிரபலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கே நம்ம ஊர் ஆட்டோ மாதிரியே ஏதோ இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரேன். பாடலுக்கு பிறகு நாமளும் அந்த ஆட்டோ மாதிரி இருக்கிற வண்டியில் பயணம் பண்ணலாமா?

சீதாராமம் படத்துல இருந்து பாட்டு கேட்டோம். போவோமா ஊர்கோலத்துல சாந்தி நிகேதன், மேற்கு வங்காளத்துல இருக்க சாந்தி நிகேதன் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து நம்ம தொடர்ந்து போய்கிட்டே இருக்கோம். அங்க வந்து ஒரு டோட்டோவை வந்து நம்ம பார்த்தோம். ஒரு ஆட்டோ மாதிரி ஒரு வண்டி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த டோட்டோவை பிடிச்சோன்னா இந்த சாந்தி நிகேதன் முழுவதுமா சுத்தி காட்டுவாங்களாம். அது வந்து இந்த மின்சாரத்துல இயங்கக்கூடிய ஒரு ஈவி வண்டி, பார்க்கறதுக்கு ஆட்டோ மாதிரி இருக்கு, நம்ம ஊர் ஷேர் ஆட்டோ மாதிரி இருக்கு. பார்க்கலாம், அதுல பாக்குறோம்னா ரெண்டு பக்கமும் உட்காந்துக்கலாம். எதிரெதிர் பக்கத்துல மற்றும் ஒரு கலை மையமா இந்த சாந்தி நிகேதன் உருவெடுத்திருக்குது. இங்க வந்து விஸ்வபாரதிங்கிற ஒரு பெரும் பல்கலைக்கழகம் இருந்தாலும் ஒரு கிராமமாகவே இங்கே இருக்குது. பொதுவாக நிறைய பல்கலைக்கழகங்களில் நம்ம வந்து விளையாட்களை எல்லாம் வந்து அதிகமாக உள்ள விட மாட்டாங்க. ஆனால் இது கிராமத்துக்குள்ளேயே பல்கலைக்கழகமும் இருக்குது. அதை தொடர்ந்து நிறையா லைப்ரரி அது இதுன்னு என்ன இருந்தாலுமே மக்களினுடைய பயன்பாடு, உள்ள யார் வேணால் வரலாம், யார் வேணாலும் போகலாம். அங்கேயே மக்கள் குடியிருப்புகளும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இப்போ நம்ம டோட்டோவில் ஏறுறோம். அப்படியே நம்ம டோட்டோ மெதுவாக நடந்து போகுது, அப்படியே நகர்ந்து போகுது. அந்த ஃபர்ஸ்ட் கேட்டை தாண்டி போனோம்னா நாங்க மெயின் ரோட்ல பார்த்த மாதிரி தான் இங்கேயும் பூரா வந்து இந்த மோமோஸ் கடையா இருக்கு. அடுத்து பார்த்தோன்னா நமக்கு வந்து நம்ம கொஞ்சம் நார்த் சைடு போயிட்டோம் அப்படின்னாலே வந்து அங்கே அதிகமான துரித உணவுகளில் பானிபூரிங்கிறது நம்ம ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவோம். இவங்க இதுக்கு பேர் புல்ச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து இங்கே புளிப்புத்தன்மை அதிகமாக ஆட் பண்ணி இவங்களுடைய ரொம்ப ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டாமா அதுவும் இங்கே லைனாக வச்சுருக்கிறாங்க. அவங்க வச்சுருக்கிற அந்த பானை, அந்த பூரி, இதையெல்லாம் பார்த்தாலே நமக்கே கொஞ்சம் சாப்பிடணுன்னு தான் தோணுது. அந்தளவுக்கு ஒரு மாதிரி டெம்ட்டிங்காக வச்சுருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையுமே. அதனையும் தொடர்ந்து அப்படியே நான் நம்ம டோட்டோவில் வந்துக்கிட்டே இருந்தோன்னா இந்த பக்கம் ஒரு பேங்க் இருக்குது. யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுனால இங்கேயும் பேங்க் அதனுடைய மெயின் பேங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனையும் தொடர்ந்து நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம். இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. பொதுவாக நம்ம சின்ன வயசுலலாம் ஒரு மரம் இருந்தது அப்படின்னா எத்தனை பேர் கையை இப்படி விரித்து விரித்து அந்த மரத்தை சுற்றி கட்டினோம்னா எத்தனை பேர் அந்த மரத்தை சுற்றுறாங்க, அப்போ அந்த மரத்தினுடைய வித்து எவ்வளோ கையளவு இருக்குது, எவ்வளோ மனிதர்களுடைய கையளவு இருக்குது அப்படின்னு நம்ம வச்சு விளையாடி பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி இங்கே ஒரு மிக பெரிய ஆலமரம் இருக்குது. நல்ல ஹைட் வெயிட்டாக ஜைஜாண்டிக்காக இருக்கிறவங்களே ஒரு 10 பேர் சேர்ந்து கட்டுப்பிடிக்கிற அளவுக்கு அந்த மரம் அவ்வளவு அகலமாக இருக்குது. அதுவும் அதனுடைய கீழ் ட்ரங்க் பார்த்தோன்னா அவ்வளோ அகலமான மரமாக இருக்குது. இந்த இடமே பார்த்தோன்னா நம்ம மேற்கு வங்காளம்னு சொல்கிறோம், ஆனால் கேரளாவில் எப்படி அப்படியே அடர்ந்த காடு மாதிரி நிறைய பெரிய பெரிய மரங்களாக இருக்கும், அதே மாதிரி இந்த பகுதியும் ஒரு மிகப்பெரிய வனம் மாதிரி இருக்கு. அவ்வளோ மரங்கள் இருக்கு. மரங்கள் ஒரு இயற்கை சூழலுக்கு மத்தியில இந்த ஈவி வண்டியில போகும்போது என்ன ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும் இல்லையா. அதுவும் பக்கத்திலேயே இந்த தெருவோர சின்ன சின்ன கடைகளை எல்லாம் பார்க்கும்போது. ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு தேடி இந்த பக்கம் வந்தா இங்க அதிகமா சோளம் வச்சிருக்காங்க, இளநி வச்சிருக்காங்க. நம்ம ஊர் இளநி மாதிரி இங்க ரவுண்டா இல்லை. இந்த ஊர் இளநி எல்லாம் ஒரு மாதிரி நீட்டமா இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் இளநி ரவுண்டா இருக்கும், ஆனா இதே இளநி இதே பச்சை கலர்ல ஆனா நீட்டமா வச்சிருக்காங்க. இதுதான் இந்த ஊர் இளநியா. இங்க வந்து இளநி தென்னை மரங்கள் அதிகமாக இல்லை. சாப்பாட்லேயுமே அதிகமாக தேங்காயெல்லாம் பயன்படுத்த மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி இளநிக்காக வேற ஒரு ஊரில் இருந்து தான் வருது. ஆனால் இங்கே வர இளநியெல்லாம் நீட்டமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. தொடர்ந்து அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாமே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: பூவோமா ஊர்கோலம்ல சாந்தி நிகேதன்ல இருக்கோம். நாம வந்து இளநீ இருக்குது, கார்ன் இருக்குது, நம்ம வந்து பானிபூரின்னு சொல்லக்கூடிய அந்த புச்கா அங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே பார்த்தோம். அப்புறம் அங்கே பெரிய மரங்கள், ஒரு ஆலமரம், இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அதை எல்லாத்தையுமே பார்த்தோம். அது பக்கத்தில் தொடர்ந்து நம்ம போயிட்டே இருந்தோம்னா நம்மளோட லெஃப்ட் சைடில் ஒரு கிளாஸ் ஹவுஸ் மாதிரி இருக்குது. வெள்ளை வெளியேர்னு கண்ணாடியில் செய்யப்பட்ட ஒரு பெரிய ரூஃப் எல்லாம் போட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா சாந்தி நிகேதன் மந்திர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சாந்தி நிகேதனுடைய கோவில். இது வந்து ரவீந்திரநாத் தாகூர் உருவாக்கிய இந்த இடம் அப்படிங்கிறத நம்ம முதலே சொல்லியிருந்தோம். விஸ்வபாரதி பல்கலைக்கழகமும் அங்கே இருக்குது. அது அவருடைய ஒரு விஷன், அவர் உருவாக்குனது அப்படிங்கிற

அங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒவ்வொரு புதன்கிழமையுமே காலையில 5 மணிக்கு அதுக்கப்புறம் 6 மணிக்குன்னு 2 செஷன்ல அங்க வந்து பாடல்கள் பாடுறாங்க. அது நம்ம என்ன பாட்டு வேணாலும் பாடலாம். இப்போ வந்து அந்த இடத்துல எத்தனை மொழி பேசுறவங்களும் அந்த சாந்தி நிகேதன் குடும்பத்துக்குள்ள இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எந்த மொழியாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்த பெங்காலியில சொல்லணும் அப்படின்னா தாராளமா சொல்லலாம். இப்ப நம்மளே வந்து ஏதாவது ஒரு ஆன்மீக கருத்து இருக்குது, ஒரு திருவாசகம் இருக்கு, ஒரு திருவாசகம் இருக்குது, ஒரு திருவம்பாவை இருக்குது அப்படின்னா அதை நம்ம போய் நம்ம வாசிச்சுட்டு அதனுடைய பொருளை அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு நாம பெங்காலியில சொல்லலாமா, அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்க தராங்க. ஸோ அங்க எந்த உருவமும் இல்லாம மக்களுக்கு, அதுவும் சின்ன சின்ன பசங்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மந்திர் உருவாக்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு புதன்கிழமையுமே எல்லாரும் ஒரே மாதிரி வெள்ளை கலர் உடை அணிஞ்சு காலையில 5 மணிக்கு அப்படியே டான்னு வந்து அங்க படிக்கக்கூடிய பசங்க எல்லாம் நின்றுவாங்க. அவங்க வந்து ஒரு இறை வழிபாட்டின் ஒரு அங்கமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கே அழகா இருக்குல்ல. இவ்வளவு இயற்கையான சூழல், இவ்வளவு அமைதியா இருக்கு, பெருசா சத்தம்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் மாசம் ஒரு 200 பேர் 300 பேர் போட்டு அந்த ஒரு கண்ணாடி அறையில அமர்ந்து தியானம் பண்றது எவ்வளவு கேட்கும் போதே நமக்கே அப்பா ஒரு மாதிரி சூதிங்காக இருக்குது. ஒரு அமைதியை, மன அமைதியை தந்துக்கிட்டே இருக்குது. நம்ம தொடர்ந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து போனோம் அப்படின்னா ஒரே கடை வீதி. இதுக்குத்தானப்பா காத்திருந்தேன். வெஸ்ட் பெங்கால் அப்படின்னா எத்தனை பொருட்கள் இங்கே செய்கிறாங்க, அதுவும் கைவினை பொருட்களுக்கு பேர் போன இடம் இந்த இடம் அப்படின்னும் சொல்கிறாங்க. நம்ம வந்து வெஸ்ட் பெங்காலில் என்னென்ன பெங்கால் காட்டன் என்னென்னமோ நம்ம சாரீஸ் எல்லாம் சொன்னாலும் கூட இங்கே கைவினை பொருட்கள் நிறையா இருக்குது. என்னென்ன பொருள் இருக்குது, எத்தனை கடை இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கும் சொல்கிறேன்.

0: வெஸ்ட் பெங்கால் இருக்க சாந்தி நிகேதன்ல அடி எடுத்து வச்சு ஒரு 1 கிலோமீட்டர் தான் நம்ம பயணம் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள நேரம் போனதே தெரியல. கட்டாயமா இதனுடைய பகுதி 2, பகுதி 3 எல்லாத்துலயுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரே வார்த்தையோட நான் முடிக்கிறேன். சாந்தி நிகேதன் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமா அங்கீகரிக்கப்பட்டிருக்குது 2023ல். அதுல எதை, அது எதை ஒரு ஸ்பெசிபிக் பார்ட்டா, இல்லை அது எதனால, அதுல என்ன முக்கியத்துவம் இருக்கு, இதை எல்லாத்தையுமே அடுத்தடுத்த பகுதிகளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூட இணைஞ்சு இருந்தது ஆர்ஜே மீஸ்ரீ. நன்றி நேர்களே. நிலையத்தில் நேரம் 10:30. இனி கேட்கலாம்
1: கவிதையும் கானமும். எல்லோருக்கும் வணக்கம். கவிஞர்களின் எண்ணங்களுக்கும் எழுத்துகளுக்கும் இசையால் மெருகேற்றி, குரல்களால் உயிரூட்டி, கானங்களாய் நம் காதுகள் நுழைந்து இதயத்தில் இடம் பிடித்த பாடல்கள் ஏராளம். அந்த பெருவெள்ள கானங்களில் ஒரு சில துளிகள் இங்கே. கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் கீதா ரவிச்சந்திரன். திருமணமாகி 1000 கனவுகளோடு புகுந்த வீடு செல்கிற பெண் தன் எதிர்பார்ப்புகளை கூறாமல் தான் எப்படி நடந்து கொள்வேன் என்று தன் நிலையில் நின்று தெளிவாக கூறுவது அழகுக்கு அழகு. நிறைவான இல்வாழ்க்கைக்கு இலக்கணமாய் கட்டியம் கூறி இட்டு செல்கிற ஒரு பாட்டு.

விஷயங்கள் வழியாக தெரியாதவற்றை புரிந்து கொள்ளுதல். நோன் டு அன்னோன் என்பார்கள். பார்வை இல்லாத நாயகி பறந்து விரிந்த இயற்கையை பற்றி கேள்விகள் எழுப்ப அவளுக்கு தெரிந்தவற்றிலும் அவள் உணர்ந்தவற்றிலும் இருந்து பதில்களை எடுத்து தருகிற நாயகன். கண்களை மூடி பாடலை கேட்டால் அட ஆமாம்ல என நாமும் ஆமோதிப்போம்.

மாநாட்டில் ஒரு புதுமலர். யாருக்கான பூக்கள், எதற்காக பூக்கின்றன? பார்த்து ரசிக்கவா அல்லது பறித்து கொள்ளவா? இறைவனுக்கா இல்லை அவள் தலைவனுக்கா என அடுக்கடுக்கான கேள்விகள் அவளுக்குள். புதுமலரின் கேள்விக்கு பாட்டில் பதில் உள்ளதா கேட்டு சொல்லுங்களேன்.

அடுத்ததாக நாம் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் போகிறோம். மென்மையாக தொடங்கும் பல்லவி, ஓ இது ஒரு மெலடி பாடல் போல என நாம் எண்ணும் போதே மாஸ் என்ட்ரி அதிரடி ஆலாபனையுடன் ஹை பிச்சில் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். சரணங்களில் முதல் இரண்டு வரிகள் ரோலர் கோஸ்டரின் உச்சிக்கு செல்வது போல ஹை பிச்சிலும், அடுத்த இரண்டு வரிகள் லோ பிச்சில் ஒரு எஸ்கலேட்டரில் கீழ் இறங்குவது தெரியாமல் இறங்குவது போலவும், எப்படி இப்படி ஒரு மாயாஜாலம்? பாடலை கேட்கும் போதே அதில் வழியும் உற்சாகம் நம்மையும் தொற்றிக் கொள்கிறது.

முதல் இரவில் கணவன் பாடும்போது வாய் பேச முடியாத பெண் தன் உணர்வுகளை ஹம்மிங்கில் சொல்கிற பாட்டு. வார்த்தைகள் விவரிக்க முடியாத சில உணர்வுகளை மௌனம் விளக்கிவிடும். அதைத்தான் நோ வேர்ட்ஸ் என்கிறோம். கவிஞரோ மௌனம் என்பது மொழியின் பதம் என்கிறார். பாட்டு முடிந்த பின்பும் கூட நம் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலிக்கிறது அந்த ஹம்மிங். பி எஸ் சசிரேகாவின் வேற லெவல் ஹம்மிங் அது.

கவிதையும் கானமும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் நாம் நம் இதய அடுக்கில் ஏதோ ஒரு தளத்தில் கடந்த கால நினைவுகளின் தடங்கள் இப்போதும் நம்மை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது எனலாம். இந்த பாட்டும் அப்படித்தான். அவர் ரிமம்பர் ரிமம்பர் என்று பாடும் போதெல்லாம் ஐயா மறக்க முடியுமா உங்களை என்றே அழுகிறது மனது.

0: கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். விடைபெறுவது கீதா ரவிச்சந்திரன். கவிதையும் கானமும்
1: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
2: மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி.
1: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
2: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத் நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெண்கல பதக்கம் வென்ற இந்தியாவின் ஜண்டுகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ரசாயன உற்பத்தியை அதிகரிக்க உதவிடும் என்று ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ரயில்வே கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கல்வித்துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் சோனமுத்தம் மஸ்கர் மற்றும் இளவேனில் வாலறிவன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபன் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் ஒற்றையர் பிரிவில் அரையிறுதிக்கும் நிக்கி கல்யாந்தா புனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா ஐசாரோ இணை இறுதியாட்டத்திற்கும் முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா? ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
0: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில 11:03 நம்ம கேட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் இன்றைய பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவிகளை இன்னைக்கு நம்மோட பகிர்ந்து கொள்வதற்காக யாரு லைன்ல இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கங்க, யார் பேசுறீங்க? சந்திரசேகர். சொல்லுங்க சந்திரசேகர், இன்னைக்கு இன்றைய நேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடித்த ரெயின்போ எஃப்எம் உடைய நிகழ்ச்சிகள்னா என்ன நிகழ்ச்சிகள்?
4: எல்லா நிகழ்ச்சியும் நல்லா பிடிக்கும்.
3: சரிங்க, வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க?
4: இன்றைய நேர் நல்லா பிடிக்கும்.
3: சரிங்க, வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க சார்?
4: பாப்பா, குழந்தை எல்லாம் இருக்கு.
3: ஓகே, நீங்க என்ன பண்ணிட்டு
4: இருக்கீங்க?
3: ஓ சரிங்க. இன்னைக்கு இன்றைய நேர் நிகழ்ச்சியில என்னென்ன பாடல்கள் எல்லாம் வந்து உங்களுடைய தெரிவாக வழங்க இருக்கீங்க?
4: என்ன கண்ணம்மா படத்திலிருந்து இந்த வாழ்க்கையில் அர்த்தம்.
3: சரிங்க.
4: எம்பருத்தி படத்திலிருந்து நட்டு நடுக்கிறது. தாலாட்டு படத்திலிருந்து எனக்கென ஒருவரும் இல்லாம போனோம்.
3: சரிங்க.
4: உதயகீதம் படத்திலிருந்து தேனே தின்பாண்டி.
3: முந்தானை
4: முடிச்சிலிருந்து சின்னஞ்சிறு கிளியே. ஆறிலிருந்து 60 வரையிலிருந்து வாழ்க்கையே.
3: சரிங்க, இந்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பாடல்களா இல்ல வேற யாருக்காவது கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு எல்லாமே. சரிங்க, ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுக்கு. இன்னைக்கு இன்றைய பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை தெரிவிச்சிருக்கார் ஐயம்பாளையத்திலிருந்து சந்திரசேகர். மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சார்.
4: அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றிங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னா ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
4: இன்று மாலை 6 சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் நாவலாசிரியர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுகிறார்.
3: கொடிசியா தொழிற்வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் நாவலாசிரியர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுகிறார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நம்ம கேட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் இணையாக பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடத்தறிவுகளை நம்மோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஐயம்பாளையத்திலிருந்து சந்திரசேகர்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இதுவரைக்கும் நம்ம கேட்டு வச்ச இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் இன்றைய பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடத்தெரிவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் சந்திரசேகர் ஐயம்பாளையத்திலிருந்து. இதே மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னா உங்களுடைய அலைபேசி எண்ணை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை கடிதம் வாயிலாகவோ தெரியப்படுத்துங்கள். எங்களிடமிருந்து உங்களுக்கான அழைப்பு ஒரு நாள் வரும், அந்த நேரத்தில் நீங்களும் பங்கு பெறலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது ஸ்டம்ப்டு சீசன். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் பற்றின கலந்துரையாடல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
2: மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
1: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
2: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத் நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

இருபது நிமிஷம் எஃப்எம் ரெயின்போ அஞ்சிரத்ரி கோவில. இது ரெயின்போ கிளாசிக்ஸ். சில பாடல்கள் காதுகளுக்கு மட்டுமல்ல மனதிற்கும் ஒரு மென்மையான தென்றலாக வந்து சேரும். அப்படிப்பட்ட காலத்தால் அழியாத ஒரு பாடலில் நம்ம அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவதாக பாடலாக கேட்க போகிறோம். ஆண்டவன் கட்டளை படத்துக்காக வரக்கூடிய பாடல் வந்துருக்குது. ஒரு அமைதியான நதி எப்படி சலனமின்றி ஓடுகிறதோ அதுபோல காதலும் நம்பிக்கையும் வாழ்க்கை பயணத்தில் மென்மையாக பாய்ந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற அழகிய ஓமையை கவிஞர் தனது கவிதை வரிகளில் வடித்துள்ளார். இந்த திரைப்படத்தினுடைய காட்சியையும் தாண்டி வாழ்க்கையின் அமைதியையும் அன்புடைய ஆழத்தையும் உணர்த்தக்கூடிய இந்த பாடல் இப்பொழுது கேட்க போகிறோம். இது ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுதும் புதிய உணர்வை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்குது.

0: கோவை மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையின் மாவட்ட அலுவலர் கே கணேசன் அவர்கள் விடுக்கும் செய்தி.
1: அன்பான வானொலி நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 25ஆம் நாள் உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் முக்கிய நோக்கம் நீரில் மூழ்கி ஏற்படும் உயிர் இழப்புகளை தடுத்து மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே ஆகும். இதில் பெற்றோர்கள் சில முக்கிய பாதுகாப்பு விழிப்புணர்வுகளை தீயணைப்பு துறையின் சார்பாக உங்களுக்கு தெரிவிப்பதில் கடமைப்பட்டுள்ளேன். நீர்நிலைகளில் விபத்தில் சிக்கிக்கொள்ளும் நபர்கள், உடம் செல்லும் நீச்சல் தெரியாத நபர்கள், பெற்றோர்கள் அவசரப்பட்டு நீரில் குதித்து காப்பாற்ற முயற்சிக்காமல் சத்தமாக கூச்சலிட்டும் அருகில் உள்ளவர்களை உதவிக்கு அழைத்தும் மிதக்கும் பொருட்களை தண்ணீரில் எரிந்தோ நீளமான குச்சிகள், கயிறு, துணிகள் போன்ற பொருட்களை விபத்தில் மாட்டியவருக்கு சிக்கும்படியாக நீட்டி உதவி செய்ய வேண்டும். குழந்தைகளுக்கு வீட்டில் பெற்றோர்களும் பள்ளியில் ஆசிரியர்களும் நீர்நிலைகளிலும் மழைக்காலங்களிலும் விபத்து காலங்களிலும் தன்னையும் தன் உடன் வரும் நபர்களையும் காப்பாற்றுவது பற்றி விழிப்புணர்வு கற்றுத்தர வேண்டும். நாம் அனைவரும் கண்டிப்பான முறையில் நீர்நிலைகளில் விபத்தில் சிக்கிக்கொண்டால் மீட்பது தொடர்பாக தீயணைப்பு துறை மற்றும் மருத்துவ குழு உதவி செய்வதற்கு முன்பு CPR போன்ற முதல் உதவி பயிற்சிகளை தெரிந்து இருக்க வேண்டும். எங்களுடைய தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் சார்பாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் நீர்நிலைகளில் ஏற்படும் விபத்துகள் பற்றியும் அதில் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு விழிப்புணர்வு மற்றும் செயல்முறை பிரச்சாரங்கள் மாதந்தோறும் ஒவ்வொரு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் நடத்தப்பட்டு வருகிறது. மழைக்காலங்கள் மற்றும் புயல் எச்சரிக்கை காலங்களில் வானிலை பற்றி அரசு அறிவிக்கும் எச்சரிக்கைகளை நாம் ஒவ்வொருவரும் அலட்சியம் செய்யக்கூடாது, அவசியமாக பின்பற்றப்பட வேண்டும். சில நிமிடங்களில் முன்னெச்சரிக்கையுடன் உயிரை காப்பாற்றலாம். நீரை நேசியுங்கள், ஆனால் பாதுகாப்புடன் அணுகுங்கள். நீர் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.
0: கோவை மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையின் மாவட்ட அலுவலர் கே கணேசன் அவர்கள் விடுத்த செய்தி கேட்டோம்.
2: இது ரெயின்போ கிளாசிக்ஸ். அன்னை நானி படத்துக்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது.

0: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 தேதி முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் 28 மணி வரை நடைபெற உள்ளது.
1: இன்று மாலை 6 மணிக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் நாவலாசிரியர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுகிறார்.
0: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
3: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
2: அதுக்குதான் ஸ்ரீகும்ரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
3: அப்படியா?
2: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
3: அப்போ இப்பவே போலாம்.
4: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: வசந்த இல்லம்.
6: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம்
7: அர்த்தமுள்ள அரட்டை.
8: தேவி தேவி, நியூஸ் கேட்டியா?
6: என்ன
8: இந்த பெண்மணி பாரு, ரூபல் நாகி இவங்க பேரு.
6: ரூபல் நாகியா?
8: ஆமா, $1 million பிரைஸ் அவங்க வாங்கியிருக்காங்க. எதுக்காக தெரியுமா?
6: இது $1 million நீங்க சொல்றது வந்து அமெரிக்க டாலர், இந்த ரூபாய் பணம்.
8: ஆமா, அது வந்து குளோபல் டீச்சர் அவார்டு வாங்கியிருக்காங்க, அதுக்கான பிரைஸ் மணி தான் இது.
6: குளோபல் டீச்சர், உலக ஆசிரியர் விருது. அவ்வளவு பெரிய ஆசிரியர் அவங்க. எங்க போட்டோ காட்டுங்க, ஒரு அளவுக்கு சின்னவங்களா இருக்காங்க. குளோபல் டீச்சர் அவார்டுனா பெரிய ஆசிரியர்னா ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க.
8: ஆமா, அத வந்து ஒரு ஃபவுண்டேஷன் தான் கொடுத்திருக்கு. ஆனா அதை வழங்கினது யாருன்னு பாத்தேன்னா, பாரு ஷேக் இருக்காரு பாரு, துபாயோட கிரவுன் பிரின்ஸ் இவரு.
6: கரெக்ட், நான் இவரு பாத்திருக்கேன் நியூஸ்ல. சரி, அவர் கையால இவங்க விருது வாங்க.
8: ஆமா, அவங்க கையால வாங்கியிருக்காங்க.
6: ஒரு டீச்சருக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அவார்டெல்லாம் கிடைச்சிருக்குன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல.
8: நீ சொல்ற மாதிரி அவங்க டீச்சர் இல்ல.
6: என்ன சொல்றீங்க, ஒரு டீச்சர் இல்லாதவங்களுக்கு டீச்சர் அவார்டு எப்படி கிடைக்கும்?
8: அது அப்படிதான்.
6: எப்படி சொல்லுங்க?
8: ஏன்னா அவங்களோட ப்ரொஃபஷன் டீச்சர் இல்ல.
6: ஓ சரி,
8: பணி வந்து ஆசிரிய பணி இல்ல. ஆனா எப்படி டீச்சர் சொல்றேன்
6: சொல்லுங்க.
8: அது அது ஒரு மாதிரி டீச்சர். அவங்க
6: ஒரு மாதிரி டீச்சர்னா என்ன அர்த்தம்? டீச்சர்னா என்ன, பாடம் நடத்துபவர், ஆசிரியர். ஏதாவது ஒரு பாடம் நடத்தினா அவர் ஒரு ஆசிரியர்.
8: சரி இரு, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, நீ நானே சொல்றேன். இல்ல, அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட்,
6: அதாவது படம் வரைபவர்.
8: படம் வரைகிறவங்க, மியூரல்ஸ் வரைகிறவங்க, சுவர் ஓவியம் வரைகிறவங்க, அப்புறம் வந்து சிலை வடிப்பவர், சிற்பின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி இந்த வெண்கல சிலை அந்த மாதிரி வடிக்கிறவங்க இல்ல, ஆர்ட் இன்ஸ்டாலேஷன் பாங்க இல்லையா. இப்ப நடுவில் இந்த ரவுண்டான கிட்ட ஒரு இருக்கிறது, ஒரு ஆர்ட் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் எல்லாம் பண்றவங்க.
6: சரி,
8: அந்த மாதிரி ஒரு மாடர்ன் ஆர்ட்ல வந்து அந்த செதுக்கி ஒரு சிற்பமா பண்றவங்க.

0: ஸோ இந்த மாதிரி பல வேலைகள் பண்ணுறவங்க மெயினாக ஆர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அவங்க பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பார்த்தேன்னா ஜம்மு காஷ்மீரில் 1980.
1: ஓஹோ.
0: அப்புறம் அவங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்காங்க, யூஜி டிகிரி வந்து. அப்புறம் அவங்களுக்கு இந்த ஆர்ட் மேலே கலை மேலே ஒரு தீராத தாகம். அப்புறம் லண்டனில் போய் ஃபைன் ஆர்ட்ஸ் படிச்சுட்டு லண்டனில் சோத்தி பை அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்ஷன் சென்டர். கலை பொருட்கள்லாம் ஏலம் விடுவாங்கல்ல, ரொம்ப உலகத்திலே பெருமை மிக்க ஆர்ட்டுக்கான ஏலத்தலம் அது. அந்த இடத்துலயும் படிச்சிருக்காங்க அவங்க.
1: ஏலம் விடுறது தெரியும்க்கா, நம்ம பிச்சுமணி போய் ஏலம் விடும்போது மணி அடிப்பாரு.
0: தெரியும் தெரியும் எனக்கு, நீ அதுதான் சொல்ல வரேன் தெரியும். உன் ஜோக்க கொஞ்சம் தள்ளி வை, நம்ம விஷயத்துக்கு வரோம். அப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆர்டிஸ்ட்னா என்ன பண்ணுவாங்க, ஆர்ட்டுக்கான ஒர்க் ஷாப் நடத்துவாங்க இல்லையா. 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நடத்திருக்காங்க. அப்ப வந்து ஒரு குட்டி பையன் வரானா வந்து, என் வீடு அந்த பக்கம், அதாவது அந்த குடிசை பகுதி, ஸ்லம்னு நம்ம அவங்க சொல்றாங்க, நம்ம குடிசை பகுதி தான் அது. குடிசை பகுதியை காட்டி இங்கே தான் நான் இருக்கேன், எனக்கும் உங்களை மாதிரிலாம் படிக்கணும்னு ஆசைன்னு சொன்னானா. ஆனால் காசு இல்லை, படிக்கல, வீட்டில் படிக்க வைக்கல, அதனால நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற இந்த பெயிண்டிங் ஆர்ட் ஒர்க் ஷாப் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறானா. சொன்னோன்னா அடாடா இவனுக்கெல்லாம் இவ்வளோ ஆசை இருக்கே. அப்போ எல்லாருக்குமே ஆர்வமும் ஆசையும் இருக்குது, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு கரெக்டான அந்த ரீச் கிடைக்கல, அவங்கள ரீச் பண்ணுற மாதிரி நம்ம யாரும் எதுவும் செய்யலைங்கிறது யோசிக்கிறாங்க. முதல்ல நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க டீமை கூட்டிகிட்டு போகிறாங்களாம். அங்க இருக்கிற வால்ஸ் எல்லாம் பார்க்க அழுக்கா இருக்கு, நம்ம அழகா நல்ல பெயிண்ட வாங்கிட்டு வந்து அந்த குடிசை பகுதி ஃபுல்லா பெயிண்ட் அடிக்கிறாங்க. அப்புறம் தன்னோட ஓவியத்தாலையும் அழகுபடுத்துறாங்க. அந்த மாதிரி அவங்க 150,000 வீடுகளுக்கு அவங்க பண்ணிருக்காங்க. அப்ப அவங்க பெயிண்ட் பண்ணும்போது இந்த குழந்தைங்க சுத்தி நின்று இவங்களை பாத்துக்கிட்டே இருந்துதான். குழந்தைங்களை கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாம் வந்து கதை கேட்கணும் அப்படின்னு ஆசை இருக்கானா, ஆமா ஆமான்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இவங்க ஏதோ கதை சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, படிக்கணுங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கு, பாவம் இவங்களாம் அண்டர் பிரிவிலேஜ் சில்ட்ரன், எதுவுமே வசதி இல்லாதவங்க, இவங்க எப்படி இவங்க கத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் லேர்னிங் சென்டர்னு வைக்கிறாங்க. ஸ்கூல் கிடையாது அது, நீ ரெகுலரா ஸ்கூலுக்கு போய் படிக்கிற மாதிரி கரிக்குலம்லாம் கிடையாது, பாடத்திட்டம் அந்த மாதிரியான பாடத்திட்டம் இல்ல. இவ்வளவு லேர்னிங் சென்டர்ங்கிறது எப்படி, இது ஒரு படிப்பு மையம்னு வைக்கலாமா, இது வந்து இவங்களை தேடி போகக்கூடிய படிப்பு மையம். பெரிய ஃபேன்சியான பில்டிங் எல்லாம் கிடையாது, கிரவுண்ட்ல பாய் போட்டுட்டு வெட்ட வெளியில கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல நடக்கக்கூடிய கிளாஸ் இது. ரெகுலர் கிளாஸ் ரூம் இல்லைன்னா குழந்தைங்க வந்து அவங்க யூனிஃபார்ம் எல்லாம் இல்லாம எந்த ப்ரெஷரும் இல்லாம இவங்க கிட்ட கத்துக்கிட்டாங்களாம். பாவம் கஷ்டப்பட்டவங்களோட குழந்தைங்க தானே, அவங்க கிட்ட என்ன இருக்க முடியும், அவங்க கிட்ட இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இருந்தது. ஆனா அந்த இன்ட்ரெஸ்டை இவங்க வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. இவங்க வாலண்டியர்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், யாராவது ஒரு குழந்தை வரலையா அவங்க வீட்டுக்கே போயிடுவாங்களா, அன்னைக்கு அவங்க டோர் ஸ்டெப்ல போய் நின்றுட்டு ஏன் அந்த பாப்பா வரல அப்படின்னு கேட்பாங்களாம். அதனால ஸ்கூலை விட்டு நிக்கிறாங்களே அந்த டிராப் அவுட் அது 50% குறைஞ்சிருச்சான். அப்ப அவங்க சொல்றாங்க, லேர்னிங் கேன் ஹேப்பன் எனிவேர், அதாவது கற்றல்ங்கிறது எங்க வேணா நடக்கும், இதுக்கான ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சரோ இதுவோ தேவையே கிடையாது, இல்லாம கூட நம்ம சொல்லித்தரலாங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரியலைஸ் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களுக்கான அந்த பிளாட்ஃபார்ம வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. அந்த மாதிரி எத்தனை வச்சிருக்காங்க சொல்லு, இந்த லேர்னிங் சென்டர் சொல்றேன், படிப்புக்கான மையம்
1: என்ன, ஒரு 10-20
0: 800 லேர்னிங் சென்டர் வச்சிருக்காங்க.
1: அப்பாடியோ,
0: அந்த டெஸ்டினேஷன் சொல்றாங்க, ஒரு 100 கல்வி கற்க வாய்ப்பே இல்லாத கம்யூனிட்டிய வந்து அவங்க அப்படி ரீச் பண்ணிருக்காங்க. முதல்ல அவங்க பண்றது என்னன்னா, வீட்டு வெளியே பெயிண்ட் அடிக்கிறாங்க சுவர, அப்புறம் அந்த மியூரல் சுவர் ஓவியங்கள் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், அந்த ஓவியத்துல எதையோ ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஸ்கூலுக்கு போற மாதிரி, படிச்சு படிக்கிற மாதிரி, கையில புத்தகம் வச்சு படிக்கிற மாதிரி, குழந்தைங்களுக்கு பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கு, ஏதோ ஒன்று இயற்கையை பத்தி இந்த மாதிரி சொல்லித்தரத பார்த்த உடனே தான் அவங்களுக்கு சுவர் ஓவியம் மூலம் கற்றல், அதே எவ்ரி திங் இஸ் அ லேர்னிங்கிற மாதிரி ஒவ்வொரு செய்கையும் ஒரு நமக்கு படிப்பை சொல்லி கொடுக்குற மாதிரி அவங்க அந்த மாதிரி பண்றாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய ஒரு சிறப்பான சேவையை பாராட்டித்தான் அந்த விருது. அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த கல்விக்கான ஆக்சஸ் லைட்டா இருக்கும், இல்லை இல்லாமையே கூட போகும், சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய வேலைக்கு அனுப்புவாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நீ சும்மா வீட்டில இரு, நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரோம், எங்களால எல்லாம் செலவு பண்ணி பள்ளிக்கு அனுப்ப முடியாது, என்ன படிச்சு என்ன பண்ண போறாங்க, நாங்களும் தான் வேலைக்கு தானே போறோம் இந்த மாதிரி அப்படிங்கிறது. இது வந்து இப்ப கதை இல்லை, நான் 30 வருஷத்துக்கு கதையை சொல்றேன். எறும்பு ஊற ஊற கல்லும் தேயுங்கிற மாதிரி இவங்க போட்ட இத்தனை விதையில அது ஆல விருட்சமா வளர்ந்துருக்கு. அதுதான் இந்த லேர்னிங் சென்டர்ஸ். இப்ப இதை வந்து யார் ரெக்கக்னைஸ் பண்ணாங்கன்னா, ஒரு வார்க்கிங்கிற ஃபவுண்டேஷன் வந்து அவங்களுடைய பணியை வந்து அடாடா இவங்க செயற்கரிய செயலை செய்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவையா இருக்கும், அவங்களுக்கு ஃபண்டு தேவை, இவங்க மட்டும்தான் போய் கற்றுக் கொடுத்துருவாங்க. ஒரு டீம் வச்சுட்டு இருக்காங்க, ஒரு 10 பேர் ஒரு 20 பேர் இவங்களோட சேர்ந்து பணிபுரியறாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணும், வருமானம் இருக்கணும்ல. வீட்டில் என்ன சொல்லுவாங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன போய் சுத்திட்டு வரேன்னு கேட்பாங்க. கையில கொஞ்சம் பைசா கொண்டா அவங்க அப்பா அம்மா எதுவுமே கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சம்பாத்தியம் வேணும் இல்ல, அப்ப அதுக்கு ஒரு பர்பஸ் வேணும். இவங்களுக்கும் அதே நிலைமை தானே, யாருமே சர்வீஸா அதை எடுத்துட்டு பண்ண முடியாது. என்ன என்னைக்காவது ஒரு நாள் செய்யலாம்,

0: வருஷம் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து பண உதவி தேவை. அதை தான் இந்த ஃபவுண்டேஷனோட பரிசு பணம் வந்து ஈட்டி தந்திருக்கு. அதை வந்து ரூபல் நாகி வந்து நன்றியோட சொல்றாங்க. இது ரொம்ப பெருமையா இருந்தது. ஒரு இந்தியாவை சார்ந்தவங்க குளோபல் டீச்சர் அவார்டு, அதாவது ஆசிரியர்கள் வந்து உருவாக்கப்படுகிறார்கள் இல்லையா. ஒரு சூழல் வந்து எல்லாரையுமே, இப்ப நம்மளே வந்து இருக்கோம், யாரு வேணா போய் கத்துக் கொடுத்துட முடியாது, அதுக்கு ஒரு மனசு வேணும். போய் அந்த மாதிரி அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரனுக்கு சொல்லி கொடுக்கணும், என்ன மாதிரி சொல்லி கொடுக்கணும், எப்படி சொல்லி கொடுக்கணும்னு. சும்மா எல்லாம் கூப்பிட்டா படிக்க வானா வந்துட மாட்டாங்க. நம்ம நிறைய பிலிம்ஸ்ல பாத்துருக்கோம்ல, எங்க படிக்க வானா ஃப்ரீயா கொடுத்தாலே வரது கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்க குழந்தைங்களாம் டக்குன்னு வர முடியாதுதான். ஏன்னா வீட்டு சூழல் தான் முதல் காரணம். இப்ப நம்ம எல்லாருக்குமே அவேர்னஸ் வந்துருச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்பல இருந்து அவங்க வந்து அந்த வேலையை பணியை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அப்ப அவங்க வந்து அவங்களோட மையத்துல படிச்ச குழந்தைங்களாம் எவ்வளவு சிறப்பா இருக்காங்கிறத பெருமையா பேசுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ரூபல் நாகி மாதிரி நமக்குள்ள எவ்வளவு பேர் இந்த மாதிரி ஒரு தியாக மனப்பான்மையோட இருக்காங்க, எத்தனை பேர் இந்த விழிப்புணர்வை கிரியேட் பண்ணணும்னு அதுக்காகவே உழைக்கிறாங்க இல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இவங்க ஃபைன் ஆர்ட்ஸ் படிச்சுட்டு ஒரு எலைட்டான ஜாப் தான், ஒரு பெரிய பெயிண்டராகவும் ஒரு ஸ்கல்ப்டராகவும் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவங்க ஆனால் அதில் களத்தில் இறங்கி பண்ணுறாங்க, அதுதான் பெருமை.
1: சூப்பரா இருக்குக்கா நீங்க சொன்ன கதை. நிஜமாவே இந்த ரூபல் மேடம் வந்து பெரிய சாதனை பண்ணிருக்காங்க. எவ்வளவு பெரிய பிரைஸ்
0: வாங்கியிருக்காங்க.
1: ஆமா, இது எங்க வச்சேன்னு தெரியலையே, எங்க இருக்கு.
0: எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். என்னது, என்ன தேடுறன்னு? பெயிண்ட் பிரஷ தேடுறேன்.
1: ஆமா, எப்படி தெரியும்?
0: உன்னை பற்றி நான் அறிவேன், என்னை என்று யார் அறிவார்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ வந்து இப்ப பெயிண்ட் பிரஷ தூக்கிட்டு நான் பெயிண்ட் அடிக்கிறேன்னு போயிடாதம்மா தாயே.
1: இல்லக்கா, நானும் இந்த ரூபல் மேடம் மாதிரி முதல்ல பெயிண்ட் பிரஷ் எடுத்து பெயிண்ட் வாங்கிட்டு, நம்ம பக்கத்து ஏரியாலே குடிசைகள் இருக்கு, அங்கேயும் நிறைய ஜனங்கள் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, நானும் போய் முதல்ல அந்த குடிசைகளுக்கு பெயிண்ட் அடிச்சு, அதுக்கப்புறமா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு டீச்சர் ஆகி அடுத்த குளோபல் டீச்சர் அவார்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட
0: கிளம்புறேன். எய்ம் எல்லாம் நல்லா தான் இருக்கு.
1: ஓகே,
0: எடுத்த பெயிண்ட் கீழே வைக்காத.
1: அப்புறம்
0: அங்க பாரு, உங்க காம்பவுண்ட் வேலை பாரு, எப்படி பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சு பல்லு இழிக்குது, முதல்ல அதை போய் சரி பண்ணு
1: அப்படிங்கிறீங்க. சரி, அப்ப என் வீட்டு காம்பவுண்ட் வால்லயே ஸ்டார்ட் பண்ணலாங்கிறீங்களா?
0: ஆமா.
1: அப்ப நான் அது பெயிண்ட் அடிச்சுட்டு நானும் இதுல ஒரு ஓவியங்கள்லாம் வரையட்டுமா?
0: பண்றத ஓமிட்டு வாசல்லயே பண்ணு, அடுத்தவங்க வீட்டை போய் கெடுக்காத.
1: சரிக்கா, நீங்க சொல்லிட்டீங்க, அதனால வந்து என் காம்பவுண்ட் வாலே ஆரம்பிச்சிடுறேன். எங்க வீட்டு காம்பவுண்ட் வால முடிச்சுட்டு அடுத்தது உங்க வீட்டுக்கு தான் வருவேன்.
0: ஐயோ அம்மா கடவுளே, இப்போ என் வீட்டுக்கு போய் என் ஏரியா செக்யூரிட்ட நீ வந்தா உள்ளே விட வேணாம்னு சொல்லி வச்சிடறேன்.
1: என்ன இப்படி சொல்லிட்டாங்க? அரட்டையில் பங்கு பெற்றார்கள் தேவகி மற்றும் சௌமியா.
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருப்பது என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்களுடன் சௌமியா. இன்னைக்கு எந்த படத்தோட பாட்டு கேட்க போறோம்? நம்ம ஊரு நாயகன், இதுதான் நமக்கு தெரியுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, உங்களுக்கு தெரியும். அது என்ன பாட்டு? ஜன்னலுக்கு பக்கத்துல சின்ன ரோஜா. நீங்க போடுற பாட்டு தான், நாங்க கேட்கற பாட்டு தான். ராஜ்குமார் பாரதி பாடின பாட்டு அது. அந்த பாட்டு கேட்ட பாட்டு தான். இருந்தாலும் அந்த படத்துல மத்த பாட்டுலாம் நீங்க கேட்கவே இல்லையே. மெயினா இது எதுக்காக இந்த படம்னா, இந்த படத்துக்கு பாடல்கள் எழுதி இசையமைச்சவர் பேரு ராஜேஷ் கண்ணா. அந்த காலத்துல சினிமால ஹிந்தி சூப்பர் ஸ்டார் ராஜேஷ் கண்ணா, கண்ணா அவரு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா. அதனால நம்ம ஊர்லயும் என்ன பண்ணுவாங்க, அப்ப கண்ணாங்கிறத சேர்த்து வைக்கிறது. அது கண்ணா, நம்ம கண்ணா மூணு சுழி எண்ணு, அந்த மாதிரி இந்த ராஜேஷ் கண்ணா. அவரோட போட்டோவே அதுல இருக்கும். அப்ப கொஞ்சம் பாப்புலரா இருந்ததுதான் இந்த பாட்டெல்லாம், நம்ம கேட்ட பாட்டு தான். ராமராஜன் கௌதமி ஃபேமஸ் பேர் ஆயிட்டாங்க இல்லையா, வரிசையா அவங்க நடிச்ச படமாவே வந்தது. இதுல பெரிய ஸ்டார் காஸ்ட். சரி, நான் சாம்பிளுக்கு ஒரு பாட்டு போடுறேன். அது வந்து தேராட்டம் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. இந்த பாட்டு எப்படி இருக்கும்னா, அப்படியே நம்ம உயிருள்ள வரை உஷால கட்டடிப்போம் கட்டடிப்போம் காலேஜ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே பாட்டு தான் அப்படியே எடுத்து போட்ட மாதிரி தான் இருக்கும். அது ஒரு சாம்பிள் மட்டும் போடுறேன்.

அப்படி ஒரு கதை இருக்கு. ஒரு நாளில் மலர்ந்தேனே அந்த பாட்டுக்குள்ள அதை பாடினவர் யாரு, மாதவ பெட்டி ரமேஷ். இந்த பாட்டையும் அவரு தான் பாடியிருக்காரு. நான் அவரை பத்தி நிறைய ப்ரோக்ராம்ல உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மாதவ பெட்டி ரமேஷ் மனோக்கு முன்னாடியே தமிழ் படத்துல பாட வந்தவர். அவரு ஃபியூ தெலுங்கு படத்துலயும் பாடியிருக்காரு, தமிழ்லயும் பாடியிருக்காரு. அப்ப நல்லா இருக்கும் அவர் வாய்ஸ், ஒரு ஆல்டர்னேட் வாய்ஸ், எஸ்பிபி சார் டைப் ஆஃப் வாய்ஸ். ஆனால் அவர் மாதிரி பாடலை அவங்க. இன்ஃபேக்ட் மனோவே அவர் மாதிரி தான் பாடிட்டு இருந்தார். மாதவ பெட்டி ரமேஷா மனோவான்னு நமக்கு ஆரம்பத்தில் டவுட்டே வரும், அப்படி இருந்தது. பல ப்ரோக்ராமில் பாடகர் மனோ அவர்கள் சொல்லியிருக்காரு, மாதவ பெட்டி ரமேஷோட தான் நானும் வந்தேன், இன்ஃபேக்ட் அவர் தான் என்னை கூட்டிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு நிறைய இதில் சொல்லியிருக்காரு. ஆனால் என்னென்ன, மனோ அவர்களுக்கு வந்து ரொம்ப கிளிக் ஆகி நிறைய பாட ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு அப்புறம் பெருசா பாட்டு கிடைக்கல. ஆனாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த 85, 86, 87 அந்த இயர்ல பாட்டெல்லாம் கேட்டவங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு பாடியிருக்காருன்னு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவரை பத்தி நான் சொன்ன விஷயத்த. கொஞ்ச நேரத்துல அவரை பத்தி இன்னொரு விஷயம் நான் சொல்ல போறேன். சோ இந்த படத்துல எந்த பாட்டு நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பாட்டுனா, அப்பெல்லாம் ரேடியோல அதிகமா வந்த பாட்டு வா வா வா வசந்தமே வா வண்ணமலரே வான்லாம் வரும். மனோவும் உமாரமணனும் சேர்ந்து பாடியிருப்பாங்க அந்த டைம்ல ரேடியோல. நான் வந்து அதிகமா கேட்டது ட்ரிச்சி ஏஆர்ல அடிக்கடி போடுவாங்க இந்த பாட்டு. சரி, இப்ப அந்த பாட்டை தான் கேட்க போறோம். கேப்போமா?

இது குவிஸ் டைம். சரி, இந்த மாதவ பெட்டி ரமேஷுக்கும் இன்னைக்கு கேட்க போற குவிஸ் டைம்க்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு, அது நான் அப்புறம் சொல்றேன். சரி, போன வாரம் என்ன கேட்டிருந்தோம், ஒரு சூப்பரான வெஸ்டர்ன் மியூசிக், அது இங்கிலீஷ் பாட்டை போட்டு இருந்தேன், இதுல இன்ஃபுளுயன்ஸ் ஆன தமிழ் பாட்டு என்ன, அவ்வளவுதான். அது என்ன பாட்டு, லாஃபிங் போலீஸ்மேன் அப்படிங்கிற ஆல்பம்ல இருந்து சார்ல்ஸ் ஜாலி, சார்ல்ஸ் பென்ரோஸ் அவருக்கு ரெண்டு பேர், அவர் கம்போஸ் பண்ண இந்த பாட்டை கேள்வியை கொடுத்துருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த கேள்வியை நீங்க எங்கேருந்து பிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது முன்னாடி தெரிஞ்சது தான், இது எப்படி இன்ஃபுளுயன்ஸ் ஆகி வந்ததுன்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன். ஜார்ஜ் டபிள்யூ ஜான்சன் அப்படிங்கிறவரோட ஒரிஜினல் தான் இந்த பாட்டு, தி லாஃபிங் சாங் அப்படிங்கிறது தான். அது வந்து அந்த காலத்திலே ஃபோனோகிராஃபிக் ரெக்கார்ட்ஸ்ல பெஸ்ட் செல்லரா இருந்திருக்கு. அதாவது 50,000 காப்பி எந்த காலத்துல, 1894 வித்து தீந்துதான், அப்பெல்லாம் டூப்ளிகேட் பண்ண முடியாதான்.

0: அந்த காலத்துல. சோ என்ன திரும்ப திரும்ப திரும்ப பாடணுமா, 1000 தடவைக்கு மேல பாடியிருக்கிறான். நினைச்சு பாருங்க, ஒரு பாவம் 1900 அப்புறம்தான் வந்து டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் வர ஆரம்பிச்சுதான். அப்புறம் அப்படிதானே, நம்ம எல்லாம் ஒரு ரெக்கார்ட் பண்ணுவாங்க ஒரிஜினல், அதை காப்பி பண்ணுவாங்க, அதுதானே. அது வர்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆயிருக்கு பாருங்க. சரி, அப்புறம் என்ன ஆச்சுன்னா, சார்ல்ஸ் ஸ்பென்ரோஸ், அவரே சார்ல்ஸ் ஜாலி அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் என்ன பண்றாரா, இந்த பாட்டை கேட்டு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இதுல ஒரு மெலடி லைனை மட்டும் எடுத்து லிரிக்ஸை கொஞ்சம் மாத்தி ஒரு போலீஸ்காரர் அவரை பற்றிய பாடல் அப்படின்னு பாப்புலரைஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த பாட்டு, தி லாஃபிங் போலீஸ்மேன் அப்படிங்கிறது. அது வந்து கொஞ்சம் வேற மாதிரி டெம்போ மாத்தி, ஆனா அந்தலையும் பாருங்க, அவர் பேர் இருக்காதான், அவங்க ஒய்ஃப் பேர் மேபல் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு தான் கிரெடிட்ஸ் இருக்குமா. சரி, அதை என்ன அதோட லிரிக்ஸ்னா, ஐ நோ எ ஃபேட் ஓல்ட் போலீஸ்மேன் ஹீஸ் ஆல்வேஸ் ஆன் அவர் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் பத்திட்டு இப்படி சிரிப்பாரு அப்படின்னு ஹா ஹா ஹா ஹா ஹா அப்படின்னு வரும். 1933 இது 120,000 காப்பீஸ் வித்து தீர்ந்துதான் இந்த லாஃபிங் போலீஸ்மேன். சோ அதுலேருந்துதான் நம்மளோட இந்த குவிஸ் பாட்டு இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்கு. அப்ப விடை என்ன, இதுதான் விடை.
1: கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும்.
0: மாயாபசார் 1952 வந்தது, பைலிங்குவல், ஒரே நேரத்தில் தெலுங்குலையும் தமிழ்லையும் எடுக்கப்பட்ட படம். ஃபர்ஸ்ட் தெலுங்கு ரிலீஸ் ஆச்சு, 2 கழிச்சு தான் தமிழ் படம் வந்தது. இசை தி கிரேட் கண்டசாலா. ஒரிஜினலாக யார் இசை அதுக்கு, எஸ் ராஜேஸ்வர ராவ். 4 பாட்டு பண்ணிடுறாரு அவர், ஏதோ ஒரு காரணத்தினால நான் அந்த படத்தில் பண்ணலை அப்படின்னு சொல்லாரு. அப்புறம் இவர் டேக் ஓவர் பண்ணி பாட்டெல்லாம் எவ்வளோ ஹிட்னு நமக்கு தெரியும். அதில் அப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ தமிழ் கேட்டோம், கல்யாண சமையல் சாதம், திருச்சி லோகநாதன் ஐயா பாடினது. என்ன மாதிரியான பாட்டு, இல்லை ஒரு ஐகானிக் சாங் இல்லை. இந்த மாதிரி கடோத்கஜன் பாடுற மாதிரி பாட்டை வந்து இன்னொருத்தரால பாடவே முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பாட்டு பண்ணிட்டு போயிருப்பார். இதோட தெலுங்கு வெர்ஷன் விவாக போஜனம் போ, இப்படி தானே வரும். அந்த பாட்டு செம ஹிட். அப்ப இதுக்கு ஈக்குவலா அதையும் பண்ணிருக்காங்களே, அவர் பேர் என்ன, மாதவ பெட்டி சத்யம் காரு, அவர் தான் அந்த பாட்டை பாடியிருக்காரு. இதே மாதிரி அதுவும் ரொம்ப பாப்புலர், தெலுங்கு மக்கள்லாம் அதை ரொம்ப கொண்டாடுவாங்க. 2 சத்தியம் உண்டு தெலுங்குல, ஒன்னு வந்து இந்த சிங்கர் சத்யம் சார், இன்னொருத்தர் கம்போசர் சத்யம் சார். சரி, எனக்கு என்னன்னா ஆச்சரியம் என்னன்னா, இப்ப நான் சமீபத்துல சென்னை போயிட்டு வந்தப்ப அவங்க குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்களை பாக்குற பாக்கியம் வந்தது. விவாக போஜனம் பாடின மாதவ பெட்டி சத்யம் சாரோட பையன் மாதவ பெட்டி மூர்த்தி, அவர் கூச்சிப்புடி டான்சர், அவருடைய மகள் வந்து பிரதீபா, அவங்களதான் சந்திச்சோம். தாத்தாவை பத்தி அவங்க கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாங்க. ஏற்கனவே ஒன்று சொன்னீங்களே, மாதவ பெட்டி ரமேஷ் பத்தி, இவருடைய கசின் தான் அவர், சொந்தக்காரங்க, க்ளோஸ் ரிலேட்டிவ், சித்தப்பா பெரியப்பா பசங்க. அவரை பத்தியும் கேட்டேன், ஒன்று அவங்க சொன்னாங்க, அவர் கொஞ்சம் சீக்கிரமாவே இறந்து போயிட்டாரு. கொஞ்சம் பாடல் தான் பாடியிருக்காரு, அந்த பொண்ணுக்கு எந்த பாடல்னு தெரியல. அப்புறம் நான் சொன்னேன் இந்த பாடல்லாம் அப்படின்னு, அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. தாத்தாவை பத்தி பெருமையா சொன்னாங்க. அது குடும்பமே கூச்சிப்புடி குடும்பம், அவங்க அப்பா ஒரு பெரிய டான்சர் மூர்த்திங்கிறவர், அந்த பொண்ணும் நல்ல டான்சர். ஸோ போன வாரம் அந்த கூச்சிப்பூடி நடக்கை அதை பத்தி சொன்னேன் இல்லையா, கூச்சிப்பூடிங்கிறதே ஒரு அந்த பேர் உள்ள கிராமத்துல உருவான அந்த கலை தான் கூச்சு பூடி, உட்கார்ந்து பிடிக்கிறது அப்படிங்கறது தான் டான்ஸ் ஃபார்முக்கு உண்டான பேரு. சரி, அது அப்படியே இருக்கட்டும், நம்ம விவாக போஜனம்போ அதுக்கு வருவோம். இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இதுவே ஒரிஜினல் டியூன் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, சுரபி நாட்டக சமாஜம், அவங்க 1950 நாடகமா போடுறாங்க. இந்த லிரிக்ஸ் எல்லாம் அதுல இருந்து இன்ஃபுளுயன்ஸ் ஆறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு முன்னாடி பி நாகராஜகுமாரின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட ஜானகி சபதம் ஹரிகதா, அதுல இருந்து இவங்க இன்ஃபுளுயன்ஸ் ஆறாங்க. அந்த வரிகள் அவங்க எங்க இருந்து இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்காங்க பாருங்க, காலி பெஞ்சால நரசிம்மராவ்னு ஒருத்தர், அவர் வந்து சசிரேகா பரிணயம், சசிரேகா திருமணம், அதுதான் இப்ப மாயாபஜார் கதை. இப்போ 1936 அவரோட டியூன்ல தான் இவங்க வந்து இன்ஃபுளுயன்ஸ் ஆறாங்களாம். அவர் எங்கிருந்து எடுத்திருக்காரு பாத்தீங்கன்னா, இந்த சார்ல்ஸ் பென்ரோஸோட, இப்ப நம்ம பேசுறோமே இந்த லாஃபிங் போலீஸ்மேன், அவர் டியூன் அவர் அப்பவே கேட்டிருக்காரு ரெக்கார்ட்ஸ்ல, கேட்டுட்டு அந்த பாட்டை கொஞ்சம் இன்ஃபுளுயன்ஸ் ஆகி அவர் அப்படி இப்படி இப்படி இப்படி கொண்டு ஒரு 3 கை மாறி அப்படியே அதை செம்மப்படுத்தி வந்தது தான் இந்த கல்யாண சமையல் சாதம் என்கிற விவாக போஜனம் பூ இந்த பாட்டு. எக்ஸலன்ட் சாங்ல பாருங்க, இந்த கதையை நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் இத்தனை பீடிக்க போட்டேன், சொல்லியாச்சு. அதுக்கு ஆன்சர் வந்து, அடேங்கப்பா எவ்வளோ பேர் ஆன்சர் அனுப்பியிருந்தீங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் ஒருத்தர் கூட தப்பா அனுப்பல, டக் டக்குன்னு எல்லாருமே அனுப்பிட்டீங்க. சரி, யாரெல்லாம் அனுப்பியிருக்கா பாப்பமா, இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் செகண்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருமே அனுப்பிட்டீங்க. இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி அனுப்பினவங்க யாருன்னு பார்ப்போம். குடுமலை சுடர் முருகானந்தம் ஜெயந்தி, டெய்லர் முருகன் பொள்ளாச்சி,

அபநீதன் சென்னிமலை, ஆரஸ்புரம்லேருந்து ஹரிஹரன், அப்துல் கஃபூர் செல்வபுரம், பாபு மாதவன், SIHS காலினி சரவணன் இவங்க எல்லாம் 12-27 அடிச்சு பலத்த கைத்தட்டலை பெற்றுச் செல்கிறார்கள். அப்புறமும் வரிசையா எல்லாருமே கரெக்டா போட்டீங்க. யாருமே 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான், கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ். அப்புறம் சேரன் மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, அப்புறம் கும்பகோணம் மனோகரன், தேவனூர் ஜோதிலட்சுமி, பெல்லம்பட்டி சிவக்குமார் குடும்பத்தார், அப்புறம் வந்து கஞ்சம்பட்டி ஆர்கே, சண்முக ஆனந்தம், சசிகலா கணக்கம்பாளையம், சேவியர் பால், ஜி என் மில்ஸ், அவினாசி, பிரபுதேவி ஸ்ரீசாய், முடப்புளூர் கீதான் ஃபேமிலி, வடவள்ளி கிரிஜா, பிரபாகரன் பல்லடம்லேருந்து, அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியம், வெள்ளியங்காடு மகேஸ்வரி, தர்மராஜ், ஹரீஷ், பாஸ்கரன் ஹைதராபாத்லேருந்தா? ஓ, ஹைதராபாத்லேருந்து கேட்டிருக்கீங்க, தேங்க்யூ பாஸ்கரன் சார். நீங்கள் நியூஸ் ஆன் ஆர் ஆப்பில் கேட்டீங்களா? அப்புறம் வி விஸ்வநாதன் டாடா பேட்லேருந்து, விஜயகுமார் வரதராஜபுரம், செந்தில்குமார் ரமணமுதலிப்புதூர், பெருமாள் சாமி சாவக்காட்டுப்பாளையம், ரெங்கா கணேஷ் அவினாசியிலேருந்து, சிறுமுகை சோமு கலைவாணி, ஹோப் காலேஜ் பிரணயாகுகன், கனகரத்னம் கனியாம்பூண்டியிலேருந்து, குன்னத்தூர் கருமஞ்சரி ரேவதி பாலகிருஷ்ணன், சூரம்பட்டி வலசுப்பா இளங்கோ அன் குடும்பத்தார், அப்புறம் சிறுமுகை உமா கணேஷ், ஜீன் மில்ஸ் ராஜி, செல்வபுரம் சையத் ரசூல், ஷண்முக சுந்தரம் ரமண முதலிப்புதூர், செந்தில் பிரபு குடும்பத்தார் மூக்கனூர்லேருந்து, அப்புறம் சரவணன் ராசிபுரம், ஆலங்கொம்பு விஜயகுமார் உமாமகேஸ்வரி, ஆழியார் சுப்பிரமணியம், ரமேஷ் கவுண்டம்பாளையம், செல்வபுரம் ஷர்மிளா பானு, செல்வலட்சுமி ராஜவீதியிலேருந்து, போன வாரமே நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன், போன வார பாட்டை நீங்க எப்ப அனுப்பினீங்க? சனிக்கிழமை தான் அனுப்பினீங்க, ஆனா இந்த வாரம் கரெக்டா அனுப்பிட்டீங்க. சுமித்ரா பொள்ளாச்சி, கோணமலை ஆனந்தன், போன வாரம் என் பேர் படிக்கலையே மேடம். ஆமா, போன வாரமே நீங்க கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க, உங்க பேர் விட்டு போச்சு, இதோ இந்த வாரம் சேர்த்துட்டேன். கே என் பாளையம் பேச்சி முத்து, பிரேம்நாத் பெரியநாயக்கன் பாளையம், சங்கரன் கோயம்புத்தூர்லேருந்து, பீடம்பள்ளி வாசுதேவன், அவினாசி ராயம்பாளையம், பாலசுப்ரமணியன், தாசர் பட்டி பாலசுப்ரமணியம், சுரேஷ்குமார், ஜோதிலட்சுமி, சின்ன வதம்பச்சேரி, திருப்பூர் பாலா, பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், மதுக்கரை பெரியசாமி, எப்பயாச்சும் ஒண்ணுதான் உடனே கண்டுபிடிக்க முடியும், இந்த வாரம் அது நடந்துச்சு அப்படின்னு போட்டிருக்காரு. விஎன் இளங்கோ சாமி செட்டிப்பாளையம், ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம், பாதுஷா தெலுங்கு வீதியிலேருந்து, மணவை சந்திரசேகர், மதுரை SS காலனியிலேருந்து வி வெங்கட்ராமன் சார், நீங்களும் இப்படி ஆப்ல கேப்பீங்களா? பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு, குமார் சங்கமேஸ்வரன் பெருமாநல்லூர்லேருந்து, மிதுன்குமார் சிவானந்த காலனியிலேருந்து, தடாகம் ஆறுமுகம், ஏ ஹரிஹரன் பெங்களூரு, என்ன அனுப்பியிருக்கீங்க? அங்க முத்து தங்க முத்து தண்ணிக்கு போனாளா அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஓ, உங்களுக்கு அப்படி கேட்டுச்சு போல இருக்கு. அப்புறம் ராஜி ஐயப்பன் துடியலூர், தாசப்ப கவுண்டன் புதூர் சரவணன், சுதா சண்முக சுந்தரம் திருமலை நாயக்கன் பாளையம்லேருந்து, அப்புறம் தனபால் சசிகலா சாமி கவுண்டன் பாளையம், சின்ன வேடம்பட்டி பத்மநாபன் நித்யா, ஆட்டோ ஓட்டுநர் பொன்னுசாமி சிங்காநல்லூர்லேருந்து, ஓ நமக்கு பக்கத்துலேருந்து, வில்லியம் பொள்ளாச்சி, மகாதேவன் வெள்ளலூர், என் பாலசுப்ரமணியன் போத்தனூர்லேருந்து. அடேங்கப்பா, எத்தனை பேர் அனுப்பியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்க மெசேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது. அப்புறம் அவரோன் அனௌன்சர்ஸ் கவிதா, அரவிந்த், தமிழரசி, லக்ஷ்மி தேவி, சந்திரா சர்க்கார் கண்ணாடி புதூர்லேருந்து, முனுசாமி, இத்தனை பேரும் டக்கு டக்குன்னு மெசேஜ கரெக்டா அனுப்பியிருந்தீங்க. இந்தாங்க புடிங்க பலத்த கைத்தட்டலாம், சும்மா அள்ளிக்கோங்க. சரி, இந்த வார க்வெஸ்டின் என்ன? இப்ப இத கேளுங்க.

என்ன ஒரு இனிமையான பாட்டு இல்லை, இது ஒரு கசல், ஃபேமஸ் கசல். இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன அந்த ஃபேமஸ் தமிழ் பாடல் என்ன, அவ்வளோதான். எவ்வளோ நல்லா இருக்குல்ல, கசலும் நல்லா இருக்கு, நமக்கு அந்த தமிழ் பாடலும் ரொம்ப பிடிக்கும். க்ளூ, எப்படி பட்டு போன்ற குரலில் பாடியிருக்காங்கல்ல அவங்க அந்த படுகி, அப்படின்னா நமக்கு சொல்ல தோணும். தமிழ்லையும் அது கசல் பாணியில தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் அந்த நகாசு வேலைகளெல்லாம் பார்த்துருப்பாங்க. போன வாரம் பிரபுதேவி ஸ்ரீசாய் அவினாசிலேருந்து அவர் என்ன தெரியுமா கொடுத்தார், மேடம் நீங்க போன வாரம் கேள்வி கேட்டீங்களா, அப்ப நான் ப்ரோக்ராம் கேட்க முடியல, கடையில பிஸியா இருந்தேன், என் மனைவி தான் அந்த விடையை அனுப்புனாங்க அப்படின்னு போட்டிருக்காரு. மேடம் இவங்க சொன்னாங்க, மேடம் ஒரு க்ளூ கொடுத்தாங்க, நிம்மதியா சாப்பிட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை கேட்கறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு அவங்க வந்து கல்யாண சமையல் சாதம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. மேடம் இனிமே இந்த மாதிரி டைரக்ட் க்ளோஸ்லாம் கொடுக்காதீங்க, இவரை பாருங்க இந்த மாதிரி எல்லாரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடாங்க, கொஞ்சம் டஃப்பாக கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த வாரம் அதனால நோ க்ளூ, க்ளூ எல்லாம் வேண்டாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இதில் பாருங்களேன், நான் கசல் பாணியிலன்னு சொன்ன உடனே

தேவகி அங்கேருந்து இந்த பாட்டான்னு கேட்குறாங்க. நான் பாட்டே இன்னும் போடலை, அதுக்குள்ளே எப்படி பாருங்கள், இப்படி தான் நீங்களாமும் சீக்கிரமாக சொல்லிடுவீங்க. ம், சொல்கிறது தானே குவிஸ் எல்லாம். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜை அனுப்பி வைங்க. நம்பர் வேணுமா? 9 58 58 00 103. இப்போ ரெண்டாவது பாட்டு என்ன? ரெண்டாவது பாட்டு வாடிப்பட்டின்னு ஆரம்பிக்கிற ஒரு தெம்மாங்கு பாடல், நல்ல ஃபோக்கிஷ் சாங். அது டி கே எஸ் நடராஜன் அவர்கள் பாடினது. என்ன பாட்டு பாடியிருக்காரு ஆல்ரெடி? அதே

ஒரு தெம்மாங்கு பாடல், நல்ல ஃபோக்கிஷ் சாங் அது. டி கே எஸ் நடராஜன் அவர்கள் பாடினது. என்ன பாட்டு பாடியிருக்காரு ஆல்ரெடி? அதே தான், நீ முன்னால போனா நான் பின்னால வரேன், அவரே தான். அவரும் பி ஆர் சாயா அவங்களும் சேர்ந்து பாடின பாட்டு. கொஞ்சம் டக்குன்னு கேட்டால் கொஞ்சம் ஷைலஜாவோ அப்படின்னு கூட நம்ம நினைப்போம். இப்போ பி ஆர் சாயாவை நமக்கு தெரியுமா? நல்லா தெரியும். காலையில் 7 மணிக்கு நீங்கள் கேட்குறீங்களே, அடிக்கடி 8 மணியில் கூட கேட்டிருக்கீங்க. சிரிச்சா கொல்லிமலை குயில் ஜோதி படத்தில் அந்த பாட்டை பாடினவங்க அவங்க தான். அவங்க ஒரு கன்னடிகா, நல்லா பாடகி அவங்க. அது பாவகீதேம்பாங்க, அதாவது கன்னடாவில் மெல்லிசை பாடல் பாடுறதுல அவங்க எக்ஸ்பர்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நிறைய கன்னடா டிவோஷனல் பாடியிருக்காங்க, கன்னடா ஃபிலிம் சாங்ஸ் நிறைய பாடியிருக்காங்க. தூர்தர்ஷனில் வந்து ஒரு காம்படிஷன் வின் பண்ணுறாங்க, மியூசிக் காம்படிஷன். அப்போ அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் அந்த சிரிச்சா கொல்லிமலை குயில். இளையராஜா சார் அங்கே டெபியூவே பாருங்க, அவங்களுடைய முதல் அறிமுகமே தமிழ் பாட அறிமுகம். அப்புறம் வந்து கன்னடத்தில் நிறைய பாடியிருக்காங்க அவங்க. தமிழில் வந்து 2-3 பாட்டு பாடியிருக்காங்க இவங்க பி ஆர் சாயா அப்படிங்கிறவங்க. சாயானா என்ன? நிழல் இல்லையா, ஷேடோ, அதுதான் சாயா. ஆனா ரொம்ப பாப்புலரா அவங்க சாமி பாட்டுவோம் மெலிசை பாடல்களும் தான் பாடியிருக்காங்க. சரியா, அவங்க ரெண்டு பேரும் பாடின பாட்டு தான் இந்த வாடிப்பட்டி. இந்த டியூன் நமக்கு தெரிஞ்ச டியூன் தான், பாசி படர்ந்த மலை அந்த மாதிரி தெம்மாங்கு டியூன் தான், ட்ரெடிஷ்னல் காவடி சிந்து டியூன், அப்படிதான் இந்த பாட்டு. சோ இந்த பாட்டை தான் கேட்க போறோம், வாடிப்பட்டி பாட்டை கேட்போமா?

படிக்கலாமா? பூச்செண்டு பாடல் அருமை அப்படின்னு மகேஷ் விஜயமங்கலம்ல இருந்து அனுப்பியிருக்காரு. கிராமபோன் நிகழ்ச்சியின் பெயர் அருமை, அதாவது கிராமபோனும் 103 அருமைன்னு தாசர்பட்டி பாலசுப்ரமணியம். பூச்செண்டு பாடல் அருமைன்னு இவரும் போட்டிருக்காரு. அந்த காலத்துல அதுலதான் பாட்டு கேட்டோம், ஓ கிராமபோனுக்கு சொல்லியிருக்காரு. ஆமாம், அதுக்காகத்தான் அந்த டைட்டில். 80s இனிமையான பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கவினையா லட்சுமி ரங்கசாமி திருப்பூர்ல இருந்து மயக்கும் மாலைக்கு அனுப்பியிருக்காங்க. பிரேமா வெள்ளியங்கிரி கருமத்தம்பட்டினது பாடல்கள் அருமை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கீதா முடப்புலூர்ல இருந்து கிராமபோனும் 103 இன்னைக்கு பாடல் கிடைத்தது நன்னி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓ தேங்க்ஸ் கொடுத்திருக்காங்க கீதா. புரோகிராமில் மாற்றம் செய்ததற்கு நன்றி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. புதிய நிகழ்ச்சிகள் இதுவரை நன்று அப்படின்னு சுகம் ராஜா தேவராயபுரம்ல இருந்து அனுப்பியிருக்காரு. டெங்கு மராடா ஊரின் சிறப்பு அருமை கிருஷ்ணன் கோத்தகிரியில இருந்து அனுப்பியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு பொருத்தமான பாடல்கள் விஜயகுமார் வரதராஜபுரம், அதாவது அன்னைக்கு போவோம் ஊர்வலம் பத்தி அனுப்பியிருக்காரு. இங்கிலீஷ் சாங்ஸ் தூள் கலப்புறாங்க அப்படின்னு ராஜிய ஐயப்பன் போட்டிருக்காங்க. அது வந்து எதுக்காக? மியூசிக் பை த பே அந்த ப்ரோக்ராமுக்காக. நானும் வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ண மேடம், தேங்க்யூ அப்படின்னு சாய் மனோகர் போட்டிருக்காரு சிங்காநல்லூர்ல இருந்து. கவிதையும் கானம் புதிய நிகழ்ச்சி அருமை அப்படின்னு கோணமலை ஆனந்தன் போட்டிருக்காரு. கேள்வி மட்டும் இல்லையே தவிர மத்தபடி எல்லாமே அருமை. இது 7 தானே கேள்வி, 8 இருக்கே, அதான் பெரிய பாதிப்பு இல்லை. 7 அது ஒண்ணுதான் மாத்திருக்கீங்க, அது ஒண்ணு பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. யாரு? திருப்பூர் வெளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஹரீஷ். அப்புறம் நிகழ்ச்சி மாற்றம் மிக அருமை அப்படின்னு குகன் சிந்து கோத்தகிரியிலன்னு போட்டிருக்காங்க. மாற்றம் என்பது நல்லதுக்கு தான், மாற்றங்கள் பற்றி ஆனா சரிவர கேட்க இயலவில்லை, போக போக நீங்க கேட்டுக்கலாம். பா பரணிதரன் திருப்பூர்ல இருந்து போட்டிருக்காரு. 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை நிகழ்ச்சிகளும் அதுல தாங்களேன் அப்படின்னு போட்டிருக்காரு. நிகழ்ச்சியில தர ஆரம்பிச்சிட்டோம், நீங்க கேக்குறீங்களா? மகேஷ் விஜயமங்கலத்துல இருந்து. இதம் ரிதம் இல்லாமல் இருப்பது கொஞ்சம் கவலை அளிக்கிறது, இருந்தாலும் வெஸ்டர்ன் மியூசிக்கு பழகிக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்காக தானே உங்களுக்கு 4 கொடுத்துருக்கோம். சூப்பரான சாங்ஸ் வருது இல்லையா? நிகழ்ச்சியை கேட்க வேண்டும் என்றால் தூக்கம் பார்க்க கூடாது, அதுதான் உண்மையான வானொலி ரசிகராக இருக்க முடியும். பாண்டிய நகர் சிவசங்கர் இந்திராணி போட்டிருக்காங்க. நேயர்கள் கலந்து கொள்ளும் டீக்கடை நிகழ்ச்சி அருமை அப்படின்னு பிரேம்நாத் பெரியநாயக்கம் பாளையம்ல இருந்து போட்டிருக்காரு. பா இளங்கோ சுரம்பட்டி வலசுல இருந்து பாராட்டி இருக்காங்க. ஐயம்பாளையம் கருணாகரன் என்ன சொல்லியிருக்காரு? மனநல மருத்துவரின் நேர்முகம் மிக அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. கனகரத்னம் கன்னியாம்பொண்டி எல்லா நிகழ்ச்சிகளையும் லிஸ்ட் பண்ணி, அப்பாடி வசந்த இளம் நிகழ்ச்சி மட்டும் நீங்க மாத்தல அப்படின்னு இல்லையே, நிறைய நிகழ்ச்சி நம்ம மாத்தவே இல்லையே, முக்கியமா ஊர்புறத்திலே அப்புறம் வந்து ஏறும்பூரும் அதெல்லாம் வந்து பிக்சடான நிகழ்ச்சிகள், அதெல்லாம் மாத்தல, அதெல்லாம் எப்பவும் மாத்தவும் மாட்டோம். பெருமாள் சாமி சுமதி சாவக்காட்டு பாளையம்ல இருந்து போவோம் ஊர்வலம், அதுல வந்து அந்த திபெத் செட்டில்மெண்ட் வந்தது இல்லையா நல்லா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. உலக இளைஞர் திறன் தினம், அதுல வந்த கெஸ்டர் ஆல்பர்ட் அவரோட கருத்துக்கள் வந்து நல்ல கருத்துக்களை தெளிவா பகிர்ந்து கொண்டார் அப்படின்னா, ஆர்ஜி சுஜி வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க அப்படின்னு ஜெகநாதன் புலக்காட்டு பாளையம்ல இருந்து போட்டிருக்காரு. கோயில் பாளையம்ல இருந்து கௌசல்யா தண்டபாணி என்ன போட்டிருக்காங்க? எல்லா மாற்றத்திலும் ஒரு படிப்பினையோ அனுபவமோ ஒளிந்திருக்கும், மாற்றம் எல்லாமே நல்லதுக்குத்தான் அப்படின்னு போட்டு இட்ஸ் அ வெல்கம் சேஞ்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க. சுருக்கமாக சொன்னால் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கான ஒரு அனுபவமாக பார்க்க தோன்றுகிறது. எதுக்கு எது இந்த சின்ன மாற்றமா? ஹலோ கமான், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவ்வளவு பெருசெல்லாம் யோசிக்காது. இது சின்ன சின்ன மாற்றங்கள், இன்னொரு 6 அப்புறம் இன்னொரு மாற்றம் வரும், அவ்வளவுதான். தினம் தினம் எல்லாம் மெசேஜ் போடுறீங்க எங்களுக்கு, இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்குன்னு நிறைய போடுறீங்க, அப்படிதான் இருக்கணும். நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறதுக்காக தான் டீ கடை, வித விதமான டாபிக்ஸ், அப்புறம் காலையில போவோமா ஊர்வலம், ஜிம்ஸ் ஆஃப் இந்தியா, எதுக்கு பேர் வச்சிருக்கோம் தெரியுமா? குட்டி குட்டி கிராமம் இருக்கு, அறியாத கிராமம், நிறைய கிராமங்கள் செல்ஃப் சஸ்டைனபிள் லிவிங் இருக்கு, அப்புறம் மக்களோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறது, இதுக்காக தான் உங்களை ஒரு ரவுண்ட் அபவுட்டா கூட்டிட்டு போறோம், அதுதான் அந்த ப்ரோக்ராம். அப்புறம் பத்திரிக்கை கவிதையும் கானமும் எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, நீங்க எல்லாம் கொடுக்குறீங்களே மெசேஜஸ், எல்லாரும் வித விதமா அழகா பண்றாங்கன்னு. அப்புறம் கேம் ஷோ, அதுவும் கலர்ஃபுல்லா தானே கொடுக்குறோம், 1:00 to 1:45 நம்ம அப்படியே சாப்பிட்டு அப்ப ஒரு கேம் ஷோ விளையாடுனா என்ன தோணும், அதுக்காக தான் அந்த டைம். நிறைய பேர் அதை ஒத்துட்டு இருக்கீங்க, மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, அதனால இந்த மாற்றம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க கொடுத்துருக்கீங்க. ஓகே, எங்கடா 12:40 ஆக போகுதே, நம்ம கடிதம் வரலையே அப்படின்னு யோசிப்பீங்க.
நியூஸ்க்கு அப்புறம் வரும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்?

சரி, இப்ப உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம். ஜூலை 15th நம்ம நிகழ்ச்சிகள்லாம் சின்ன சின்ன மாற்றங்களோட வந்தது. அதுக்கு வந்து நிறைய பேர் உங்களுடைய ரிவ்யூஸ் வந்து அனுப்பியிருந்தீங்க. என்னெல்லாம் அனுப்பியிருக்கீங்க அந்த மெசேஜ்?

0: ரேடியோ ஆஃப் பண்ணாம பக்கத்தே உட்கார்ந்துட்டு இருக்கணும் கேட்டுக்கிட்டு. ஓகேவா?
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியை தொடர்ந்து 12:50 கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மாவை இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் வெள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் குறித்து பிரதமரிடம் தாம் எடுத்துரைத்ததாக திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். மழை வெள்ள பாதிப்பால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 14 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 11 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கிடையே குஜராத்தில் பெய்த மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மழை பாதிப்பு குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் தலைமையில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் காந்திநகரில் நடைபெற்றது. மழை வெள்ளல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினரின் 32 குழுக்கள் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மழை தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு குஜராத் அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 3030 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தின் கீழ் சர்வதேச தரத்திலான ரசாயன பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்காக நிதியுதவி மற்றும் வரி சலுகை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்ததோடு மட்டுமின்றி போக்குவரத்து செலவினங்களை குறைக்க உதவிடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராமங்களில் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கென செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்தின் கீழ் 400,000 கூடுதலான தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அசாம், பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் அதிக அளவில் இந்த திட்டத்தின் கீழ் தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய இணையமைச்சர் திரு ரவ்னித் சிங் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார். கார்கில் வெற்றி தின நிகழ்ச்சிகள் இன்று டிராஸில் தொடங்கின. 1999 நடைபெற்ற கார்கில் போரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. கார்கில் வெற்றி தினம் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அது தொடர்பான நிகழ்ச்சிகள் இன்று தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு இன்று டிராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்கள்

ஆகியவையும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இதனை தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீரில் மோசமான வானிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. பால்தல் மற்றும் பஹல்காம் வழித்தடங்களில் பலத்த பாதுகாப்புக்கிடையே யாத்திரை தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்முவில் உள்ள பகவதி நகர் யாத்ரி நிவாசிலிருந்து 6000க்கும் மேற்பட்டோர் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வதற்காக புறப்பட்டுச் சென்றதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். ஒடிஷா மாநிலம் பூரி ரத யாத்திரையின் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்தார். இதனையடுத்து இந்த ரத யாத்திரையின் போது உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி அறிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தின் டாட்டியா சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மற்றும் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோர் பிஜேபி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். காங்கிரஸ் மற்றும் ஆசாத் சமாஜ் கட்சி தலைவர்களும் தங்களது வேட்பாளருக்கு ஆதரவாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த தொகுதியில் வாக்குப்பதிவு வரும் 30ஆம் தேதி நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 3ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். ஸ்பெயின் மற்றும் பிரான்சில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசுகள் கூறியுள்ளன. ஸ்பெயினின் மேட்ரிட்டின் மேற்கு பகுதியில் காட்டுத்தீ காரணமாக 60,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 30,000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பிரான்சின் ஜிரோன் மற்றும் லான்ஸ் மண்டலங்களில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 140,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த 2 காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக நவீன கருவிகளும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். கீவ் நகரில் நடைபெற்ற ட்ரோன் தொழில்நுட்ப கண்காட்சியை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 26 பேர் காயமடைந்தனர். போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் உற்பத்தி பிரிவுகளை குறிவைத்து ரஷ்யா மீது இந்த தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். செர்பியாவின் நொவிசாடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-3, 8-11, 11-4, 11-6 என்ற செட் கணக்கில் எகிப்தின் பார்ப் சமேயை வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபன் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் ஜாதுமணி சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்தியாவின் ஜண்டுகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 3-6, 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரஸ் மார்டினை வென்றார். இப்போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா ஐசாரோ இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 7-6, 11-9 என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் ஃபின் ரெனால்ட்ஸ் ஜேம்ஸ் வேட் இணையை வென்றது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-11, 11-5, 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிளேர் பிகார்டை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக

மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: வசந்த இல்லம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: மயக்கும் மாலை நிகழ்ச்சி இந்த மாற்றத்தில் எனக்கு பிடித்த மாற்றம் அப்படின்னு போட்டிருக்காரு அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன். மயக்கத்தில் வார்த்தைகள் மாறி விட்டன அப்படின்னு போட்டிருக்காரு. கல்லூரி படித்த நாட்களை நினைவு கூறுகிறேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது அந்த பாடல்கள் அப்படி ஒரு ஃபீலிங் கொடுக்குதான். அப்புறம் இந்த பாடல் அருமைங்க அப்படின்னு யார் போட்டிருக்கா, கோணமலை ஆனந்தன். இது எங்கள் சாய்ஸ் அதை சொல்லியிருக்காரு. வாரத்துல அஞ்சு நாள் உங்கள் சாய்ஸு, வாரத்துல ரெண்டு நாள் எங்கள் சாய்ஸ். அதுதான், அதுவும் உங்களோட சாய்ஸ் ஆஃப் சாங்ஸ் தான். ஓடுறது மட்டும்தான் நாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் பேச்சு முத்து கேன்பாளையம், இதுவரை ஒலித்த பாடல்கள் அனைத்தும் அருமை, அர்த்தமுள்ள அருட்டை சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காரு. கணபதி பாளையம், யசோதா கோவிந்தராஜ் அவங்களும் வாழ்த்தி போட்டிருக்காங்க. பூச்செண்டு நிகழ்ச்சியில பாடல்கள் மிக மிக அருமை அப்படின்னு ஆல்மோஸ்ட் டெய்லி மகேஷ் விஜயமங்கலம், பிரேம்நாத், அப்புறம் குகன் சிந்து எல்லாருமே போடுறீங்க, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தேங்க்யூ. சுபா வெங்கடேஷ் பற்றிய விரிவான அறிமுகம் சூப்பர். நீ தாவி ஓடும் மானோ கேட்ட பாடல் போலவே இருக்கு, ஆனா கேட்காத பாடல். இது யாரோ போட்டிருக்காங்க, அவங்க பேரே நீங்க போடல. பேர் போட்டாதானே நான் படிக்க முடியும். நிகழ்ச்சி அருமை மேடம் பிரேமா வெள்ளிங்கிரி கருமுத்தம்பட்டியிலிருந்து. இஸ் கேள்வி ரொம்ப சுலபந்தான், ஆனா யாருமே யோசிக்க முடியாத ஒண்ணு இருக்கே, அது ஆங்கில பாடலில் இருந்து டியூன் எடுக்கப்பட்டது அப்படிங்கறது நாங்க யோசிச்சதே இல்லையே அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்க தேடி பிடித்து தந்தமைக்கு பாராட்டுக்கள். ஆலங்கொம்பு தண்ணீர் தடம், விஜயகுமார், உமா மகேஸ்வரி, குணசேகரன், பனப்பள்ளி, ஆனைக்கட்டி, அங்கிருந்து என்ன போட்டிருக்காரு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு கூட்டிட்டு போறீங்க, தேங்க்யூ சோ மச் அப்படின்னு போட்டிருக்காரு.

ஆர்ஜே உதயா அருமையாக செய்தார். என்ன நிகழ்ச்சி? கெட் செட் கோ. ஆமா, டீ கடை கூட அவர் அருமையா பண்ணாங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, பழைய ஆர்ஜேக்கள் நிகழ்ச்சிக்கு மெருகு ஊட்டுகிறார்கள், கவிதையும் கானமும் அருமை, இது போன்ற பாடல்களை மிகவும் புஷியாக போட்டு எங்களை ரசிக்க விட்டீர்கள் அப்படின்னு கஞ்சம்பட்டி சண்முகானந்தம். ராஜேஷ், ராஜேஸ்வரி புவனேஸ்வரி சேரன் மாநகர்ல இருந்து, அப்புறம் தேவனூர் ஜோதி, லட்சுமி கும்பகோணம் மனோகர், இவங்க என்ன கேட்டிருக்கீங்க? கவிதையும் கானம் நிகழ்ச்சி லட்சுமி பிரியா அவர்கள் சிறப்பாக வழங்கினார்னு அவங்க பெரிய மெசேஜ் போட்டு பாராட்டியிருக்காங்க. கோவை சிஸ்டர்ஸ்க்கு பிக் சல்யூட்டா. இது யாரு? இது முடப்புலூர் கீதா. ஓ, நீங்க சிஸ்டர்ஸ் முடிவு பண்ணிட்டீங்களா? சரி, அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறம் ராஜவீதி செல்வலட்சுமி என்ன போட்டிருக்கீங்க? அரட்டை அருமை அப்படின்னு போட்டிருக்கீங்க. சிவகுமார் கோத்தகிரியில சலங்கை ஒலியோட தெலுங்கு பாடல் நீங்க ஒலிபரப்புனீங்க இல்லையா, தெலுங்கு மொழியில் ஜானகி அம்மா பேசும்போது எப்படி இருக்குமா அந்த மாதிரியே நீங்க பேசுறீங்க. ஹலோ கமான், அவங்கள மாதிரிலாம் நம்ம பேச முடியுமா? நம்ம அந்த விஷயத்த சொல்றோம் அவ்வளவுதான். அவங்க எல்லாம் அப்பா, சாக்ஷாத் சரஸ்வதி தேவின்னு நான் தான் சொல்லிட்டேன். அவங்க பேசினாலும் அழகு, பாடினாலும் அழகு, உணர்வோட கலந்து விட்டவங்க. இருந்தாலும் செல்லக்குட்டி பேர சொன்னதுனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. தேங்க்யூ. வெள்ளம்பட்டி சிவகுமார், சிபு சோமஸ்கந்தமூர்த்தி, புவனேஸ்வரி என்ன போட்டிருக்கீங்க? நிறைய நிகழ்ச்சிகளில் மாற்றம் செய்திருப்பது வரவேற்புக்குரிய விஷயம், மனதார வரவேற்கிறோம். தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் புதிய நேயர்கள் பங்கேற்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் நிகழ்ச்சிகளை சிறப்பாக தொகுத்து வழங்குகிறீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ. இப்ப வந்து வடவள்ளியிலேருந்து கிரிஜா, அந்த அனந்த நாராயணன் சார், அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி தலம் வலம் நிகழ்ச்சியில வந்து ஆதி விநாயகர் கோயிலும் முக்தீஸ்வரர் கோயில் பத்தி நீங்க வந்து அழகா தொகுத்து சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. என்னுடைய மனைவிக்கு ரொம்ப பிடித்த கோயில், அவங்க மாமாவுக்கு திருமணமான இடம் அது, அதனா அவங்களுக்கு அந்த கனெக்ட் இருக்கு, அவங்க அதை பத்தி உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படின்னு போட்டிருந்தார். தேங்க்யூ சோ மச் சார். ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரத்திலிருந்து, சனி ஞாயிறு இரண்டு நாளுமே நாங்கள் கேட்டோம் நிகழ்ச்சிகளை. மேம், நீங்க ரெண்டு பேரும் உங்களோட உரையாடல் அருமை. நம்ம வீட்டு மாடியில காக்கா தான் பறக்கும்னு சௌமியா மேம் சொன்னதும் நான் சத்தமாக சிரித்து விட்டேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்றோ கேட்டதில் வந்த செல்லக்குட்டி அம்மா பாடலை உங்கள் இனிமையான குரலில் வர்ணித்த விதத்தை கேட்டும், அந்த பாடலை கேட்டும் நீங்கள் வர்ணித்த விதம் அழகா, அந்த பாடல் அழகா என்று வர்ணிக்க வார்த்தை இல்லைங்க. கொடுத்த பொறுப்பே முழு ஈடுபாட்டுடன் சரியான தகவல்களை தருவதில் நீங்கள் ஒரு என்சைக்ளோபீடியான் அடிதூள் என்பது. அந்த பாடல்களை கேட்டு நல்ல ஸ்ட்ராங்கான பில்டர் காஃபி குடித்த மாதிரி உற்சாகமாகி விட்டோம். எதைத்தான் பாராட்டுவது என்று தெரியல, லிஸ்ட் பெருசா இருக்கு. பிளீஸ் பிளீஸ் லிஸ்ட் பெருசா எழுதுங்க, நாங்க படிப்போம். சபா நடேசன் அவர்கள் பங்கேற்ற சாய்வு நாற்காலிக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கார். கோவி செல்வபுரம் சையத் ரசூல். அர்த்தமுள்ள அரட்டை வந்து உங்களை போலவே பலரையும் வியப்பிலும் பெருமையிலும் அழுத்தியுள்ளது. எதுனால? சாதனை பெண்மணி பத்தி நீங்க சொன்ன தகவல் அப்படின்னு பெரிய மெசேஜ் அடிச்சிருக்காரு மனவை சந்திரசேகர். நான் சொன்ன அத்தனை விஷயத்தையுமே அவர் அனுப்பியிருக்காரு. இவ்வளவு பெரிய மெசேஜ் அடிச்சிருக்கீங்க, முதல்ல அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஒரு பொண்ணு நினைச்சா வானுக்கு பூமிக்கும் பாலம் அமைப்பாள் அப்படிங்கறத நிகழ்ச்சியை மிக அழகாக உணர்த்தி உள்ளது, அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. புனிதவதி நிதீஷ் சிறுமுகையிலிருந்து, ஹவு நாலேஜபிள் யூ ஆர், ஐ எம் அஸ்டானிஷ்ட் பை யுவர் லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி எஸ்பெஷலி இன் அதர் லாங்குவேஜஸ் அண்ட் மியூசிக் அப்படின்னு ஆங்கிலத்துல அழகா அனுப்பியிருக்காங்க நமக்கு. அதாவது நீங்க மல்டி டாஸ்கிங் பண்றீங்க, எல்லா லாங்குவேஜும் பத்தியும் நீங்க பண்றீங்க, அது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டி. அப்புறம் ப்ரொனன்சியேஷன், அந்த கூச்சு பூடி அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, நான் போன வாரம் சொன்னேன்ல, இது கூச்சு பூடி நடக்கை அதை குறிப்பிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொனன்சியேஷனை உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டேன், அதுதான் சரியான ப்ரொனன்சியேஷன். அப்புறம் வந்து ஐ எம் எ பிக் ஃபேன் ஆஃப் 103 எஃப்எம் ஆல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்க ஆர்ஜிஎஸ்க்கெல்லாம் அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சோ மச். எங்க ஆர்ஜிஎஸ் கிட்ட நான் சொல்லிடுறேன். அப்புறம் என்னுடைய பாட்டி கிட்ட இருந்து நான் சின்ன வயசுல நிறைய கதை கேட்பேன், அந்த மாதிரி ஆர்ஜே சாருகேசி நீ சொல்ற கதை வழி திருக்குறள் அதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. மிக்க நன்றி. போன வாரம் அந்த சலங்கை ஒலி பாடல் பற்றிய தகவலை சொன்னேன், அதுக்கு ரொம்ப பாராட்டி பாபு மாதவன் அவர்கள் மெசேஜ் கொடுத்திருக்காரு. வினாசி பிரபுதேவி சீசாய், நீங்க ஒண்ணு சொல்லிருக்கீங்க, 10 நாளுக்கு அப்புறம் தான் நாங்க வரோம் மேடம். அப்படியெல்லாம் வேண்டாம், ஒரு 5 நாள் வரலாம் தாராளமா. பாடல் வரதா தனி, டீ கடை நிகழ்ச்சிகள் நீங்க தாராளமா கலந்துட்டு பேசலாம். அதுக்கப்புறம் மதியம் 1 மணி கேம் ஷோ இருக்குல்ல, அதுலயும் நீங்க வரலாம். பிளீஸ், கண்டிப்பா எல்லாரும் பங்கெடுத்துக்கணும். அதுக்காக தான் நான் 15 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, நான் வராம இருக்கேன், அடுத்த நேருக்கு வழி விடுறேன் பாடல்களுக்கு. ஆனா இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நீங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும், உங்களுக்காக தான் அந்த நிகழ்ச்சி, எல்லாருக்குமான நிகழ்ச்சி தான் அது. ஓகே,
அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காரு, பன்மொழி பாடல் நீங்க எப்ப கொண்டு வருவீங்க பாருங்களேன். அது கண்டிப்பா இருக்கு.

அதே மாதிரி புதின பக்கங்களுக்கு ராஜேஷ் கேட்டிருந்தாரு, அது எப்போ ஆரம்பிப்பீங்க மேடம் அப்படின்னு. கூடிய விரைவில் எல்லா மாற்றங்களும் ஒரே நேரத்தில் கொடுத்துட்டா திகட்டி போயிடும் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோம், வெயிட் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் டைம் வேணும் இல்லையா? கால பாடல்களை இனிதே தந்து எங்கள் மனங்களை மயக்க செய்தீர்கள் அப்படின்னு ஈரோடு விஜயமங்கலத்திலிருந்து குணசீலன். ஆகாய விமானம் பற்றிய தகவல்களை வேடிக்கை பார்த்தபடி பரிமாறிய உங்கள் இருவருக்கும் நன்றி. டாக்டர் சுபா வெங்கடேஷ் அவர்களுக்கும் பாராட்டு. புதுமை புதுமை புதுமை, இதற்கு பெயர் தான் ரெயின்போ எஃப்எம். புதிய நிகழ்ச்சிகளை தந்து இன்ப

0: அதிர்ச்சி கொடுத்து விட்டீர்கள்.
1: இந்த தடவை பாத்தீங்கன்னா உங்களோட மெசேஜஸும் அதிகம், லெட்டர்ஸும் நிறைய வந்துச்சு, கேள்விக்கான பதில சொன்னவங்களும் அதிகம். இந்த மாதிரி ஏகப்பட்டது இருந்ததா, அதனால ஒரு 10 நிமிஷத்துக்கான மெசேஜஸ் இருக்கு. அது டைம் ஆயிடுச்சு இல்லையா, அடுத்த வாரம் அதை இன்க்ளூட் பண்றேன். கண்டிப்பா அடுத்த வாரம் உங்க பேரு, உங்க மெசேஜஸ் எல்லாம் நிச்சயம் இடம்பெறும். நீங்க வெயிட் பண்ணி உங்க பேரெல்லாம் வருதான்னு கேட்கணும். ஓகே, உங்க மெசேஜஸ் எல்லாம் படிச்சாச்சு. இந்த வார குவிஸ் இன்னொரு முறை கேட்டுருவோமா?

0: இது ஒரு கசல், யார் பண்ணதுன்னு கூட சொல்றேனே, ஜெகஜித் சிங் அவர் பாடிய கசல் இது. இதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆன தமிழ் பாட்டு என்ன, ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த பாடல். அப்படியே அந்த வானத்து பக்கம் அப்படியே கூட்டிகிட்டு போயிடும், எட்டாத தூரத்துக்கு நம்மளும் அந்த பாட்டோடையே பயணப்பட்டு போவோம். அப்படி ஒரு பாட்டு, அது என்ன பாட்டு கண்டுபிடிச்சு டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் எல்லாம் அனுப்பி தள்ளுங்க. நம்பர் வேணுமா? 9 58 58 00 03. சரி, அடுத்த வாரம் இதே மாதிரி சூப்பரான அரட்டையோட, அப்புறம் ரெண்டு எக்ஸலண்டான என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது பாடலோட, அப்புறம் இருங்க இருங்க அடுத்த வாரம் ஒரு டஃப்பான பிசோட மீண்டும் சந்திப்போமா? நிறைய பாட்டு கேளுங்க, சந்தோஷமா இருங்க. அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சௌமியா.
1: தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன்,
2: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
3: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
2: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
3: அப்படியா?
2: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
3: அப்போ இப்பவே போலாம்.
4: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: நேரம் பிற்பகல் 1 மணி.
6: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 மணி முதல் 28 மணி வரை நடைபெற உள்ளது.
7: இன்று மாலை 6 மணிக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் நாவலாசிரியர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுகிறார்.
6: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
8: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மதிய வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் லஞ்ச் டைம் ஒரு கேம் ஷோ விளையாட போறோம். நிகழ்ச்சியில் உங்க கூட இணையர்த அர்ஜே மேஸ்ரீ. போன சண்டே ஒரு கேம் விளையாடி பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டோம். ஒரு 4 புலவர்களுடைய வரிசையை எடுத்து ஒரு க்ளூ கொடுத்தா வந்துச்சு பாருங்க பதில். ஸோ அதனால அதனுடைய கண்டினியூவேஷனா இன்னைக்கும் நம்ம விளையாட போறோம். நான் சில சில குறிப்புகளை கொடுக்க போறேன். யார் அந்த புலவர், யார் அந்த கவிஞர் அப்படிங்கறத நீங்க எனக்கு சொல்ல போறீங்க. வாட்ஸ்அப்ல சொல்லலாம், 9585800103 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு. இல்ல அப்படின்னா நீங்க கால் பண்ணியும் கேட்கலாம். 0422 அப்படிங்கிற கோயம்புத்தூருக்கான முன்னிணைப்பு என்ன சேர்த்துட்டு 2312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு க்ளூவோடவே, அதாவது ஒரு கேள்வியோடயே அப்படியே நம்ம பாட்டை கேட்டோம்னா நீங்க யோசிச்சுட்டு பாட்டு கேட்கலாம் இல்லையா? ஓகே, இன்னைக்கான முதல் புலவர் யாரு அப்படிங்கறது அதுக்கான குறிப்பு கொடுத்துருவோமா? இவர் எழுதின காப்பியம் 50 காப்பியங்கள்ல ஒன்று. ரொம்ப முதன்மையான காப்பியம்னு நீங்க வச்சுக்கோங்களேன். அடுத்த க்ளூல கட்டாயமா ஆன்சர் சொல்லிடலாம்.

சிறந்த புதல்வ ஒரு புலவரா இருந்தவர், முருகப்பெருமானுடைய புகழை பாடினவர். இதை வச்சு தோராயமாக கெஸ் பண்ணுங்க, அந்த கெஸ் தப்பா இருந்துச்சு அப்படின்னா அடுத்து நான் உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். அந்த க்ளூ வந்து அப்படியே அப்பட்டமா இவர் தான்ப்பா அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால மதுரை தமிழ்ச்சங்கத்துல ரொம்ப தலை சிறந்த புலவரா இருந்தவர், முருகப்பெருமானுடைய புகழை பாடியவர் யாரு இவரு? யோசிச்சுட்டே இருங்க.

0: லஞ்ச் டைம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்த ஏர்போர்ட்டுன்னு இளங்கோவடிகள்னு போட்டு உடச்சிட்டாரு. ஆனால் நாங்கள் இங்கே எல்லாருமே மெசேஜ் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய நேயர்கள் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த சரியான பதிலை சொன்னவங்க கே என் பாளையம் பேச்சி மூத்து, அப்புறமா மூக்கனூர் சண்முகா நகர்ல இருந்து செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி சொல்லியிருக்கிறாங்க, பீடம்பள்ளி வாசுதேவன், கிருஷ்ணாபுரத்துல இருந்து சஹானா, ஆதிரன், கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேனே அப்படின்னா, மதுரை தமிழ் சங்கத்தினுடைய தலை சிறந்த ஒரு புலவர், முருகப்பெருமானுடைய புகழை பாடியவர் யார் அப்படின்னதுக்கு அடுத்த க்ளூ எல்லாம் எங்களுக்கு வேணாம், நாங்கள் இந்த க்ளூலேயே கண்டுபிடிச்சிடுவோம் அப்படின்னு அவ்வளவு நேயர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருப்பூர்ல.
0: திருப்பூர்ல இருந்து சந்திரசேகர், இன்னைக்கு கேட்ட கேள்விக்கான பதில்
1: நக்கீரர்.
0: நக்கீரர், ஓகே. அடுத்த நேயர் வணக்கம்.
2: மதிய வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கணேஷ் சிறுமகள்
0: பேசுறேன். சொல்லுங்க, நல்லா இருக்கும். நீங்க இந்த கேள்விக்கான பதில்
2: அருணகிரிநாதர்.
0: அருணகிரிநாதர், ஒரு பதில் நக்கீரர், அடுத்த பதில் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்,
0: யார் பேசுறீங்க?
3: சிறுமகள் தங்கவேலு.
0: தங்கவேலு, பதில் என்ன?
3: நக்கீரர் மேடம்.
0: இரண்டு நக்கீரர், நக்கீரருக்கு ரெண்டு ஓட்டு வந்திருக்கு. அடுத்த நேயர் பீடம்பள்ளியிலிருந்து வாசுதேவன். ஐயா, இதுக்கு உங்களுடைய பதில்
4: கபிலர்.
0: கபிலர், ரெண்டு நக்கீரர், கபிலர், அருணகிரிநாதர். அடுத்து வணக்கம்.
5: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், உங்க பேருங்க?
5: பாண்டியநகர் சிவசங்கர்.
0: சிவசங்கர், உங்களுடைய பதில்
5: கேள்வி?
0: மதுரை தமிழ் சங்கத்தினுடைய தலை சிறந்த புலவராக இருந்தவர், முருகப்பெருமானுடைய புகழை பாடினவர் இவர். வணக்கம், இந்த கேள்விக்கான பதில்
6: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சங்கரலிங்கம்.
0: சங்கரலிங்கம், பதில் சொல்றீங்களா?
6: சொல்ல மேடம். திருமுருகாற்று படை எழுதிய நக்கீரர்.
0: நக்கீரருக்கு தான் ஓட்டு அதிகமா போய்கிட்டு இருக்கு. வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
7: உடையம்பாளையம்.
0: உடையம்பாளையத்திலிருந்து
7: புவனேந்திரன் மேடம்.
0: புவனேந்திரன், உங்களுடைய பதில் மறுபடியும் இந்த பக்கம் எட்டி பார்த்தா வாட்ஸ்அப்லயும் நக்கீரருக்கு அதிகமான பதில்கள் இருந்திருக்கு. ரமண முதலி புதூர்ல இருந்து சுதாகர் ஜீவா அவ்வையாருன்னு கொடுத்திருக்காங்க. விஜயகுமார் வரதராஜபுரம், சிங்காநல்லூர், ஜெயலட்சுமி புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து, வெங்கடேசன், பிருந்தா, அதுக்கப்புறமா ஜெயகாந்தன், அவங்க வந்து அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறாங்க. மத்தவங்களாம் நக்கீரர் கொடுத்திருக்காங்க. அந்தோனிராஜ் சென்னை, பிரமிளா புலுவப்பாளையத்திலிருந்து, ஆனந்தமுருகன் விஸ்வம் சர்க்கார் கண்ணாடி புதூர்ல இருந்து, முனுசாமி கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்ப நம்ம கூட எனஞ்சு பதில் சொன்ன நேயர்கள் தான் கோணமலை ஆனந்தன், கணேஷ் சிறுமுகையிலிருந்து, அதுக்கப்புறமா செல்வபுரத்துல இருந்து சையத் ரசூல், திருப்பூர் பாலா, அதுக்கப்புறம் ஹரிஹரன், பெங்களூர்ல இருந்து மனவை சந்திரசேகர், இவங்க எல்லாருமே அடடா இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இவங்க எல்லாருமே வந்து நக்கீரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்லிகா மந்திராச்சலம் அவையார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூட வந்து செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, வி என் இளங்கோ, சாமி செட்டிப்பாளையம் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அப்ப இதற்கு சரியான பதில் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்னவர் தான் திருமுருகாற்று படையை இயற்றிய நக்கீரர் தான் சரியான பதில். எப்படியோ ஒரு வழியா எத்தனை நேயர்கள் சரியான பதிலோட இணைஞ்சிருக்கிறீங்க. ஓகே, அடுத்ததான் உங்களுக்கான கேள்வி. கேள்வியோட நான் பாட்டு கொடுக்குறேன், பாட்டு முடிகிறதுக்குள்ள நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஒரே ஒரு பாடல் உலக புகழ் பெற்றுட்டாரு இவர். நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, இவர் எழுதின ஒரே ஒரு ஸ்லோகன் தான் அவருடைய அந்த ஒரு வரி உலகம் முழுக்க பிரபலமானது. ஒரே ஒரு பாட்டிலால உலக புகழ் பெற்றவர். அந்த பாட்டு உலக சகோதரத்துவத்தை, உலக சகோதரத்துவத்தை வலியுறுத்துது. எல்லாருமே வந்து நம்ம வந்து ஒண்ணுதாங்க அப்படிங்கிற உலக சகோதரத்துவத்தை வலியுறுத்தினது அந்த ஒரே ஒரு

0: இன்னைக்கு நாம கேட்ட வசந்த இல்லம் நிகழ்ச்சியின் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. மீண்டும் நாளை பகல் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பாக கேட்கலாம்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: கொடிஷியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
5: இன்று மாலை 6 சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் நாவலாசிரியர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுகிறார்.
4: கொடிஷியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
0: லஞ்ச் டைம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இந்த கேம் ஷோல உலக சகோதரத்துவத்தை ஒரே ஒரு பாடல்ல சொன்னாருப்பா, அதோட ஒரே பாடல்ல உலக புகழ் பெற்றுட்டாரு. யார் இந்த புலவர் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். இப்போ நான் கேட்ட புலவர்கள் எல்லாமே சங்ககாலம் இல்ல சங்கம் மருவிய காலத்துல பக்தி இலக்கிய காலகட்டத்துல தோன்றிய பாடல்களை எழுதிய புலவர் தான். நான் வந்து ரொம்ப சமீபத்துல இப்ப ரீசெண்டா இருக்கிற கவிஞர்கள் யாரையுமே நான் சொல்லல, அதையும் வந்து நான் முதலே குறிப்பிட்டு சொல்றேன். ஏன்னா இப்ப இருக்கிற கவிஞர்களை நிறைய பேர் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க. யாரெல்லாம் சரியான பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம். அதுக்கப்புறமா போன்ல என்ன சரியான பதில லிசனர்ஸ் சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நான் போனை எடுக்க இங்க எல்லாரும் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு பதில் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ஆறுச்சாமி தடாகத்துல இருந்து கொடுத்துருக்காங்க. ஹரிஹரன், பிரேமா வெளியங்கிரி ட்ரை பண்ணிருக்காங்க, பரவாயில்ல. மனவை சந்திரசேகர், கணேஷ் சிறுமுகையிலிருந்து, ரமண முதலிப்புதூர்ல இருந்து சண்முக சுந்தரம், சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி, மனோகரன், அந்தோனி ராஜ், அதுக்கப்புறமா திருப்பூர் பாலா, இவங்க கண்ணதாசன், ஜெயகாந்தன் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சரியான பதில் வேற யார் கொடுத்துருக்குறாங்க? கோணமலை ஆனந்தன். அதற்கப்புறமா எஸ் மற்றவங்க எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காங்க. அவினாசி பிரபுதேவி அவரும் முயற்சி செஞ்சிருக்கிறாரு. ஆலாங்கோப்பு தண்ணீர் தடத்துல இருந்து விஜயகுமார். ஓகே, சரியான பதில் என்ன அப்படிங்கிறத நீங்களே சொல்லுவீங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: வணக்கம், சென்னிமலையிலிருந்து நவநீதன்.
0: நவநீதன், பதில் தெரிஞ்சுதா?
6: யாதும் ஊரே யாவரும் கேளு.
0: யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற சொல்ல எழுதினவரா இருக்கும் நினைக்கிறீங்க? அது யார் எழுதினதுங்க?
6: கனியன் பூங்குன்றனார்.
0: ஓகே, உங்களுடைய ஓட்டு வந்து கனியன் பூங்குன்றனார் அவர்களுக்கு. வணக்கம், அடுத்த நேயர்.
7: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: சுமதி பேசுறேங்க.
0: சுமதி எந்த ஊர்ல இருந்து? விவேகானந்தர். ஓகே, அடுத்த நேயர். வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
8: நந்தகுமார் பேசிருக்கேன்.
0: நந்தகுமார், இதுக்கு சரியான பதில்?
8: ஒருத்தர் பாடி இருக்காரு, ஒருத்தர் பேசி இருக்காரு.
0: ஒருத்தர்
8: வந்து கனியன் பூங்குன்றனார்.
0: ஓகே,
8: யாதும் ஊரை யாவரும்
0: கேளுன்னு
8: அவர் வந்து
0: விவேகானந்தர்
8: சகோதரிகளை
0: அப்படின்னு
8: அமெரிக்கால
0: பேசி இருக்காரு. ஓகே ஓகே, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
9: செல்வராஜ் பேசுறேன் மேடம்.
0: செல்வராஜ், உங்களுடைய பதில்
10: சங்கர்லிங்கம்
0: சொல்லுங்க.
10: கனியன் பூங்குன்றனார் புறநானூறு, யாதும் ஊரே யாவரும் கேளே.
0: ஓகே, எல்லாத்துடைய ஓட்டும் கனியன் பூங்குன்றனார் அவர்களுக்கு தான் இருக்கு. உலக சகோதரத்துவத்தை வலியுறுத்தினவர், ஒரே ஒரு பாடலால உலக புகழ் பெற்றவர், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற வரியை பாடியவர் யார்? கனியன் பூங்குன்றனார். அவர் தான் நான் கேட்ட அந்த ஒரு புலவர். எத்தனை பேர் சரியான பதில் கொடுத்திருக்கீங்க. ஓகே, அடுத்ததா உங்களுக்கான கேள்வி. இது ரொம்ப ஈஸியான கேள்வி, நான் இப்பவே சொல்லிட்டே உங்களுக்கு நான் சொல்றேன். ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. அரசர்களுக்கும் மக்களுக்கும் அறிவுரை சொன்னவர். எல்லாரும் அறிவுரை சொல்றாங்க, இவங்களை இப்படி சொன்னீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இவங்க அதிகமா அறிவுரைகள் சொல்லுவாங்க. இவங்களுடைய பாடல்கள் எல்லா காலகட்டத்திலயுமே இருந்திருக்குது. இன்னொன்னு, இவங்க ஒரு பெண் பார்ப்புலவர். இன்னும் ஒரே க்ளூ டப்பு டப்புன்னு சொல்லிடுவீங்க. அதியமான் வழங்கிய நெல்லிக்கணிக்கு தொடர்புடையவர். யாரு இவங்க அப்படிங்கறத நீங்க வாட்ஸ்அப்லயும் சொல்லலாம், கால் பண்ணியும் சொல்லலாம்.

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபா கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்போதே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: லஞ்ச் டைம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஒரு கேள்வி ரொம்ப எளிமையா போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெண் பார்ப்பலவர் அவங்க அதியமான் வழங்கிய நெல்லிக்கனியோட தொடர்புடையவங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே சரியான பதில் கொடுத்துட்டீங்க. நான் வந்து ஒருத்தங்களுடைய பெயர் விட்டுட்டேன், என்னோட பேர் சொல்லலைங்க, நானும் கனியன் பூங்குட்டனார் தான் சொன்னேன் அப்படின்ட்டு செந்தில்குமார் ரமண முதலி புதூர்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க.

0: லஞ்ச் டைம் நிகழ்ச்சியில் நடந்திருக்கும் ஒரு கேள்வி ரொம்ப எளிமையாக போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெண் பார்ப்பலவர் அவங்க அதியமான் வழங்கிய நெல்லிக்கனியோடு தொடர்புடையவங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே சரியான பதில் கொடுத்துட்டீங்க. நான் வந்து ஒருத்தங்களுடைய பெயர் விட்டுட்டேன், என்னோட பேர் சொல்லலைங்க, நானும் கனியன் பூங்கொட்டனார் தான் சொன்னேன் அப்படின்ட்டு செந்தில்குமார் ரமண முதலி புதூர்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சண்முகானந்தம் கஞ்சப்பட்டியிலிருந்து, சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி, மனோகரன் பாண்டியன் நகர், சிவசங்கர். அடுத்து ஷியாமலா பதில் கொடுத்துருக்காங்க. கேன்பாளையம் பேச்சிமுத்து, ரமண முதலிபுதூர்லிருந்து சுதாகர், ஜீவா, அவினாசி, பிரபுதேவி, செந்தில் பிரபு, திவ்யபாரதி, கணபதியிலிருந்து ஜெயகாந்தன் சொல்லியிருக்கிறாங்க, காஞ்சனா, சையத் ரசூல் செல்வபுரத்திலிருந்து, ஆறுசாமி தடாகம், குஹன் சிந்து கோத்தகிரி ஆரஸ்புரத்திலிருந்து, ஹரிஹரன், அதுக்கப்புறமா அன்னபூர்ணி கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர்லிருந்து, பெருமாள் சுவாமி, சுமதி சாவக்காட்டுப்பாளையம், கீதா முடப்பலூர்ல இருந்து பதில் கொடுத்திருக்காங்க, சண்முக சுந்தரம், ரமண முதலிபுதூர், பிரமிளா, சென்னை, வியநிலங்கோ, சாமிச்செட்டிப்பாளையம், பீடம்பள்ளி வாசுதேவன், திருப்பூர்லிருந்து பாலா, புதுக்கோட்டையிலிருந்து யார் அவங்க, வெங்கடேசன், பிருந்தா, கனி பாபு பெரியநாயக்கன் பாளையத்திலிருந்து, ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம், கனியாலம்பாளையத்திலிருந்து சக்திவேல், சுமதி கனகராஜ், செமிப்பாளையம், சுதிக்ஷர், நூத்துக்குழி, தாவித் பொள்ளாச்சி, மகேஸ்வரி பொள்ளாச்சியிலிருந்து அவங்களும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஹரிஹரன் பதில் கொடுத்துருக்காங்க, விஸ்வம் பதில் சொல்லியிருக்கிறாங்க, வெங்கட்ராமன் மதுரையிலிருந்து, அதுக்கப்புறம் இதெல்லாம் தாங்க பதில் அப்படின்னு சொல்லி கேனடாலிருந்து ஒருத்தர் பதில் கொடுத்துருக்கிறாரு, ரவிசங்கர், டொரண்டோ கேனடா. 4 மணிங்க இங்க, இட்ஸ் 4 AM ஹியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, 4 மணிக்கு எங்களோட காலையில 4 மணிக்கு எங்க ஷோ கேட்குறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறமா பிரேமா வெள்ளியங்கிரி, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்ல இருந்து, இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, சஹானா, ஆதிரன், நெபுலா, யாராவது பேரை விட்டுட்டேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க, விஜயகுமார், உமா மகேஸ்வரி, அதுக்கப்புறமா நாகராஜன் மதுக்கரையில இருந்து போன் மூலமா என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: பூபதி ராஜேந்திரன், மூக்கனூர்ல இருந்து.
0: மூக்கனூர்ல இருந்து சொல்லுங்க.
1: அவ்வையார்.
0: அவ்வையார், அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம், அவினாசி பிரபு பேசுறேன்.
0: சொல்லுங்க பிரபு.
2: அவ்வையார் தான் மேடம்.
0: நீங்க இப்ப வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருந்தீங்க இல்லையா? சிறப்பு. அடுத்த நேயர்
3: கோவை செல்பவரும் சையத் ரசூல்.
0: சையத் ரசூல், உங்களுடைய பதில்? நீங்க எப்பங்க நாங்க வாட்ஸ்அப்ல அடிக்க அனுப்புறத படிச்சு முடிக்கிறது, அதனால நாங்களே போன் பண்ணி சொல்லிடுறோம், எல்லாருமே சொல்லிருக்காங்க. நோ டவுட் இது அவையார் தான் அப்படிங்கறனால எல்லாருமே சரியான பதில் கொடுத்துருக்காங்க. சரியான பதிலும் அவையார் தான்.
4: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா? மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா. அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும். அப்படியா? ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ. அப்போ இப்பவே போலாம்.
5: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
0: லஞ்ச் டைம்ல அடுத்து வர புலவர் யாரு அப்படின்னா, இவர் வந்து நிறைய ஒரு சைவ இலக்கியத்துல முக்கியமானவர் அப்படின்னு சொல்லலாம். இதை விட ஒரு ரொம்ப முக்கியமான க்ளூ என்ன அப்படின்னா, சோழ மன்னரினுடைய அமைச்சராகவே விளங்கியவர் இவர். ஒரு முக்கியமான சைவ இலக்கியத்தையும் எழுதியிருக்கிறாரு. சோழ மன்னரின் அமைச்சராக விளங்கிய அந்த ஒரு புலவர் யாரு

0: கேம் ஷோ கேட்டுட்ருக்கீங்க லன்ச் டைம் நிகழ்ச்சியில். இந்த க்வெஸ்சன் கொஞ்சம் கஷ்டமாக போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய நேயர்கள் யோசிச்சு யோசிச்சு பதில் கொடுத்துருக்கிறீங்க, சில பேர் கரெக்டான பதிலும் கொடுத்துருக்கிறீங்க. சோழ மன்னருனுடைய அமைச்சராகவே விளங்கிய ஒரு சைவ புலவர் யாரு அப்படிங்கிறதான். ஓகே, யார் சரியான பதில் கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய பேரை மட்டும் நான் படிக்கிறேன். ஹரிஹரன் சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா சுமதி கனகராஜ் செமிப்பாளையத்திலிருந்து, ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம் ரமணமுதலிபுதூர்லேருந்து, பதில் என்னன்னு எனக்கு தெரியல, நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, தென்பொன்மொழியிலிருந்து சுரேஷ்குமார், மூணு ஆப்ஷன் கொடுத்து இதில் எது சரியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு எனக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாரு. அடுத்து சர்க்கார் கண்ணாடி புதூர்லேருந்து முனுசாமி, அப்புறமா சரியான பதிலோட இணையறவங்க பொள்ளாச்சியிலிருந்து ஏஞ்சல் சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க, பிரேமா வள்ளியங்கிரி, அப்புறம் நிறைய பேர் ஆனால் ட்ரை பண்ணியிருக்காங்க, அன்னபூர்ணி கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர்லேருந்து, அவங்களாவது மூணு ஆப்ஷன் தான் கொடுத்தாங்க, இவர் வந்து ஒரு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்து இதில் நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைஸ் நைஸ். வெங்கட்ராமன் மதுரையிலிருந்து மறுபடியும் சரியான பதிலோட இணைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் டொரண்டோலிருந்து ரவிசங்கர், எய்தர் ஆர் ஆப்ஷன், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. குஹன் சிந்து கோத்தகிரியிலிருந்து டைப் பண்ணிட்டு இருக்காங்க, இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்க, அதுக்குள்ள அடுத்த நேர்கிட்ட கேட்டலாம். வணக்கம் வணக்கம். சுரேஷ்குமார் பதில் தெரிஞ்சதுங்களா? ஒட்டக்கூத்தருங்களா? அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சங்கரலிங்கம் தாராபுரம்.
0: தாராபுரம்ல இருந்து சங்கரலிங்கம் பதில்.
1: ஹலோ, சேக்கிழார்.
0: சேக்கிழார், சேக்கிழார், ஒட்டக்கூத்தர், ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க. வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சிமுத்து.
0: பேச்சிமுத்து பதில்.
2: ஒட்டக்கூத்தர்.
0: ஒட்டக்கூத்தர், வணக்கம்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஏஞ்சல் பொள்ளாச்சிலிருந்து.
0: ஆ ஏஞ்சல், சொல்லுங்க.
1: சேக்கிடார்,
0: இப்பதான் உங்க மெசேஜ் நான் படிச்சேன். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அழைத்து சொல்லியிருக்கிறீங்க. சோ யா, சேக்கிடாரா ஒட்டக்குதிரா, இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் காம்படிஷனா இருக்கு. வணக்கம், அடுத்த நேயர்.
2: வணக்கங்க, சிங்கானல்ல ஜெயலட்சுமி மனோகரன்.
0: ஜெயலட்சுமி மனோகரன், உங்களுடைய பதில்?
2: சேக்கிடார்.
0: அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? விஜயகுமார், உங்க பதில்? சேக்கிழார். அடுத்த நேயர், ஓகே, கரெக்டா அட்டன் பண்ணும்போது கட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. ஒட்டக்கூத்தரா சேக்கிடாரா, ஒட்டக்கூத்தரா சேக்கிடாரா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. சோழ மன்னனின் அமைச்சராக விளங்கியவர், நான் அதுவும் ஒரு சைவ புலவர் அப்படின்னு சொல்லிட்டேன்ல, இவர் யாரு அப்படின்னா, பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிழார். மகிழ்ச்சி, இன்னைக்கு எவ்வளவு நேயர்கள் சரியான பதிலோட இணைஞ்சிருக்காங்க இல்லையா?
3: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 தேதி முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் 28 மணி வரை நடைபெற உள்ளது.
4: இன்று மாலை 6 மணிக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் நாவலாசிரியர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுகிறார்.
3: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
6: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
5: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
6: அப்படியா?
5: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
6: அப்போ இப்பவே போலாம்.
7: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
1: மன் கி பாத். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
0: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
1: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத், நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: லஞ்ச் டைம் கேம் ஷோல இவ்வளவு நேரம் நாம இணைஞ்சிருந்தோம். நிகழ்ச்சியில பங்கெடுத்த நேயர்கள், கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மேஷ்ரி. இனி தொடர்வது செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு புதுடெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணாக்கருடன் மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்ள உள்ளது. நாடாளுமன்றத்தில் செலவிடப்படும் ஒவ்வொரு மணித்துளியும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழக திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியத்தை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக இந்த தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சிஜேபி மாணவ பிரதிநிதிகளுடன் மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகளை இன்று புதுடெல்லியில் மேற்கொள்ள உள்ளது. தேர்வு முறையில் சீர்திருத்தங்கள் மற்றும் வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான சிஜேபியின் கோரிக்கை குறித்து இதில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு JP நட்டா, டாக்டர் ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். முன்னதாக நேற்று இவ்விரு அமைச்சர்களும் இம்மாணவ பிரதிநிதி குழுவினரிடம் புதுடெல்லியில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு JP நட்டா, இந்த கூட்டத்தில் மாணவர்கள் தேர்வு முறை சீர்திருத்தங்கள் குறித்து பல்வேறு கோரிக்கைகள் வைத்ததாக குறிப்பிட்டார். டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெறும் போராட்டத்திற்கு ஆதரவாக 30,000 ராணுவ வீரர்கள் ராஜினாமா செய்துள்ளதாக முப்படை தளபதி ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த தவறான காணொலியை நாட்டு மக்கள் நம்ப வேண்டாம் என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது. இதேபோல் நாடாளுமன்றத்திற்கு வெளியே தாம் பேசியதாக சமூக ஊடகங்களில் பரவும் வதந்திகளுக்கு மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கண்டனம் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறியுள்ள அவர், இது தொடர்பாக கடும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஒருங்கிணைந்த நியாயமான சமூகத்தை நிலைநாட்ட கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ருமேனியா புச்சாரஸ் பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டத்தை இன்று பெற்றுக்கொண்ட அவர், 140 கோடி இந்தியர்களுக்கு இவ்விருதை அர்ப்பணிப்பதாக குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் மக்கள் தொடர்பு மேலும் வலுப்பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர், செயற்கை நுண்ணறிவு விரைவான தொழில்நுட்ப மாற்றங்கள் நிகழும் இச்சூழலில் கருணை கலாச்சார மரபுகளுடன் கூடிய நல்லறிவை பல்கலைக்கழகங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பொது சேவை, கல்வி வளர்ச்சிக்கான பங்களிப்பு, சமூக ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட செயல்பாடுகளை பாராட்டி குடியரசுத் தலைவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுடெல்லியில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமன உறுப்பினர்களுக்கான பயிற்சி நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர், விவாதங்களும் வாக்குவாதங்களும் திடமான முடிவை நோக்கியே இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஆரோக்கியமான விவாதங்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக எடுத்துரைத்த அவர், ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு தேச நலனுக்கு உகந்ததாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டினார். உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தின் மதிப்பீடுகளை கடைபிடித்து விதிகளையும் நடைமுறைகளையும் மதித்து கேள்வி நேரத்தையும் பூஜ்ய நேரத்தையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர், ஆகவே மக்களுடன் நெருங்கி இருக்க அவர்கள் முயல வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த எழுச்சிமிகு கிராமங்கள் இயக்கத்தின் கீழ் நாளை இளைஞர்களுடன் காணொலி மூலம் கலந்துரையாடுகிறார். அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களிலிருந்து 400க்கும் மேற்பட்ட இளையோர் இதில் பங்கேற்கின்றனர். 2 கட்டங்களாக நடைபெறும் எழுச்சிமிகு கிராம இயக்கத்தின் கீழ் 74 கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். தேசிய அளவிலான இணையதள வினாடி வினா போட்டியின் மூலம் இம்மாணாக்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தூய்மை பாரதம், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு, இளைஞர் கூட்டமைப்பு மாநாடுகள், கலாச்சார பரிவர்த்தனை திட்டங்கள், மரம் நடும் இயக்கம், மாதிரி பஞ்சாயத்து கலந்துரையாடல்கள் போன்ற நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு

0: இளைஞர்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்படுகிறது. நாட்டின் எல்லை பகுதிகளில் உள்ள கிராமங்களை தேசத்தின் முதல் கிராமங்களாக கருதி அங்கு வசிப்பவர்களை வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இணைப்பதற்கான பிரதமரின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் எழுச்சிமிகு கிராம மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மை ஜிஓவி இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகிறது. தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். கிளாஸ்கோவில் நடைபெறும் 23வது காமன்வெல்த் பாரா ஆடவர் பளுதூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜண்டுகுமார் வெண்கல பதக்கம் வென்றதை அடுத்து பிரதமர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியத்தை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்களில் நிதி முறைகேடுகள் மற்றும் தவறுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்க சீரான தரிசன ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகங்கள் எடுக்கவும் அவர் அறிவுறுத்தினார். கோவில் நிலம், சொத்து மீது ஆக்கிரமிப்பு, சட்டவிரோத பெயர் மாற்றம் அல்லது உரிமம் கோரும் முயற்சிகள் எதுவும் அனுமதிக்கப்படாது என்றும் எடுத்துரைத்தார். கோவில் தொடர்பான வழக்குகள் விசாரணைக்கு வர இருந்தால் 2 நாட்களுக்கு முன்னரே அமைச்சர்கள் மற்றும் ஆணையருக்கு அனைத்து விவரங்களும் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். நீலகிரி மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு தடையற்ற பால் விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இம்மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை இல்லாததால் இயற்கை தீவனங்கள் குறைந்ததை அடுத்து பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. நாளொன்றுக்கு 8000 லிட்டர் வரை இருந்த பால் கொள்முதல் தற்போது 5000 லிட்டராக குறைந்ததால் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கூடுதல் பால் கொள்முதல் செய்யப்படுவதாக ஆவின் நிர்வாகம் கூறியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கான பிரதமரின் வீட்டுவசதி திட்டங்களின் கீழ் 111 கோடி ரூபாய் மதிப்பில் 2184 வீடுகள் கட்டப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் வீடுகள் விரைவில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: பிரதம மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி மகா அபியான் திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் 2184 வீடுகள் கட்டித்தர ரூபாய் 111 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு விழுப்புரம், காணை, செஞ்சி உள்ளிட்ட 13 ஒன்றியங்களில் உள்ள ஊராட்சிகளில் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு தற்பொழுது வரை 1731 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 453 வீடுகள் கட்டும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விரைவில் இந்த வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறக்கப்பட்டது. வலது இடது கால்வாய்கள் மூலம் தண்ணீர் திறக்கப்படுவதால் ஒசூர், சூளகிரி வட்டத்தை சேர்ந்த 8000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. 120 நாட்களுக்கு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தண்ணீரினை சிக்கனமாக பயன்படுத்தி கூடுதல் மகசூல் பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். ஓசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள 8000 ஏக்கர் விளைநிலங்கள் இதன் மூலமாக பாசன வசதி பெறுகின்றது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை நெல் பயிர்களில் மஞ்சள் நோய் தாக்குதல் அதிகரித்ததால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேட்டூர் அணை திறக்கப்படாததால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக டெல்டா பாசன விவசாயிகள் சங்க தலைவர் திரு அன்பழகன் தெரிவிக்கிறார்.
4: மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த வருஷம் குறுவை வந்து 95000 ஏக்கர் வந்து நாங்கள் நட்டிருக்கோம். ஜூன் மாசம் 12ஆம் தேதி திறக்கக்கூடிய மேட்டூர் டேம் திறக்கல. அதுக்கு வந்து இயற்கை ஒத்துழைக்காத மழை இல்ல, வெயில், கடுமையான வெயில் இல்ல. இந்த நட்டு நடுவுகள் எல்லாம் வந்து மஞ்சள் நோய் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மஞ்சள் நோய்க்கு வந்து பல பிராசம் நாங்க வந்து மருந்து அடிச்சிருக்கோம். அந்த மருந்து கேட்கல, எங்களுக்கு மன உடைச்சல் தான் ஆயிருக்கு.
0: தூத்துக்குடி இனிக்கோ நகர் கடற்கரை பகுதி வழியாக

0: இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்தியா 1-0 என்ற கணக்கில் தற்போது முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு புதுடெல்லியில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணாக்கருடன் 3வது சுற்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறது. நாடாளுமன்றத்தில் செலவிடப்படும் ஒவ்வொரு மணித்துளியும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: இன்னைக்கான வானிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கோயம்புத்தூர்ல குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமா 33 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. திருப்பூர்ல அதிகபட்சமா 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸும், ஈரோட்ல அதிகபட்சமா 37 டிகிரி செல்சியஸ் ஆகும் குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸ் ஆகும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. சேலத்துல அதிகபட்சமா 35 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்டில் அதிகபட்சமா 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. ஊட்டியில அதிகபட்சமா 22 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 16 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபா கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
4: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்

அண்மையில் வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழாவில் 800க்கும் மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி விதைகளை மீட்டெடுத்த வேலூர் தாய்மண் இயற்கையகத்தை சார்ந்த பிரதீப் குமார் அவர்கள் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளிக்கிறார்.

0: இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். இன்னும் சில நொடிகளை தொடர்வது 2 மணிக்கான செய்திச் சுருக்கம். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Good afternoon. This is Akashvani. I am Anuja Kumar with the Midday News.

0: நிலையத்தில் நேரம் 2:15.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் நாவலாசிரியர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுகிறார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். எல்லாருக்கும் வணக்கம்ங்கோ. தினமும் இந்த நேரத்துல இந்த பகுதியில நம்ம மத்திய அரசின் மகத்தான சிறந்த திட்டங்களை பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா சொல்றேன். நமக்கு உடம்பு சரியில்லைனா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஹாஸ்பிட்டல் போனாவே எல்லாம் சரியாயிரும்னு நம்புவோம் எப்பவுமே. அதுவும் டவுன்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஓகே. நகர்ப்புற சுகாதார மையங்கள் எல்லாமே இருக்கு, அங்கேயும் தான் போறோம். ஆனா லாக்டவுன் வந்துச்சு இல்லைங்களா, அந்த டைம்ல ஹாஸ்பிட்டல் போறதே ரொம்ப பயமா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். வீட்டை விட்டு வெளியே வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. எங்க போனாலும் கொரோனா வந்துருமோன்னு கூட்டமா இருக்கிற இடத்துகளுக்கு போகாம தனித்திரு விழித்திருன்னு வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் இல்லையா. அப்போ நம்ம வீட்டாளுகளுக்கு உடம்பு சரியில்லைனா பேசிக்கா ஏதோ ஒரு டேப்லெட்டை போட்டுக்கிட்டோம். டாக்டர்ஸ் கிட்ட போகணும், கண்டிப்பா கன்சல்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் தான் இ சஞ்சீவனி திட்டம். இன்னைக்கு இந்த திட்டத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இ சஞ்சீவனி என்பது இந்தியாவின் தேசிய தொலை மருத்துவ சேவை திட்டமாகும். ஸ்மார்ட் போன்ஸ் மூலமா மருத்துவர்களுடன் எளிதா ஆலோசனை பெறலாம் இந்த திட்டத்துல. இது குறிப்பா கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் உள்ள மக்களுக்கு தொலை மருத்துவ வசதிகளை அணுகுவதற்கும் மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவர்களுடன் எளிதாக தொடர்பு கொள்வதற்கும் இந்த திட்டம் உதவுது. இந்த திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் ஒரு பகுதி. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? தொலை மருத்துவ ஆலோசனை. இ சஞ்சீவனி மூலம் மக்கள் தங்கள் வீட்டிலிருந்தே மருத்துவர்களையும் சிறப்பு மருத்துவர்களையும் வீடியோ அழைப்புகள் மூலம் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறலாம். இ சஞ்சீவனி இதுல ரெண்டு முக்கிய வகைகள் இருக்கு. இ சஞ்சீவனி ஓபிடி, பொது மக்களுக்கு அதாவது நோயாளிகள் நேரடியாக மருத்துவர்களுடன் பேசுவதற்கு. இன்னொன்னு என்னன்னா இ சஞ்சீவனி ஏபி HWC, நலவாழ்வு மையங்களில் உள்ள மருத்துவர்கள், மருத்துவ கல்லூரிகள் அல்லது பெரிய மருத்துவமனைகளில் உள்ள சிறப்பு மருத்துவர்களுடன் வீடியோ கால் மூலமா ஆலோசனை பெறலாம் இந்த திட்டத்துல. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் ஒருங்கிணைப்பு. இ சஞ்சீவனி திட்டமானது ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷனுடன் இணைக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயனாளர்கள் தங்கள் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கை உருவாக்கவும் தங்கள் மருத்துவ ஆவணங்களை நிர்வகிக்கவும் முடியும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, டிஜிட்டல் சுகாதார சேவைகளை அனைவருக்கும் எளிதாக பெறுவதை உறுதி செய்யும் ஒரு முன்முயற்சி தான் இந்த திட்டம். சுகாதார உள்ளடக்கத்தை மேம்படுத்துதல், குடிமக்களின் வீட்டு வாசலுக்கே தரமான சுகாதார சேவைகளை கொண்டு சேர்க்கும் ஒரு பெரிய முயற்சி, தொலைதூர மருத்துவ ஆலோசனை மூலம் மக்களை மருத்துவமனைக்கு சென்று வருவதற்கான தேவையை குறைத்து இன்றைய காலகட்டத்தில் செலவுகளையும் கட்டுப்படுத்த உதவுகிறது. இதை முக்கியமா நம்ம நோட் பண்ணணும். செலவு அப்படிங்கறது இப்போ ஒரு பெரிய விஷயம் ஆயிப்போச்சு. போக்குவரத்து எல்லாம் அதிகமாயிருச்சு, நம்மனால கரெக்டான சமயத்துல போய் சேர முடியறது இல்ல, எவ்வளவோ இழப்புகள், இதெல்லாம் கட்டுப்படுத்த இந்த திட்டம் உதவுது. இதுல ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இ சஞ்சீவனி திட்டத்தின் கீழ் தொலைதூர மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதில் நம்ம தமிழகம் 3வது இடத்துல இருக்கிறது பெரிய விஷயம். ஒவ்வொரு நாளும் சுமார் 90,000 நோயாளிகள் இந்த இ சஞ்சீவனி தளத்தை பயன்படுத்தி மருத்துவ ஆலோசனை பெறுகின்றனர். மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை 1.3 கோடி ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதில் தமிழ்நாடு உட்பட 10 முன்னணியில் உள்ளது. இந்த திட்டம் 2019 நவம்பர் மாதத்தில் தொடங்கப்பட்டது. சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் நடத்தப்படுகிறது.

இந்த திட்டம். தேசிய தொலைத்தொடர்பு மருத்துவ சேவை என்றும் இத்திட்டம் அழைக்கப்படுகிறது. நோயாளிகளுக்கு அவர்களின் வீடுகளிலேயே சுகாதார சேவைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இத்திட்டம். இது ஒரு மருத்துவருக்கும் நோயாளிக்கும் இடையே ஆன்லைன் முறையில் கட்டமைக்கப்பட்ட மற்றும் பாதுகாப்பான தொலைத்தொடர்பு ஆலோசனையை உள்ளடக்கியது. இந்த சேவைக்கான மருத்துவர் குழுவை மாநில அரசுகள் தேர்ந்தெடுக்கின்றன. ஜார்க்கண்ட், கேரளா, பஞ்சாப் மற்றும் தமிழ்நாடு போன்ற சில மாநிலங்கள் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை சேவைகளை வழங்க தொடங்கியுள்ளது. தேசிய அளவில் பயன்படுத்தப்படும் ஒரு மருத்துவரிடமிருந்து மருத்துவருக்கு தொலை மருத்துவம் வழங்கும் அமைப்புதான் இது. கிராமப்புறங்கள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட சமூகங்களில் உள்ள மக்களுக்கு சிறப்பு சுகாதார சேவைகளை சென்றடைவதை விரிவுபடுத்துகிறது இத்திட்டம். சுகாதார சேவைகளை அணுகுவதில் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறம் என்ற பிளவை இணைப்பதன் மூலம் சுகாதார பணியாளர்கள் மற்றும் உள்கட்டமைப்பின் சீரற்ற விநியோகத்தின் சிக்கல்களை இத்திட்டம் சமாளிக்கிறது. நாட்டின் கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் மருத்துவர்கள் உள்ளிட்ட மருத்துவ சேவைகள் கிடைப்பது மிகவும் குறைவு. இதுபோன்ற சூழ்நிலைகளில் கிராமப்புற மற்றும் பின்தங்கிய மலைப்பாங்கான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு ஆலோசனை சேவைகளை வழங்கும் ஒரு அமைப்பை கொண்டிருப்பது இந்த இ சஞ்சீவினி திட்டம் மிகவும் உதவியாக இருக்கிறது. தற்போதைய தொற்றுநோய் காலங்களில் நோயாளிகள் நோய்களுக்கு மருத்துவர்களுடன் கலந்தாலோசிப்பதற்கான வழியை கண்டுபிடிப்பது முக்கியமாகிவிட்ட இந்த சூழ்நிலையில் இந்த இ சஞ்சீவினி திட்டம் நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம மத்திய அரசு கொண்டு வர்ற நிறைய திட்டங்கள் நமக்காகத்தான் அப்படிங்கறத நாம உணர்ந்துகிட்டு அந்த திட்டங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதை தெரியாதவங்களுக்கும் சொல்லி கொடுக்கிற முயற்சி தான் இந்த பகுதி. இன்னைக்கு இந்த பகுதியில இ சஞ்சீவினி திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கும் இதே நேரத்துல வேறொரு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்கோ. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்

0: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக கேட்டு பயன்பெறுங்கள்.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் நாவலாசிரியர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுகிறார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
4: நாளை
3: காலை 11 ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
4: நாளை
3: 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
4: நாளை
3: காலை 11 அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTHலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.

நேர்களை உங்கள் நினைவுக்கு இன்று மாலை 5:02 சித்திரசெவானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி வங்கிகளில் நடைமுறையில் இருக்கும் மூத்தகுடி மக்களுக்கான சேமிப்பு திட்டங்கள் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் நிதி ஆலோசகர் பி. முருகேசன் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: மகிழ்ச்சியான மதிய வணக்கம் நேர்களே. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சிறுவர் பரிசுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு திருப்பூர் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பரிசுவை நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: அன்பிற்குரிய ஆல் இண்டியா ரேடியோ நேயர்களே, சுதந்திர தின விழாவை பற்றிய சிறப்பு நிகழ்வுகளை கேட்போம் கேட்போம், சிந்தித்து செயல்படுவோம். எந்த ஒரு நல்ல நிகழ்வும் இறைவனின் திருநாமத்தை வணங்கி தொடங்குவது நமது பண்பாடு. அந்த வகையில் இறைவணக்க பாடல் பாட வருகின்றனர் எம் பள்ளி மாணவிகள்.

0: இனிமையான இறைவணக்கப் பாடலின் மூலம் இந்நிகழ்ச்சியை மங்களகரமாக தொடங்கி வைத்த மாணவிகளுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக நம் நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் விடுதலையின் மதிப்பையும் தேசப்பற்றின் மகத்துவத்தையும் கவிதையில் வடிக்க வருகிறார் எம் பள்ளி மாணவி அதிசயா.
1: சுதந்திரத்தின் சுவாசம். காற்றை நாம் சுவாசிக்கிறோம் இயல்பாக, சுதந்திரத்தை நாம் சுவாசிக்கிறோம் வரலாறாக. இந்த மண்ணின் ஒவ்வொரு துகளிலும் ஒரு தியாகியின் இரத்த துளி உறங்குகிறது. நாம் இன்று நிமிர்ந்து நிற்பதற்கு நேற்று பலர் தலை குனிந்தார்கள். நாம் இன்று உரிமையுடன் பேசுவதற்கு பலர் உயிரையே மொழியாக்கினர். சிறை கம்பிகளுக்குள் உடல்கள் அடைக்கப்பட்டன, ஆனால் சுதந்திர கனவுகள் அடைக்கப்படவில்லை. தூக்கு மேடைகள் பலரின் உயிரை பறித்தன, ஆனால் விடுதலை வேட்கையை பறிக்க முடியவில்லை. காந்தியின் அகிம்சை ஒரு ஆயுதமானது, நேதாஜியின் முழக்கம் ஒரு புயலானது, பகத்சிங்கின் புன்னகை மரணத்தையும் வென்றது, வீரர்களின் தியாகம் தேசத்தை எழுப்பியது. ஆகஸ்ட் 15 நாள் ஒரு தேதி அல்ல, அது ஒரு தலைமுறையின் கண்ணீர் தீர்ப்பு. மூவர்ண கொடி ஒரு துணி அல்ல, அது இலட்சம் இதயங்களின் உயிர் மூச்சு. அதன் அசைவில் தியாகம் பேசுகிறது, அதன் நிறங்களில் வரலாறு வாழ்கிறது. சுதந்திரம் என்பது வெறும் உரிமை அல்ல, ஒவ்வொரு குடிமகனின் உயர்ந்த பொறுப்பு. நாடு நமக்கு தந்த பெருமைகளை எண்ணி நம் நாட்டிற்கு என்ன தருகிறோம் என சிந்திப்போம். ஒற்றுமையை விதைப்போம், வெறுப்பை அகற்றுவோம், உண்மையை பேசுவோம், நேர்மையை வளர்ப்போம், கல்வியால் நாட்டை உயர்த்துவோம், கடமையால் சுதந்திரத்தை காப்போம், தியாகிகளின் கனவுகள் வீணாகாதிருக்க நம் வாழ்வை தேசத்திற்கு அர்ப்பணிப்போம். சுதந்திரத்தின் தீபம் அணையாமல் இருக்க ஒவ்வொரு இதயமும் விழிப்புடன் எரியட்டும். சுதந்திரத்தின் விலை. இன்று நாம் சுவாசிக்கும் இந்த சுதந்திர காற்று வானிலிருந்து வந்த வரமல்ல, வீரர்களின் இரத்தம் கலந்த புனித மூச்சுக்காற்று. ஒரு காலத்தில் இந்த மண்ணின் மார்பில் அடிமை சங்கிலிகள் அழுத்தமாக பிணைந்திருந்தன. அப்போது எழுந்தது விடுதலையின் வெல்வித்தி. கட்டபொம்மன் குரல் கொடுத்தார், மானம் பெரிது உயிரல்ல என்று. தூக்கு கயிற்றின் நிழலிலும் துணிவை மட்டுமே அணிந்திருந்தார் மருது பாண்டியர். இருவர் மண்ணின் உரிமைக்காக மரணத்தை மாலையாய் சூடினர். அவர்களின் மூச்சில் தேசத்தின் எதிர்காலம் துடித்தது. தீரன் சின்னமலை தீயாய் எரிந்தார். வெள்ளையரின் வலிமையை அல்ல, தமிழனின் தன்னம்பிக்கையை உலகமறிய செய்தார். கப்பலோட்டிய தமிழன் வாவுசி சிதம்பரனார் கடலையே போர்க்களமாக்கி சுதேசியத்தின் கொடியை அலைகளின் மீது பறக்க விட்டார். பாரதியின் பேனா மை சிந்தவில்லை, மக்களின் நெஞ்சில் விடுதலை விதைகளை விதைத்தது. பாரதியின் அவரது பாடல்கள் இன்றும் புரட்சியின் இதய துடிப்பு. கையில் தேசிய கொடியுடன் திருப்பூர் குமரன் வீழ்ந்தபோது அவர் உடல் மட்டுமே மண்ணில் சரிந்தது. அவரின் தேசப்பற்று இன்றும் விண்ணில் பறக்கிறது. எனக்கு இரத்தம் தாருங்கள் என்று நேதாஜி முழங்கிய போது ஒரு மனிதன் பேசவில்லை, ஒரு தேசத்தின் விழிப்பு குரலாக எழுந்தது. காந்தியடிகள் நடந்த பாதை மலர்களால் ஆனதல்ல, முட்களாலும் வேதனைகளாலும் ஆனது. ஆனால் அவர் காட்டியது அன்பின் வலிமையும் அகிம்சையின் மகத்துவம்தான். விடுதலை என்பது ஒரு நாளின் கொண்டாட்டம் அல்ல, பல தலைமுறைகளின் கண்ணீரால் எழுதப்பட்ட காவியம், பல தாய்மார்களின் தாளாட்டில் கலந்த துயரம், பல இளைஞர்களின் கனவுகளால் கட்டிய கோபுரம். அதனால் இன்று தேசிய கொடி உயரும் போது அது வெறும் துணி அல்ல, ஆயிரம் உயிர்களின் அமைதியான காட்சியம். சுதந்திர தினம் வரும்போது பட்டாசு சத்தம் மட்டும் கேட்காதே, தூக்கு மேடையில் நின்ற வீரர்களின் இதய துடிப்பையும் கேள். நாம் நடக்கும் இந்த மண், நாம் பேசும் இந்த மொழி, நாம் அனுபவிக்கும் இந்த உரிமை எல்லாமே அவர்களின் தியாகத்தின் பரிசு. அந்த வீரர்களின் நினைவு காலம் கடந்தும் அழியாத சூரியன் மறைந்தாலும் அவர்களின் புகழொளி மறையாது. சுதந்திரம் பெற்றுத்தந்த அந்த தியாக செம்மல்களுக்கு என்றென்றும் எங்கள் இதயபூர்வமான நன்றி. வாழ்க இந்தியா, வளர்க இந்தியா, வீர தியாகிகளின் புகழ் என்றும் நிலைக்கட்டும்.
0: தியாகத்தின் மேன்மையையும் எழுச்சியையும் எடுத்துரைத்து எங்கள் உள்ளங்களை செதுக்கிய மாணவிக்கு நன்றிகள்.

0: ரெயின்போ 103 கோவையில நாம கேட்டு இருக்கோம் ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு திருப்பூர் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.
1: இப்போது நம் நாட்டின் பெருமையை உலகறிய செய்த தேசிய தலைவர்களை பற்றி சிறப்பான உரையை வழங்கியிருக்கிறார்கள் எம் பள்ளி மாணவிகள். அனைவரும் கேட்டு மகிழ்வோமா?
2: இன்று நாம் இந்திய விடுதலை போராட்டத்தின் ஒப்பற்ற மாவீரர், துணிச்சலின் சின்னம், இளைஞர்களின் முன்மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பற்றி பேசும் வாய்ப்பு கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வரலாற்றில் சிலர் பிறக்கிறார்கள், சிலர் வாழ்கிறார்கள், ஆனால் மிகச் சிலர் மட்டுமே வரலாறாகவே மாறுகிறார்கள். அப்படிப்பட்ட வரலாறாக வாழும் மகத்தான தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். ஒரு நாட்டை அடிமைப்படுத்துவது எளிது, அடிமை மனப்பான்மையை உடைப்பது மிகவும் கடினம். அந்த மனப்பான்மையை உடைத்து இந்தியர்களால் முடியாது என்ற எண்ணத்தை இந்தியர்களால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையாக மாற்றியவர் நேதாஜி. இந்திய விடுதலை போராட்டத்தின் வரலாற்றில் பெயரை சொன்னாலே நெஞ்சில் தீ பொறி பறக்கும் ஒரு தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் 1897 ஆண்டு ஜனவரி 23 அன்று ஒடிசா மாநிலத்தின் கட்டாக் நகரில் பிறந்தார். இவர் வங்காள இந்து குடும்பத்தில் பிறந்தவராவார். அவருடைய தந்தை ஜானகிநாத் போஸ் ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர், தாயார் பிரபாவதி தேவி. சிறு வயதிலிருந்தே சுபாஷ் சந்திரபோஸ் புத்திசாலித்தனம், ஒழுக்கம், தைரியம் மற்றும் நாட்டுப்பற்று ஆகியவற்றில் சிறந்து விளங்கினார். இவர் தனது 5 வயதில் கட்டாக்கிலுள்ள பாப்டிஸ்ட் மிஷன் ஆரம்ப பள்ளியில் இணைந்து கொண்டு 7 ஆண்டுகள் அங்கு கல்வி பயின்றார். தனது உயர்கல்வியை கொல்கத்தா ரேவன்சா கல்லூரியில் தொடங்கினார். இவரது தாயார் தெய்வ பக்தி உடையவராக இருந்தமையின் காரணமாக இவரும் சிறு வயதிலிருந்தே ஆன்மீகத்தின் பால் ஈடுபாடு உடையவராக காணப்பட்டார். இவ்வாறாக துறவரத்தில் ஈடுபாடு உடையவராக காணப்பட்ட சுபாஷ் சந்திர போஸிற்கு சரியான குரு கிடைக்காததன் காரணமாக இவர் 1915 ஆண்டு கொல்கத்தா மாநில கல்லூரியில் சேர்ந்தார். இவரது கல்வி வாழ்க்கையில் இந்தியர்களை அவமதித்து பேசும் ஆசிரியர் ஒருவர் இவருக்கே கற்பித்தார். அந்த ஆசிரியருடன் ஏற்பட்ட பிணக்கின் காரணமாக கல்லூரியை விட்டு நீக்கப்பட்டதுடன் 2 ஆண்டுகள் தனது படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. அதன் பின்னர் 1917 இசுக்காட்டிய சர் கல்லூரியில் சேர்ந்தார். 1919 ஆண்டு இவர் இளங்கலை பட்டப்படிப்பில் முதல் மாணவராக தேறினார். இவர் கல்வியில் தேர்ச்சி பெற்ற ஒருவராக காணப்பட்டார். இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடிய ஒரு மா மனிதராக இவர் காணப்படுகிறார். பின்னர் இங்கிலாந்து சென்று இந்திய சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்றார். அந்த காலத்தில் ICS வேலை மிகவும் உயர்ந்த பதவியாக கருதப்பட்டது. ஆனால் தாய்நாடு அடிமையாக இருக்கும் போது அந்த பதவியில் இருப்பது சரியல்ல என்று எண்ணி தனது பதவியை துறந்தார். நாட்டிற்காக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணமே அவரை வழி நடத்தியது. ஏனெனில் அவருக்கு பதவி முக்கியமல்ல, பாரத தாயின் சுதந்திரம்தான் முக்கியம். இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து கொண்டார். இவர் சுதந்திர போராட்டத்திற்கு முழு வீச்சுடன் போராடினார். இந்திய மக்களை தனது கனத்த பேச்சின் காரணமாக இந்திய சுதந்திர போராட்டத்தால் பங்கு பெறுவதற்கு உந்துதலாக இருந்தார். 1941 ஆண்டு சுதந்திர இந்திய மையம் என்ற அமைப்பினை இவர் தொடங்கினார். இவர் சுதந்திர இந்திய வானொலி சேவையான ஆசாத் ஹிந்த் என்பதை உருவாக்கி மக்கள் மத்தியில் விடுதலைக்கான தாக்கத்தினை தூண்டினார். இந்திய இராணுவத்திற்கு தீவிர பயிற்சியினை அளித்தவராவார். வெளிநாட்டில் இருந்தபடியே இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி ஆயிரக்கணக்கான இந்தியர்களை ஒன்றிணைத்து ஜெய் ஹிந்த் என்ற முழக்கத்தை தேசிய உணர்வின் முழக்கமாக மாற்றினார். பெண்களுக்காக ராணி லட்சுமிபாய் படைப்பிரிவை அமைத்து விடுதலை போராட்டத்தில் பெண்களும் சமமாக பங்கேற்க முடியும் என்பதை உலகிற்கு நிரூபித்தார். நேதாஜியின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் முதல் பாடம் கனவு காண்பது மட்டும் போதாது, அந்த கனவுக்காக எல்லாவற்றையும் துறக்க தயாராக இருக்க வேண்டும். நேதாஜியின் மிகப்பெரிய சிறப்பு அவரது துணிச்சல், ஆங்கிலேய ஆட்சியை நேருக்கு நேர் எதிர்க்கும் தைரியம், தோல்வியிலும்

0: காலம் தளராத உறுதி, இளைஞர்களை ஒன்றிணைக்கும் தலைமை திறன் ஆகியவை அவரை தனித்துவமாக்கின. அவருடைய மற்றொரு சிறப்பு ஒழுக்கமும் ஒழுங்கும். தன் இலக்கை தெளிவாக கொண்டு அதற்காக கடுமையாக உழைத்தார். நாட்டின் விடுதலைக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்காத அவரது மனப்பாங்கு இன்றும் நமக்கு ஊக்கமாக உள்ளது. நேதாஜியின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்தி, வாய்ப்புக்காக காத்திருக்காதே, வாய்ப்பை உருவாக்கு, பயத்தால் பின்வாங்காதே, தைரியத்தால் முன்னேறு. ஒரு நாட்டை நேசிப்பது வார்த்தைகளால் அல்ல, செயல்களால். நேதாஜி தமக்கான தனியானதொரு தேசிய கொடியினை உருவாக்கி ஜனகணமன பாடலை தேசிய கீதமாகவும் அறிவித்துள்ளார். இந்தியாவின் விடுதலைக்காக மிகவும் சிறந்த முறையில் இந்திய இராணுவத்தினை பலப்படுத்தினார். இன மத பேதங்களை தாண்டி மக்கள் மனதில் இடம் பிடித்த தலைவராக இவர் காணப்படுகிறார். இரண்டாம் உலகம் போரின் போது ஆங்கிலேயருக்கு எதிராக போராட வெளிநாடுகளில் போர்க்கைதிகளாயிருந்த இந்தியர்களை ஒன்று திரட்டி ஆசாத் ஹிந்த் பௌஜ் என்ற இந்திய தேசிய இராணுவத்தை 1943 மறுசீரமைத்து தலைமை தாங்கினார். 1941 ஆங்கிலேயரின் வீட்டுக்காவலில் இருந்து தப்பியோடி ஜெர்மனியின் பெர்லின் நகரில் அடால்ப் ஹிட்லரின் ஆதரவை பெற்று இந்திய சுதந்திர படையை உருவாக்கினார். ஜப்பானின் உதவியுடன் தென்கிழக்கு ஆசியாவில் நாடு கடந்த ஆசாத் ஹிந்த் அரசை நிறுவி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட டெல்லி சென்று ஜெய் ஹிந்த் என்ற முழக்கத்தை முன்வைத்து படைகளை வழிநடத்தினார். இம்பால் மற்றும் கோஹிமா வரை சென்று ஆங்கிலேய படைகளை எதிர்த்து போரிட்ட இந்திய ஆயுத போராட்டம் இந்தியாவில் இருந்த வேட்கையை உலக அரங்கிற்கு வெளிப்படுத்தியது. 1945 இடம்பெற்ற விமான விபத்தின் காரணமாக இவர் மரணத்தினை எய்தினார். அன்புடையவர்களே, நேதாஜி இன்று நம்மிடையே இல்லை, ஆனால் அவரது தைரியம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. அவரது நாட்டுப்பற்று இன்னும் நம் இதயங்களில் துடிக்கிறது. அவரது ஜெய் ஹிந்த் இன்னும் ஒவ்வொரு இந்தியனின் பெருமை மிக்க முழக்கமாக ஒலிக்கிறது. பயந்தவன் வாழ்க்கை தகராறு, துணிந்தவர் வாழ்க்கை வரலாறு என்ற வரிகளிற்கேற்ப இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு மாவீரராக இன்னும் நம் மனதில் நீங்கா இடத்தினை பிடித்தவரே சுபாஷ் சந்திர போஸ் ஆவார். சூரியன் மறைந்தாலும் அதன் ஒளி பூமியை தொட்டுக்கொண்டே இருக்கும். அதுபோல நேதாஜி மறைந்தாலும் அவரது சிந்தனைகள் இந்தியாவிலும் ஒவ்வொரு இதயத்திலும் என்றும் ஒளிரும். ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை திருப்பூர் வெள்ளகோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இதன் தொடர்ச்சியை வரும் சனிக்கிழமை பிற்பகல் 2:30 கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு ஆர். தமிழரசி லக்ஷ்மணன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நன்றி நேயர்களே.

கனிகு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. காலை எழுந்த உடன் படிப்பு

0: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
1: மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
0: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒலிபரப்பாகும்.
1: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத் நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: இன்னும் சில நொடிகளில் 3 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாகவும் இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நிமிடமும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மக்களவை முன்னாள் தலைவர் சோம்நாத் சாட்டர்ஜியின் பிறந்த தினத்தையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அவரது படத்திற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கேரள மாநிலம் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து கேட்வே ஏற்றுமதி இறக்குமதி பணிகளை மேற்கொள்ள சுரங்கத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர்

பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினர். மாணவர்களை நற்பண்பு உடையவர்களாக உருவாக்குவது ஆசிரியர்களின் தலையாய பணி என்று பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் நீண்டகாலமாக தாக்கல் செய்யப்படாமல் இருந்த தலைமை தணிக்கை அதிகாரியின் 28 அறிக்கைகளை அம்மாநில அரசு இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து முதல்போக பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதன் மூலம் ஓசூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள சுமார் 8000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்யக்கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குஜராத், டாமன், தாத்ரா மற்றும் நாகர்ஹவேலி உள்ளிட்ட இடங்களில் சிக்கி தவித்த 170 பேரை கடலோர காவல்படை பத்திரமாக மீட்டுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபான் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மது.
1: நேயர்களுக்கு இனிமையான பிற்பகல் வணக்கம். ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. சனிக்கிழமை ரொம்ப சந்தோஷமாக லீவ் இருக்குது, ஒரு சிலருக்கு நாளைக்கு தான் லீவ் இருக்கும் இல்லையா. ஸோ இப்படி ஜாய்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த டேஸில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள், 1950 தொடங்கி 1969 காலகட்டம் வரை ரிலீஸ் ஆன படங்கள்லேருந்து மட்டும் பாட்டு கேளுங்க. 0422 அப்படின்ற முன் இணைப்பு என்னோட 2316 312 இல்லைனா 2311 103. இன்னொரு எண் கூட இருக்கு, 2317046 அப்படின்ற இந்த மூன்று எண்கள் ஏதாவது ஒன்று கழிச்சு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க. வாட்ஸ்அப்பில் கூட உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் கேட்கலாம். 9585800103 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் உங்க கூட இணையிறது உங்க ஆர்ஜே உதயா. நிகழ்ச்சியில் முதல் காலராக நினைஞ்சு அவரோட பாட்டு என்ன அப்படின்றத யார் கேட்கறதுக்காக நினைஞ்சிருக்காங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கிறது முன்னாடி ஒரு விளம்பர இடைவேளை.

0: மயில்மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்ரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ. அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். India's most trusted jewelers, Sri Kumaran Thangamaligai.
4: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
5: இன்று மாலை 6 சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் நாவலாசிரியர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுகிறார்.
4: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
6: கிராமபோனும் 103 நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறோம். வணக்கங்க. வணக்கம். யார் பேசுறீங்க?
7: எங்கள் இதயத்தில் என்றும் உதயமாகும் அன்பு தம்பி உதயாவுக்கு பிற்பகல் வணக்கம். நான் கொழுஞ்சாம்பாறையிலிருந்து, கேரளா மாநிலம் கொழுஞ்சாம்பாறையிலிருந்து சைஃபுதீன்.
6: ஓகேங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க? நன்றி.
7: நல்லா இருக்கிறீங்களா சார்?

0: நல்லா இருக்கும். நீங்களாம் எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன்.
0: ஓகே,
1: ஆண்டவனோட
0: கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம எஃப்எம் ரெயின்போ ஃபேமிலியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுதல். ஓகே, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: எனக்கு நான்கு கில்லாடிகள் படத்துல டிஎம் டிஎம்எஸ் பிசி சிலாமா பாடின பாட்டு.
0: சரிங்க.

0: ஹலோ வணக்கம் சார்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
0: இல்ல நான் சுர்க்கோட்டையிலிருந்து ராஜேந்திரன் சார்.
1: ராஜேந்திரன், சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
0: சர்வசுந்தரம் படத்துல சிலை எழுத்தான ஒரு பாட்டு.
1: ஓகேங்க, கேட்டுடலாங்க.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 கோயம்புத்தூர்ல கேட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி கிராமஃபோனும் 103 உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்துட்டு இருக்கு. வணக்கங்க.
5: வணக்கம் சார், நான் டிவிஎஸ் நகரம் சாந்தி குமார் பேசுறேன்.
4: சாந்தி சொல்லுங்க, என்ன பாட்டு கேக்கலாங்க?
5: ஏதோ ஒரு ஜாலியான பாட்டு போடுங்க சார்.
4: ஜாலியான பாட்டு சரி கேக்கலாங்க.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: கிராமபோன் 103 நிகழ்ச்சி கேட்டுருக்கோம். 3:21 ஆயிட்டு இருக்கு. வணக்கங்க.
4: வணக்கங்க.
3: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
4: விஜயலட்சுமி, திருப்பூர்ல இருந்து.
3: சொல்லுங்க விஜயலட்சுமி, நலமா இருக்கீங்களா?
4: நலமா தான் இருக்கிற சார், நீங்க எல்லாம் நல்லா இருங்க சார்.
3: நாங்கள்லாம் நல்லா இருக்கோங்க, உங்களோட அன்பு இருக்கிற வரைக்கும் எஃப்எம் ரெயின்போ ஃபேமிலி அப்படியே நல்லா இருக்குங்க. என்ன பாட்டு கேட்கலாம்?
4: முன்னால வந்து முடிச்சு விட்டீங்க.
3: அதுதான் பாத்தீங்களா, வர நேர்களே வரக்கூடாது. ஐ மீன் ஒரு 5-6 நாள் கழிச்சு வரும்.
4: 5 நாள் ஆச்சுங்க, அது இன்னைக்கு வந்தேன்.
3: நல்ல விஷயங்க பாத்தீங்களா, முடிக்கி விட்டங்காட்டி எங்களை நல்லா ஞாபகிச்சிருக்கீங்க. நீங்க எல்லாம்
4: நீங்க வந்தாவே எனக்கு ஞாபகம், நீங்க பேசினாவே.
3: அப்படியா, நன்றிங்க நன்றிங்க. என்ன பாட்டு கேட்கலாங்க?
4: டவுன் பஸ்ல போடும் சிட்டுக்குடி பாட்டு.
3: ஓகேங்க, கேட்டலாங்கம்மா. நன்றி.

0: தகவல்.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 தேதி முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மணிக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் நாவலாசிரியர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுகிறார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: கிராமபோனும் 103 நிகழ்ச்சி கேட்டுருக்கோம். 3:25 நிமிஷத்துல ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103. அடுத்து வாட்ஸ்அப் விருப்பம் ஒன்று கேட்கலாம். இதயத்தில் நீ படத்திலிருந்து சித்திரப்பூவிழி வாசலிலே அந்த பாட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா செந்தில் முருகன் விளக்கப்பாடி கடலூர் மாவட்டத்திலேருந்து கேட்டிருக்காங்க. அவரோட விருப்பமாக நம்ம பாட்டு கேட்கலாம். இதே மாதிரி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்க 9585800103 அப்படின்னு நம்பருக்கு உங்களோட பாடலின் படம் என்ன, உங்கள் ஊர் பேர்லாம் அனுப்பிச்சு விடுங்க, கேட்கலாம்.

0: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
1: மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
0: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
1: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத் நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற நேரம் 3:30. உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 0422 அப்படின்ற முன் இணைப்பு என்னோட 2312103 இல்லைனா 2316312 இல்லைனா 2317046 அப்படின் நம்பருக்கு கால் பண்ணுங்க. வணக்கங்க. வணக்கம். ஹலோ. வணக்கங்க. எங்க போயிட்டீங்க? சாப்பிட
1: போயிட்டீங்களா?
0: மணி சொல்லுங்க, என்ன பாட்டு கேக்கலாங்க? அப்படிங்களா? சரி, ஓகேங்க, கேட்டுலாங்க.
2: புதுசா கேக்குற

0: என்னத்தை செய்வே?
1: சொன்னத்தை செய்வே.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல

0: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கிராமபோனும் 103 நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம். 3:34 நிமிஷம். வணக்கங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திருப்பூர்லேருந்து பாலா.
0: பாலா, சொல்லுங்க பாலா, என்ன பாட்டு கேட்கலாம்
1: சார்? மரகலம் படத்துல இருந்து குங்குமப்பு வேக்கு கொஞ்சம் போறாங்க.
0: ஓகேங்க, கேட்டுடலாங்க.

ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புடூரில் கிராமஃபோன் 103 கேட்டுருக்கோங்க. அடுத்து வாட்ஸ்அப் விருப்பமாக ஒரு பாட்டு நம்ம கேட்கலாங்க. பால்குடம் மூவியிலிருந்து முழு நிலவின் அப்படின்ற சாங் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு தர்மராஜ் கனியூர்லேருந்து கேட்டிருக்காரு. ஸோ அவரோட விருப்பமாக பாட்டு இதே மாதிரி வாட்ஸ்அப்பில் உங்களோட விருப்ப பாட்டு கேட்க 9585800103 அப்படின்ற நம்பருக்கு உங்களோட பாடல் தெரிவுகளோட மெசேஜ் பண்ணுங்கள்.

0: வணக்கம் சார். கோயம்புத்தூர் கோப்ஸ் பயிருந்து அட்டப்பாடி செல்வி சுப்பிரமணியன். நலமா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் சார்.
1: ஓகே.
0: நாடும் தெரிஞ்சவன் படத்துல இருந்து பூவா பூவா அந்த பாட்டை கொடுங்க சார்.
1: ஓகேங்க, கேட்டுலாங்க.

கூந்தலை பாய் போல் விரிக்கட்டுமா, கோபுரம் போல் அதில் சாய்க்கட்டுமா, பைசா கோபுரம் போல் அதில் சாய்க்கட்டுமா, ஆனந்த நதியில் நீந்தட்டுமா, ஆனந்த நதியில் நீந்தட்டுமா, அங்கு அம்மம்மா என்று பேசட்டுமா.

0: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 நம்ம கேட்டுருக்கிற இந்த நிகழ்ச்சி கிராமஃபோனும் 103 உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்துட்டுருக்கு. 1950 தொடங்கி 1969 காலகட்டம் வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்க 0422 அப்படின்ற கோயம்புத்தூரோட எஸ்டடி கோடுக்கு அப்புறமா 23 16 312 இல்லைனா 23 12 103 இன்னொரு நம்பர் கூட இருக்குது 23 17 0 46 அப்படி நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வணக்கங்க. சொல்லுங்க சந்திரசேகர், என்ன பாடு கேட்கலாம்?
1: ராஜராஜன் இருந்துங்க.
0: ஓகேங்க.

0: இந்த மாதிரி தான் நீங்களும் விளையாடுறீங்க வாட்ஸ்அப்பில். அதாவது எப்படி அப்படின்னா, பாடலில் வந்து கரெக்டாக டைப் பண்ணிங்க அப்படின்னா பரவாயில்ல, இல்லை அப்படின்னா நாங்கள் கம்ப்யூட்டரில் பூந்து விளையாடினாலும் அந்த பாட்டு எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை வந்து கொஞ்சம் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி படத்தோட பேரும் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி கிராமஃபோனும் 103. உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்துட்டு இருக்குங்க. வணக்கங்க.
1: வணக்கம் கண்ணப்பன் பேசுறேங்க, திருமூலையிலிருந்து வடபுரத்தூர்.
0: ஓகேங்க, சொல்லுங்க கண்ணப்பன், என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: பாலும் பழமும் படத்துல இருந்து, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி
0: அவ்வளோ ஆயிலோ. அடாடாடா, கேட்டுடலாங்க.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று இரவு 7:30 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்

அண்மையில் வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழாவில் 800க்கும் மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி விதைகளை மீட்டெடுத்த வேலூர் தாய்மண் இயற்கையகத்தை சார்ந்த பிரதீப் குமார் அவர்கள் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளிக்கிறார்.

0: இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். அடுத்து வாட்ஸ்அப் விருப்பமா வரப்பாளையம் ஸ்ரீனிவாசன் ராஜேஸ்வரி கேட்டிருக்காங்க, அனுபவி ராஜா அனுபவி பாடத்துலேருந்து முத்துக்குழிக்க வாரிகளா அந்த சாங் கொடுக்குறீங்களான்னு கேட்டிருக்காங்க. இதோங்க பாட்டு.

0: நேர்லே இது வரைக்கும் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் தொலைபேசி வாயிலாகவும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் விரும்பி கேட்டீங்க, ஃபேஸ்புக் வாயிலாக கூட நீங்கள் விரும்பி கேட்கலாம். சரி, இன்னைக்கு கேட்கலன்னா நாளைக்கு கேளுங்க. நாளை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்திருக்கிறது. ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 ஸ்டே டியூன்ட் ஆகுங்க.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும் நாளை 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTHலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
0: நேரில் இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து. அதனைத் தொடர்ந்து கேட்க காத்திருங்கள் மயக்கும் மாலை. உங்களை மயக்க காத்திருக்கிறது பாடல்கள் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 அலைவரிசை கோயம்புத்தூரில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ருமேனியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நிமிடமும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாகவும் இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வணிகர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் இன்று நடைபெற்றது. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்யக்கோரி ராமேஸ்வர மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குஜராத், டாமன், தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி உள்ளிட்ட இடங்களில் சிக்கி தவித்த 170 பேரை கடலோர காவல்படை பத்திரமாக மீட்டுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால்

வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபான் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குல்லா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்
1: நேயர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். ஆகாஷவாணி FM Rainbow 103. கடிகாரமுள் 4 தொடும்போது வெயிலின் தாக்கம் மெல்ல தணியுது. தூரல் போடும் தென்றல் காற்றில் மனதின் எண்ணங்கள் சிறகடிக்க ஆரம்பிக்கிறது. ஆம், பாடல்கள் அவங்களை மயக்க இருக்கிறது. மயக்கும் மாலைக்கான நேரத்தில் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்கள் ஆர்ஜி உதயா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக கலைஞன் திரைப்படத்திலிருந்து பாடல். கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது, இளையராஜா இசையில்.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்ரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: கொடிஷியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
4: இன்று மாலை 6 சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் நாவலாசிரியர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுகிறார்.
3: கொடிஷியா தொழிற் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

0: மயக்குமாலி நிகழ்ச்சியில கேட்ட அந்த பாட்டு எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க, இளையராஜா இசையில, சத்ரியன் திரைப்படத்திற்காக. நேர்களே, கோவை மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையின் மாவட்ட அலுவலர் கே கணேசன் அவர்கள் விடுக்கும் செய்தி.
1: அன்பான வானொலி நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 25ஆம் நாள் உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் முக்கிய நோக்கம் நீரில் மூழ்கி ஏற்படும் உயிர் இழப்புகளை தடுத்து மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே ஆகும். இதில் பெற்றோர்கள் சில முக்கிய பாதுகாப்பு விழிப்புணர்வுகளை தீயணைப்பு துறையின் சார்பாக உங்களுக்கு தெரிவிப்பதில் கடமைப்பட்டுள்ளேன். நீர்நிலைகளில் விபத்தில் சிக்கிக்கொள்ளும் நபர்கள், உடம் செல்லும் நீச்சல் தெரியாத நபர்கள், பெற்றோர்கள் அவசரப்பட்டு நீரில் குதித்து காப்பாற்ற முயற்சிக்காமல் சத்தமாக கூச்சலிட்டும் அருகில் உள்ளவர்களை உதவிக்கு அழைத்தும் மிதக்கும் பொருட்களை தண்ணீரில் எரிந்தோ நீளமான குச்சிகள், கயிறு, துணிகள் போன்ற பொருட்களை விபத்தில் மாட்டியவருக்கு சிக்கும்படியாக நீட்டி உதவி செய்ய வேண்டும். குழந்தைகளுக்கு வீட்டில் பெற்றோர்களும் பள்ளியில் ஆசிரியர்களும் நீர்நிலைகளிலும் மழைக்காலங்களிலும் விபத்து காலங்களிலும் தன்னையும் தன் உடன் வரும் நபர்களையும் காப்பாற்றுவது பற்றி விழிப்புணர்வு கற்றுத்தர வேண்டும். நாம் அனைவரும் கண்டிப்பான முறையில் நீர்நிலைகளில் விபத்தில் சிக்கிக்கொண்டால் மீட்பது தொடர்பாக தீயணைப்பு துறை மற்றும் மருத்துவ குழு உதவி செய்வதற்கு முன்பு CPR போன்ற முதல் உதவி பயிற்சிகளை தெரிந்து இருக்க வேண்டும். எங்களுடைய தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் சார்பாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் நீர்நிலைகளில் ஏற்படும் விபத்துகள் பற்றியும் அதில் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு விழிப்புணர்வு மற்றும் செயல்முறை பிரச்சாரங்கள் மாதந்தோறும் ஒவ்வொரு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் நடத்தப்பட்டு வருகிறது. மழைக்காலங்கள் மற்றும் புயல் எச்சரிக்கை காலங்களில் வானிலை பற்றி அரசு அறிவிக்கும் எச்சரிக்கைகளை நாம் ஒவ்வொருவரும் அலட்சியம் செய்யக்கூடாது, அவசியமாக பின்பற்றப்பட வேண்டும். சில நிமிடங்களில் முன்னெச்சரிக்கையுடன் உயிரை காப்பாற்றலாம். நீரை நேசியுங்கள், ஆனால் பாதுகாப்புடன் அணுகுங்கள். நீர் பாதுகாப்பு

0: விதிமுறைகளை பின்பற்றி மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை கேட்டோம் கோவை மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையின் மாவட்ட அலுவலர் கே கணேசன் அவர்கள் விடுத்த செய்தி.

மௌன ராகம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடியது இளையராஜா இசையில. மயக்க மகளிர் நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 4:22. இனி தொடர்ந்து வாழ்வே மாயம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது கங்கை அமரன் இசை.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச

0: டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: தோட்டத்துல பாத்தி கட்டி பத்து இருக்கம் பத்து

0: கீட அந்த பாட்டு வேலைக்காரன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சாய்பாபா எஸ்பி சைலஜா ஆகியோர் பாடியது இளையராஜா இசையில. 4:32 நிமிஷம் ஆயிட்டு இருக்குங்க. எஃப்எம் ரெயின்போ 103 மயக்கும் மாலை கேட்டு இருக்கோம்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
5: மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி.
4: நாளை ஞாயிற்றுக்கிழமை

0: மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும். அப்படியா? ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ. அப்போ இப்பவே போலாம்.
1: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
3: மன் கி பாத். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
2: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
3: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத், நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு.
2: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
4: FM Rainbow 103 மைக்கு மாலை கேட்டுருக்கீங்க. கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த பாட்டு சங்கர் குரு திருப்பத்திற்காக மலேசிய வாசுதேவன், SP சைலஜா பாடியது, சந்திரபோஸ் இசையில.

0: முத்தம் முத்தம் என்று பூ வச்சுத்தம்
1: நீ வட்டம் போடும் பட்டு பூச்சி
0: ஆமா.
2: எங்க சின்ன ராசப்படுத்துறதுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடின அந்த பாட்டு கேட்டீங்க. சங்கர் கணேச செய்யல நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம். இன்று மாலை 5:02 சித்திர சிவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில வங்கிகளில் நடைமுறையில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டங்கள் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் நிதி ஆலோசகர் பி முருகேசன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க. மயக மாலையில 4:43 இணைஞ்சிருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல. அடுத்து கேட்க இருக்கக்கூடிய இந்த பாடல் பெரிய வீட்டு பண்ணக்காரன் திரைப்படத்திற்காக கே ஜெயசுதாஸ் கே சித்ரா பாடியது இளையராஜா இசையில்.

0: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
1: இன்று மாலை 6 சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் நாவலாசிரியர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுகிறார்.
0: கொடிசியா தொழிற் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

கேட அந்த பாட்டு உலகம் பிறந்தது எனக்காக திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடியது ஆர் டி பர்மனுடைய இசையில. 4:54 ஆயிட்டு இருக்குங்க. நெக்லி இன்று மாலை 5:02 சித்திர சிவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில வங்கிகளில் நடைமுறையில் இருக்கும் மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டங்கள் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் நிதி ஆலோசகர் பி முருகேசன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. மயக்கும் மாலை நிகழ்ச்சியில உங்க மயக்க இருக்கக்கூடிய நிறைவான பாட்டு அதிசயப்பறவி திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது இளையராஜா இசையில்.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ருமேனியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நிமிடமும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாகவும் இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வணிகர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தலின்போது தாவேகா அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப்பணி குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் இன்று நடைபெற்றது. காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஹராரேயில் நடைபெற்று வரும் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 6 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு

0: 53 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 5:02, ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இந்த மாலை நேரத்தில் நேர்கள் இணைந்திருப்பது சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ரமேஷ். வழக்கம் போலவே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை பொழுதுகள்ல நம்மோட ஒரு சிறப்பு விருந்தினர் இணைஞ்சு பயனுள்ள விஷயங்களை நம்மோடு பகிர்ந்துக்குவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு வங்கிகளில் நடைமுறையில் இருக்கும் மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டங்கள் குறித்து நேரலையில் எடுத்துரைப்பதற்காக வந்திருக்காங்க நிதி ஆலோசகர் பி முருகேசன் அவர்கள். வணக்கம் சார்.
2: தேங்க்யூ சார். வணக்கம்
1: சார். இப்போ வந்து சார், இப்போ மூத்த குடிமக்கள் அப்படின்னாவே வந்து நிறைய சிறப்பு திட்டங்கள் அரசாங்கத்தில் இருக்கு.
2: ஆமாம் சார்.
1: அப்படி இருக்கும் பொழுது வங்கிகளில் வந்து இந்த மூத்த குடிமக்கள் தங்களுடைய ஓய்வு கால நிதியை சேமிப்பதற்காக
2: என்னென்ன
1: மாதிரியான திட்டங்கள் இருக்கு? ஒரு நீண்டகால வங்கி அனுபவம் கொண்ட ஓய்வு பெற்ற வங்கி மேலாளர் நீங்கள் இந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக சொல்லுங்கள் சார்.
2: மிக்க நன்றி சார். நேரலையில் இருக்குமோ சக சகோதர நண்பர்களுக்கும் மற்றும் மூத்த குடிமக்களாக போகும் நண்பர்களுக்கும் இதை அறிந்து கொண்டு தன்னுடன் இருக்கும் மூத்த குடிமக்களுக்கு தெரிவிக்கவிருக்கும் சக சகோதரர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். வங்கியின் நடைமுறை மாற்றங்கள் நிறைய நிகழ்ந்து வரும் இந்த காலகட்டத்தில் உங்களது பாதுகாப்பான பயணம் நன்றாக நடக்க எனது வாழ்த்துக்கள். நடைமுறையில் தற்போது நீண்டகால வைப்பு என்பது வட்டி விகிதத்தை குறைவு ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. இப்போ நடைமுறையில் குறுகிய நாட்களுக்கு, அதாவது மாசங்கள் வருஷங்கள் என்ன கணக்கு இல்லாமல் நாட்கள் எண்ணி, அதாவது நான் 311 நாள், 420 நாள், 1111 நாள் என ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் அறிமுகப்படுத்துகிறாங்க வங்கியில். அதில் நீங்கள் பாதுகாப்பாக இன்வெஸ்ட் பண்ணால் இருக்கிறத விட அதிக வட்டிக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு வித நன்மை இருந்தாலும் மற்றொரு விதத்தில் சின்ன இது இருக்கிறது. என்னன்னா, நீங்க அந்த நாளை குறிப்பிட்டு கொண்டு போய் அதை ஆட்டோ அதை கொடுத்து ரினியூ பண்ணிக்கணும். அதர்வைஸ் அதே ஸ்கீம் தொடராது. இப்ப 1111 நாள்னு ஒரு திட்டத்துல நீங்க இன்வெஸ்ட் போட்டீங்கன்னா, இப்ப வருஷம் பேஸ் பண்ணி நீங்க போடுறீங்க, ஒரு வருஷத்துக்கு போடுறீங்க, அது அடுத்த வருஷத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா ரினியூ ஆயிரும். அதோட வட்டி விகிதம் என்ன அப்ப நடக்குதோ அதை கொடுத்துருவாங்க. ஆனா அந்த ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ்ல அதிக வட்டிக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த குறிப்பிட்ட தேதியில நீங்க போய் அதையே என்ன மாதிரி அப்ப மாறி இருக்கும், நடைமுறையில மாற்றங்கள் வந்திருக்கும், அதை கொடுத்து குறிப்பெடுத்து நீங்க அப்ப இருக்கிறதுல நல்ல ஈல்டு இருக்கக்கூடிய, அதாவது அதிக வட்டி தரக்கூடிய அந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். நீண்ட காலத்துல இன்வெஸ்ட் பண்றது பிரச்சனை இல்லை. நம்ம ஒருக்கா டம் பண்ணி விட்டுட்டா அதை கவனிக்க வேண்டியதில்லைன்னு விட்டுறலாம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, எப்ப வேணாலும் நமக்கு தேவைகள் வரலாம். அந்த டைம்ல நீங்க போய் அதை லோன் எடுக்க போனாலோ, அதை காலாவதிக்கு முன்னாடி அதைய பணமா எடுக்கிறதுக்கு நீங்க போனீங்கனாலோ உங்களுக்கு நிறைய இழப்பு வரும். அதாவது அப்ப நடக்கிற நீங்க 8% தான் இப்ப அதிகப்படி நடக்குது. எல்லா எந்த வங்கி எடுத்துக்கிட்டாலும்
1: 8%
2: தான் இப்ப அதிக வட்டி. அதுலயுமே கொஞ்சம் ஒரு 0.5% கூட கிடைக்கணும்னா நீங்க வந்து கோஆபரேட்டிவ் வங்கியிலயோ அல்லது ரீஜினல் ரூரல் பேங்க்னு சொல்லுவாங்க கிராம வங்கிகள், அதுல ஏதாவது கொஞ்சம் கிடைக்கலாம். இப்ப நடப்பு எல்லா வங்கிகள்லயுமே அதிகபட்ச வட்டி விகிதம்ங்கிறது 8% தான் நடக்குது. இப்ப நீண்ட காலத்துக்கு போட்டீங்கன்னா 7% கீழே தான் வரும். அப்ப நீண்ட காலத்துக்கு குறிப்பிட்டு நீங்க மொத்த பணத்தையுமே ஒரே ஸ்கீம்ல போடாம வேறுபட்ட இதுல போட்டு எல்லாம் குறிப்பெழுதி வச்சு அந்தந்த காலகட்டத்தில் நீங்க போய் அதைய புதுப்பிக்கலாம், அதோட கெடுகடந்து வர்ற காலகட்டத்துக்கு உங்களுக்கு வட்டி கிடைக்காம போயிடும். அதாவது காலம் வந்து நீங்க வருஷம்னு போடுறீங்க, 2 வருஷம்னு போடுறீங்க, அல்லது 3 வருஷம்னு போடுறீங்க, அது பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்த வருஷத்துக்கு கம்ப்யூட்டரை ஆட்டோவா ரினியூ பண்ணி வச்சிரும். அன்னைக்கு என்ன வட்டி விகிதம் நடக்குதோ அந்த வட்டிக்கு ரினியூ பண்ணி வச்சிரும். இந்த ஸ்பெஷல் திட்டங்கள் இருக்குல்ல, தனி அந்த ஸ்கீம்ல எல்லாம் போடுறது கொஞ்சம் அதிக வட்டிகள், வங்கிக்கு பணம் தேவைப்படுற காலத்துல கொஞ்சம் அதிக வட்டி சொல்லி வாங்குவாங்க. அது நாள் கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிக்குவாங்க. அதுதான் இப்ப கொஞ்சம் அதிக வட்டி விகிதம் நடக்குது. அதுல போட்டா அதுக்கடுத்து அந்த மறுதேதி, அதாவது காலாவதி காலத்துக்கு பின்னாடி நீங்க போய் அதை ரினியூ பண்ண விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தொடர நாளுக்கு வங்கியில வட்டி கிடைக்காது. கிடைக்கும் இருந்தாலும் அது ஒரு சாதாரண சேமிப்பு பேங்க் வங்கி வட்டி விகிதம் வேணா கொடுக்கலாம். அது உறுதியா சொன்ன வட்டி விகிதம் உங்களுக்கு கிடைக்காது. லாபம் இருக்கிற ஒரு திட்டம், ஆனா

0: அந்த தேதியை நல்ல கவனமா குறிப்பெழுதி வச்சு
1: சரி
0: அந்த தேதியில போய் நீங்க மறு தேதிக்கு என்ன அப்போ வேற இப்போ எல்லா பேங்க்லயுமே இப்ப வந்து தினக்கணக்கில் வாங்குறாங்க. தினக்கணக்குன்னா 10 நாள் 20 நாள் இல்ல 311 நாள் 375 நாள் வருஷம் குறிப்பிடாம நாட்கள் போட்டு வாங்குறாங்க. அது கொஞ்சம் அதிக வட்டி வீதம் வட்டி வங்கிகளுக்குள்ள இருக்கிற நடைமுறை போட்டினால அந்த ஸ்கீம் இப்ப நடந்துட்டு இருக்குது. அது கொஞ்சம் அதிக வட்டி வீதம் தரக்கூடியது. அதுல நல்ல நன்மை இருக்குது. ஆனா அந்த காலாவதி காலத்துல போய் முறையா நீங்க அதை புதுப்பிக்கணும். அல்லது புதுப்பிக்காம விட்டீங்கன்னா அந்த தேதியிலிருந்து தொடர்ற நாட்களுக்கு நமக்கு வட்டி வராது, தொடர்ச்சி வட்டி வராது. வருஷம்னு குறிப்பிடுறது போடுறது ஆட்டோவா சிஸ்டமே ரினியூ பண்ணி கொண்டு போயிரும். அதுக்கு வட்டி விகிதம் தொடர்ச்சி கிடைக்கும். ஆனா காலத்துல அன்னைக்கு நீங்க போடும்போது கிடைச்ச வட்டியே திரும்ப கிடைக்காது. அப்ப அந்த டைம்ல அதிகமாகலாம், காலாவதி காலம் மாறும் போது அதிகமாகலாம் அல்லது குறைக்கூடும். அப்ப அதனால இந்த அடிக்கடி லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு பாதுகாப்பானது இல்லை. அதிகப்படியா பேங்க்ல 10 வருஷம் வரைக்கும் வாங்கிக்குவாங்க. பட் ஆனா நீண்ட காலத்துல போடுறது வந்து இப்போதைக்கு நமக்கு பாதுகாப்பானது இல்லை. ஏன்னா நம்ம மறந்து போகலாம் அல்லது நமக்கு வயோதிக தன்மையினால ஏதாவது பாதுகாப்பின்மை வரலாம். அடிக்கடி வங்கியில தொடர்பில் இருக்கிறது நல்லது. உங்க உரிய ஆவணங்கள் எடுத்து போய் அதை ரினியூ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வேற ஸ்கீம்ஸ் வருது. நான் திரும்ப உங்களுக்கு சார் மறுகேள்வியிலிருந்து நான் தொடர்றேன்.
1: ஒரு நீண்ட பதில சொல்லிட்டீங்க. குறுகிய கால வைப்பு சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM Rainbow 103 சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:15. உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு தினத்தையொட்டி கோவை மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையின் மாவட்ட அலுவலர் கே கணேசன் அவர்கள் விடுக்கும் செய்தி.
2: அன்பான வானொலி நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் July 25 உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் முக்கிய நோக்கம் நீரில் மூழ்கி ஏற்படும் உயிர் இழப்புகளை தடுத்து மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே ஆகும். இதில் பெற்றோர்கள் சில முக்கிய பாதுகாப்பு விழிப்புணர்வுகளை தீயணைப்புத் துறையின் சார்பாக உங்களுக்கு தெரிவிப்பதில் கடமைப்பட்டுள்ளேன். நீர்நிலைகளில் விபத்தில் சிக்கிக்கொள்ளும் நபர்கள், உடம்பு செல்லும் நீச்சல் தெரியாத நபர்கள், பெற்றோர்கள் அவசரப்பட்டு நீரில் குதித்து காப்பாற்ற முயற்சிக்காமல் சத்தமாக கூச்சலிட்டும் அருகில் உள்ளவர்களை உதவிக்கு அழைத்தும் மிதக்கும் பொருட்களை தண்ணீரில் எரிந்தோ நீளமான குச்சிகள், கயிறு, துணிகள் போன்ற பொருட்களை விபத்தில் மாட்டியவருக்கு சிக்கும்படியாக நீட்டி உதவி செய்ய வேண்டும். குழந்தைகளுக்கு வீட்டில் பெற்றோர்களும் பள்ளியில் ஆசிரியர்களும் நீர்நிலைகளிலும் மழைக்காலங்களிலும் விபத்து காலங்களிலும் தன்னையும் தன் உடன் வரும் நபர்களையும் காப்பாற்றுவது பற்றி விழிப்புணர்வு கற்றுத்தர வேண்டும். நாம் அனைவரும் கண்டிப்பான முறையில் நீர்நிலைகளில் விபத்தில் சிக்கிக் கொண்டால் மீட்பது தொடர்பாக தீயணைப்புத்துறை மற்றும் மருத்துவ குழு உதவி செய்வதற்கு முன்பு CPR போன்ற முதல் உதவி பயிற்சிகளை தெரிந்து இருக்க வேண்டும். எங்களுடைய தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் சார்பாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் நீர்நிலைகளில் ஏற்படும் விபத்துகள் பற்றியும் அதில் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு விழிப்புணர்வு மற்றும் செயல்முறை பிரச்சாரங்கள் மாதந்தோறும் ஒவ்வொரு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் நடத்தப்பட்டு வருகிறது. மழைக்காலங்கள் மற்றும் புயல் எச்சரிக்கை காலங்கள்

0: வானிலை பற்றி அரசு அறிவிக்கும் எச்சரிக்கைகளை நாம் ஒவ்வொருவரும் அலட்சியம் செய்யக்கூடாது, அவசியமாக பின்பற்றப்பட வேண்டும். சில நிமிடங்களில் முன்னெச்சரிக்கையுடன் உயிரை காப்பாற்றலாம். நீரை நேசியுங்கள், ஆனால் பாதுகாப்புடன் அணுகுங்கள். நீர் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.
1: உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு தினத்தையொட்டி கோவை மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறையின் மாவட்ட அலுவலர் கே கணேசன் அவர்கள் விடுத்த செய்தி கேட்டீர்கள்.
2: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
3: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
2: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
3: அப்படியா?
2: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
3: அப்போ இப்பவே போலாம்.
4: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
1: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக.
5: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
6: மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
5: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
6: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத், நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு.
5: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: நேரம் 5:20. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது சித்திரச்சவானம் வழிகாட்டி. இன்னைக்கு நம்ம வழிகாட்டி நிகழ்ச்சியில வங்கிகளில் நடைமுறையில் இருக்கும் மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டங்கள் குறித்து ரொம்ப விரிவாக பேசிட்டு இருக்காங்க நிதி ஆலோசகர் பி முருகேசன் அவர்கள். சார், நீங்க சொல்லும் பொழுது மூத்த குடிமக்களுக்கான இந்த வைப்பு திட்டங்கள் இருக்கு இல்லைங்களா வங்கிகளில், அதுல வந்து குறுகிய கால திட்டம் தான் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதை வந்து குறிப்பிட்டு சொல்வதற்கு என்ன சார் காரணம்? அதை
1: நன்றி சார். பணம் மதிப்பிழப்புங்கிறது நம்ம எல்லாரும் அறிகிற விஷயம்தான்.
0: சரி,
1: நீண்ட கால இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை நான் முன்னே ஒரு முறை சொன்னேன், நீண்ட கால வைப்பு நிதியாக வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது மைண்டில் வேற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம்னோ அதை எடுத்து வேற ஏதாவது மனை அல்லது வேற ஏதாவது வாகனம் இந்த உபயோகங்களுக்கு எடுக்கலான்னு போனீங்கனாலோ ஒரு பகுதி காலம் கடந்திருந்து அதை நம்ம காலாவதிக்கு முன்னாடி எடுக்க போனால் அது அதாவது காலாவதிக்கு முன்னெடுக்க போற இதுல வட்டி விகிதத்துல 1% அல்லது 2% நமக்கு கொடுக்கவிருந்த வட்டியிலிருந்து குறையும். ரெண்டாவது, நம்ம தேவைக்கு அதுல இருந்து வங்கியில கடன் நடைமுறைக்கு போனோம்னாலும் நம்ம அதிக அதுக்கு மேல நம்ம வாங்குற வட்டி வீதத்தை வேலை 1% எடுக்கிறதோக்கி வட்டிக்கு வட்டியே வங்கி கொடுக்க வேண்டியிருக்கும். சோ அதனால பண மதிப்பிழப்புங்கிறது டெய்லி நடந்துட்டு இருக்கிற நடைமுறை, அது எல்லாரும் அறிந்தது. என்ன பணம், பணத்தை பணமா வச்சுட்டு இருக்கிறத விட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல போறது அல்லது இப்ப பிரயோஜனமான வேற ஏதாவது பாதுகாப்பான நமக்கு தேவையான ஹவுஸ் ஹோல்டோ அல்லது வீடு மனையில முடக்குவதோ கூட பாதுகாப்பானது. பணத்தை நீங்க அதனால இது குறுகிய கால வைப்பு தொகையை வைத்திருந்தால் நமக்கு மனமாற்றம் வரும்போது அதை எடுத்து நல்வழிப்படுத்த நமக்கு உறுதியா கிடைக்கக்கூடிய அந்த வட்டி விகிதம் நமக்கு கைவசம் கிடைச்சிரும். அதனால நம்ம திருத்திக்கலாம். இப்ப போடுறது அந்த கெடு வந்ததுமே மாற்றி யோசிக்கிற மாதிரி மனசு இருந்தா அதே நமக்கு என்ன அவங்க வங்கி நமக்கு உத்தரவாதம் கொடுத்ததோ இவ்வளவு வட்டி கொடுக்க போறோம் இந்த வட்டிக்கு கொடுப்போம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்ததோ அதுல 1 ரூபா கூட குறைக்காம நமக்கு கிடைச்சிரும். அப்ப அதனால அதுக்கப்புறம் இப்போ நாள் நடைமுறையில இனி வட்டி எல்லாம் பெரிய சைஸ் போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா

0: நடைமுறையில நம்ம வங்கி கடனுங்கிறது எல்லாமே 12-14% கீழே வந்துருச்சு. சோ இந்த கடன் முறைக்கு வட்டி கொடுக்க முடியுங்கிற போது இவ்வளவுக்குதான் நம்ம வட்டி விகிதத்துக்கு பேங்க் லெண்ட் பண்ண முடியுங்கிற போது இதுக்கு மேல ஏற வாய்ப்பு இல்லை. 8% மேல ஏறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. சோ அதனால இப்போ இந்த தனித்திட்டங்கள் நான் சொன்னேன், நாள்களை எண்ணி 411, 520 ஒரு வங்கி ஒரு நாள் கணக்கில் வாங்கிக்குவாங்க, கொஞ்சம் அதிகம் வட்டி விகிதத்தை கொடுப்பாங்க. என்ன அந்த வங்கிக்கு ஏதாவது கடன் கமிட்மெண்ட் இருக்குது, வங்கிக்கு டெபாசிட் தேவைப்படுங்கிற போது அப்படி சொல்லி வாங்கிக்குவாங்க. அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா வங்கிக்கும் பிரயோஜனப்படும், நம்மளும் மாற்றி யோசிக்க வாய்ப்பு இருக்குது.
1: இப்போ வந்து இந்த குறுகிய கால திட்டங்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும், தேவைப்பட்ட நேரத்தில் நாம வந்து வேறு ஒரு வகையில முதலீடு செய்வதற்கு அது ஒரு உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப வந்து மூத்த குடிமக்கள் வந்து தங்களுடைய ஓய்வு காலம் வரையில் நிறைய உழைக்கிறாங்க, அந்த ஓய்வு கால பண பலன்களை தான் வந்து முதலீடு செய்யறாங்க. அப்படி அந்த முதலீடு செய்யும் பொழுது வங்கிகளில் செய்யும் பொழுது ரொம்ப பாதுகாப்பானதா இருக்கும். அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க இல்லையா சார், அதுல வந்து அவங்க அந்த ஓய்வு கால நிதியை வந்து முதலீடு செய்யலாமா, அதை பத்தி சொல்லுங்க.
0: நல்ல சார், நல்ல கேள்வி. அதை பத்தி நம்மளுக்கு டே டு டே நாலேஜ் இருக்கணும், வங்கியோட நல்ல வங்கி மேலாளரோட கான்டாக்ட்ல இருக்கணும். அவங்க கிட்ட நம்ம அதே மியூச்சுவல் ஃபண்ட்ங்கிறது காமன் நேமா இருந்தாலும் அது ரிஸ்கான ஃபண்ட், கொஞ்சம் ஹை ஈல்டா வரும், அதுல போடலாம் கொஞ்சம் பிரிச்சு. டெப் ஃபண்ட்னு சொல்லுவாங்க, அதுல கொஞ்சம் போடலாம். இது இந்த எகென்ஸ்ட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, அதுலயும் போடலாம். பட் என்னன்னா நம்ம இந்த ஹை ஈல்டு வரக்கூடிய அதிக நமக்கு லாபம் வரக்கூடிய அந்த ஸ்கீம் நீங்க வந்து இதுல இது தெரிஞ்சவங்க, அதாவது செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்க, பாண்டுகள்ல வாங்கி அதை இன்வெஸ்ட் பண்றவங்க தான் அதுல போலாம். அது அவங்களுக்குமே அது தெரியும். அதர்வைஸ் இருக்கிறவங்க அதுல போறது பாதுகாப்பானது இல்லை. பணத்தை பணமா வச்சுட்டு குறுகிய கால இன்வெஸ்ட்மெண்டா வச்சுட்டு வட்டியை வாங்கிட்டு அது லைவா இருக்கிறது நல்லது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ், அதாவது இது மூத்த குடிமக்கள் அல்லாதவங்க அதோட பயன் நோக்கி ஈடுபடுத்திட்டு அதோட பலனை எடுப்பாங்க. நம்ம ஸ்டேஜுக்கு மேல டெய்லி வங்கிக்கு போறதோ இத பத்தி ஒரு தெளிவற்ற நிலையில நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்றதோ பாதுகாப்பானது இல்லை. வங்கியில பாதுகாப்பா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு தொடர்பில் இருக்க வங்கி மேலாளர் சொல்லக்கூடிய நல்ல ஃபண்டுல ஒரு பகுதி, அது ஒரு ஆர்டி மாதிரி தான், தொடர்ந்து எடுத்துக்க சொல்லி நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு மினிமம் ஷேர் போட்டுக்கலாம். அதோட பிரயோஜனப்படுதுன்னா தொடரலாம், வேண்டாம்னா நம்ம அதை விட்ரா பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே எல்லா ஸ்கீம்லயுமே இருக்கு. உங்களுக்கு ஆர்வம் இருந்து செய்யலான்னு இருந்து உங்களோட தொடர்பு இருக்கிற வங்கி மேலாளர் உங்களுக்கு நல்லபடியா கைட் பண்ணுவாரு, பாதுகாப்பானது நம்பகமானதுன்னா அதுல நீங்க மினிமம் தொகை ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம ஓய்வூதியத்தை மொத்தத்தையும் கொண்டு அதுல ஒரே ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பாதுகாப்பு இழப்பு பாத்துக்கணும்.
1: ஓகே சார், இப்ப வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம வந்து ஒரு அளவு தொகையை இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிருக்கீங்க. இப்ப அதுல எத்தனை வகையான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, அதுல எது பாதுகாப்பானது, ஓரளவுக்குனாச்சு பாதுகாப்பானது அப்படின்னு
0: சொல்லி? ஓரளவுக்கானாச்சு பாதுகாப்பானதுன்னா எகென்ஸ்ட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்,
1: சரி
0: அது போட்டுக்கலாம். அதுலயும் அதுல பெரிய பிளக்ஸ் இருக்காது, கமிட்மெண்ட் இருக்கிற ஃபண்ட் நமக்கு அதுல இருந்து கிடைச்சிடும். இதுலயே உட்பிரிவுகள் நிறைய இருக்கு சார். இப்ப நம்ம மூணு தரமா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து ஷேர் மார்க்கெட் எகென்ஸ்ட், இன்னொன்னு இதுக்கு நம்ம வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ், இன்னொன்னு டஃப் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட கெடுவுக்கு மேல நமக்கு நல்ல பலன் தரக்கூடிய ஸ்கீம்ஸ் இருக்கு. அதோட விரிவாக்கம் குறிப்பிட்ட அந்த வங்கி மேலாளர் எதுல அது உள் நான் சொல்ற டாப்ல இருக்கிறதுல இருந்து உள் பிரிவுகள் இருக்கு, அதுல இன்வெஸ்ட் பண்றது சஜஸ்ட் பண்ணுவாரு. பட் மேக்சிமம் பூலிங்க எல்லாம் போக கூடாது. ஒரு பகுதி நம்ம எவ்வளவு ஷேர் வச்சிருக்கிறோமோ அதுல ஒரு 20% or 25% தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போலாம். 100% போறது அது மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ஹெவி ரிஸ்க் சார். அதனால அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் பேங்க், அது குறுகிய கால இன்வெஸ்ட்மெண்ட் குறிப்பெடுத்து வச்சுக்கணும். ஞாபகமா போய் அந்த கெடுவுல அதைய நல்லபடியா மாத்தி ரினியூ பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த பிரீமியத்தை மட்டும் நீங்க ரினியூ பண்ணிட்டு போறது லைவ்லியா இருக்கிறது, நம்ம பணம் பாதுகாப்பா இருக்குதுங்கிற மன திருப்தியோட இருக்கிறதுக்கு இது ஒரு விஷயம். குறுகிய கால இன்வெஸ்ட்மெண்ட் தான் நல்லதுன்னு சொல்லலாம்.
1: அது புரியுது புரியுது சார். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட கேட்டாலும் கூட நீங்க மறுபடியும் திரும்ப சொல்றது என்னன்னா, உங்க பணம் பாதுகாப்பா இருக்கணும் ஓய்வு காலத்துல அப்படின்னா வங்கிகள்ல குறுகிய கால நிதி முதலீட்டுல
0: நிறைய இது வந்து இப்ப கமர்ஷியல் ஆன காலகட்டத்துல அப்பத்திக்கு உங்களோட

0: ப்ளீஸா ஏதாவது சொல்லி அதுல போடலாம் இதுல போடலாம்னு சொல்றவங்க அவங்க அதுலயே கண்டினியூட்டியில் இருக்க மாட்டாங்க.
1: சரி,
0: நம்ம இன்வெஸ்டர் மட்டும்தான் அதுக்கு பின்னாடி போய் என்ன பண்ணி வந்துருச்சா போயிருச்சான்னு கேக்குறக்கு போவோம். அவரு இப்போ ரீப்ளேஸ் ஆன மேனேஜர், அவர் சார் பண்ணிட்டு போயிருக்காரு, நான் பார்த்தா சொல்லணும்னு சொல்லிட்டா நீங்க உங்களோட மன வருத்தத்தோட வர வேண்டி இருக்கும். அதனால டிரான்ஸ்பரண்ட்ங்கிறது குறுகிய கால இன்வெஸ்ட்மெண்ட் இன் பேங்க் அதுதான் நமக்கு பாதுகாப்பானது, மன உளைச்சல கொடுக்காத ஒரு சேமிப்புங்கிறது அதுதான் சார். அதுதான் இப்போ தெரிஞ்ச வரைக்கும்,
1: ஏன்னா உங்களுடைய ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருடம் அந்த வங்கி ஆச்சு, அந்த அனுபவத்துல நீங்க வந்து தொடர்ந்து இதையே வலியுறுத்தி சொல்றதுனால மிக கண்டிப்பான விஷயமா அது இருக்குன்னு நேயர்களுக்கும் தெரியும் புரியும் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM Rainbow 103 சித்திரச்சவானம் வழிகாட்டி.

இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வங்கிகளில் நடைமுறையில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டங்கள் குறித்து தான் நம்மோடு பேசிட்டு இருக்காங்க நிதி ஆலோசகர் பி முருகேசன் அவர்கள். சார், இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேசணும், நீண்டகால வைப்பு தொகை, குறுகிய கால வைப்பு தொகை இதெல்லாம் பற்றி பேசணும். அதுக்கு நீண்ட ஒரு சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க, பாதுகாப்பானதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போ வந்து சார், இந்த மூத்த குடிமக்கள் வைப்பு தொகை பேங்க்ல வச்சிடறாங்க சார், அதுக்கப்புறம் இந்த நாமினின்னு ஒரு விஷயம் வரும்ல சார், அதில் வந்து எந்த அளவுக்கு அவங்க கவனமாக இருக்கணும், அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு

0: வச்சிடறாங்க சார். அதுக்கப்புறம் இந்த நாமினின்னு ஒரு விஷயம் வரும்ல சார், அதுல வந்து எந்த அளவுக்கு அவங்க கவனமா இருக்கணும், அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க சார்.
1: ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க சார். உண்மையிலேயே இதனால முறையான நாமினிகள் பதிவேற்றப்படாதனாலையும் இந்த தன்னோட சார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் முதலீடு செய்தது தெரியாததுனாலையும் எல்லாம் ஒரு 12 வருஷம் வரைக்கும் கேட்பாரற்ற பணம்னு ஒரு ஒரு வருஷம் ரிசர்வ் பேங்க் போறது 10,000 கோடிக்கு மேல போயிட்டு இருக்குதுங்கிறது தான் இப்போ இருக்கிற ரெக்கார்ட் சார். ஸோ இதுல என்ன விஷயம்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேமிப்பு பிரைவசி காக்கணுங்கிறதுனாலயே நம்ம பல தவறுகள் நம்ம மூத்த குடிமக்களான நாம அதைய முறையா குறிப்பிட்ட ஒருத்தங்களுக்காவது தெரிவிக்காம இது முன்னாடி காலங்கள் மாதிரி ஒரு பாண்ட் சிஸ்டம் ஒன்னு இருந்தது, பார்த்தா தெரியும் தனியா மொத்தமா ஒரு பெரிய கவல் எல்லாம் போட்டு, இப்ப எல்லாம் வெறும் A4 ஷீட்ல பிரிண்ட் எடுத்து கொடுக்கறாங்க, அது எங்க வைக்கிறாங்க நம்ம முதுமையினால மறந்துடுறோம். சோ அதனால நீங்க வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நாமினியா தற்போது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நாமினி அவங்க நம்ம காலத்துக்கு முன்னே நமக்கு முன்னாடியே அவங்க ஏதாவது வேற விபத்தோ வேற மரணத்து நிகழ்ந்தா நமக்கு மாற்று யோசிக்கிறமான ஒரு சங்கடமான காலகட்டத்தை நம்ம நெருங்குவோம். அப்படி இருக்கிற போது இப்ப வங்கியில் ஒரு சிறப்பு நடைமுறை என்ன இருக்குன்னா ஆல்டர்னேட்டிவ் நாமினி. இப்ப நம்ம வீட்டில அம்மாவை போட்டிருக்கோம், அவங்க எதுவும் பாதிக்கப்படுறாங்க, இல்லாட்டி அம்மா நம்மளை போட்டிருப்பாங்க அவங்க எதுவும் பாதிக்கப்படுறாங்கன்னா, அப்ப அதுக்கப்புறம் நம்ம எல்லா நடைமுறையில் இருக்கக்கூடிய எல்லா ஆவணங்களும் எடுத்துட்டு போய் வங்கியில அது வாங்கறதுல சிரமப்படுவோம். அந்த நடைமுறை தவிர்க்கறதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நாமினி வங்கியிலேயே வாங்கிக்கிறாங்க இவங்க. அவங்க சார்ந்து இருக்கிறவங்க 1, 2 போட்டு 2 நாமினியை நீங்க கொடுத்துறது, முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஆவணங்கள் இந்த நாமினியோட ஆவணங்கள் உங்க கைவசம் இருக்குமானா, நாமினின்னு சொல்லி யார் வேணாலும் போயிடக்கூடாது வங்கிக்கு. அதனால அவங்களோட ஆதார் வேற டீடைல்ஸ் எது இருக்குமானா இணைச்சு நீங்க ஒரு பெரிய சைஸ்டு முதலீடு வங்கியில போடுறீங்கன்னா அதை கொடுக்கறது பாதுகாப்பானது. அதனால பின்னாடி அந்த பணம் நம்ம உபயோகத்துக்கு எடுத்துக்கிறதுல சிரமம் இல்லாம இருக்கும். இப்ப பெருங்கவலை அரசாங்கத்துக்கே வந்துருச்சு, வருஷ வருஷம் 10,000 கோடி கேட்பாற்ற பணம் வங்கி ரிசர்வ் பேங்க் போயிட்டு இருக்கு வங்கிகள் இருந்தெல்லாம். அது ஒருவேளை அதையும் நம்ம திரும்ப வாங்கறதுக்கு அவ்வளவு எளிதான நடைமுறை கிடையாது. இருக்கிற வங்கியில நம்ம ஆல்டர்னேட்டிவ் நாமினி கொடுக்கறதும் நம்ம முதிய நம்ம முதுமையான நம்ம ஒரு வில் எழுதி வைக்கிறதும், அதாவது நம்ம வேற சொத்து வேற ஏதோ இதெல்லாம் இருக்கிற போது எழுதி வைக்கிற உயில்ல வங்கி சார்ந்த இந்த வைப்பு தொகைக்கும் இவர் உரியவரேங்கிறத பதிவேற்றி வைக்கிறது. உங்க நடைமுறையில நீங்க வங்கியில இன்வெஸ்ட் பண்ற ஒரு ஒரு தொகையை நீங்க டைரைஸ் பண்றது, அது காலாவதி காலத்தை எழுதி வைக்கிறது, எல்லாமே பிரைவசியா இருக்கணும்னு நினைக்கிற நீங்க அந்த டைரி கூட பிரைவசியா வச்சுட்டு பாதுகாப்பா வச்சுக்கிறது அரசாங்கத்துக்கு வேலை எளிது. நம்ம கடிய உழைப்புல சேர்த்த பணம் நம்ம சார்ந்தவங்களுக்கு வங்கியில இருந்து வாங்கறதுக்கு மிகவும் எளிதா இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் நாமினி மாற்று நமக்கு நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாமினியை நம்ம வங்கியில கொடுக்கலாம். அதனால இப்ப பயந்துக்க வேண்டியது எதுவும் கிடையாது. நம்ம வந்து இப்ப இவ்வளவு
0: நீங்க சொல்றதை பார்த்தா நாமினின்னு யாரு போறோமோ அவங்க கிட்டே நம்ம சொல்றது இல்ல.
1: அதனாலதான் சார் வங்கியில் இருக்கிற பணங்கள்லாம் கேட்பாரற்ற பணம்னு இப்ப 10,000 கோடி 15,000 கோடின்னு ஒரு ஒரு வருஷம் ஆர்பிஐக்கு போயிட்டு இருக்கு. 12 வருஷம் வரைக்கும் கேட்பாரற்ற பணம் ஆர்பிஐக்கு ரிசர்வ் பேங்க்ல எல்லா வங்கியும் கலந்து அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்க ஒரு நாமினிய ஒரு தெளிவுரை எடுத்து கொஞ்சமாவது அவங்களுக்கு தகவல் கொடுக்கும்படி ஒரு சூழல் உருவாக்கி பாதுகாப்பா வைங்க. நம்ம இருக்க வரைக்கும் நம்ம போனா நம்ம கிட்ட பாதுகாப்பா இருக்கணுங்கிறது அதுக்கு மாற்றே கிடையாது. இருந்தாலும் இந்த குறிப்பு ஏதாவது ஒரு விஷயத்துல நாமினிக்கும் போய் சேரும்படி அது வங்கிக்கும் செலுத்தி வச்சுட்டீங்கன்னா நம்ம பாதுகாப்பான முதலீடு பாதுகாப்பா இருக்கும்.
0: சார், இப்ப நாமினி போடுறது பத்தி சொன்னீங்க. இப்ப வந்து ஒரு அப்பா அம்மா வந்து மகனையும் மகளையும் நாமினி போட்டிருக்காங்க, அப்புறம் ஒரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவங்க தவறுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நாமினி வந்து எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், என்ன மாதிரி ஆவணங்களை கையில வச்சிருக்கணும், அதை பேங்க்ல வச்சு கிளைம் பண்றதுக்காக, அதை பத்தி
1: முடிஞ்ச வரைக்கும் இவர் வங்கி தொடர்பில் இருக்கிற வங்கியில தன்னோட நாமினிக்கும் கணக்கு இருந்தா கொஞ்சம் அறிமுகத்துக்கு ஈஸியா இருக்கும்.
0: சரி,
1: வேற ஒண்ணு நான் முன்னமே சொன்னேன், இந்த நாமினியின நம்ம பதிவேற்ற நாமினியோட ஆதார் அல்லது வேற ஏதோ ஆவணங்களை நம்ம நம்ம வைப்பு தொகையோட இணைச்சு கொடுக்கறது அவங்களுக்கு அது வாங்கிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த நாமினின்னு போட்டதுனால பாக்கி இருக்கிற வாரிசுகளுக்கு கிடைக்காம போயிருங்கிற பயம் நமக்கு தேவையில்லை. நாமினி நம்மளோட ஒரு பிரதிநிதி.

0: மட்டுமே.
1: சரி சார்.
0: இப்ப இவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறம் இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழோட எல்லாம் போனா நாமினி சார்ந்து அது அவங்களுக்கு பிரிச்சு வாங்கிக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு.
1: வாரிசுகளுக்கு
0: உண்டு, எல்லா வாரிசுகளுக்கும் உண்டு சார். ஏன்னா ஒருத்தர் வந்து ரெப்ரசன்டேட்டிவா போறணுங்கிறது தான் இந்த நோக்கமா நாமினி. அது எல்லாருமே மொத்தமா போக முடியாதுங்கிற கட்டத்துல ஒரு பிரதிநிதியை இவர் ஏற்படுத்திட்டு போறது இவரோட வைப்பு தொகைக்கு மிகவும் பாதுகாப்பா இருக்குங்கிறது தான் இப்போ சட்ட நடைமுறை சார்.
1: நாமினியே வந்து முழுசா அனுபவிக்க முடியாது.
0: முடியாது முடியாது. அவங்க வந்து அவங்க இதுலதான் நம்ம வேற மீடு அவங்களுக்கு வந்து அசட் இருக்கலாம் இல்ல சார், பணம் இல்லாம. அதுக்காக எல்லாம் வாரிசு சான்றிதழுக்கு போகணும் இல்லையா. எல்லா நடைமுறையும் எடுத்துட்டு நாமினியை முன்னிறுத்தி அவரு பிரதிநிதியாக்கி இருக்கிறத கலந்து கொடுக்கறதுக்கு ஈஸியா போயிடும். இல்லாம இருந்தா எல்லா நடைமுறையும் மாறி யாருக்கு கொடுக்கறது, யார் வழியே அதை கொடுக்கறது, எத்தனை விதமா பிரிச்சு கொடுக்கறதுங்கிற பிரச்சனை வந்துடும். அதனால வங்கிக்கு அது ஒரு ஈஸியா நடைமுறைக்காக, எளிய நடைமுறைக்காக இது ஏற்படுத்தப்பட்டிருக்குது நாமினிங்கிற முறை. அதனால வங்கி பணம், நான் முன்னே சொன்னேன் கேட்பாரற்ற பணம் ரிசர்வ் பேங்குக்கு போகும்னு அந்த கட்டத்தை இது கொஞ்சம் தடுக்க வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே சார், ரொம்ப விரிவா சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம். இது எஃப்எம் ரெயின்போ 103 இன் சித்திர செவ்வானம் வழிகாட்டி.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
4: மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
3: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
4: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத், நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு.
3: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: FM இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 5:46 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சித்திரச்சவனம் வழிகாட்டி. இன்னைக்கு நம்ம வழிகாட்டி நிகழ்ச்சியில வங்கிகளில் நடைமுறையில் இருக்கும் மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டங்கள் குறித்துதான் நம்மோடு விரிவா சொல்லிட்டு இருக்காங்க ஓய்வு பெற்ற வங்கி மேலாளரும் நிதி ஆலோசகருமான பி முருகேசன் அவர்கள். சார், ரொம்ப விரிவாக இந்த நாமினிஸ் பத்தியெல்லாம் சொன்னீங்க. அதே நேரத்தில் இப்ப வந்து அரசு சார்ந்த நிறுவனங்கள், அரசு சாரா நிறுவனங்கள் வந்து ஓய்வு பெறுவங்களுக்கு பணப்பலன்கள் இருக்கீங்க, ஓய்வூதியம் கிடைக்கும், இதெல்லாம் வந்து வழக்கமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம்தான். இதே நேரத்தில் ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வந்து வங்கியிலிருந்து ஒரு ஓய்வூதியம் வாங்கணும், பிற்காலத்தில் நமக்கு ஒரு 60 வயசுக்கு மேலே ஒரு ஓய்வூதியம் நம்ம வாங்கணும் அப்படின்னா அவங்க எந்த காலகட்டத்திலேருந்து சேமிக்க ஆரம்பிக்கணும், வங்கிகளில் அதுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள்.
2: அது நல்ல நிதி ஆதாரம் பாரத பிரமரோட திட்டங்கள் இருக்கு. இவங்க ஒரு 60 வயசு தாண்டி நமக்கு மாசம் எவ்வளவு வந்தா நம்ம தேவையை நடத்தி போலான்னு நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ப 25 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும், அதாவது 15 வருஷம் தொடர்ந்து மாசம் மாசம் ஒரு தொகையை, அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை இவங்க தேர்ந்தெடுக்கிற இந்த தொகையை வங்கிக்கு எழுதி கொடுத்துட்டா அது பிரைம் அந்த மத்திய அரசோட அந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு அது கொண்டு போயிடுவாங்க. அந்த 60 வயசு தாண்டி இவங்களுக்கு 45 வயசோட அது நின்று போயிடும், பிடித்த நின்று போயிடும். ஒரு 15 வருஷம் இன்டர்வல் வச்சுக்கிட்டு 60 வயசுலிருந்து இவங்களுக்கு அதோட பலன் தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கும். அதுக்கு நம்ம இவங்க என்ன நம்ம இப்ப சம்பாதிக்கிறோம், இதுல கட்டாய சேமிப்புக்கு இந்த பகுதியை நம்ம ஒதுக்க முடியுமாங்கிறத யோசிக்கணும். இது நீண்ட கால மாசத்துல ஈடுபடுத்தக்கூடிய தொகைங்கிறதுனால நம்ம சோர்ஸ்ல ஒரு 20% 10% ஒதுக்க முடியுங்கிறத கருதி நீங்க அந்த பணப்பலன் எவ்வளவு எதிர்பார்த்தா உங்களுக்கு தேவைகள் நிவர்த்தி பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வங்கியில போய்

0: எனக்கு 60 வயசு தாண்டி
1: ம்
0: 5000 கிடைச்சா போதும்னா அதுக்கேற்ப ஒரு பிரீமியம் இப்ப இருக்கு.
1: ம்
0: அல்ல எனக்கு ஒரு 10000 வேணும்னா அதுக்கேற்ப ஒரு பிரீமியம் இருக்கு.
1: சரி,
0: எல்லாத்துலேயுமே உங்க நெட் சோர்ஸ் உங்களால எவ்வளவு ஒதுக்க முடியுங்கிறத தெளிவுரை எடுத்துக்கிட்டு அந்த வங்கியில சொல்லி ஒரு ஒப்புதலை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க மாசம் மாசம் போக வேண்டியதில்லை. உங்க வங்கி கணக்கு வர வைக்கக்கூடிய அந்த தொகையிலிருந்து அதுக்கு மாத்திருவாங்க. 60 வயசு தாண்டினதையுமே அடுத்த மாசத்திலிருந்து உங்களுக்கு நீங்க என்ன உங்க எதிர்பார்க்கறீங்க, உங்க தேவைகளை எப்படி நடத்த முடியும், எவ்வளவுக்குள்ள நிவர்த்தி பண்ணிக்கலாங்கிற திட்டத்தோட நீங்க அதுக்கு முன்னாடி இந்த 15 வருஷம் நம்ம தொடர்ந்து ஒரு பிரீமியம் கட்டணும். அது நம்ம வருவாயில அது ஈடு கொடுக்கறத கருதி கணக்கில் வச்சுக்கிட்டு இதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டீங்கன்னா 60 வயசு தாண்டி உங்க செலவினங்களுக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கான செலவினங்களுக்கான ஒரு பென்ஷனா அது வந்துடும். அது இப்ப நீங்க கருதி அதிக சைடு தேவைப்படும், அதனால நீங்க அதிக இன்வெஸ்ட் பண்ண முடியும், பிரீமியமா ரெமிட் பண்ண முடியும்னா அதுக்கேற்ப உங்களை நீங்க தயார்படுத்திக்கலாம். அதுக்கான சார்ட் எல்லா வங்கியிலுமே இருக்கு. இதுக்கான பென்ஷன் ஸ்கீம் எல்லா வங்கியுமே செஞ்சிட்டு இருக்கிறாங்க, போஸ்ட் ஆபீஸ் சகிதமா வச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எளிய நடைமுறை வங்கி இல்லைன்னு நான் சொல்லல, அங்கே கிராமம் சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர் நலன் சார்ந்தவங்க போஸ்ட் ஆபீஸ்ல கூட இது எடுத்துக்கிறாங்க. அதை கூட நீங்க அணுகி எதிர்பார்ப்பு நம்மளால எவ்வளவு ஸ்பேர் பண்ண முடியும் அப்படிங்கறத கருத்துல வச்சுட்டு 15 வருஷம் நீங்க தொடர்ந்து கட்ட வேண்டி இருக்கிறதுனால அதுக்கேற்ப நீங்க உங்களை தயார் பண்ணிட்டு வச்சுட்டு பிரீமியம் முறையா கட்டிட்டீங்கன்னா 60 வயசு தாண்டி உங்களுக்கான பணப்பலனை தொடர்ந்து வரும். அதுலயுமே நாமினிங்கிற ஒரு குறுக்கீடு இருக்கு, அதுமே முக்கியம் சார். எல்லாம் தெளிவுரை எதுவானாலும் உங்க வைப்பு வைக்கிறது ஒரு பிளான்ல போறது தெளிவுரை ரெண்டும் வேணும். உங்களால அந்த தொகையை நம்ம எதிர்பார்த்து 60 வயசுக்கு அப்புறம் எதிர்பார்க்கிற அந்த தொகைக்கான பிரீமியத்தை தொடர்ந்து மாசம் மாசம் செலுத்த முடியுமா, நம்ம சம்பாத்தியம் அதுக்கு ஒத்து வருமாங்கிறத கருத்துல வச்சுட்டு அந்த தொகைக்கு அந்த ஒரு வங்கிக்கு ஒப்புதல் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எடுத்துக்குவாங்க. 60 வயசு தாண்டி உங்க தேவைகளை நிவர்த்தி பண்றதுக்கு அந்த ஆதரவு இந்த பிரதமரோட இந்த திட்டத்துல பென்ஷன் திட்டத்துல இருக்கு. அதனால எல்லாம் யோசிச்சு செய்யுங்க. வாழ்த்துக்கள் சார், சொல்லுங்க.
1: ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடல் இடைவேளைக்கு பிறகு. இந்த சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: நேரம் 5:55. தினமும் காலை 8:50 சைபாலின் இன்றொரு தகவல். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு வங்கிகளில் நடைமுறையில் இருக்கும் மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டங்கள் குறித்து நம்மோடு விரிவாக பேசிட்டு இருக்காங்க நிதி ஆலோசகர் பி முருகேசன் அவர்கள். சார், ரொம்ப விரிவாக மூத்த குடிமக்களுக்கு ஒரு அறிவுரை, ரொம்ப தெளிவான அறிவுரை கொடுத்துருக்கீங்க. அதே நேரத்தில் இந்த காப்பீடு திட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் பிரதம மந்திரியின் இந்த காப்பீடு திட்டங்கள் எந்த அளவுக்கு இன்னைக்கு மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு, அதோட விழிப்புணர்ச்சி எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கறத பத்தி சொல்றேங்க சார்.
1: நல்லது சார். 2 நாள் முன்ன நீங்க எல்லாரும் நியூஸ் கேக்குறவங்களா இருந்தா நான் சொன்னது ரெண்டாவது நினைச்சுக்கலாம். நிதின் கட்கர்னி ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு, அவரு தான் போக்குவரத்து மந்திரி, தரைவழி இதுகளுக்கெல்லாம். அவர் சொன்னது 78,287 விபத்தில் போன வருஷத்தை தமிழ்நாடு நம்பர் ஒன்ல இருக்கு விபத்து,
0: சரி சார்,
1: ஆக்சிடென்ட்ஸ், அதெல்லாம் மரணம் மட்டும் 18,100 அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு.
0: சரி சார்.
1: இது வந்து நம்ம இந்திய மாநிலங்கள்லயே தமிழ்நாடு நம்பர் ஒன்னா இருக்கு. விபத்துகள் அதிகம் நிகழும் மாநிலங்களா தமிழ்நாடு இருக்கு. அப்ப அதனால PMJJY PMSBIங்கிறது ரொம்ப பழசு, ரொம்ப எல்லாருக்கும் அறிமுகமான திட்டங்கள் தான். பல முறையும் நம்ம சொல்றோம், அதை போய் ஒன்னு பாதுகாப்புக்காக ஒரு ஒப்புதல் மட்டும் வங்கியில கொடுத்துருங்க, அவங்க அதை டேக் கேர் பண்ணிக்குவாங்கன்னு, அதை யாரும் நடைமுறைக்கு கொண்டு வர்றது இல்லைங்கிற வருத்தம். நான் ஒரு வங்கியாளரா விழிப்புணர்வாளரா சொல்லும் போது அதை நான் ரிப்பீட் பண்ண வேண்டி இருக்கு. இதே வானொலியில நான் ஒரு 6 மாசம் முன்னாடி இது விஷயமா பேசினேன், இருந்தாலும் இப்ப சொல்றேன், இது வந்து நீங்க கவனமா எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தை நோக்கி பயணிக்கணும். வாகனங்கள் பெருகிருச்சு, விபத்துகள் அதிகப்படியா இருக்கு, நமக்கு செலவினங்கள் பெருசா இல்ல. ஒரு 20 ரூபா தான் விபத்து காப்பீட்டுக்கு, விபத்து காப்பீடு 20 ரூபா தான். நீங்க வந்து 18 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் உங்களதுலேருந்து கணக்குல இருந்து வருஷ வருஷம் எடுத்துக்குவாங்க. அதுல ஏதாவது மேஜரா பார்ட் பாதிச்சா உங்களுக்கே 1,00,000 ரூபா வரைக்கும் 50% கை கிடைக்கும். ஒரு அங்கஹீனமாச்சு, விபத்துல மேஜர் பாதிக்கப்பட்டீங்கன்னா கிடைக்கும். அல்லது இது நீங்க மரணத்த லெவலுக்கு நம்ம போறோம்னா நம்ம நாமினிக்கு 2,00,000 ரூபா கிடைக்கும். இதோட இன்னொரு 436 ரூபா இயற்கை மரணத்துக்கான ஸ்கீம். இதுதான் PMSBI PMJJY சொல்றேன். 436 20 ரூபாய் நீங்க போட்டா விபத்துல இறந்தா அந்த 436 ரூபாய் ஸ்கீம்ல நீங்க போட்டிருந்தா உங்களுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நாமினிக்கு 4,00,000 ரூபா கிடைக்கும். என்னது மரணம், இயற்கை மரணத்துக்கு 436 ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா 2,00,000 மட்டும்தான் கிடைக்கும். இப்ப விபத்து காப்பீடும் போட்டு

0: இந்த ஆக்சிடென்டல் டெத்துன்னு நான் ஆக்சிடென்டல் டெத்தில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு 435 ரூபாய் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா 4 லட்சம் ரூபா நம்ம சார்ந்தவங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஒரு பாதுகாப்பு கருதி தான் பார்க்குறோம். இப்போ வழியில் 1000 ஆம்புலன்ஸ் நிற்குது, எதுக்கு இது நிறுத்துறாங்கன்னு நம்ம பயந்துட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ விபத்துகள் எதிர்பாராத விதமாக நிறைய நிகழ்ந்துட்டு இருக்கு. எல்லாரையும் இது ஒரு கவனம் செலுத்தி, 20 ரூபாய்ங்கிறதும் வேல்யூ மணி கிடையாது, 436 ரூபாயும் இன்னைக்கு வேல்யூ மணி கிடையாது. ஒரு நாமினிக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணி வைங்கிறது என்னோட உங்களோட எல்லா கோரிக்கை. தயவு செய்து அதை கொஞ்சம் கேட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதுவரை பேஷண்டா கவனிச்சிட்டு இருந்த கேட்டு இருந்த வானொலி நண்பர்களுக்கு எனது வாழ்த்துக்கள், நன்றி.
1: நிறைவா சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை கொடுத்துட்டு முடிச்சிருக்கீங்க. அதாவது வங்கிகளில் நடைமுறையில் இருக்கும் மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டங்கள் பற்றி பேசிட்டு நிறைவா விபத்து காப்பீடும் தனிமனித காப்பீடும் எந்த அளவுக்கு முக்கியம், அது மத்திய அரசு எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கிட்ட சொல்லி முடிச்சிருக்காங்க நிதி ஆலோசகர் பி முருகேசன் அவர்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ்.
0: தேங்க்யூ சார்.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். ஆகாஷவாணி FM ரெயின்போ 103 அலைவரிசை. நேரம் 6 மணி. பூச்செண்டு.

ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பூச்செண்டு. நேரம் 6:04. நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போல இன்னைக்கும் நாளைக்கும் நாம கேட்க இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இனி தொடர்ந்து இன்னைக்கு என்ன நிகழ்ச்சிகள் அப்படின்னா, இன்னைக்கு ராத்திரி 7:30 ஏறும் ஊரும் அண்மையில் வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழாவில் 800 மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி விதைகளை மீட்டெடுத்த வேலூர் தாய்மன் இயற்கையகத்தைச் சார்ந்த பிரதீப் குமார் அவர்கள் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியை கேட்கலாம். இன்னைக்கு ராத்திரி 9:30 எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த அடிமை பெண் திரைப்பட விமர்சனம் மயிலிறகு நிகழ்ச்சியில், இன்னைக்கு ராத்திரி 10:00 மனதோடு ரெயின்போ குளோரிஸான 80 சாங்ஸ் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச விருப்பு பாடல்கள் நிகழ்ச்சியில். இனி நாளைய நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சி, நாளை காலை 10:55 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வாயிலாக மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஆற்றும் உரை, அதனைத் தொடர்ந்து அவர் ஆற்றும் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக சென்னையிலிருந்து அஞ்சல் செய்து கேட்கலாம். மீண்டும் மனதின் குரல் நாளை 8:00 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்து கேட்கலாம். இனி மற்றைய நிகழ்ச்சிகள், காலை 6:00 காலை தென்றல் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன், தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் கே கணேசன் அவர்கள், நிகழ்ச்சி நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நாளைமை விளக்க, காலையில 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ இதுல கற்க கசடர, அதே போன்று காலை 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்திட கேட்கலாம். காலையில 8:00 ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சி உங்களுக்காக இருக்கிறது. காலையில் 8:50 சைபாலி நின்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலையில் 9:02 இது உங்கள் சாய்ஸ், உங்களோட ஃபேவரட்டான பாடல்கள் இது எங்கள் சாய்ஸா நீங்க கேட்கலாங்க. காலையில் 10:02 சுட்டிஸ் சாய்ஸ் நேரலை, நாளை நண்பகல் 12:00 வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை இன்றோ கேட்டது இன்று மினிக்குது. இன்று நண்பகல் 12:00 ஒலிபரப்பான நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி நாளை பிற்பகல் 2:30 ஊர்புறத்தில் நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் டாக்டர் செல்வ ராஜ்குமார் அவர்கள். நேரலை நாளை மாலை 6:00 பூச்செண்டு, அதே மாதிரி நாளை 7:30 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில சவுக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு முறைகள் என்ற தலைப்பில் தகவல்கள் தருகிறார் கோயம்புத்தூர் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள். நேர்களே, நாளை 9:00 டாக்டர் பவன் துக்கல் புகழ்பெற்ற இணைய பாதுகாப்பு நிபுணரின் ஆகாஷவாணி பாட்காஸ்ட். இதுவரைக்கும் நம்ம ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 இன்னைக்கும் நாளைக்கும் நாம கேட்க இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பூச்செண்டு, நேரம் 6:07.

கீடாந்து பாட்டு பேரும் புகழும் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். பூச்செண்டு கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்லேருந்துங்க. இனி சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்துள்ள வானிலை அறிவிப்பு. கோயம்புத்தூரில் அதிகபட்ச வெப்பநிலை 54 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸும். ஈரோட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 57 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ். நீலகிரியில் அதிகபட்ச வெப்பநிலையாக 23 குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும். திருப்பூரில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும். சேலத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும். பாலக்காட்டில் அதிகபட்ச வெப்பநிலையாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாயிருக்கிறது. ஈரோடு, நீலகிரி மற்றும் பாலக்காடு போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு உண்டு. இதுவரை சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம் கேட்டீர்கள். பூச்செண்டு கேட்டுட்டு இருக்கோம் 6:12.

பாக்குவத்தில் திரைப்படத்திற்காக கே ஜெயசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது. மலேசியா வாசுதேவன் இசையில் அந்த பாட்டு கேட்டோம். 6:16 பூச்செண்டி கேட்டுட்ருக்கோம். போக்குவரத்து நெரிசல் பற்றிய அறிவிப்பு, உக்கடம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், டவுன்ஹால், ராஜா ஸ்ட்ரீட், வைசால் ஸ்ட்ரீட், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் காந்திபுரம் கிராஸ்கட் ரோடு, 100 feet road, அதே மாதிரி சத்தி ரோடு, கணபதி, சரணம்பட்டி, மேட்டுப்பாளையம் சாலை, கவுண்டர் மில், சாய்பாபா கோவில், திருச்சி சாலை, சிங்காநல்லூர் சந்திப்பு, அவினாசி ரோட்டில் ஒரு சில பகுதிகள். ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு போக்குவரத்து நெரிசல் இருக்குது இன்றைக்கி சனிக்கிழமை சாயங்காலம். ஸோ அதனால் பார்த்து பத்திரமா ட்ராவல் பண்ணுங்கள், டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். பூச்செண்டு நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாட்டு.

துர்கா தேவி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி, பி ஜெயச்சந்திரன் பாடியது, இளையராஜா இசையில். 6:21 பூச்செண்டு கேட்டுட்டு இருக்கோம்.

பாலூட்டி வளர்த்த கிளி திரைப்படத்திற்காக பாட்டு கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானிக்கு பாடியது. இளையராஜா இசையில் கேட்டு இந்த பாட்டோட பூச்செண்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாங்களும் உங்கள் கூட பேச வரப்போகிறோங்க. இன்னைக்கு சாயங்காலம் 6:40 இருக்கு. வாழ்க்கையில் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு கட்டத்தில் ஓடிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையே ஒரு ஓட்டம் தான் இல்லையா? பணத்துக்காக ஓடுறது, ஹெல்த்துக்காக ஓடுறது, படிப்புக்காக, வேலைக்காகன்ட்டு. ஆனால் இதில் எல்லாம் ஒரு முத்தாய்ப்பா பயத்தில் ஓடுவோம் பாருங்க. ஒரு ஓட்டம் எடுத்தே பாரு ஒரு ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பயம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களில் பயம் இருக்கும். ஸோ அப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஓட்டத்தை நம்மளோட வாழ்க்கையில் நிகழ்த்திட்டு இருக்கோம். ஸோ அப்படி இன்னைக்கு நீங்கள் ஓடின விஷயத்த தான் சொல்ல போறீங்க. எடுத்தே பாரு ஒரு ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாயங்காலம் 6:40 டீ கடை நிகழ்ச்சியில் நம்ம பேசலாங்க. நீங்கள் எங்கேயும் ஓடிடாமல் ரெடியாக இருங்க, டீ கடை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்னும் சில நொடிகளில் 6:30 மாநில செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தில்லியில் நடத்தி வந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் மூன்றாவது கட்டமாக நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை அறிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, நீட் தேர்வு காரணமாக உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் தேச விரோத சக்திகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கும் நோக்கிலும் தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் வெளியானதை அடுத்து அந்த தேர்வை உடனடியாக ரத்து செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ச. ராமதாசுவுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திரு ராமதாஸ் நீண்ட ஆயுளுடனும் உடல் நலத்துடனும் சமூகப் பணி ஆற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். திரு ராமதாசுக்கு முதலமைச்சர் திரு விஜயும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மின்கட்டண கணக்கீட்டில் ஏற்பட்டுள்ள தவறுகள் சரி செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் தவறானது என்று கூறினார்.
1: நிறைய இடத்துல வந்து மின்கட்டணம் உயர்வு அப்படின்னு சொல்றாங்க, எங்கேயும் உயரல. 200 யூனிட் ஃப்ரீ அப்படியேதான் இருக்கு. அது இல்லாமல் ஒரு சில இடங்களில் அவங்க வந்து ரீடிங் அதிகமா இருக்காங்க, அதெல்லாம் வேலிடேட் பண்ணி பார்த்தல. சென்னையில ஒரு சில இடங்கள்ல வந்து அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க, அங்க வேலிடேட் பண்ணி பார்த்ததால் அந்த மாதிரி இல்லை. அவங்களுக்கும் நேரடியா போய் எனக்கு வீடியோ ஆதாரத்தோட என்ன கொடுத்துருக்காங்க வேலிடேட் பண்ணி. ஒரு சில இடங்களில் அந்த ரீடிங் எடுக்கிறப்ப நடந்த தவறுகள் அதையும் வந்து இப்ப சிஸ்டம்லயே சரி பண்ண சொல்லி, எந்த இடத்துலயும் வந்து மின்கட்டணம் உயரவில்லை. நிறைய இடத்துல சமூக

0: ரீடிங்ல இருக்கிற பிரச்சனைகள் இருந்தால் அதையும் சரி செய்யவும் நடவடிக்கை எடுக்கும்.
1: தேர்தலின் போது தாவேக அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கி பேசிய அவர், மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை அமைச்சர்களிடமோ அல்லது மாவட்ட ஆட்சியரிடமோ தெரிவித்தால் உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு தென்னரசு தெரிவித்தார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி போன்ற தமிழகத்தின் தலையாய பிரச்சினைகளில் அனைத்து கட்சிகளின் ஆலோசனைகளையும் விவசாய சங்கங்களின் கருத்துகளையும் பெற்ற பின்பு அதற்கேற்ப தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். காவிரி நீர் உரிமை பங்கீட்டில் தமிழகத்தின் சட்டப்பூர்வமான உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றும், இதற்கு இப்பிரச்சினைகளை முழு அளவில் புரிந்து கொண்டு செயல்பாடுகளை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரி நீரை தர கர்நாடகம் மறுத்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு, சட்ட மீறல் என்றும், மேகதாது அணை கட்ட முயற்சிப்பது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரானது என்று புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தமது அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா தொடங்கியது. இதில் 174 வகையான பாரம்பரிய நெல் வகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று நடைபெற்றது. இன்று காலை மாட்டு வண்டி ஊர்வலத்துடன் துவங்கி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் திரளான விவசாயிகள் பங்கேற்றுள்ளனர். கண்காட்சியில் 174 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. நெல் திருவிழாவின் முக்கிய நோக்கமாக இயற்கை பாரம்பரிய நெல் ரகங்களை பங்கேற்றுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் தலா 2 கிலோ இலவசமாக வழங்கப்பட்டு அவற்றை சாகுபடி செய்து அடுத்த ஆண்டு அதே விவசாயிகள் 4 கிலோவாக திருப்பி அளிக்க உள்ளனர். பாரம்பரிய நெல் ரகங்கள், பாரம்பரிய விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு இந்நிகழ்ச்சியில் விளக்கப்படுகிறது. திருத்துறைப்பூண்டியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வரும் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
4: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். கோவை மாநகராட்சியில் சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கம், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்டவற்றை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் இன்று நடைபெற்றது. திருச்சி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ரமேஷ் ஆட்சியர் திரு பிரதீப் தயாளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குநர் திரு ஜெயசீலன் இன்று ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை

0: நெல்லை மாநகராட்சியில் தெரு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகளை ஆட்சியர் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டார். மதுரையில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்களுக்கான அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட முகாமை மாநகராட்சி ஆணையர் திரு கௌரவ்குமார் இன்று ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள இந்திய தகவல் தொழில்நுட்ப வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி நிறுவனத்தின் 14வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் அவர் கனடாவின் கியோமா அல் அகமதியை வென்றார். ஆசிய இளையோர் ஐவர் மகளிர் ஹாக்கிப் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. மஸ்கட்டில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தில்லியில் நடத்தி வந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 6:40 டீ கடை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. டீ கடை அப்படின்னாலே நம்ம மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளியே பேசி நம்ம மனசுல இருக்கக்கூடிய பாரத்தையே இறக்கி வைக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அப்படின்னா டீ கடை தான். ஓகே, அப்படிப்பட்ட டீ கடையில இன்னைக்கு நான் மட்டும் டீ ஆத்த போறது கிடையாது, எங்கூட சேர்ந்து டீ ஆத்துறதுல வல்லவரான நல்லவரான வணக்கம் ஜி.
3: வணக்கம் உதய்.
2: மௌன விரதமா?
3: மௌன விரதம் இல்ல, டீ ஆத்துறத பத்தி யோசிச்சு இருந்தேன், எப்படி ஆத்தலாம், என்ன மாதிரி ஆத்தலாம் அப்படின்னு.
2: இல்ல, டீ ஆத்துறாருன்னு சொன்ன உடனே எடுத்தே பாரு ஒரு ஓட்டன் ஓடிடுவீங்களோ நினைச்சேன்.
3: எடுத்தே பாரு ஓட்டங்கிறத வாழ்க்கையில் நடந்துட்டே இருக்கு.
2: நடந்துட்டே இருக்கு.
3: ஆமா.
2: ஓகே, இன்னைக்கு அந்த டாபிக்ல தான் நம்ம பேச போறோம். எடுத்தே பாரு ஒரு ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களுக்காக காலையில
3: அந்த அலாரணி விட்டீங்கன்னா நான் எடுத்தே பாரு ஓட்டம் ஓடிடுவேன்.
2: அது இப்ப இல்ல, 5 மணிக்கே நான் சொன்னேன், 6:40 நம்ம ரெண்டு பேருக்கு ஷோ இருக்குங்கன்னு. நீங்க பாத்தீங்க பாரு ஒரு பாரு, அதுலயே எனக்கு புரிஞ்சிச்சு
3: எடுத்தே பாரு ஓட்டம்.
2: ஆமாங்க, நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0422 அப்படின்ற முன் இணைப்பு என்னோட 2316312, இன்னொரு நம்பர் 2312103, இன்னொரு நம்பர் கூட இருக்கு 2317046 அப்படி நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஏன் இந்த நம்பர் சில ரமேஷ் அவர்கள் சொல்லல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரிப்ட் அப்படியே இந்த சைடு மறைச்சு வச்சிட்டேன், அதனாலதான் அவர் எட்டி எட்டி பாக்குறாரு நினைக்கிறேன்.
3: தெரியல,
2: பேப்பர் தெரியல. ஓகே, சரிங்க, நம்ம நேயர்கள் வந்திருக்காங்க. அதே மாதிரி நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்க தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு 5 நாளுக்குள்ள நீங்க கால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில வர வேணாம் அப்படின்றதுதான். ஓகே, சோ வாட்ஸ்அப்ல கூட உங்களோட கருத்துக்களை இந்த டைட்டில் பற்றியான உங்களோட அந்த விஷயங்களை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.
3: வாட்ஸ்அப்ல சொல்லக்கூடாதா?
2: பேஸ்புக்லயும் சொல்லலாம் கண்டிப்பா. பேஸ்புக் ஐடி வந்து ஆகாஷவாணி கோயம்புத்தூர். அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் 9585800103 அப்படின்னு கால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காலர் இருக்காரு, பேசுங்க. ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
3: யாரு சார் பேசுறீங்க?
2: யாருங்க யாருங்க?
4: செல்வராஜ்.
2: செல்வராஜ்,
3: அவரு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசினா எடுத்தே பாரு ஓட்டணும், அவரு தான் போனை கட் பண்ணிட்டு போவார் நினைக்கிறேன். செல்வராஜ் சார் சொல்லுங்க. வாழ்க்கையே ஒரு வட்டம் தான் சொல்லுவாங்க, வாழ்க்கையே ஓட்டமா, அது வேணா உண்மைதான் சார். ஓகே, எங்க சார் நினைச்சிருக்கீங்க எடுத்தே பாரு ஓட்டம் அப்படின்னு?
2: ஆமாங்க சார்.
3: ஆமாங்க சார். ஓ, எந்த இடத்துல நினைச்சிருக்கீங்க வாழ்க்கையில எடுத்தே பாரு ஓட்டம் ஓடிடணும் அப்படின்னு?
2: அதெல்லாம் ஓகேங்க, வாழ்க்கை ஓட்டம் தான், நம்ம எல்லாம் ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு சில விஷயங்களுக்காக ஓடிட்டு இருப்பீங்களா? இப்ப ரீசெண்டா என்ன விஷயத்துக்காக ஓடினீங்க? இப்ப ரமேஷ் அவர்கள் வந்து 5 மணிக்கு நான் ஷோ இருக்கும் போதே எடுத்தே பாரு ஒரு ஓட்டம்ன்ற மாதிரி ஓட ஆரம்பிச்சாரு, நாங்க எடுத்து ஸ்டுடியோக்குள்ள பூட்டி வச்சிட்டோம். சோ இந்த மாதிரி நீங்க எப்ப ஓடி இருக்கீங்க?
4: ஹலோ,
2: ஆஹா, இது நல்லா இருக்கு.
3: இருந்துட்டே எடுத்தே பாரு ஓட்டம் ஓடி,
2: கரெக்ட். வணக்கம். ஹலோ,
4: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: திருமவேல், தங்கவேல்.
2: தங்கவேல் பேசுங்க. நல்லா இருக்கீங்களா? நான் கேள்வி கேட்கவே இல்லையே, எடுத்தேன் பெற ஒரு ஓட்டம் அப்படின்னு எந்த விஷயத்துக்காக ஓடி இருக்கீங்க?

0: சின்ன வயசுல ஒரு சம்பவம் நடந்ததுங்க.
1: சின்ன வயசுலதான் ஓட்டி இருக்கீங்க?
2: சின்ன வயசுல சம்பவம் பண்ணிருக்காரு.
0: தம்பி எல்லாம் ஜாலியா போயிட்டு வருவாங்க விளையாட லீவ் எல்லாம்.
1: சரி,
0: அப்ப தென்னமரங்கள கோழையா இருக்கு, குட்டையா இருக்கு மரம் எல்லாம்.
1: தென்னமரம் அப்ப குட்டையா இருந்ததா?
0: ஆசைப்பட்டு ஒரு
2: தென்னமரம் அப்பதான் வச்சிருக்கீங்க.
1: சரி,
0: தோட்டத்துக்காரு பாத்துட்டாருங்க.
1: இது நம்ம எல்லாரும்
0: பண்ணிருக்கிறேன் பாருங்க. அங்க இருந்த உடனே வீட்டுக்கு வந்து நின்னுங்க.
1: அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து உள்ள இருந்து எட்டி எட்டி பாத்தீங்களா வர்றாரா இல்லையா?
0: வீட்டுக்கு வந்துட்டாருங்க. அவரு
1: வீட்டுக்கே விட்டாரா?
0: வந்துட்டாருங்க.
1: நீங்க ஓடி வரும்போது அட்ரஸ் குடுத்துட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன்.
0: தெரியுங்க, தெரியும்.
1: ஏங்க, தெரிஞ்ச இடத்துல போய் இந்த சம்பவம் பண்ணீங்க.
0: அப்புறம் வந்துங்க, எங்க தம்பி கொஞ்சம் குள்ளமா இருப்பா அப்படிங்க. பருப்பா முடியா இருந்துட்டு என்ன ஓட்ட ஓடுற அப்படிங்க
1: பையன். ஆனா அவங்களையே உங்களால பிடிக்க முடியல தானே கேட்க வேண்டியது.
0: அவர் வந்து திசைக்கு வரலீங்க, இந்த பசங்க யாரும் பாக்கிட்டு வந்த அப்படின்னாருங்க.
1: பெரிய நல்ல மனுஷருங்க, சூப்பர்.
0: இந்த ஓட்டம் ஓடி இருந்தேங்க.
1: சூப்பருங்க, வேற லெவலுங்க ஓடி இருக்கீங்க. ஓகே, சோ இன்னும் நம்ம ஓடலாம். அதுக்குள்ள ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். குட் பேட் அக்லி மூவில இருந்து ஒரு பாட்டு வரப்போகுது. அனிருத் ரவிசந்தர், பால்டப்பா, இவங்க பாடின பாட்டு ஜி வி பிரகாஷ்குமாரோட மியூசிக்கல். ரெடியா மாமே?

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: தினம் 6:50 ஆச்சு, ஆவி பறக்கும். டீ கடையில தான் இருக்கோம் இன்னைக்கு. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரோட டீ கடையில என்ன தலைப்புல நம்ம பேசிட்டு இருக்கோம்னா, எடுத்த
4: பாரு ஒரு ஓட்டம்.
3: எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம் தானே, ஓட்டத்துல என்ன ஒரு ஓட்டம் ரெண்டு ஓட்டம் இருக்கு, ஒரே ஓட்டம் தானே.
4: பாத்தீங்களா, நடுவால கொஞ்சம் ஏதாவது விட்டனா இப்படிதான் புடிச்சுக்கிறாரு.
3: அப்ப வந்து நீங்க நேர்கள் வந்து இந்த தலைப்புல உங்க கருத்துக்களை சொல்லணும்னா 2312 3 2 3 1 0 4 6 2 எண்கள் உங்களுக்காக காட்டிருக்கு. 0 4 2 2 அப்படிங்கிற வந்து உன்னிப்பா சேர்த்திட்டு கால் பண்ணுங்க.
4: வாட்ஸ்அப்லயும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். 9585800103 9585800103.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற பேஸ்புக் பக்கத்திலயும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. எடுத்தேன் பாரு
4: ஓட்டம். ஆமா, டீ கடை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பெல்லம்பட்டியிலிருந்து சிவகுமார், புவனேஸ்வரி சோமாஸ் கந்தமூர்த்தி, எங்களுக்கு 3 வடை ஒரு டீ மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க.
3: எங்களுக்கு ஒண்ணு அனுப்பிச்சிருங்க.
4: இல்ல, நாம டீ கடை வச்சிருக்கனால அவங்க ஆர்டர் பண்றாங்க.
3: நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணலாம், இங்க ஒண்ணு இல்ல சார். இல்ல மைக்கோ,
4: ஏங்க இப்படி ரகசிய இதெல்லாம் வெளியே சொல்லாதீங்க. வணக்கங்க.
3: சொல்லுங்க.
4: ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: பாலக்காட்ல இருந்து.
3: பாஸ்கரன் எடுத்தேன் பாரு ஓட்டம் ஒன்னு சொல்லுங்கோ, பறையுங்கோ.
5: நாங்க சின்ன பசங்கள தூண்டில் போட போயிருவாங்க குளத்துல. அப்ப வந்து அதுல குளத்துல மீன் வளர்த்ததுக்கு வேற தொட்டு
3: இருக்கிறாங்க.
5: எங்களுக்கு தெரியாது, நாங்க முதலாளி அவங்க வந்த உடனே எங்களை தொடர்த்து நாங்க பாருங்க ஓடணும் ஓட்டம் இன்னைக்கு மறக்க முடியல.
3: மீன் கிடைச்சதா இல்லையா? மீனை புடிச்சிட்டு ஓடுனீங்களா, பிடிக்காம ஓடுனீங்களா?
4: அடுத்து ஒருத்தர் இருக்காரு, அவரு கூட பேசலாம். வணக்கம், டீ கடை. சொல்லுங்க சந்திரசேகர். இப்படி அடிக்கடி வர்றீங்களே, என்ன பண்றது? நம்ம புது நேயர்களுக்கு வழிவிடலாம் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட் உங்களுக்கு.
3: டீ கடைன்னா அடிக்கடி வரத்தா செய்வாங்க,
4: நல்ல ஒரு விஷயம். ஆனா டீ கடையில என்ன சொல்றது, கஸ்டமர்ஸ் தானே. ஓகே, அது அது டாபிக் விட்டுருங்க. இப்போ எடுத்தம்பர ஒரு ஓட்டுன்றது சின்ன குழந்தையில ஓடின விஷயம் மட்டும் கிடையாதுங்க. இப்பவே கூட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடிங்க, நான் காட்டு வழியா தான் எங்க வீட்டுக்கு போகணும்.
3: காட்டு வழியா?
4: ஆமா, காட்டு வழியா தான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து கடை வச்சிருந்தாங்க. சோ அங்க டிஃபரன்ஸான ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும், வித்தியாசமான பழங்கள் இருக்கும். சோ அது வாங்கல, ஏதாவது ஒரு நாளைக்கு வாங்கிட்டு போவேன். ஒரு நாள் வாங்கலன்னு சொல்லிட்டு அங்க வரும்பொழுது ஜஸ்ட் 3 டேஸ்க்கு முன்னாடி கேட்டேன், என்னங்க இந்நேரத்துக்கு கடை இல்ல, ஒரு 4 மணிக்கு கடை இல்லங்க, எங்கெங்க போச்சு அப்படின்னு கேட்டேன். வண்டியை நிப்பாட்டிட்டு பேசிட்டு இருக்கேன், அது காட்டு பகுதி ஓரமா. இல்ல தம்பி, நேத்து இந்நேரம் உங்க ஒரு யானை வந்து துவம்சம் பண்ணிருச்சு அப்படின்னா ஒரு நிஜமாக. அதுக்கப்புறம் அங்க இருக்கவே புள்ள ஓடியே வந்தேன். சோ இந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய இடத்துல நம்ம ஓடிருப்போம். நான் ஓடினதுன்றது நிறைய இடத்துல ஓடிச்சுக்கோங்க.
3: பேசும்போதே தெரியுது,
4: பேசும்போதே தெரியுதா? பாருங்க என்ன எல்லாம் சொல்றாரு. வணக்கம். ஹலோ வணக்கங்க, யார் பேசுறீங்க?
6: கோபியிலிருந்து சிவகணேஷ் பேசுறேங்க.
4: சொல்லுங்க சிவகணேஷ்.
6: ஒரு ஜீப் வந்து செல்ஃப் எடுக்கல அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மேட்ல வந்து நிப்பாட்டிட்டு ஒரு கல்லு வச்சுட்டு போயிருக்காங்க. லீவ் நாள். நான் என்ன பண்ண, கொஞ்சம் நேக் ஸ்டேரிங் நேக் தெரியும், பிரேக் மட்டும் தெரியும். அதனால ஒரு பையன் அப்படியே கல்லை மட்டும் எடுறா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஒரு 10 அடி ஒரு 15 அடி தள்ளி வண்டி நிப்பாட்டிட்டேன். வந்த ஆள் வந்து வண்டியை காணும்னு சொல்லி வீட்டுல கம்ப்ளைண்ட். நல்ல வேலை, வண்டி கொஞ்சம் விட்டுருந்தா கீழே பள்ளத்துல கவுந்திருக்கும்
4: பள்ளத்துக்கே போயிருக்கும். வந்து
6: போயிருக்கும், நானும் போயிருப்பேன். அப்படியே தைரியத்துல போய் நிப்பாட்டிட்டேன். அங்கிருந்து கரெக்டா அவர் வந்தாரு, வீட்டுக்குள்ள போனாரு, ஊர்ல ஒரே கலவரம்.
4: கலவரத்தையே பண்ணிட்டீங்களா?

0: அஞ்சு கிலோமீட்டர் ஓடினீங்களா? நைட்டு 11 மணிக்கு காலையிலீங்களா? நல்ல ஜோடியா ஓடி இருக்கீங்க பாருங்க. வணக்கங்க. யார் பேசுறீங்க?
1: ஒரு ரெண்டு டீங்க ரெண்டு பச்சி வேணுங்களா?
2: ரெண்டு பச்சி
0: வருங்க வருங்க. அடுப்பு சூடாயிட்டு இருக்கே, வரும். அதுக்குள்ள நம்ம பேசலாங்க.
1: போகம்பட்டி மாணவிகள் மலைக்கிடை மாணவிகள் மாறிவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உதயா கூட பேசி
0: அப்படியே ரொம்ப நாள் ஆச்சு. நீ பேசிடல விடுங்க.
2: உதயா வந்து என்னை பேச சொல்றாருங்க, நான் பேசலாம்ங்களா?
1: என்னன்னு கேட்டீங்கன்னா, கோவை வானொலி வந்து இதயத்து ஒன்றுங்க.
0: சரி
2: சொல்லுங்க,
0: என்ன கதை
1: சொன்னாலும்
0: நாளைக்கு பேசலாம் சார். நன்றி, வணக்கம். யார் பேசுறீங்க?
3: மாலை
0: வணக்கம்.
3: நான் ஈரோடு சூரம்பட்டி வளசந்து இளங்கோ.
0: இளங்கோ சொல்லுங்க. ரமேஷ் வந்து உங்க கூட பேசணும்னு சொல்றாரு.
2: ஈரோட்ல இருந்து யார் வந்தாலும் நான் தான் பேசுறேன்.
3: ஒரு வியாபார விஷயமா வந்து சித்தோடு பக்கம் போயிருந்தேங்க, மாந்தோப்பு.
2: சரி,
3: நானே நண்பரும் மாந்தோப்பு. மாங்காய் பார்த்ததும் ஒரு ஆசை, திருட்டு மாங்கன பிடிக்கும்ல எப்பயுமே.
2: கள்ளக்கண்டா மாங்காய்க்கான மாங்காய்
3: ருசியும் கூட. என்ன பண்ணா, நான் வந்து வெளியே நின்னுகிட்ட கீழே வெளியில, என் நண்பர் ஒருத்தர் உள்ள போய் பொறிங்க என்ன.
0: நீங்க ரொம்ப உசாரு.
3: ரெண்டு மாங்காய், ஒரு மாங்காய் பொறிச்சு ரெண்டாம் மாங்காய் பொறிச்சாரு காட்டுக்கார வந்துட்டாரு. அப்ப புடிச்சோம், கார்ல தான் வந்தோம். கொஞ்ச தூரம் ஒடியாந்தது, கார் எடுத்து வர்றதுக்குள்ள இந்த ரோட்ட கிராஸ் பண்றதுக்குள்ள எங்களுக்கு வந்து ஏண்டாத மாங்காய பார்த்தோம், ஏன் ஆசைப்பட்டோம், ஏன் பொறிச்சோம் அப்படிங்கிற மாதிரி என்ன தோணுச்சு. இதனால அந்த மாங்காய் ருசியா இருந்துச்சுங்க.
0: ஆனா ஓடுற டைம்ல இவ்வளவு யோசிச்சிருக்கீங்க பாருங்க, வேற லெவலுங்க. நீங்க
2: திருட்டு மாங்காய் ருசியா இருக்குன்னு எவ்வளவு அழகா சொல்றாரு.
0: நான் கூட ஓடுற ஓட்டத்துல கார மறந்து போயிருப்பாருன்னு நினைச்சேன்.
2: கூட மாங்காயை விட்டு வந்திருப்பாருன்னு நினைச்சேன்.
0: எல்லாம் நம்ம நினைக்கிறோங்க. இப்போ ஒரு விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா நம்ம தொடர்ந்து கடை நிகழ்ச்சியில அடுத்து பாட்டு கேட்க போறோம். ஓகேங்களா? கேக்க இருக்கக்கூடிய பாடல் பைசன் காலமாடன் படத்துல இருந்து நிவாஸ் கே பிரசன்னா இசைமைச்சு பாடின பாட்டு. அதுக்கு முன்னாடி
2: என்னன்னா, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்றொரு தகவல்.
4: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா? மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா. அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும். அப்படியா? ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கு ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ. அப்போ இப்பவே போலாம்.
5: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்றொரு தகவல்.
1: டீக்கடையில் இணைஞ்சிருக்கிறோம் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 7:03 ஆயிட்டு இருக்கு. கஞ்சமட்டில இருந்து சண்முகானந்தம் சொல்லியிருக்காரு வாட்ஸ்அப்ல. சார், இதே மாதிரி ஒரு நாள் சாயந்தரம் வேலை முடிச்சிட்டு சின்னதா ஒரு வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாராமா. அப்ப ரெண்டு பேர் சண்டை போட்டு இருந்தாங்களாம். சோ பாத்துட்டு சும்மா போக முடியல, பாவம், ரொம்ப சோசியல் சர்வீஸ் பண்ணுவாரு போல. சோ எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசி முடிச்சுக்கலாம், பொறுமையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் ஒரு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்ப சத்தம் போட்டுட்டு இருந்தவங்க அந்த ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு கடைசியில் ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு ஆளுக்கு ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து இவர் அடிச்சிருக்காரு முதுகுல, எடுத்த பிறகு ஒரு ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு
2: அடி வாங்கியது கஞ்சம்பட்டி
1: சண்முகானந்தம்.

0: பாத்தீங்களா, அதாவது அவர் பேர் தெரிஞ்சுக்கிறதுல இவளுக்கு எவ்வளவு ஒரு ஆசை இருக்கு பாருங்க.
1: நேரே வீட்டுக்கே போயிருக்கலாம், சண்டை பார்த்தமா போன.
0: வணக்கம் வணக்கம்.
2: ஹலோ, வாணிவேலு கணேஷ்.
0: கணேஷ் சொல்லுங்க, எடுத்தேம்பர் ஓட்டன்னு எதுக்கெல்லாம் ஓடிருக்கீங்க?
2: எடுத்தேம்பர் ஓட்டம்னா நாங்க வேலைக்கு போயிட்டு சுடுகாட்டு வழியே நடந்து வரும்போது.
0: ஏன் வேலைக்கு போயிட்டு சுடுகாட்டு வழியா நடந்து வந்தீங்க? கடைசியில எல்லாத்துக்கும் அத்தாவடி. அது வேற
2: வரும்போது பின்னாடி ஒரு ஜல்லு ஜல்லுன்னு சத்தம் கேட்டு,
1: ஜல்லு ஜல்லுன்னு வேற கேட்டு,
0: ஜல்லுன்ற சலங்கை வழியா
2: சேம்பர் ஓட்டம் வீட்டுல
1: சார். நிஜமாலுமே ஜல்லு ஜல்லுன்னு கேட்டுதா இல்ல? நிஜமாலுமே கேட்டுதா ஜல்லு ஜல்லுன்னு?
0: சுடுகாட்டு வழியா நடந்து போறாரு. ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
0: வணக்கங்க, பேசுங்க.
1: யாருங்க பேசுறீங்க?
3: என்ன தலைப்பு
0: இன்னைக்கு? இதுக்காக தான் நாங்க காத்திருந்தோம். எடுத்தேன் பிற ஓட்டம் அப்படின்னு நீங்க எதுக்காக ஓடிருக்கீங்க?
3: நாளைக்கு
0: வாங்க. ஆனா நாளைக்கு டாபிக் மாறிடும், ஒன்னும் பண்ண முடியாது. அடுத்தது வந்து நம்ம ஒரு பாட்டு கேட்க போறோம்.
1: பாட்டா?
0: ஏன் பாட்டு கேட்க மாட்டீங்களா?

0: இட்லி கடை மூவிக்காக தனுஷ் ஸ்வேதா மோகன் பாடின அந்த பாட்டு கேட்டீங்க. ஜி வி பிரகாஷ் குமார் இசையில்
1: தினமும் காலை மணி 6:55
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைய. தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைய.
0: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 டீ கடையில எடுத்தேன் பார் ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்ல நம்ம பேசிருக்கோம். நிறைய நேர்கள் லைனுக்கே வந்த உடனே ஓடிடுறாங்க.
2: நிறைய பேர் லைனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க,
0: ஏன்னா நாம ரெண்டு பேரும் பேசுறத கேட்டுட்டு.
2: ஓகே, இப்ப யார் வந்திருக்கா?
0: வணக்கம், ரத்தினம் அவர்கள் தான் இருக்காரு நினைக்கிறேன், ஐடியா வந்துச்சு நினைக்கிறேன். வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் கோவை மாவட்டம் வேலப்பநாயகம் கிராமத்திலிருந்து
0: ரத்தினம் சொல்லுங்க. ரத்தினம்
3: ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கும், நான் வேஸ்ட் தான் கட்டுவேன், மடிச்சு கட்டிருந்தேன். ஒரு காக்கா என்னுடைய தலையை வந்து கொத்துச்சு. நான் என்ன பண்ண, ஏன்னா நம்ம கொத்துன்னு ஓடுனா எங்க ஓடுனா அது ஏன்னா பறக்கறதாச்சு, நாம அதை விட்டு தப்பிக்க முடியாது. ஒரு 10 தலைய வந்து கொத்துறது ஓடுறது கொத்துறது பறக்கறது இப்படியே பண்ணிருப்பாருங்க. அப்படின்னு அது தப்பிக்க முடியல. அப்புறம் என்ன பண்ணா, அது பக்கத்துல ஒரு வீடு கதவு திறந்து வச்சு தபக்கு நான் உள்ள போய் போனுச்சு, அது வந்து தப்பிக்கிறது. அப்பதான் விட்டேன் பாரு ஓட்டம்னா
0: பாருங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். யானையை பார்த்து எடுத்து பாரு ஒரு ஓட்டம் ஓடிடுறீங்க பாத்தீங்களா, எவ்வளவு ஃபாஸ்டா ஓடிடுறீங்க நீங்க, யாருன்னு தெரியல. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்க ரங்கசாமி, எதுக்காக எடுத்தம்பர் ஓட்டுன்னு ஓடிவீங்க?
4: நான் வந்தேங்க 1959 ஸ்கூலுக்கு போகும்போதுங்க, ஒரு 10 நாள் மட்டும் போன அப்புறம் மட்டும் போகலைங்க.
0: சரி,
4: என்ன பண்ணாங்க பசங்க, ரெண்டு பசங்க அனுப்புறேங்க எனக்கு குடிச்சு சொல்லி.
0: நான்
4: ஒரு சவாரி சார் தொண்டாமத்துல போய் தொண்டாத்துல
0: அதுக்கப்புறம் ஸ்கூல் போனீங்களா இல்ல வெளியா?
4: ஆமாங்க சார்,
2: அன்னைக்கு எடுத்ததுதான் ஓட்டு, அதுக்கப்புறம் எங்க போய் போறது?
0: இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் சரி, இப்ப கூட நம்ம ஊர்லயோ இல்ல நம்ம ரிலேஷன்ஸ் யாராவது உறவினர்களோ நம்ம கூட பேச ஆரம்பிச்சாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, அதே மாதிரி நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அலுவலகத்துல ஒரு சில ஆபீசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்த உடனே நம்மளுக்கு வேலை கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்த
2: உடனே
0: இப்படி நிறைய இடங்கள்ல நம்ம ஓட்டமா
2: யார பார்த்து ஓடிட்டு இருக்கேன்னு
0: இந்த மாதிரி எல்லாம் கேட்டு என்ன மாட்டி விடக்கூடாது. நேர்களே இவர் என்ன உன்னோட பர்சனல் எல்லாம் கேட்டு இருக்காரு என்னன்னு கேளு. வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க? தேன்மொழி சொல்லுங்க. சரி, ஓகே.
3: அப்ப இது எங்க தெரியாது, நான் வீட்டுக்குள்ள சமைச்சிட்டு இருந்தேன்.
0: ஏங்க, அவ்வளவு பெரிய யானை என்னன்னு தெரியலையா உங்களுக்கு?
2: வீட்டுக்குள்ள சமைச்சிட்டு இருந்தாங்க.
0: ஓ, வீட்டுக்கு பின்னாடி வந்துருச்சா?
3: மாடி எங்க வீட்டு பக்கமேதான், எங்க மாடி வீடு பக்கத்துலவேதான்
0: நின்னுட்டு. நீங்க அவ்வளவு சுவையா சமைச்சிருக்கீங்க.
3: மாடி மேல வந்து நினைச்சு எல்லாம் கத்துறாங்க. ஏன் கத்துறாங்க? எனக்கு ராஜா ஒரு நாய் ஒண்ணு இருக்குது, அது ராஜா வந்தாலே இதுக்கு உள்ள இருந்தே கண்டுபிடிச்சிடும். அப்ப இது உள்ள இருந்துட்டு கத்துது, ஏண்டா கத்துறேன்னா அந்த ஜன்னல் கிட்டவே போய் கத்துது. அந்த ஜன்னல் பக்கத்துலதான் அவர் நிக்கிறாரு. பாத்து கேட்டனும் இல்லையே, ஒரே ஓட்ட நாயக்குத்திய தூக்கிட்டு வெளியவே ஓடிட்டேங்க.
0: உங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியே ஓடி இருக்கீங்க பாத்துங்க, எல்லாரும் வெளியிருந்து வீட்டுக்குள்ள ஓடுவாங்க.
3: பக்கம் பக்கமா நிக்கிறேங்க சார், கண்டுபிடிச்ச ஒரு எலியில தான் முடிஞ்சது.
0: நாயோட நீங்களும் ஓடி போயிட்டீங்க. ஆக்சுவலி அது நீங்க சமைச்ச சமையல டேஸ்ட் பண்ணலாம்னு வந்திருக்கு. ஓ அப்படியா, பரவாயில்லைங்க, நல்லா பேசுனீங்க. ஸோ இதே மாதிரி வாட்ஸ்அப்லயும் நிறைய பேர் வந்து வணக்கம் சொல்லி அவங்களோட வாழ்க்கையில ஓடின ஓட்டத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி ராத்திரி பணிக்கு போயிட்டு இருக்கும் பொழுது 6 திருநாய் ரவுண்டு கட்டிடுச்சான். ஸோ வீடு வரைக்கும் ஒரே ஓட்டம் தான், மறக்க முடியாதுங்கன்னு சொல்லிட்டு பிரேம்நாத் பெரிய நாயக்கம் பாளையத்திலிருந்து
2: இந்த ஓட்டத்தை தான் எதிர்பார்த்தேன்.
0: சின்ன வயசுல பூனைய பார்த்தெல்லாம் ஓடி இருக்காங்க. திருப்பூர்ல இருந்து பாலா அவர்கள் பூனைய பார்த்து ஓடி இருக்காருன்னா பாத்துக்கோங்க மனுஷன். ஆமா, அடுத்து ஒரு நேர் இருக்காரு, உங்க கூட தான் பேசணும்னு இருக்காரு.
2: வணக்கம் சார். சார் வணக்கம்.
0: ஐயா வணக்கம். அம்மா வணக்கம். நாம சொல்ற வணக்கம் மட்டும்தான் நமக்கு கேக்குது. ஓகே, எனிவேஸ் எடுத்த மாதிரி ஒரு ஓட்டம்

0: அப்படின்றதுக்கு ஆப்டா இப்ப நம்ம நேயர்கள் ஓடிச்சாங்க,
1: மொத்தமா ஓடிட்டாங்க.
0: ஆமா, மொத்தமா ஓடிட்டாங்க.
1: நம்மளும் ஓடிடல,
0: கண்டிப்பா நாமளும் ஓட போறோம். இப்போ இது வரைக்கும் எடுத்தேன் பரு ஓட்டம் அப்படின்ற டைட்டில் டீ கடை நிகழ்ச்சியில பங்கிட்டுறதுக்கு நேயர்களுக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி.
1: அனைவருக்கும் வாழ்த்துக்களை.
0: முத்தாய்ப்பா நீங்க ஏதாவது சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கறேன்.
1: முத்தாய்ப்பா
0: உங்க வாழ்க்கையில் நடந்த ஒண்ணுமே சொல்லலையே நீங்க, நான் தான் எவ்வளவு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன்.
1: இல்ல அதுதான் அவரு சொல்லிட்டாரு, ஒரு நேயர் நாயக்கண்டா கள்ளக்கானா கள்ளக்கண்டா நாயக்கனாக.
0: உங்க வாழ்க்கையில நடந்தது அவர் எப்படி சொல்றோம்?
1: இல்ல இல்ல அதே நாய் தான்,
0: அதே நாய்,
1: ஆனா வேறொரு இடத்துல, வேறொரு பகுதியில் நான் ஓடி இருக்கேன்.
0: நாய வாடகைக்கு வாங்கி ஓடிட்டு இருக்கேன். ஓகே, எனிவேஸ் சோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நல்லா போயிருக்கும் அப்படின்னு நம்புதலோட, அண்ட் நிகழ்ச்சி பற்றி உங்களோட கருத்துக்களையும் நாங்க வரவேற்கிறோம்.
1: நல்லா போலினாலும் எதுவும் தப்பா சொல்லிட்டாரு.
0: 9585800103 அப்படின்றதுக்கு நேயர் நெஞ்ச பகுதியில அனுப்பிச்சுடுங்க. ஓகேங்களா, இன்னும் சில நொடிகளில் 7:30 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

0: திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கினார் என் ரவிச்சந்திரன். இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ரொமானிய தலைநகர் புகாரெஸ்டில் இந்திய வம்சாவளியினரிடையே கலந்துரையாடிய அவர், வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் நாட்டுக்கு பெருமை சேர்த்து வருவதாக கூறினார். ரொமானிய அதிபர் நிக்குசர் டானுடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக அவர் தெரிவித்தார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம், கல்வி, ஆராய்ச்சி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருநாட்டு உறவுகள் மேம்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நடப்பு ஆண்டு கையெழுத்திடப்பட்ட இந்தியா ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் ரொமானியா உள்ளிட்ட ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடுகள் உடனான வர்த்தகம் மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ரொமானியா நாட்டின் வளர்ச்சியில் இந்திய ஆராய்ச்சியாளர்கள், தொழில் முனைவோர்கள், சுகாதார பணியாளர்கள், மாணவர்களின் பங்கு முக்கியமானது என்று திருமதி திரௌபதி முர்மு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சிங்கப்பூர் சட்ட அமைச்சர் எட்வின் டாங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சட்ட ரீதியான ஒத்துழைப்பு குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வணிகர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெம்மசாமி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திரப்பிரதேச தலைநகர் அமராவதியில் இது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகையிலை வணிகர்களுடன் ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறினார். முன்னதாக ஆந்திரப்பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மத்திய வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு நிதின்குமார் யாதவ் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடனுதவி, ஊக்கத்தொகை, இழப்பீடு உள்ளிட்டவை குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. மத்திய மாநில அரசுகள், புகையிலை வாரியம், வணிகர்கள், விவசாயிகள் ஒருங்கிணைந்து விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான

0: விவாதங்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாமில் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடத்துவதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். கேள்வி நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று உறுப்பினர்களை அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற போதிலும் பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அவர்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ், மாநிலங்களவை தலைமைச் செயலர் திரு பி சி மோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது தயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது பெருமை சேர்ப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சார்நாத் புத்தருடன் இணைந்த புனித இடம் என்று கூறியுள்ளார். உலகளாவிய சுற்றுலா பயணிகள் சார்நாத் வருவதற்கு இது வழிவகை செய்யும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய கலாச்சார பாரம்பரியத்திற்கு இது ஒரு மைல்கல் என்று கூறியுள்ளார். சார்நாத் அமைதி, ஞானம், இரக்கத்தின் எடுத்துக்காட்டாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் சார்நாத் இடம்பெற்றுள்ளது நாட்டுக்கு பெருமை சேர்ப்பதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் மூன்றாவது கட்டமாக நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை தெரிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, நீட் தேர்வு காரணமாக பாதிக்கப்பட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டத்தின் கீழ் ஆந்திர பிரதேசத்துக்கு 100 பேருந்துகள் கிடைத்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விசாகப்பட்டினம் மாவட்டம் சிமாபுரி மின்சார பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அம்மாநில அமைச்சர் திரு ராம்பிரசாத் ரெட்டி, முதற்கட்டமாக 750 பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மின்சார பேருந்துகள் விஜயவாடா, திருப்பதி, ராஜமந்திரி, குண்டூர் உள்ளிட்ட நகரங்களில் இயக்கப்படப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசின் உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். கேரளம் மாநிலம் விழிஞ்சம் சர்வதேச துறைமுகத்தில் முழுவீச்சில் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு சுங்கத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி சரக்கு பெட்டகத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் அடுத்த மாதம் 18 தேதி தொடங்கி வைக்கிறார். இதனையடுத்து விழிஞ்சம் துறைமுகம் சரக்குகளை கையாளும் துறைமுகமாக மேம்படுத்தப்பட உள்ளது. கேரளாவின் பொருளாதாரம் மட்டுமின்றி நாட்டின் கடல்சார் வர்த்தகம் மேம்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெளிநாடுகளில் இருந்து கடத்தி வரப்பட்ட 27 கிலோ தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் மும்பையில் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எத்தியோப்பியாவின் ஆடிஸ் அபாபாவில் இருந்து மும்பை வந்த 6 பயணிகளிடமிருந்து 12 கிலோ எடையுள்ள தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் பிரம்மபுத்ரா மெயில் ரயிலில் பயணம் செய்த ஒரு பெண் பயணிடமிருந்து 5 கிலோ எடையுள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்திய போது பங்களாதேஷ் வழியாக இந்த தங்கத்தை கடத்தி வந்ததாக ஒப்புக்கொண்டார். மும்பை, கொல்கத்தா, கொச்சி, குவஹாத்தி ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது தங்க கடத்தல் தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அசாமில் மழை வெள்ளம் காரணமாக 100,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். சிவ்சாகர், ஜோர்ஹாட் மாவட்டங்களில் உள்ள நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே குஜராத் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 170 பேரை இந்திய கடலோர காவல் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். கடந்த புதன்கிழமையிலிருந்து பெய்து வரும் தொடர் கனமழையால் தெற்கு குஜராத், டாமன் உள்ளிட்ட பகுதிகளில் மழை

0: மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நேற்று முன்தினம் மழை வெள்ளம் சூழ்ந்த வெல்ஸ்பன் தொழில் வளாகத்தில் சிக்கிய 60 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இப்பகுதியில் சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. இதனையடுத்து 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் ஜிம்பாப்வே சற்று முன்வரை 8 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 64 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன்ரா மெக்வால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிலையத்தில் நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். எதிர்பார்க்கப்படும் வானிலை கோயம்புத்தூரில் 25/7/2026 முதல் 29/7/2026 வரை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40-50% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரை. இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டும். வேளாண் அறிவுரைகள். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 கிலோமீட்டர் மேல் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். வறண்ட வானிலை பயன்படுத்தி உரமிடுதல், மருந்து தெளித்தல் மற்றும் இதர பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை முடித்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அதிகபட்ச வெப்பநிலை வெள்ளை பெருக்கத்திற்கு சாதகமாக இருக்கும். மஞ்சள் தேமல் நோயினை பரப்பும் வெள்ளை ஈயினை கட்டுப்படுத்த வேப்ப விதைச்சாறு போதிய அளவில் எடுத்துக்கொண்டு கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும். மஞ்சள் ஒட்டும் பொறைகள் ஏக்கருக்கு 10 எண் அளவில் வைத்து வெள்ளியின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் இதை கண்காணிக்கவும், நோய் ஏற்கனவே தாக்கியிருந்தால் மேங்கோசிப் என்ற பூஞ்சான கொள்ளியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். பருத்தியின் முளைப்பு திறன் குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் விதைத்த உடனே 5% விதைகளை போட்டு பாலித்தீன் பைகளில் நாற்றுக்களை தயார் செய்த பின் பாடுவாசி நட உபயோகிக்கப்படுத்தலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டர் மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி உபயோகித்து முட்டுக் கொடுக்க வேண்டும். ட்ரைகோ விர்டி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்தோடு கலந்து வேர்பகுதியில் இடவும். 60வது நாள் வயதான மஞ்சள் பயிரில் 2வது மேலுரமாக 55 கிலோ யூரியா மற்றும் 30 பொட்டாஸ் உரங்களை இடவும். ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்தோடு கலந்து வேர்பகுதியில்

இடவும். மழையுடன் காற்றின் வேகமும் அதிகமாக இருப்பதால் கரும்பிற்கு தோகை உரித்து முட்டு கொடுத்து விட்டம் கட்ட வேண்டும். இடிக்கணு புழுவை கட்டுப்படுத்த முட்டை ஒட்டுண்ணியாக ட்ரைகோட்ரம்மா கைகோலிஸ் அட்டையை 2.5 என்ற விதம் 15 நாட்களுக்கு ஒரு முறை 4வது மாதத்திலிருந்து வயலில் கட்டவிட வேண்டும். அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் தக்காளி நடவு செய்தலை ஒத்திவைக்கவும் நடவு செய்த வயல்களில் போதுமான வடிகால் வசதி செய்ய வேண்டும். வாடல் நோய் தாக்கம் காணப்படின் பாதிக்கப்பட்ட பயிரை அகற்றிவிட்டு ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவை 250 கிலோ எருவுடன் கலந்து இட வேண்டும். தக்காளியில் அஸ்வினி மற்றும் இலைப்பின் தாக்கம் காணப்படின் தயோ மீத்தாக்சைம் 70 என்ற மருந்தை ஹெக்டேருக்கு 420 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். இலைக்கருகள் நோய் அறிகுறி தென்படின் மேங்கோசெப் 35 என்ற மருந்தை 0.5 என்ற அளவில் இலைக்கருகள் நோய் தெளிக்க வேண்டும். காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கோழிகளின் தீவனங்கள் சிதற வாய்ப்புள்ளது. எனவே காற்றின் வேகத்தை குறைக்க கோழி கூடாரங்களில் சுற்றிலும் சாக்கு பைகளை தொங்கவிட வேண்டும். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 7:30.

0: இன்றைய நிகழ்ச்சியில் அண்மையில் வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழாவில் 800க்கும் மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி விதைகளை மீட்டெடுத்த வேலூர் தாய்மண் இயற்கையகத்தை சார்ந்த பிரதீப் குமார் அவர்கள் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளிக்கிறார்.
1: வணக்கம் நேயர்களே, சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியில்

ஒரு ஆயா ஒரு தாத்தா டீ கடை பெஞ்ச்ல அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. ஓரமா எல்லா கிராமத்திலயும் இன்னும் அந்த பழைய டீ கடை ஒண்ணு இருக்கும், அதுல உட்கார்ற ஒரு நாலு பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க போய் பேசும்போது இந்த ஊர்ல என்ன விளைஞ்சது, இந்த ஊர்ல என்னென்ன காய்கறி எப்படி எல்லாம் சமைச்சீங்க, அப்ப அந்த சமைச்ச காய்கறியோட விதை யாருகிட்ட, பத்து பேர் பத்து பதினோரு பேர் பேரை சொல்லணும்னா இன்னும் நேரம் பெருசா போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியான பதினோரு பேர் சேர்ந்த தமிழ்நாடு சீட் சேவர்ஸ் நெட்ஒர்க்ன்ற குழு நாங்கள் பயணம் பண்ணுவோம். விதைகளுக்காக பயணம் பண்ணுவோம். எப்படி பயணம் பண்ணுவோம், நார்மல் ஸ்பிளண்டர் பிளஸ்ல ஸ்கூட்டியில என்ன வண்டி நம்ம கிட்ட கிடைக்குதோ அந்த வண்டியில பெட்ரோல் போட்டுக்கிட்டு பைக்ல தான் போவோம். நிறைய இடத்துல பெட்ரோல் கூட காலி ஆயிடும், அந்த நேரத்தில் நாங்கள் சும்மா தோண்டு போய் உட்காந்துருப்போம். அந்த நேரத்தில் யாருன்னா ஒருத்தர் 500 ரூபாய் போடுவாங்க, ஒரு 10,000 ரூபாய் போடுவாங்க, ஒரு 5,000 ரூபாய் போடுவாங்க. எங்களுடைய பயணத்துக்கு அது பெரிய ஒரு உறுதுணையா இருக்கும். அந்த மாதிரி பயணம் பண்ணும்போது இந்த மாதிரி

ஆளுங்க கிட்ட தான் நாங்க முதல் விசாரிப்போம். அந்த விசாரிக்கும் போது ஒருத்தர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க அவங்களுடைய தோட்டத்து கத்திரிக்காவ ஹைபிரிட் போடுறாங்க, இருந்தாலும் கூட வீட்டு பக்கத்துல 4 செடி வச்சிருக்காங்க அந்த நாட்டு காய்கறி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த காய்கறி விதைகளை கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க. நீங்க எல்லாம் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? நாட்டு காய்கறி பரவலாக்கம் பண்ணணும்ன்றதுக்காக நம்ம இவ்வளவு பேர் திருவிழா பண்றோம், ஆனா அந்த விதைகளை வச்சிருக்கிறவங்க கொடுக்கல. ஏன்னு கேட்டோம்னா விதை கொடுத்தா பலிக்காதுன்னு சொல்றாங்க. விதை கொடுத்தா அவங்களுக்கு அந்த விதைகள் மறுபடியும் முளைக்க

0: கொடுக்கல. ஏன்னு கேட்டோம்னா விதை கொடுத்தா பலிக்காதுன்னு சொல்றாங்க. விதை கொடுத்தா அவங்களுக்கு அந்த விதைகள் மறுபடியும் முளைக்காது பலிக்காதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசி ரெண்டு விதைய தூக்கிட்டு வந்துருவோம். அந்த தூக்கிட்டு வந்த விதைய எங்க தோட்டத்துல போட்டு அதை செடியா மாத்தி காய்கறியா மாத்தி அந்த காய்கறி விதைகளை மறுபடியும் அதே ஊர்ல இருக்கிற மக்கள் கொண்டு போய் கொடுப்போம். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அப்ப ஒரு கத்திரிக்காய் ரகமோ ஒரு காய்கறி ரகமோ அழிஞ்சு போயிருச்சுன்னா அந்த அழிய விடாம பாத்துக்கிற வேலையைதான் இந்த தமிழ்நாடு சீச்சர்ஸ் நெட்வொர்க் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது தானா உருவான கூட்டம் தான், தானா சேர்ந்த கூட்டம் தான், இங்க யாரும் உருவாக்கல. நாக்பூர்ல நாங்க எல்லாரும் இந்த விதை திருவிழாக்கு போயிருந்தோம். நாங்க முதல் விதை திருவிழா 2021 நினைக்கிறேன். அங்க போயிருக்கும் போது அவரு வெளியிருந்த வெளி மாநிலத்தவர் வந்து கேக்குறாரு, நீங்க யாரு அப்படின்னு கேக்கும்போது, ஏன்னா எங்களுக்கு ஸ்டால் இல்ல, எங்க கிட்ட பணம் இல்ல, அந்த டைம்ல நாங்களே நாடோடியா தான் ஓடிட்டு இருக்கிறோம். அப்ப அங்க ஸ்டால் போடுறதுக்கு எங்க கிட்ட பணம் இல்ல. மட்ஃபீல்டுன்னு ஒரு நிறுவனம், அவங்க ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டால்ல ஒரு சின்ன இடத்த எங்க கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து எல்லாருமே மட்ஃபீல்டானீங்கன்னு கேட்கும்போது, இல்லைங்க நாங்க தனித்தனியா விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிற விவசாயிகள், விதைகளை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போதுதான் திடீர்னு வந்த பேர் தான் இந்த தமிழ்நாடு சீட் சேவர்ஸ் நெட்வொர்க். இன்னைக்கு ஒரு 800 ரகமான காய்கறி விதைகளை தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பலவிதமான டைவர்சிட்டியை கொண்டு வந்து அதை விளை வச்சு அந்த விளை வச்ச விதைகளை எடுத்து மறுபடியும் அந்த ஊர்களுக்கு பரவலக்கம் பண்ணக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோங்க. இதுல சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா விவசாயிகள், யார விவசாயிகள்னு சொல்லுவோம் நம்ம, 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சிருந்து விவசாயம் பண்றவங்களை மட்டும்தான் விவசாயிகள் சொல்லுவோம். ஏன்னா அவங்க எல்லாம் பண்ணக்காரங்க. 4 செடி நீங்க வீட்டுல வச்சாலும் அவங்க விவசாயிங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா சொல்லிட்டே இருப்பாங்க அப்பப்ப. 4 செடி ஒரு துளசி செடியா கூட இருக்கட்டும், அதை நீங்க வீட்டுல வச்சு பராமரிக்கிறீங்கன்னா நீங்களும் ஒரு விவசாயி தான். ஏன்னா ஒரு செடி வளரும் போது கொடுக்கக்கூடிய சந்தோஷம், அந்த மனநிறைவு நான் எல்என்டில வேலை செஞ்சப்ப கூட கிடைக்கவே இல்லைன்றதுதான் உண்மை. எதுக்காக ஓடுறோம்னே தெரியாம ஓடிட்டே இருக்கிறோம். ஏன் ஓடுறோம், கால் வலிக்குது, அதனாலதான் நிப்பம் போல இருக்குது. அப்ப அந்த ஓட்டத்தை நிறுத்தி இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இங்க சந்தோஷமே இல்லாம எல்லாருமே ஓடிட்டே இருக்கிறாங்க, ஒரு மனநிறைவு இல்லாம ஓடிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே மறுபடியும் ரிட்டர்ன் நீங்க வரணும்னு நினைக்கும் போது, அதுல எனக்கு தெரிஞ்சது விவசாயமா தெரிஞ்சது, மத்த உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். விவசாயிகள்னு சொல்லும் போது ஒரு விஷயத்த நான் இங்க முன்வைக்கணும். எங்களுக்கு நாங்க இந்த 800 ரகத்தையுமே நாங்க பிசிக்கலா போயிட்டு தேடி கண்டுபிடிக்கல. நாங்க ஒரு 100 ரகம் கண்டுபிடிச்சிருப்போம். அந்த 100 ரகத்தை இவங்க நல்லா சிறப்பா செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க, நீங்க இந்த ரகத்தையும் பாதுகாக்கணும், இந்த ரகத்தையும் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க தான் நிறைய. அதுல மாடி தோட்ட விவசாயிகள் ரொம்ப பெருசு. இந்த அர்பன்ல இருக்கக்கூடிய டெரஸ் கார்டனர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க எப்படின்னா அவங்க ஊர்ல போயிட்டு என்னென்னலாம் காய்கறி அவங்க ஊர்ல விளைஞ்சதோ, ஏன்னா அவங்க அந்த ஊர்ல சாப்பிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க கல்யாணம் ஆகி இல்ல ஏதாச்சும் ஒரு வேலை நிமித்தமா சென்னை வந்துடுறாங்க. சென்னை வந்தவங்க இந்த மாதிரி சிட்டிஸ்ல வந்தவங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் அவங்க ஊர்ல இருக்கிற காய்கறிகளோட ருசி அறியணுன்றதுக்காக அதை கொண்டு வந்து வச்சு அவங்க வளர்க்கறாங்க. அந்த மாதிரி வளர்த்து கொடுத்ததுதான் இந்த 800 ரகமான காய்கறிகளுமே.
1: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940903835
1: அல்லது
2: 8222469459
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் அண்மையில் வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழாவில் 800க்கும் மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி விதைகளை மீட்டெடுத்த வேலூர் தாய்மண் இயற்கையகத்தை சார்ந்த பிரதீப் குமார் அவர்கள் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளிக்கிறார்.
1: நீங்கனாவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், செயற்கை விவசாயம் இவ்வளவு கெடுதலானது, இயற்கை விவசாயம் தான் செய்யணும்ட்டு. நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எலம்பாடி முள்ளு கத்திரிக்காவை தேடி எங்கூர்ல பயணம் பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நர்சரி, அந்த நர்சரியில தான் எலம்பாடி முள்ளு கத்திரிக்காவோட நாத்து கொடுக்கறாங்க, அவங்களே தோட்டம் போட்டு வச்சிருக்காங்க. அந்த தோட்டத்துல இருந்து அப்பதான் கத்திரிக்காவை பறிச்சு கொண்டு வந்து அந்த வெர்சல் கூடைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த முழுகாத மூங்கில் கூடை அப்படியே ஃபுல்லா அடிக்க வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்குது, சூப்பரா இருக்குது. எப்படிங்க உங்களுக்கு மட்டும் இவ்வளவு அழகா வருது, ஆனா மத்தவங்க மார்க்கெட்ல வர கத்திரிக்காய்கள் இந்த மாதிரி எல்லாம் இல்லையேன்னு கேட்டோம்னா, நாங்க ஸ்ப்ரே பண்ணும்போது பிஞ்சா இருக்கும் போது ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணுவோம்ப்பா, அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த கத்திரிக்காயில இருந்து மருந்து கீழே ஒழுகணும், கத்திரிக்காயில இருந்து மருந்து கீழே ஒழுகுனாதான் அந்த கத்திரிக்காவை பூச்சி அடிக்காம இருக்கும். அப்ப இது ஒரு முறை மட்டும் தான் பண்ணுவீங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்லப்பா பிஞ்சா இருக்கும் போது ஒரு முறை, ஒரு வாரத்துக்கு அப்புறம் அது பெருசாயிடுமா, அப்ப மறுபடியும் ஒரு முறை. அப்ப ஒரு கத்திரிக்காய்க்கு மெழுகு போல ஒரு லேயர் பூச்சி மருந்து இருக்குது அதுல. அப்ப அந்த அளவுக்கு விஷம் ஏன் தெளிக்கணும்னா, இந்த வீரி ரகங்கள்ல, வீரிய ரகம்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரகங்கள் உற்பத்தி மையப்படுத்தி மட்டுமே உருவாக்குறாங்க. அப்ப அதுல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துற மாதிரியான உற்பத்தி கிடையாது. அப்ப நம்மளுடைய இயற்கை விவசாயத்துல விளைஞ்ச இயற்கையான இருக்கக்கூடிய கத்திரிக்காய் அந்த அளவுக்கு ஷைனிங்கெல்லாம் இருக்காது, 2 கோடு விழுந்திருக்கும், 2 புள்ளி விழுந்திருக்கும். இருந்தாலும் இது கொடுக்குற சுவையும் ஆரோக்கியத்தையும் அந்த கத்திரிக்காய் எந்த விதத்திலையும் கொடுக்க முடியாதுன்றதுதான் உண்மை. இன்னொன்னு, இந்த இளம்பாடி முள்ளு கத்திரிக்காயில நாம இப்ப 5வது தலைமுறை நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம், 5 தலைமுறையா நம்ம அதை மறுபடியும் போட்டு எடுத்துட்டு இருக்கிறோம். அந்த 5வது தலைமுறையில இன்னைக்கு நோய் இல்லாம இருக்குது. அப்ப நோய் இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, கூட புதினா செடியை நடுறோம், வெங்காய செடியை நடுறோம். இது ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா, இதுல இருக்கக்கூடிய வாசனை கத்திரிக்காய் செடி தோட்டம் தான் இங்க போட்டிருக்காங்க அப்படின்றத குழப்பி விடுது. அப்ப இத கம்பானியன் பிளான்டிங்னு சொல்றோம். இப்ப கம்பானியன் பிளான்டிங் எடுத்தீங்கன்னா, சாட்ல எல்லாமே வெளிநாட்டு காய்கறிகளாவே இருக்கும். அப்ப நம்ம சாட் எப்ப ரெடி பண்றோம்னு நம்ம தான் ரெடி பண்ணணும். அப்ப தக்காளிக்கு நீங்க என்ன பண்ணணும், கத்திரிக்காய்க்கு நீங்க என்ன பண்ணணும், இல்ல இது எல்லாத்தையுமே மிக்சடா கிராப்பா போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்றது நிறைய அட்டவணப்படுத்த வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம் நம்ம. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு அது தெரியல, வெறும் ஒரு பயிரை போடுவாங்க, ஒரு கலைச்செடி எக்ஸ்ட்ரா முளைச்சி வந்தா கூட அதை கொத்தி எடுத்து போட்டுருவாங்க. அப்ப அப்படின்னும் போது பூச்சி தாக்குதல் ரொம்ப ஈஸியா நடக்க ஆரம்பிச்சிருது. அப்ப இதுல இருந்தெல்லாம் வெளியே நம்ம வந்துட்டோம்னா, நாட்டு காய்கறிகள் போல சத்தானதும் ரொம்ப ஈஸியானதும் கிடையவே கிடையாது. நாட்டு காய்கறிகள் விளைவிக்கிறது மூலமா நம்ம முதல்ல விவசாயிக்கு மெயின்டெனன்ஸ் இல்லாம போயிருது, ரெண்டாவது வறட்சி தாங்கி வளருது, தண்ணி அதிகமா கொடுக்க தேவையில்லை, மின்சாரத்தை நீங்க அதிகமா பயன்படுத்த தேவையில்லை, மூணாவது இதனுடைய ஆயுட்காலம் நீளம் இல்ல, அந்த செடியோட ஆயுட்காலம் நீளம், ஷெல்ஃப் லைஃப்ன்றது அப்பாற்பட்டது. ஒரு காய்கறி நீங்க வீரி ரகத்தை போடுறீங்க அப்படின்னா, ஒரு தக்காளியை கூட எடுத்துக்கோமே, இன்னைக்கு இருக்கிற தக்காளி ரகங்கள் ஒரு 1.5 மாசம் வருது. ஆனா நம்ம நாட்டு ரகங்கள்ல 10 மாசம் இப்பவும் என் தோட்டத்துல ஒரு தக்காளி ரகம் காய்ச்சிட்டு இருக்குது. போன முறை ஆடிப்பட்டத்துல நட்ட காய்கறி இந்த ஆடிப்பட்டத்துக்கும் மறுபடியும் அது பழங்களை கொடுக்குது. அப்ப அந்த மாதிரியான நிறைய வெரைட்டி இருக்குது. அப்ப இதனுடைய ஆயுட்காலம் நீளமா இருக்கிறப்போ இதை வந்து நம்ம வெறும் அந்த உற்பத்தி திறனை மட்டுமே மையப்படுத்தி இதை செய்ய முடியாது. நீங்க இன்னொன்னு என்ன கணக்கு போடணும், இப்ப நீங்க ஒரு முறை 1 வருஷத்துக்கு 2 பயிர் பண்றீங்கன்னா அதுக்கு மறுபடியும் எவ்வளவு ஓட்டணும், அதுக்கான வேலைகள் செய்யணும், அது நாத்து நடணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு காலி டைம் இருக்கும் கொஞ்சம். அப்ப இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணீங்கன்னா நாட்டு காய்கறி ரொம்ப ப்ராஃபிட்டபிளான ஒரு விஷயம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நம்மளுடைய விதைகள் எங்க எங்க இருக்குன்றது தேடுற கொஞ்சமாவது முன் வரணும். அந்த விதைகளை தேடினத உற்பத்தி பண்ணி நீங்க பல்விதமா பெருக்கணும். அந்த பெருக்கின விதைகளை உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு முதல் கொடுக்குங்க, அவங்க மறுபடியும் அதை விவசாயம் செய்யட்டும். இந்த மாதிரி ஒரு ரகத்தை பாதுகாக்கணும்ன்ற நிலைமை வந்துடக்கூடாது, அப்புறமா மனுஷ இனத்தை பாதுகாக்க வேண்டிய நிலைமை நமக்கு வந்துடும். அப்ப எப்போ ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்து நின்றுச்சோ, ஒரு எலம்பாடி முள்ளு கத்திரியா கூட இருக்கட்டும், ஒரு சார கத்திரிக்காய் கூட இருக்கட்டும், செவந்தம்பட்டியா இருக்கட்டும், 8 நாழியா இருக்கட்டும், போலூர் வரி தக்காளியா இருக்கட்டும், இந்த மாதிரி காய்கறிகள் மார்க்கெட்டுக்கு வந்துருச்சுன்னா அதை நம்ம காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப எங்களை மாதிரி ஆளுங்களுக்கான தேவை இருக்காது. இன்னைக்கு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கான தேவை நிறைய இருக்குது. நீங்களும் ஒரு விதை சேகரிப்பாளராக இன்னைக்கு உருவாகணும். அந்த உருவாகிற நிலை மாறுற மாதிரியான ஒரு நிலைமை வரணும். மண்ணின் விதைகளை தேடுவோம், மண்ணை மலடாக்காம இருப்போம். இன்னொரு ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு இதை முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். நிறைய நண்பர்கள் இயற்கை விவசாயம் செய்யறீங்க, இயற்கை விவசாயத்தில் கெமிக்கலே உள்ள வரக்கூடாதுன்றது தான் ஒரு இது, இல்லைன்னா அது கொஞ்சம் அந்த ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் இருந்தா ஓகே அப்படின்னு அக்ரி பண்ணிக்கிறாங்க. நீங்க இயற்கை விவசாயம் செய்யறேன்னு சொல்லிட்டு கடையில போய் ஒரு விதை வாங்கிட்டு வர்றீங்க, அந்த விதை எப்படி இருக்குது

0: ஒரு மிளகா விதைனா என்ன கலர்ல இருக்கணும்? வீட்டுல தாளிக்கிறதுக்கு ஒரு மிளகாவை கிள்ளி இப்படி போடுறீங்க, அந்த விதை என்ன கலர்ல இருக்குது? மஞ்சள் கலர்ல இருக்குது. கடையில போயிட்டு நீங்க வாங்கிட்டு வரீங்க, அந்த விதை என்ன கலர்ல இருக்குது? விஷம் பூசி இருக்குது. அப்ப அது உண்ண தகுந்ததா இல்ல முதல்ல. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டிங்கான அந்த சொசைட்டி என்ன பண்ணுதுன்னா, மைக்ரோ கிரீன்ஸ்ன்னு ஒண்ணு உள்ள கொண்டு வராங்க. அப்ப அந்த முளைக்கட்டின தாவரத்துல எங்கிருந்து வருது விதைகள்? ஒரு முள்ளங்கி விதைகள் வாங்கிட்டு வந்து போடுறாங்க, ஒரு முள்ளங்கி விதைகள் மேல சிவப்பு கலர்ல திறம் பூசப்பட்டிருக்குது, ஒரு பீட்ரூட் விதை மேல திறம் பூசப்பட்டிருக்குது. அந்த விதைகளை வாங்கிட்டு வந்துதான் மைக்ரோ கிரீன்ஸ் ட்ரேல போட்டு அந்த விதைகள் இருந்து வளர்ற அந்த பிஞ்சு செடி, நாலு நாள் செடி, அஞ்சு நாள் செடியை உணவுக்காக எடுத்துக்கிறீங்க. அப்ப நீங்க நேரா பாய்சன் எடுத்து வாயில போட்டுக்கிறது கணக்கு. அப்ப எப்பவுமே கல்ச்சரை பேஸ் பண்ணி விவசாயம் பண்ணுங்க, ட்ரெண்டிங்க பேஸ் பண்ணி விவசாயம் பண்ணாதீங்க. மிக்க நன்றி, வணக்கம்.
1: விதைகள் காய்கறிகளோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னும் வர நிகழ்ச்சி எல்லாம் தொடர்ந்து கேளுங்க. நம்ம எதையெல்லாம் மறந்தோ, நம்மால எதெல்லாம் மறக்கடிக்கப்பட்டதோ, அதனோட முக்கியத்துவத்தை பத்தியும் அதனோட நன்மைகளை பத்தியும் இன்னும் நிறைய அறிஞர்கள் நம்ம நிகழ்ச்சியில பேச போறாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. நன்றி நேயர்களே.
2: இதுவரை நிகழ்ச்சியில் அண்மையில் வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழாவில் 800 மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி விதைகளை மீட்டெடுத்த வேலூர் தாய்மண் இயற்கையகத்தை சார்ந்த பிரதீப் குமார் அவர்கள் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளித்தார்.

நிகழ்ச்சி தொகுப்பு எம் மலர்விழி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஏறும் ஓரும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை இரவு 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை.
1: இரவு 8 மணி, இனி தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் 3வது கட்டமாக நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை அறிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, நீட் தேர்வு காரணமாக பாதிக்கப்பட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் தேசவிரோத சக்திகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கும் நோக்கிலும் தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் வெளியானதை அடுத்து அந்த தேர்வை உடனடியாக ரத்து செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசுவுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திரு ராமதாஸ் நீண்ட ஆயுளுடனும் உடல் நலத்துடனும் சமூக பணி ஆற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். திரு ராமதாசுக்கு முதலமைச்சர் திரு விஜயும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் தவறானது என்று கூறினார். மின்கட்டண கணக்கீட்டில் ஏற்பட்டுள்ள தவறுகள் சரி செய்யப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். தேர்தலின்போது தாவேக்கா அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கி பேசிய அவர், மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை அமைச்சர்களிடமோ அல்லது மாவட்ட ஆட்சியரிடமோ தெரிவித்தால் உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு தென்னரசு தெரிவித்தார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி போன்ற தமிழகத்தின் தலையாய பிரச்சினைகளில் அனைத்துக் கட்சிகளின் ஆலோசனைகளையும் விவசாய சங்கங்களின் கருத்துகளையும் பெற்ற பின்பு அதற்கேற்ப தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். காவிரி நீர் உரிமை பங்கீட்டில் தமிழகத்தின் சட்டப்பூர்வமான உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றும், இதற்கு இப்பிரச்சினைகளை முழு அளவில் புரிந்து கொண்டு செயல்பாடுகளை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரி நீரை தர கர்நாடக மறுத்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு, சட்ட மீறல் என்றும், மேகதாது அணை கட்ட முயற்சிப்பது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரானது என்று புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தமது அறிக்கையில் கூறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். குத்துச்சண்டை பிரிவின் ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் அவர் கனடாவின் கியூமோ அல் அகமதியை வென்றார். ஜிம்பாப்வேவுக்கு எதிரான

இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 90 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. பின்னர் 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி 17.5 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 129 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக. நேரம் 9:15 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப் எம் ரெயின்போ 103 நேர்கள் இணைந்திருப்பது மயிலிறக. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிய காத்திருக்கிறது. 1969 வெளிவந்த மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படமான அடிமைப்பெண் என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் குறித்து தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டலாம். பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, இசை கே வி மகாதேவன். மயிலிறகு நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ரமேஷ்.

நேரம் 9:20 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1969 வெளிவந்து மாபெரும் சாதனை படைத்த திரைப்படமான அடிமைப்பெண் அப்படிங்கிற ஒரு வண்ண திரைப்படம். இந்த திரைப்படத்தை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க. கதை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் கதை இலாக்காவைச் சேர்ந்த ஆர் எம் வீரப்பன், வித்வான் லக்ஷ்மணன், எஸ் கே டி சாமி ஆகியோர், வசனம் சொர்ணம், ஒளிப்பதிவு வி ராமமூர்த்தி, எடிட்டிங் கே நாராயணன், இசை திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள், இயக்கம் கே சங்கர். இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருந்தாங்க புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள். வேங்கை மலை மன்னனாக, அதாவது அப்பா எம்ஜிஆராக ஒரு கேரக்டரும், இளவரசன் வேங்கையனாக மகன் எம்ஜிஆராக மற்றும் ஒரு கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. ஜெயலலிதாவுக்கு இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக 2 வேடங்கள். ஜீவா அப்படிங்கிற பெயரில் வேங்கையனுடைய காதலியாக நடிச்சிருப்பாங்க. பவள நாட்டு ராணி பவளவல்லியாக ஒரு வில்லத்தனமான கேரக்டர்லையும் அவங்க நடிச்சிருப்பாங்க. பண்டரிபாய் மங்கம்மா அப்படிங்கிற பெயரில் எம்ஜிஆருடைய அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. எஸ் ஏ அசோகன் சூறக்காட்டு மன்னன் செங்கோடன், அதாவது வில்லனாக நடிச்சிருப்பாங்க. ஆர் எஸ் மனோகர் மற்றொரு வில்லனாக மகுடபதி அப்படிங்கிற பெயரில் பவள நாட்டு சேனாதிபதியாக நடிச்சிருப்பார். சந்திரபாபு வைத்தியர் கேரக்டர்லையும் சோ மந்திரவாதி வேடத்திலையும் நடிச்சிருப்பாங்க. ராஜஸ்ரீ முத்தலகு அப்படிங்கிற பெயரில் ஒரு கௌரவ தோட்டத்தில் நடிச்சிருப்பாங்க. இது தவிர ஜோதிலட்சுமி, ஓ ஏ கே தேவர், காந்திமதி உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து இந்த திரைப்படம் குறித்து பேசுவதற்கு முன்பாக அந்த திரைப்படத்திலிருந்து மற்றும் ஒரு பாடல் பி. சுஷீலா எஸ். ஜானகி பாடியது.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
2: மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
1: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒலிபரப்பாகும்.
2: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத் நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
3: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் 9:30.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு துறை விமர்சனமாகும். உங்கள் மனத்துறையில் விரிந்து கொண்டிருக்கிறது 1969 வெளிவந்த அடிமைப்பெண் என்ற மாபெரும் வெற்றி திரைப்படம். இந்த திரைப்படம் எங்கு தொடங்குது அப்படின்னா, தன்னை தவறான உறவுக்கு அழைக்கும் சூறக்காட்டு தலைவனான செங்கோடனின், அதாவது எஸ் ஏ அசோகனின் கால்களை ஒன்ன வெட்டிடுறாங்க. வேங்கைமலை மன்னன் எம்ஜிஆரின் மனைவியான மங்கம்மா, அதாவது பண்டரிபாய், இதற்கு பழி வாங்குவதற்காக வேங்கைமலை மன்னன் எம்ஜிஆரை கொலை செய்து இளவரசன் வேங்கையினை குழந்தை என்றும் பாராமல் சிறையில் அடைக்கிறார் செங்கோடன். அது மட்டும் இல்லாம வேங்கைமலையில் உள்ள பெண்களையெல்லாம் அடிமை பெண்களா மாத்தி சித்திரவதை செய்கிறாரு செங்கோடன். மெய்க்காப்பாளன் உதவியோடு தப்பித்து அடர்ந்த காட்டுப்பகுதியில் பதுங்கியிருக்கும் மங்கம்மா தன்னுடைய நாட்டு பெண்களின் கால்களில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இருப்பதைப் போல தன்னையும் சங்கிலியால் பிணைச்சிக்கிட்டு ஒரு அடிமை பெண் போலவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறது ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: ஐயோ பாவம், இந்த புராவிட்ட வீரத்தை காட்டின மிருகம் யார்?
2: நான் தான்.
1: நீயா?
2: ஆமா மங்கம்மா, பறவைக்கு குறி வச்ச பாவை நீயே கிடைச்சிட்ட.
1: செங்கோடா,
2: மங்கம்மா உன்னைத்தான் நான் தேடிட்டு வந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் இதே காட்டுலதான் நான் உன்னை சந்திச்சேன், விரும்பினேன். ஆனா உன்னை பெத்தவன் அந்த வேங்கமலையானுக்கு உடனே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். இன்னைக்கு நான் உன்னை பார்த்துட்டேன், விட மாட்டேன்.
1: நெருங்காதே, நான் திருமணமானவன்.
3: நான் திருமணம்
1: ஆகாதவன். எண்ணத்தை மாத்திக்க.
3: உன் குழந்தையா? இனி என் காரியம் சுலபமா முடியும். என் இச்சைக்கு நீ இணங்க போறியா, இல்ல இந்த பச்சை குழந்தைய பலி வாங்கிக்குமா?
1: எங்கூடா பெண் புலியாக மாற ரொம்ப நேரம் ஆயிடாது. போ, போயிடு.
3: போகலன்னா என்ன செய்வேன்?
2: மங்கம்மா என் காலை வெட்டி எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கு நம்ம இனத்துக்கு தீராத களங்கத்தை ஏற்படுத்திட்டா. அவ கண் முன்னாலேயே அவ மகனுடைய ரெண்டு காலையை வெட்டி அவ இனத்தையே அழிக்கணுங்கிறதா என் லட்சியம். அது வரைக்கும் என் வாழ்க்கையில நிம்மதி இல்ல, மகிழ்ச்சி இல்ல, கல்யாண பந்த பாசம் எதுவுமே இல்ல. வேங்கமன தலைவி மங்கம்மாவையும் அவ பெத்த குழந்தையும் கொண்டு வாங்க. அவ கண் முன்னாலேயே அந்த குழந்தையுடைய ரெண்டு காலையும் வெட்ட.
4: உங்க கணவரை வேங்கமலை தலைவரை அந்த பாவி செங்கோட வஞ்சகமா கொண்டுட்டம்மா.
5: மங்கம்மா அந்த வைக்கப்பட காப்பாற்றி இந்த கோமாங்க.
2: மங்கம்மா எங்க போயிடுவா? இந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் நிச்சயம் கிடைப்பா. உன் தாய் கிடைக்கிற வரைக்கும் உன்னை சிறையில் அடைக்கிறேன், உன்னை சிறையில் அடைக்கிறேன்.
5: இனிமே இந்த சூறக்காட்டுல ஆட்டுக்கு வாட்டுக்கு வேலை இல்லை. எல்லா வேலைகளையும் வேங்கமலையில் அடிமை பெண்கள் தான் செய்யணும். அடிமை சின்னமா அங்க காலில் விளங்க மாட்டுங்க.
4: அம்மா, அம்மா, நீங்க எங்க தலைவி, எங்க குலதெய்வம், நீங்க எதுக்காகமா விலங்கு போட்டுக்கிறீங்க? என்ன கொடுமம்மா இது?
6: நம்ம இன பெண்கள் எல்லாரோட காலையும் விலங்க மாட்டி அடிமையாக்கிட்டா செங்கோட. என்னாலதானே அவங்க இந்த துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. அந்த துன்பத்துல இந்த அளவாவது பங்கெடுத்துக்க வேண்டாமா? அவங்க விலங்கெல்லாம் உடைப்பட்ட பிறகுதான் நான் இந்த விலங்கை உடைப்பேன். அது வரைக்கும் நான் உங்க தலைவி இல்லை, நானும் ஒரு அடிமை பெண் தான்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலருக்கு. இன்றைய மயிலருக்கு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விருது கொண்டிருக்கிறது 1969 ஆண்டு வெளிவந்த அடிமைப்பெண் அப்படிங்கிற திரைப்படம். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குதான். 20 ஆண்டுகள் வெகு வேகமா கடந்து ஓடுது. தனிமை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் இளவரசன் வேங்கையின, அதாவது மகன் எம்ஜிஆரை தப்பிக்க வைத்து காட்டு பகுதிக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாரு வயதான மேய்க்கா பலன் ஒருத்தன். மனிதர்களை பார்த்தறியாத பேசிறியாத காட்டு மிராண்டி போல இருக்கும் இளவரசன் வேங்கையனுக்கு நாட்டு நடப்புகளை சொல்லி கொடுத்து சண்டை குத்து கொடுத்து ஒரு வீரனா உருவாக்குறாங்க மெய்காப்பாளருடைய பேத்தியான ஜீவா, அதாவது ஜெயலலிதா. ஜீவா மூலமாக தாய் மங்கம்மாவை பார்க்க முயற்சிக்கிறாரு எம்ஜிஆர். ஆனா வேங்கை மலை நாட்டு பெண்களை அடிமை தலையிலிருந்து மீட்ட பிறகுதான் எம்ஜிஆர் சந்திக்க போவதா உறுதியா சொல்லிடுறாங்க தாய் மங்கம்மா. அன்னையின் ஆணைப்படி அடிமை பெண்களை மீட்டு புரட்சி வீரனா உருவெடுக்கிறாரு இளவரசன் வேங்கையன். இது சூறக்காட்டு செங்கோடனுக்கு தலைவலியை ஏற்படுத்துது. அதனால வேங்கையனை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து இழுத்து வருமாறு ஆட்கள் அனுப்புறாரு செங்கோடன். தொடர்ந்து இந்த கதை குறித்து ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம பேசலாம்.

0: மண்டபத்துல மறைவா இருக்காங்களே மங்கம்மா.
1: அவங்க மகனேதான்.
0: அப்பா, செங்கோடனோட சிறையில 20 வருஷமா கிடக்கிறாருன்னு சொன்னீங்களே, அவரா?
1: அவரேதான். அவரை விடுதலை செய்துட்டேன். இவர் ஒரு குழந்தை. இவரை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இவரை ஆளாக்கி அறிவூட்டி அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிடுமா?
2: ஜீவா, அடிபட்டுச்சா?
0: இல்ல, இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. நான் நினைச்ச மாதிரி நீங்க ஆயிட்டீங்க.
2: அப்படியா? அப்ப இனிமேல் எங்க வேணாலும்
0: யாரோட வேணாலும் சண்டை போடலாம். இந்த வைரத்தை வாரி கொடுத்த எங்க தலைவி உயிரோடதான் இருக்காங்க. மகனை பார்க்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க.
2: எங்க இருக்காங்க?
0: வாங்க. விடுதலை கொடுக்கணும், அதை நீதான் செய்யணும். நீ அந்த கடமையை செய்து

0: பாக்குறதா உறுதி செய்திருக்கேப்பா.
1: சரிம்மா, உங்க கட்டளைப்படி எல்லாருடைய விலங்கையும் உடைச்சிட்டு அப்புறம் வந்து உங்களை பாக்குறேம்மா.
2: என்ன இது, என்ன பண்றீங்க?
1: இப்படியே செங்கோனுடைய மாலையைக்கு போ. எங்க உணர்ச்சியை எங்க பலத்தை அவன் புரிஞ்சுக்கட்டும். இனிமேலாவது எங்க இனப்பெண் அடிமையாக்குற பழக்கத்தை நிறுத்தட்டும். அவன் திருந்தட்டும்.
2: செங்கோடரே, நான் போய் வரேன். ஆனா போகும்போது ஒண்ணு சொல்ல விரும்புறேன். டேங்கையனை போல ஒரு வலுவான எதிரியை வளர விடுறது உங்க எதிர்காலத்துக்கே பெரும் ஆபத்து.
3: மகுடபதி.
2: நன்றி செங்கோடரே, நான் புறப்படுகிறேன்.
4: மாறப்பா, இந்த அவமானத்தை என்னால தாங்கவே முடியல. மாறப்பா, வேங்கையின் கூட்டத்தை சேர்ந்த யாராயிருந்தாலும் சரி, உடனே பிடி போ.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவிலன் இவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலருக்கு. இன்றைய மயிலருக்கு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்தில் விழுந்து கொண்டிருக்கிறது. 1969 வெளிவந்த அடிமைப்பெண் அப்படிங்கிற திரைப்படம் தொடர்ந்து இருக்கிறது. எப்படி பயணிக்கிறான், நாட்டுக்குள்ள புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் வேங்கையின, அதாவது இளவரசன் ஆனால் எம்ஜிஆரை பிடிப்பதற்கு காட்டுக்குள்ள ஆட்கள் அனுப்புறாரு செங்கோடன். அந்த ஆட்கள் எல்லாம் பிடிபடுறாங்க வேங்கையனின் காதலியான ஜீவா, அதாவது ஜெயலலிதா. வேங்கையின் இருக்கும் இடத்தை சொல்ல மறுக்கும் ஜீவாவை பீப்பாயில் அடைச்சு அருவி வெள்ளத்தில் உருட்டி விடுறாங்க செங்கோடனின் ஆட்கள். இந்த தகவலை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு வேங்கையின் ஆற்றுல மிதந்து வரும் பீப்பாயை

0: உடைச்சு ஜீவாவை மீட்கிறாரு. தொடர்ந்து செங்கோடனி நாட்கள் துரத்திய நிலையில் இருவரும் வழிமாறி பவள நாட்டுக்கு போயிடுறாங்க. பவள நாட்டுக்கு செல்லும் வேங்கையனையும் ஜீவாவையும், அதாவது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும், பவள நாட்டு தளபதியான மகுடபதியின், அதாவது ஆர்எஸ் மனோகரி நாட்கள் கைது பண்ணுறாங்க. பவள நாட்டு ராணி போலவே இருக்கும் ஜீவாவை தனி அறையில் அடைச்சி வச்சுட்டு வேங்கையனை மட்டும் பவள நாட்டு ராணியான பவளவள்ளி முன்னாடி, அதாவது மற்றும் ஒரு ஜெயலலிதா முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாரு சேனாதிபதியான ஆர்எஸ் மனோகர். ஆனால் எம்ஜிஆரின் பராக்கிரமத்தை பார்த்து அவருக்கு தண்டனை தராமல் தன்னோட மெய்க்காப்பாளராக ஆக்கிக்கிறாங்க ராணியான பவளவள்ளி. மெய்க்காப்பாளரான வேங்கையின் மூலமாக தன்னை போலவே இன்னொரு பெண் இருப்பதை தெரிந்து கொண்ட ராணி பவளவள்ளி, சேனாதிபதி மகுடபதி அந்த பெண்ணை கொண்டு வந்து தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவு போடுறாங்க. உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி ராணி பவளவள்ளியை கொன்னுட்டு ஜீவாவா மனம் புரிந்து ராணியாக்கி, அதன் மூலம் பவள நாட்டுக்கு தான் ராஜாக விட வேண்டும் அப்படிங்கிற திட்டத்தில் இருக்கும் சேனாதிபதி மகுடபதிக்கு, அதாவது ஆர்எஸ் மனோகருக்கு, ராணி பவளவள்ளியுடைய உத்தரவு அதிர்ச்சியை கொடுக்குது. தொடர்ந்து கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறது ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம பேசலாம்.
1: யார் நீ? தப்பி போன கயவனுடைய பேத்தி வேங்கையனுக்கு வேண்டிவன். அப்படியா? வேங்கையை எங்க இருக்கா?
2: தெரியாது.
1: இவ போய் சொல்ற. இவரை நான் சிறையில வைக்கிறேன்.
3: யார் தெரியுமா? இந்த சூறக்காட்டின் தலைவன்.
2: மிரட்டாத. என் தெய்வம் இருக்கிற இடத்தை உன்னால் அறியவே முடியாது.
3: நான் எதுக்கு துணிச்சவன்?
2: நான் நெருப்பலியா நடந்தவன். இந்த புகச்சலுக்கு எல்லாம் பயப்பட
3: மாட்டேன். விடுவெள்ளி முளைச்சதும் அவளை பீப்பாவில் அடைச்சு ஆத்துல தூக்கி எறிய போறேன்.
1: அந்த பாய் பெயர் செங்கோரே ஜீவாவில தீபாவை போட்டு அடைச்சி, அவன் தீபாவில தீபாவை ஜீவாவை போட்டு அடைச்சி அவன் கோட்டையை நடந்து குளத்தில் தள்ள போறான.
4: இந்த பாவி
2: இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இது எந்த இடம்? நாம எங்க போயிட்டு இருக்கோம்?
4: யாருக்கு தெரியும் எந்த இடம் என்ன? இன்னும் கொஞ்ச தூரம் போய் பாப்போம் வா.
5: வேங்கையா, இது நீ ஒளிந்திருந்து வீரத்தை காட்டிய காடல்ல, எங்கள் நாடு. நாங்கள் கொடிகட்டி ஆட்சி நடத்தும் பவள நாடு. ஒரு எழுத்து வாருங்கள்.
6: தளபதியாரே, யார் இவன்? இவன் செய்த குற்றம்
5: கொடிய குற்றம். வேங்கை மலையைச் சேர்ந்த இவன் ஒற்றனாக வந்தான், பவள நாட்டை பிடிக்க திட்டம் போட்டான். ஆதாரத்தோட பிடிச்ச அரசின் முன்னால நிறுத்தினேன்.
6: இன்று முதல் இவன் என் மெய்க்காப்பாளன்.
5: ராணி, இவன் ஆபத்தானவன்.
6: ஆனாலும் அஞ்சா நெஞ்சு. வீரம் எங்கிருந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்வதுதான் விவேகமான அரசியல். ஏன் தளபதியாரே, ஒருடலுக்கு இரு தலைகள் இருக்கலாமா?
5: ஐயோ, கூடவே கூடாது.
6: ஒரு அரசுக்கு இரண்டு வாரிசுகள் இருக்க முடியுமா?
5: அவ்வளவுதான், நாடே அழிஞ்சு போகும்.
6: அப்படியானால் 18 ஆண்டுகளுக்கு முன்னால ரெட்ட பிறவியா என்னோட பிறந்தாளே, என்னை போலவே உருவமுள்ள என் சகோதரி, அவள்
5: அவளைத்தான் அப்பயே கொலை செஞ்சிட்டாங்களே.
6: அது ஒரு பழைய கதை.
5: கதையா? மகாராணி என்ன சொல்றீங்க?
6: அவ சாகல. என் அரியணைக்கு மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் போட்டியா இன்னும் உயிரோடதா இருக்கா? ஒருத்தர் பாதுகாப்புல.
5: உங்க ஆட்சிக்கு எதிராக சதி செய்யற அந்த தேச துரோகி யார்? யார் மகாராணி?
6: நீங்கதான். உருவ ஒற்றுமைய பயன்படுத்தி குழப்பத்தீய மூட்டலாம், அதுல நீங்க குளிர்காய நினைக்கலாம்.
5: நீங்க நினைப்பு தவறு, எனக்கு எதுவுமே தெரியாது.
6: அப்படியானால் தெரிந்து கொள்ள வேண்டும். அவளை உடனே கண்டுபிடியுங்கள். சீக்கிரம் அவளை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும், உயிருடனோ அல்லது பிணமாகவோ. இல்லை என்றால் உங்கள் தலை உருளும்.
5: மகாராணி,
6: இது என் கட்டளை.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலருகு. இன்றைய மயிலருகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விழுந்து கொண்டிருக்கிறது. அடிமை பெண் திரைப்படம் தொடர்ந்து இந்த கதை எப்படி பயந்திக்கிறான். தன்னுடைய வளர்ப்பு மகள் முத்தழகு மூலமாக எம்ஜிஆரின் தாய் மங்கம்மா இருப்பிடத்தை கண்டறிந்து மங்கம்மாவை கைது செய்து சிறையில் அடைக்கிறாரு சூறக்காட்டு செங்கோடன். ஆனா பவள நாட்டுல கதை வேற மாதிரி மாறுது. ராணி பவளவள்ளி தன்னுடைய சதித்திட்டத்தை தெரிந்து கொண்டாள் என்பதை புரிந்து கொண்ட சேனாதிபதி மகுடபதி பவளவள்ளிய சிறைவைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆரையும் சிறையில் அடைக்கிறார். சிறையிலிருந்து தப்பிக்கும் எம்ஜிஆருக்கும் சேனாதிபதி மகுடபதிக்கும் கடும் சண்டை நடக்குது. முடிவில் சேனாதிபதி கொல்லப்பட எம்ஜிஆர் காதலி ஜீவாவின் உடைகளை அணிந்து அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் ராணி பவளவள்ளிய ஜீவா அப்படின்னு தவறுதலா நினைச்சு அவரை தன்னோடவே அழைச்சிட்டு வேங்கை மலைக்கு போயிடுறாரு. இதை கேள்விப்படும் ஜீவா மந்திரவாதி சோவின் துணையோடு வேங்கை மலைக்கு கிளம்பி போறாங்க. தொடர்ந்து இந்த கதை குறித்து ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம பேசலாம்.
1: தளபதியாரே, அந்த மேய்காப்பாளர் எங்கே போனார், என்ன ஆனார்?
2: அவர் இருக்கும் இடத்துக்கு போக வேண்டுமா அரசியாரே?
1: ஆமா,
2: சரி போகலாம்.
1: என்ன இது,
2: உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கிற பாவம் எனக்கு வேண்டாம். அவனை ஏற்கனவே கைது செய்து
1: விட்டேன்.
2: நாளைக்கே உன் இடத்துல ஜீவா உட்காருவான், பக்கத்துல நான் உட்காருவேன். அவ பட்டத்து ராணி, நான் ராஜா.
3: அடியா கத்தினாலும் சத்தம் வெளியே கேட்காது. ஏண்டா ஜீவாவுக்கு நீ தாலி கட்டுறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் இல்ல?
1: மகுடபதி என் தொலைஞ்சான். இனி என் எதிரி, என்னை ஏமாத்தின இந்த வேங்க என்றா இவனை ஒழிச்சே தீர்வேன்.
4: என்ன ஜீவா யோசிக்க,
1: ஒண்ணுமில்லையே.
5: என்னது, வேங்கையும் போயிட்டாரா? ஜீவா கூடவா? என்ன உளறீங்க? நான் தான் ஜீவா, என்னை விட்டுட்டு அவர் எப்படி போக முடியும்?
6: நீங்க ஜீவாவா இருந்தா ராணி எங்க அத சொல்லுங்க.
5: ராணி மகுடபதி யாரால கட்டி போடப்பட்டிருக்கா?
6: என்னது கட்டி போட்டிருந்தது ராணியா? ஐயோ உங்க இடது காலம் காட்டுங்க.
5: ஏன்
6: ஐயோ காட்டுங்க, ஐயோ அஞ்சு விரல் தானே இருக்கு, ஆறாவது விரல் எங்க வெட்டிட்டீங்களா? எங்க ராணிக்கு இடது கால ஆறு விரல் இருக்கும், பெரிய தவறு நடந்து போச்சு. நீங்க நினைச்சு ராணிய வேங்கையும் கூடவே
5: அனுப்பிச்சிட்டாரு. அவர் வேங்கமலைக்கு போயிட்டாரா? எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு.
6: நிம்மதியா? அந்த பாவி பவளவள்ளி கூட போயிருக்கிறாளே, அவளால வேங்கி இருக்கு. ஆபத்து வருமோ? எங்களுக்கு எல்லாம் என்ன தண்டனை கிடைக்குமோ? எங்க என்ன நடக்குமோ? ஒண்ணும் புரியலையே.

0: நேரம் 9:56 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1969 வெளிவந்த அடிமைப்பெண் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய நிறைவு காட்சியை நாம் ஓட்டோம். நிறைவு காட்சி எப்படி அமைதுன்னா, எம்ஜிஆர் ஜீவா என நினைத்து ராணி பவளவல்லிய தன் கூடவே வேங்கை மலைக்கு அழைச்சிட்டு போறாரு. வேங்கை மலைக்கு போன பிறகு அங்கிருந்து சூறக்காட்டுக்கு செல்லும் ராணி பவளவல்லி சூறக்காட்டு மன்னன் செங்கோடனோடு சேர்ந்து இளவரசன் வேங்கனையும் மங்கம்மாவையும் கொலை செய்ய திட்டம் போடுறாங்க. அதன்படி பொது இடத்துல வச்சு மங்கம்மாவை தூக்குல போட போறதா நாட்டு மக்களுக்கு அறிவிப்பை வெளியிடுறாரு செங்கோடன். தன் தாயை மீட்க வந்த எம்ஜிஆருக்கும் செங்கோடனுக்கும் கடுமையான சண்டை நடக்குது. வெறியோடு காத்திருக்கும் சிங்கத்தின் கூண்டுக்குள்ளார எம்ஜிஆரின் தாய் மங்கம்மாவை தள்ளி விடுறாரு செங்கோடன். வெறிகொண்ட சிங்கத்தோடு ஒற்றையாளா சண்டையிட்டு அதன் வாயை கிழித்து அம்மா மங்கம்மாவை காப்பாத்துறாரு வேங்கையன், அதாவது எம்ஜிஆர். ஏற்கனவே சிங்கத்தின் குகைக்கில விழுந்து ராணி பவளவல்லி மரணமடைய மற்றொரு எதிரியான செங்கோடனை வேல் வீசி கொள்றாரு இளவரசன் வேங்கையன், அதாவது எம்ஜிஆர். வேங்கை மலை சுதந்திர நாடாகுது. தாயின் அடிமைச்சங்கிலியை உடைத்து தாயின் சபதத்தை நிறைவேற்றுறாரு எம்ஜிஆர். மன்னர் இல்லாத பவள நாட்டுக்கு செங்கோடனின் வளர்ப்பு மகளான முத்தலகையே ராணியாக்கி அனுப்பி வைக்கிறார் எம்ஜிஆர். இப்படியாக அடிமைப்பெண் திரைப்படத்தை சுபமா நிறைவு பண்ணியிருப்பாரு டைரக்டர் கே சங்கர்.
1: எனக்கு வஞ்சகம் செய்துட்டான். அவன் பழி வாங்கத்தான் ஜீவா மாதிரி நடிச்சு இங்க வந்து செங்கோடனே, அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். இப்ப போனாலும் அவனை பிடிக்கலாம்.
2: அவன் இருக்கிற இடத்துக்கு நான் போக வேண்டாம். நான் இருக்கிற இடத்துக்கு அவனை வரவழைக்கிறேன். நாளைக்கு காலையில கூட்ட வாசல்ல மங்கம்மாவை மானபங்கப்படுத்தி கொல்ல போற இந்த செய்திய ஊரெல்லாம் பரப்பு.
1: தாய மீட்க மகன் வரும். அவனை பிடிக்கலாம், அழிக்கலாம்.
3: சூறக்காட்டு பெருமக்களே, இன்னைக்கு என் வாழ்க்கையிலேயே ஒரு புனிதமான நாள். என் காலை வெட்டி எனக்கும் நம்ம இனத்துக்கும் தீராத களங்கத்தை ஏற்படுத்தினா மங்கம்மா. இன்னைக்கு நான் அவளை பழி வாங்க போறேன். ஆனா அவ தப்புனா ஒரே வழி இருக்குது. அவ பெத்த மகன் வேங்கைய தன் தாயை காப்பாத்துறதுக்காக ஓடி வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்தா உடனே என்கிட்ட வந்து சரணடையணும். அப்படி சரணடைஞ்சா நிகழ்ச்சி மாறும். இல்லன்னா மங்கம்மாவின் உடைய பறிச்சு மானபங்கப்படுத்துவேன். பெத்தவனை பிறந்தவனி ஆக்கி சித்திரவனை செஞ்சு கொல்லுவேன்.

0: நங்கையா, நீ என்கிட்ட சரண் அடைய போயா இல்ல ஒரு தாயத்தை சிக்கத்துக்கு மரியாதை கிட்டுமா?
1: நீ இவனுக்கு பணியாதே, உன் கடமை இல்லை.
0: நங்கையா, என்ன சொல்ற?
1: வேண்டாம், நீ எனக்கு மட்டும் மகன் இல்லை, இந்த நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான தாய்மார்களுக்கும் நீதான் மகன். அவங்க விடுதலைக்கு வழி செய்ய வேண்டிய நீ இவ் வலையில் சிக்கிறானே, போ போயிரு.
0: உனக்கு நான் கொடுக்கிற கடத்தி சத்தம் போகிறதுதான் கடத்தியா? உங்க அம்மாவ ஒரு நடுவா பார்த்துக்கிறா?
2: கடைசி வரைக்கும் என் தாய் குலத்தான் இருப்பேன்.
3: அம்மா, அம்மா, அம்மா,
1: மகனே, மகனே, நான் வரேன்னா
2: தமிழ்நாடு வாரிசு இல்லாமல் அழியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன்னை தழுதாக்கி நீ அனுப்பி வைக்கிறோம். தங்கச்சி, நல்ல ஆட்சிக்கு இலக்கணமா நீ அரசாங்கம். பதவி ஆசைக்கும் வெறி உணர்ச்சிக்கும் ஆளானா என்ன நேருங்கிறத தமிழர்களுடைய சரித்திரமே நமக்கு எடுத்துக்காட்டானுங்க. ஆணவத்துக்கும் அகங்காரத்துக்கும் நீ அடிமையாயிடாது. ஏன், எதுக்குமே நீ அடிமையாக

0: வரேன்னா.
1: சீவா, எல்லா வகையிலும் சிறந்த ஒருத்தர் உனக்கு கணவனா கழிச்சிருக்காரு. நீ பல்லாண்டு காலம் சிறப்போடு வாழணும்மா.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு துறை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்தது. 1969 ஆண்டு வெளிவந்த அடிமைப்பெண் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்ட நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ்.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 10:02 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேர்கள் இணைந்திருப்பது மனதோடு ரெயின்போ நேர விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ரமேஷ். இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு புதிய நேர்கள் மற்றும் நீண்ட காலமாக நம் நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டு பாடல்கள் கேட்காத நேர்கள் இணைந்து பாடல்களை கேட்கலாம், தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்துக்கு சென்று உங்களுடைய விருப்ப பாடல்களை பதிவிடுங்க. அதே நேரத்தில் 2312103 2317 0462 ஆகிய இரண்டு எண்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. 0422 அப்படிங்கிற எண்ணை வந்து முன்னணிப்பா சேர்த்துட்டு தொலைபேசி அழைப்பு வழியா கூட உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கலாம். இது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையின் மனதோடு ரெயின்போ நேர் விருப்பம்.

0: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக. எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நேயர்கள் இணைந்திருப்பது மனதோடு ரெயின்போ நேயர் விருப்பம். நம்மோடு பாடல் கேட்பதற்காக ஒரு நேயர் இணைப்புல காத்திருக்காங்க. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: சசிபிரியாங்க, திருப்பூர்ல இருந்து பேசுறேன்.
0: சசிபிரியா, என்ன பாடல் வேணும் சசிபிரியா உங்களுக்கு?
1: எனக்கு மீண்டும் கோகிலா படத்துல இருந்து சின்னஞ்சிறு வயதுல அந்த சாங் போடுங்க.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.

0: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
1: மன் கி பாத். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
0: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
1: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத், நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: நிறம் 10:13 இரவு நேரத்தில் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேயர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது மனதோடு ரெயின்போ. நேயர் விருப்பம் புதிய நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டிருக்கோம். அந்த வரிசையில் நம்மோடு ஒரு நேயர் இணைகிறாரு. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம்.
3: செல்லப்பன் பேசுறேங்க.
2: செல்லப்பன், என்ன பாடல் வேணும் செல்லப்பன் உங்களுக்கு?
3: வாழ்வில் மாயத்திலிருந்து நீலவான உரையில் நீண்டுகின்ற வேண்டிதான்
2: உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 103 மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில் நேயர் விருப்பமா பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்மோட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார், யாருங்க எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், யாருங்க எங்கேருந்து பேசுறீங்க? வடிவேலு, சேத்துமடையிலிருந்து பேசுறீங்க. வடிவேலு, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பொன்னுமணி படத்துல
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.

0: வருஷம் 16 திரைப்படத்துக்காக கேஜி யேசுதாஸ் பாடல். அந்த பாடலை விருப்பமாக கேட்டிருந்தாங்க. கோயம்புத்தூர் ஜிஎன் மில்ஸ் பகுதியைச் சேர்ந்த மகாலிங்கம், சுக்கரவார்பேட்டை மாணாக்கா வீதியைச் சேர்ந்த ரவி ஆகியோர். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேயர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது மனதோடு ரெயின்போ. நேயர் விருப்பம் புதிய நேயர்களுடைய விருப்ப பாடலாக நம்மோடு பாடல் கேட்பதற்காக ஒரு நேயர் இணைப்புல காத்திருக்காங்க. வணக்கம், யாருங்க இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், நான் செல்லபுரத்துல இருந்து சுமதி பேசுறேங்க.
0: சுமதி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கொடி பறக்குதுல இருந்து அன்னை மடியில் கண் தீரந்தோம் பாட்டு.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டு

0: எஃப்எம் இங்கே எல்லாமே தூள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இந்த இரவு நேரத்தில் மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில் நேர் விருப்பமாக புதிய நேர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டிருக்கோம். அந்த விஷயத்தில் நம்மோடு பேசுவதற்காக ஒரு நேர் காதிச்சிருக்காரு. வணக்கம். வணக்கம். யாருங்க, எங்கேருந்து பேசுறீங்க? செல்லத்துறை. என்ன பாடல் வேணும் செல்லத்துறை?
2: ஆவாரம் பூங்கிற பாடுங்க சார். நம்ம ஊர் பூவாட்டங்கிற பாடல் சொல்லுங்க சார்.

0: கேஜே யேசுதாஸ் ரொம்ப சுகமாக பாடின அந்த பாடல் வந்து இரட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றது. அந்த பாடலை உடுமலைப்பேட்டையிலிருந்து சிவா விரும்பி கேட்டிருந்தாரு. அடுத்ததா பாடல் கேட்பதற்காக நிகழ்ச்சியில காத்திருக்காங்க. வணக்கம், யாருங்க எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டத்துல இருந்து லட்சுமி பேசுறேங்க.
0: ஆ லட்சுமி, என்ன பாட்டு வேணும் லட்சுமி?
1: வெற்றி விழாவில இருந்து மார்கோ மார்கோ பாட்டு.
0: வெற்றி விழாவில இருந்து மார்கோ மார்கோ வேணுமா? வெற்றி விழா படம் எதுக்காக உங்களுக்கு பிடிக்கும்? வெற்றி விழா எதனால உங்களுக்கு பிடிக்கும் அந்த படம்? பிடிக்கும் அப்படிங்கறதுதான். ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
1: நாளை
0: 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை
0: காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTHலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.

கேட்ட பாடலை விருப்பமாக கேட்டிருந்தாங்க. அள்ளிநகரம் மகாதேவன், பேரூர் சிவசுப்பிரமணியம், ஆவாரம்பாளையம் ரவிச்சந்திரன். நேயர்கள் இதுவரை கேட்டது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையின் மனதோடு ரெயின்போ. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ்.

0: என்றும் நீங்கள்
1: நேரம் 10:57. நாளை நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 10:55 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வாயிலாக நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் நிகழ்ச்சி, தொடர்ந்து மனதின் குரல் பிரதமர் ஆற்றும் உரையின் தமிழாக்கம். நாளை இரவு 7:58 மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை காலை 11 மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஆற்றும் உரையின் தமிழாக்கம் சென்னை அஞ்சல். நாளை காலை 6:02 காலை தென்றல் குரலும் விளக்கமும், காலை 6:10 சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் கே கணேசன் அவர்கள். நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமை விலக. நாளை காலை 7 முதல் 9 வரை வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நாளை காலை 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம். காலை 7:50 கார்கில் வெற்றி நாளையொட்டி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்களின் சிறப்புரை, சிற்றுரை கேட்கலாம். நாளை காலை 8:50 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 இது எங்கள் சாய்ஸ் தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள். காலை 10:02 சுட்டிஸ் சாய்ஸ் குழந்தைகள் பங்கு வரும் விளையாட்டு நிகழ்ச்சி. நாளை பகல் 12 வசந்த இல்லம், பகல் 1 லஞ்ச் டைம் கேம் ஷோ, பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் ஜல்ஜீவன் மிஷன் திட்டங்கள் பற்றி திரையசியுடன், 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் டாக்டர் செல்வராஜ்குமார் அவர்கள். நாளை பிற்பகல் 3:02 கிராமபோனும் 103 நயர் விருப்ப பாடல்கள். மாலை 4:00 மயக்கும் மாலை, 5:02 சித்திரச்சவானம் இளமை புதுமை, மாலை 6:00 பூச்செண்டு, 6:40 டீ கடை. நாளை இரவு 7:30 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் சவுக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு முறைகள் என்ற தலைப்பில் தகவல்களை தருகிறார் கோயம்புத்தூர் வனமரபியல் மற்றும் மரப்பிருக்கு நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள். நாளை இரவு 7:58 மனதின் குரல் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை காலை 11:00 மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஆற்றும் உரையின் தமிழாக்கம். இரவு 8:45 இந்திய சட்ட அமைச்சகத்தின் நீதித்துறை வழங்கும் நிகழ்ச்சி. நாளை இரவு 9:00 புகழ்பெற்ற இணைய பாதுகாப்பு நிபுணர் டாக்டர் பவன் தக்கல் அவர்கள் பங்கு பெறும் த ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட். நாளை இரவு 9:58 மனதோடு ரெயின்போ நேயர் விருப்பம். நாளை இரவு 11:00 முதல் காலை 5:53 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல். நாளை நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள் நேயர்களே. சென்னை மெட் சென்டரில் இருந்து வந்த அறிவின்படி நமது கோயம்புத்தூர் மாநகரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக 33°C குறைந்தபட்சமாக 24°C பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் 37°C அதிகபட்ச வெப்பநிலை, 26 குறைந்தபட்சம். திருப்பூரில் 36°C அதிகபட்சம், குறைந்தபட்சமாக 26. இவ்வூட்டி உதகமண்டலத்தில் 22°C அதிகபட்சம், குறைந்தபட்சமாக 17°C. பாலக்காட்டில் 33°C அதிகபட்ச வெப்பநிலையாக பதிவாகியுள்ளது, குறைந்தபட்சமாக 26°C பதிவாகியுள்ளது. நேர்களை இனி இரவு 11:00 முதல் காலை 5:53 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 11 மணி ஆயிட்டு இருக்கு. எஸ், நாம எல்லாம்

0: வெயிட் பண்ணி அழகான ஒரு ஷோ கேட்டுட்ருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஷோ தான். எஸ் ஆப்சல்யூட்லி, உங்களுக்கு அழகான ஷோ என்ன ஷோ?
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: என்ன நேர்களே, எல்லாரும் நலம் தானே? கண்டிப்பாக மகிழ்ச்சியோடு இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை தொடங்குவோம். அஃப்கோர்ஸ் வீக்கெண்ட் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமான பாடல்கள், அதுவும் அந்த மிட் டேர்ம் பாடல்கள் கேட்டு இந்த அழகான ஷோவை இன்னுமே கொஞ்சம் அழகாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாட் ரொம்ப ஒரு மெலோடியான ஒரு சாங் கேட்கலாமே.

உணர்களே, ரொம்ப இதமான, ரொம்ப மென்மையான ஒரு பாடல். எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளோட மனசு அப்படியே மெல்ட் ஆகி வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் உரைய வச்சுட்ட ஒரு பாடல். இந்த மாதிரி பாடல்களோட பயணப்பட்டீங்க அப்படின்னா அழகான உணர்வுகளோடையும் சேர்த்து பயணப்படலாம். எஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச அந்த நபரை நினச்சி தான் நீங்கள் உருகிட்டு இருப்பீங்க. ஓகே, நேரம் 11:06 ஆயிட்டுருக்கு. இதயம் படத்துலேருந்து கேஜே யேசுதாஸ் அவங்களோட குரலில், வாலியின் வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் தான் பாடல் கேட்டு ரசிச்சுருக்குறோம். எஸ், சில பாடல்கள் நம்மளை அப்படியே மீளவே முடியாத ஒரு அலைவரிசைக்கு கொண்டு போயிடும் இல்லையா? எஸ், அந்த மாதிரி மென்மையான பாடல்கள் தான் நாம் இன்றைக்கி கேட்க போகிறோம். அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. எஸ், அஞ்சலி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, நமக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது பண்ணும் பொழுது இது இவங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன் அப்படிங்கும் பொழுது நமக்கே ஒரு சந்தோஷம் இல்லையா? அது அப்படியே தான் அங்கங்கே அந்த யூனிவர்ஸில் இருக்குது. பட் நமக்கு பிடிச்ச ஒரு கவிதை, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நமக்கு பிடிச்சவங்களுக்கு டெடிகேட் பண்ணும் பொழுது அது இன்னும் இன்னும் இன்னும் அழகாகுது இல்லையா? எஸ், அஞ்சலி உங்களுடைய மனதிலிருந்து யாருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இந்த பாடலோட இணைந்திருங்கள்.

ரொம்பவே அருமையான அழகான ஒரு பாடல் கேட்டு ரசித்தோம். நேரம் 11:14 ஆயிட்டு நாம் அணிஞ்சிருக்கிறது பார்த்து 102.3 மாநிலங்களில் இரண்டு முழுமையான கொண்டாட்டம். சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில், மதுரை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. அலைவரிசையில் அழகான எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். எஸ், அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? எஸ், ஏதோ ஒரு விஷயத்துக்காக இல்லை, ஒரு இடத்துக்கு மட்டும் இல்லை, போர்க்களத்துக்கே போயிட்டால் கூட அவனை எதிர்பார்த்து ஏங்கிட்டு இருக்க ஒரு பெண்ணோட அழகான வெளிப்பாடு தான் இந்த பாடல். எத்தனை வருஷம் நம்ம கடந்து கேட்டாலும் கூட இந்த பாடல் இன்னுமே மனசில் நினச்சிட்ருக்கோம். எஸ், தளபதி படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜோனில் தான் எல்லா சாங்ஸுமே இருக்கும். பட் இந்த ஒரு காதலியோட அந்த ஏக்கம், அவங்க அவர் மேலே வச்சுருந்த அந்த காதல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே பாட்டில் வந்திருக்கும். எஸ், இணைந்திருங்கள்.

அற்புதமான அழகான பாடல் கேட்டிருக்கிறோம். இரவு 11:22 ஆயிடுச்சு. தளபதி படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அம்மா அவங்களோட குரலில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். என்னதான் எவ்வளோதான் அன்பு நம்ம கொட்டினாலுமே திருப்பி அந்த அன்பு நம்மக்கிட்ட கொஞ்சமாவது ஒரு துளியாவது கிடச்சாதான் நாம் கொடுக்குற அன்புக்கு ஒரு மதிப்பு அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்ருக்கோம் பொழுது, அந்த நிபந்தனையற்ற அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அம்மா கிட்ட தான் அந்த அன்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் நீ என்ன பண்ணாலும் சரி நான் உன்னை முழுசாக ஏற்றுக்குவேன் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அன்பு. நீங்கள் அதை எங்கேயாவது உணர்ந்திருக்கிறீங்களா? எஸ் அழகான அந்த அன்பு, அது கொடுக்கறதும் சரி வாங்கிறதும் சரி அன்பு குறையவே குறையாது அல்ல அல்ல. அந்த மாதிரியான அன்பை நீங்கள் ருசிச்சிருந்தீங்க அப்படின்னா ரசனையோடு அதை அப்படியே கைப்பற்றி கொள்றது தான் ரொம்ப அழகு. எஸ் அடுத்ததாக ஒரு அழகான ஒரு பாடல். எஸ் பெண்கள் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க அப்படின்னா அந்த வளையல்களோட சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த சத்தமே ஒரு இசையாக இருக்கும். எஸ் அந்த மாதிரி எனக்காவது நீங்கள் ரசிச்சிருக்கிறீங்களா இந்த பாடலை நினைவுபடுத்திக்கிட்டே? அந்த அழகான வளையோசையோட பாடல் கேட்கலாம் நேர்களே, இணைந்திருங்கள்.

அழகான ஒரு பாடல் வள யோசை சததோட கேட்டு ரசிச்சோம். சத்யா படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் லதா மங்கேஷ்கர் அவங்களோட குரல வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். நேரம் 11:28 ஆயிட்டு இருக்கு. எஸ் அந்த அழகான தமிழ்ல மனசு வந்து மனசு உங்க கூட பேசும் பொழுது அந்த ஒவ்வொரு சொற்களுக்குமான இருக்கிற அர்த்தங்களை விட உணர்வுகள் ரொம்ப ஆழமா இருக்கும் இல்லையா? எஸ் நிறைய பேர் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருப்பீங்க, இன்னும் நிகழ்ச்சியோட கரைஞ்சு போயிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். எஸ் இடையில ஒரு காதல் ரோஜா காணாம போயிட்டா இப்படிலாம் தேடுவாங்கன்னு பார்க்கலாம். எஸ் இணைந்திருங்கள் உங்க மனசுக்கு பிடிச்ச உங்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியில உங்க ஆர்ஜி சித்ரா கூட உங்கள் தோழி உங்கள் சிநேகிதி உங்கள் சகோதரியாக

நேர்களே, 11:34 ஆயிட்டிருக்கு. ரொம்பவே அழகான ஒரு பாடல். ரோஜா அப்படின்னாவே எல்லாருக்குமே சந்தோஷம். ஆனால் அழகான மெல்லிய அந்த ரோஜா கடையில் ஒரு முள் மாதிரியான ஒரு கண்ணீரையும் சேர்ந்து இந்த பாட்டில் உணர முடிஞ்சது. ரோஜா படத்திலிருந்து எஸ்வி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா அவங்களோட குரலில், வைரமுத்துவின் வரிகளில் ஏ ரஹ்மானோட இசையில தான் பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நாம் அணிஞ்சிருக்கிறது விபத்து பாரதி 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் மதுரை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 அலைவரிசைகளில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். உயிரோடு உயிராக ஆத்ம சங்கமமாக உங்கள் உணர்வுகளை அழகான தமிழில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜி சித்ரா. மனசு மயங்கிட்டுருக்கீங்க, நீங்கள் உங்கள் தோழி சிநேகிதி சகோதரியோடு தான். சாமியர்கள் நிறைய கோரிக்கைகள் கூட இருந்தது. அனைவரும் வாழ்த்து கூட சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளை நாம் சொல்வோம். ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சுட்ருக்குறீங்க. இந்த படம் கொஞ்சம் ஒரு 80s வந்த படமாக இருந்தாலும் கூட, 80களில் வந்த படங்களில் நிறைய கருத்தாழமிக்க படங்கள், அது மாத்திரம் இல்லாமல் இசை, அந்த வசனங்கள் கூட ரொம்பவே அழகாக இருக்கும். பாலச்சந்தர் சார்னாவே ஒரு தனி ஒரு அடையாளம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, தன் மனைவி அன்பு ரொம்ப கிடைக்காத பொழுது இன்னொரு பெண்ணிடம் ஒரு அன்பு கிடைச்சி அந்த பெண்ணோட காதல் வயப்படுற மாதிரியான ஒரு கதாநாயகன். ரொம்ப ரொம்ப அழகு. இந்த திரைக்கதையை ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக கையாளணும். ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன ஒரு இடம் கூட போயிட்டால் கூட அது மொத்தமே மாறிடும். ரொம்ப ரொம்ப அழகான திரைக்கதையை கையாண்டிருந்த விதம் ரொம்ப அழகா இருக்கும். எஸ் என்ன படம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறீங்க இல்லையா. அப்படி ஒரு இசையோட பயணம் செஞ்சுட்டு எஸ் மனசோட மனசா இந்த பாடலை கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. எஸ் இணைந்திருங்கள்.

நினைகிறது. இது அவ்வளோ அழகான ஒரு கவிதை. அப்படி அந்த கவிதையோட அதோட ஒரு ஆழமான அர்த்தம் இன்னுமே ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். இஸ் பாடல் கேட்கலாம் நேர்களை, இணைந்திருங்கள்.

இஸ் ரொம்ப அழகான ஒரு பாடல் நாம் கேட்டு ரசித்தோம். புது புது அர்த்தங்கள் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களோட குரலில், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:40 ஆயிட்டுருக்கு. ரொம்ப அழகான கானங்களோட அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். எஸ், நமக்கு பிடிச்சவங்க பேசுனாங்க அப்படின்னா அந்த அந்த வாய்ஸ், அந்த குரல், அந்த ஒரு சொற்றொடர்களே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக ஒரு தெய்வீகமாக இருக்கும். ஆமாம் இல்லையா? நீங்கள் எனக்காவது அதை ரசித்து பார்த்துருக்குறீங்களா? எஸ் என்ன பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ரெண்டு ரெண்டு வரிகள் ரொம்ப அழகாக இருக்கும். வானம் பாடி பறவைகள் ரெண்டு, ஊர்வலம் எங்கோ போகிறது, காதல் காதல் எனும் ஒரு கீதம் பாடிடும் ஓசை கேட்கிறது, இசை மழை எங்கும்

ஒரு அற்புதமான பாடல்கள், பாடல்கள் விட கவிதை, கவிதையில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் தமிழ் அப்படியே அவ்வளோ இனிக்குது இல்லையா, தித்திக்கும் தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகான ஒரு பாடல், அற்புதமான பாடல். நாயகன் படத்துலேருந்து மனு மற்றும் சித்ராமாவோட குரலில்

0: அது குரல் சித்ராமாவோட குரல் அப்படியே கற்கண்டு மாதிரி அவ்வளோ இனிக்கும், அவ்வளோ அழகான ஒரு குரல். புலமைப்பித்தனோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் பாடல் கேட்டு வச்சுட்டுருக்கோம். நேரம் 11:46 ஆயிட்டுருக்கு. ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான். நாம் காதலை சொன்னதுக்கு அப்புறமா அந்த காதல் எப்படி அதுக்கான ஒரு ஒரு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிலே இந்த பாட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு அழகான ஒரு பாடலாக இருக்கும், ரொம்ப அழகாக அதை படமாக்கியிருப்பாங்க. இஸ் என்ன பாடல், இணைந்திருங்கள் உங்கள் மனதோடு.
1: I love this idiot. I love this love of a

கோபுரவாசனுள்ளி படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவங்களோட குரலில் பிறைசூடனோட வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சுட்ருக்கோம். நேரம் 11:52 ஆயிட்டுருக்கு. ரொம்ப அழகான பாடல் இல்லையா? கோவிலுக்குள் ஏற்றி வைத்த தீபம் அல்லவா காதல், இதோட ரொம்ப அழகாக யாருனாலையும் சொல்ல முடியாது. இஸ் தெய்வீகம் எல்லாமே காதல் தான் அப்படின்னு ஒற்றை வரியில் அழகான தமிழில் சொன்ன பாடல். ஆமாம் நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கடகடன்னு நிறைய பாடல்கள் கேட்டோம். கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களாக இருக்கும் அப்படின்ற ஒரு நிறைவோடையும், அப்புறம் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருங்க. இஸ் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி சித்ரா.

அக்னி நட்சத்திரம் படத்தில் வந்து கேஜி யேசுதாஸ் மற்றும் சித்ரா அவங்களோட குரலில் பாலியல் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். அடுத்ததாக வரும் பாடல் மௌனராகம் படத்திலிருந்து.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் நேர்களே, அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்துணர் வணக்காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தர ஒரு நாளாக இருக்கட்டும். இந்நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒளிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழி நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒளிபரப்பு காலை 5:54 மணிக்கு ஒளிபரப்பாகும். வணக்கம் நேர்களே, ஜெயகன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

बार

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

முடிப்பேன் நேத்து புத்தாடே ரோஜா.

ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து புத்தாடே ரோஜா முத்து

வருவாள் துண்டு. இந்த மாம மயக்கம் விடுங்க திருவரைக்கும் மனசு தாலி கொதிக்கும் உடம்பு தீயா கொதிக்கும் உடம்பு தீயா கொதிக்கும்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: திருபாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் ஆர்ஜி சித்ரா தான் பேசிகிட்ருக்கேன். எஸ், ஆமாம் நேயர்களே, ரொம்ப மென்மையான இரவு, ரொம்ப மென்மையான பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போகிறோம் இன்னிசை இரவு நிகழ்ச்சியில்.

குரலில், விஜயோட வரிகளில், பரத்வாஜோட கம்போசிங்கில் தான் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். 3:09 ஆயிட்டுருக்கு. எஸ், அடுத்ததாக ஒரு அழகான ஒரு பாட்டு அந்நியன் படத்துலேருந்து பாடல் கேட்கலாம் நேர்களே.

செம்மையான ஒரு பாடலாம். இந்த நேரத்தில் அப்படியே தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்படியே பயங்கரமாக அப்படியே விழிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி. அன்னியன் படத்துல இருந்து லெஸ்லி லெவிஸ் மற்றும் ஆண்ட்ரியா ஜெர்மியா அவங்களோட குரலில் ஹாரிஸ் ஜெயராஜோட அழகான இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 3:15 நிமிஷம் ஆயிட்டுருக்கு பா, நேரம் போகிறது தெரியல இல்லையா. எஸ் அடுத்தது என்ன பாட்டு அப்படின்னா ஒரு ஒரே டமால் டுமால் பாட்டாக தான் கேட்டுட்ருக்குறோம். அது 3 மணிக்கு மேலே ராரா சர்சுக்கு ராரா பாட்டே தான் கேட்டலாம் நேர்களே, இணைந்திருங்கள்.

0: లకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలక தருகிட தித்தி தருகிட தோந்தோம் தருகிட நம் நம் தருகிட
1: செம்ம சாங் இல்லை. அப்போ ஜோதிகா மாமோட அந்த நடிப்பு இருக்கே, அப்படி ஒரு அருமையான நடிப்பு. சந்திரமுகி படத்திலிருந்து திப்பு மற்றும் பின்னி கிருஷ்ணகுமாரோடைய குரலில் வித்யாசாகரோட இசையில் தான் பாடல் கேட்டு ரசித்தோம். அது என்னன்னு தெரியலங்க, இந்த பாட்டு எப்போ கேட்டாலும் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பயங்கரமாக ஒரு ஒரு அப்படி ஒரு ஜக்கு ஒரு உணர்வு நிலைக்கு கொண்டு வந்துடும் அப்படி ஒரு பாடல். ஓகே, அடுத்ததாக என்ன பாட்டு அப்படின்னு கேட்க போகிறீங்க. ரொம்ப மெலடியான ஒரு சாங், அழகான ஒரு பாட்டு.

எஸ் உண்மையர்களே, 3:24 தான் உங்கள் விவத்பாரதி 102.3 பாடல்கள் கேட்டு கேட்டு கேட்டு ரசிச்சிட்ருக்கிறீங்க. இந்த நேரத்துலையும் நம்ம நேயர்கள் அவ்வளோ அழகாக மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க, எப்படின்னு எனக்கே தெரியல. ஓகே, நாம் இணைந்திருக்கிறது விவத்பாரதி 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1 MHz, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 MHz, நாகர்கோவில் மதுரை 103.3 மெகாஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 தான் அலைவரிசையில் பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி ஓகே நேயர்களுடைய கருத்துக்களையும் பார்த்துடலாம். பண்ணைப்புறம் மணிகண்டன், அதிகாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் ஹரிராம், பண்பலைக்கு அதிகாலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டுருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். ராசா மகன் ஹரிச்சந்திரன் என சொல்லியிருக்காங்க. அன்பறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அதிகாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் பாடலை மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த நிகழ்ச்சியில் நம்ம கொஞ்சம் மெதுவாக நேயர்களுடைய கருத்துக்களையும் வாசிக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி தான் இல்லையா. ஓகே, அடுத்ததாக என்ன பாடல்? சக்கப்போடு போட்டாலே பாடல், துள்ளலோட கூடிய பாடல், இந்த இரவு நேரத்தில் உற்சாகமாக பாடல் கேட்கலாம் நேர்களே.

செம்மையான பாடல். ஆடுகளம் படத்துலேருந்து ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் யார் பாடிருக்காங்கன்னு யோசிச்சுட்ருக்குறீங்க. பாட்டு பாடினவரும் ஜிவி பிரகாஷ்குமார் தான். இஸ் அந்த வாய்ஸ்லேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அப்படி ஒரு குரல், செம்மையான பாடல் தான். இது சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா, தனுஷ் சார் வந்து அவங்க கேட்பாங்க, யாரை நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு கேட்டோன்னே அழகாக கை காட்டுவாங்க, அவரே ஷாக் ஆகிடுவார். ரொம்ப அழகான ஒரு பாடல் இஸ் தனுஷ் சாரோட அந்த ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டம், அது ரொம்ப இயல்பாக ஆனால் பயங்கர மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் அவருடைய அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே. ஓகே, அடுத்ததாக விழி மூடி யோசித்தாலும் நீ தான் வர்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல். இணைந்திருங்கள் நேயர்களே, இது பாரத 102.3 மனங்களில் என்ற முழுமையான கொண்டம், சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில், மதுரை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. அலைவரிசையில் பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க. நேரம் 3:37 ஆயிற்று. விழி மூடி நீங்க யாரை யோசிச்சிட்டு இருக்கிறீங்க?

இஸ் அயன் படத்தில் வந்து கார்த்திக் அவங்களுடைய குரல் நாமுத்துக்குமார் என்பவர்களில் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். ரொம்ப மென்மையான அழகான ஒரு பாடல். அடுத்ததாக என்ன பாடல்? இந்த பாடல் கேட்டிங்க அப்படின்னாவே ஒரு சின்ன தாமரை அப்படின்னு பாடினாவே இந்த பாட்டு ஞாபகம் வந்துடும். நல்லாயிருக்கும், பாட்டு கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் அந்த பாட்டை பற்றி பேசலாம்.

வீட்டுக்காரன் படத்திலிருந்து கிருஷ் மற்றும் சுச்சித்ரா அவங்களுடைய குரலில் விவேகாவின் வரிகளில் விஜய் ஆண்டனியோட அழகான மியூசிக்கில் பாடல் கேட்டு வச்சுருக்கோம். நேரம் 3:47 ஆகிட்டுருக்கு. அதில் சுச்சித்ரா அவங்களுடைய குரல் பார்த்திங்க அப்படின்னாவே ஒரு காந்த மாதிரியான ஒரு ஈர்க்கிற குரலில் தான் இருக்கும். அழகான ஒரு பாடல், ரொம்ப அழகாக இருக்கும் விஜய் சாரோட நடனம் கூட. அடுத்ததாக என்ன பாடல், இந்த பாடல் கேட்டால் வெண்மேகம் பெண்ணாக ஒரு மாறுதோ அந்த மாதிரி தான். அது ஒரு அழகாக ஒரு கவிதை, அழகான தமிழில் நல்லாயிருக்கும் இந்த பாடல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 4 மணி. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான புத்துணர்வான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக உங்க மனசுக்கு பிடிச்ச ரொம்ப அழகான நாளாக அமையணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட இந்த நாளை தொடங்குவோம். ஆமாம் நேர்களே, நாம் இணைஞ்சிருக்கிறது வித் பாரதம் 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில், மதுரை 103.3, கும்பகோணம் 101.6, வேலூர் 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் அழகான பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கிறோம் நேர்களே. இந்த நாள் இனிய நாளாக அமையணும் அப்படின்னா அதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கணும் இல்லையா? எதையும் உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள். இறைவன் நமது பக்கம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்ற விவேகானந்தரோட ஊக்கமூட்டும் வரிகளோட இன்றைய வெற்றி நாளை சிறப்பாக ஆரம்பிக்கலாம். முதலாவதாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் மூக்குத்தி அம்மன் படத்திலிருந்து அருணா சாய்ராம் அவர்களின் குரலில் பா விஜயின் வரிகளில் பாடல் கேட்கலாம்.

திர இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருப்பது சரணம் ஐயப்பா படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் அவர்களின் குரலில் வரும் பாடல்.

0: அடுத்ததாக இசையவிருப்பது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சிகளின் போது கோட்டூர் என் ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் துளசிதள தியாகராஜர் கீர்த்தனை, மாயாமாளவ கோளராகும் ரூபகதாளம்.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோட்டூர் என் ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நானூறு விளையாட்டு பொம்மையா, பாபநாசம் சிவன் பாடல், நவரச கன்னட ராகம், ஆதிதாளம்.

0: என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 5 மணி. வணக்கம் நேயர்களே, இந்த நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு
2: அருள்மணி மாலை.
1: தெய்வீக மனம் கமழும் அருள்மொழி மாலையில் தெய்வீக ராகத்தில் முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் சூலமங்கலம் சகோதரிகளின் குரலில்

அருள்மணி மாலை தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக இசையவிருப்பது இதயத்தில் எழுந்திடும் வழிபாடு என தொடங்கும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில், இ ஆனந்தன் அவர்களின் வரிகளில், தாராபுரம் சவுந்தரராஜன் இசையமைப்பில்.

அருள்மணி மாலை தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக இசையவிருப்பது ஸ்ரீ திருப்புரசுந்தரி அஷ்டகம், வாணி ஜெயராம் அவர்களின் குரலில்.